இவர்கள் வந்தால் நானும் மிருகந்தேன் என்று ஆஸ்திரேலியா சிட்னியிலிருந்து ஓடி வருவார். ஜூலை மலர்களே என்ற பாடலை கொண்டு பகவதி திரைப்படத்திலிருந்து கேட்கும் வண்ணம் ரமணி அவர்கள்.

சர்வதேச நேயர்கள் விருப்பத்திற்காக தித்திக்கும் தீனான பாடல்களை தரும் வரிசையிலே சிங்கரப்பூமி சிங்கப்பூரில் இருந்தும் மகாலிங்கம் தந்திருக்கின்றார். நல்லவன் வாழ்வான் என்ற திரைப்படத்திலிருந்து சிரிக்கின்றாள் என்ற பாடலை தந்திருக்கின்றார்.

மீண்டும் பாடலை தருவது சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிரேஷன். அம்மா அம்மா என்ற சாமி இரண்டு திரைப்படத்து பாடலை தான் நிரேஷன் நீங்கள் என்று விரும்புகிறீர்கள் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஐரோப்பிய மண்ணிலிருந்து நீங்கள் பாடலை தந்தவரை உங்களிடம் இருந்து இன்று இளமணி திருநாடு சென்று ஓய்வெடுத்து இருக்கின்றார். நீண்ட கால ஓய்விலே என்னவள் மலர்களில் ஆடும் இளமை என்ற அற்புதமான ஒரு அழியாத காவிய பாடல் கல்யாண ராமன் திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து அனுப்பியிருக்கின்றது, ஒழிக்கின்றது அந்த பாடல்.

கொண்டிருக்கும் பாடல் விடுமுறை விருப்பத்தை அலங்கரித்து நிறைவுக்கு கொண்டு வருகிறேன் என்று காவை சேனா ஆசானும் ஒரு பாடலை தருகின்றார். சிபிக்குள் முத்து திரைப்படத்திலிருந்து மனசு மயங்கும் என்ற வரியை கொண்ட பாடல்.

அன்பார்ந்த உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தும் தித்திக்கும் தீனான பாடல்கள் திசையெங்கும் இசை பரப்பி எங்கள் இதயத்தை நிரப்பி செல்கின்றது. மகிழ்ச்சியோடு மீண்டும் ஒரு நிகழ்வை சந்திப்போமா என்று கேட்டு நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் உங்கள் அனுமதியோடு என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை சென்றன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக இந்த பாடல்களை கேட்கலாம். தெரிந்தோ தெரியாமலோ கடவுளின் பெயரை எப்படி சொன்னாலும் பலன் கிடைக்கும் என்கிறார்கள் அருளாளர்கள். உதாரணமாக, ஐயா வந்தாரா தெரியுமா என்று ஒருவரிடம் கேட்டால், அவர் வந்தாராம், நடந்ததை கேட்டாராம், கொஞ்ச நேரம் காத்திருந்தாராம், அப்புறம் சாப்பிட்டாராம், கிளம்பிட்டாராம் என்று பதில் சொல்வதாக வைத்துக் கொள்வோம். இப்படி வார்த்தைக்கு வார்த்தை ராம் என்று சொன்னதால் சொன்னவர் கேட்டவர் இருவருக்கும் ராம பக்தரான ஆஞ்சநேயரின் அருள் கிடைக்கும் என்கிறார் வாரியார் சுவாமிகள். நல்ல செயல்களை கிழக்கு நோக்கி செய்வது சிறப்பு. சாப்பிடும் பொழுதும் தூங்கும் பொழுதும் வடக்கு தவிர்த்த திசைகளை நோக்கி இருக்க வேண்டும். வேதம் சொல்பவர்கள் தெற்கு நோக்கியும், கை கால் கழுவும் போது மேற்கு நோக்கியும், மலஜலம் கழிக்கும் போது வடக்கு நோக்கியும் இருப்பது நல்லது. யோகாசனம் தியானம் போன்றவற்றை காலையில் கிழக்கிலும் மற்ற நேரங்களில் வடக்கு நோக்கியும் செய்வது உத்தமம். கௌரவர்களில் மூத்தவனான துரியோதனின் சித்தப்பா விதுரர். சாந்த குணமுள்ள இவரை மகாத்மா என்பர். கோபமே வராத இவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் இரண்டு ரக மனிதர்கள் மீது கோபம் ஏற்பட்டது. தேவைக்கு அதிகமாக பணம் இருந்தும் கஷ்டப்படுபவர்களுக்கு கொடுக்காமல் வேடிக்கை பார்ப்பவர்கள், வறுமையில் வாடும் பொழுது ராமா கிருஷ்ணா என திருமாலின் திருநாமத்தை சொல்லி வழிபடாமல், துன்பப்படுகிறேனே, காப்பாற்ற யாரும் இல்லையே என்று புலம்புபவர்கள் ஆகியவர்கள் அந்த ரகத்தினர். இவர்களில் கழுத்தில் கல்லை கட்டி நடுவில் தள்ளிவிட வேண்டும் என்கிறார் விதுரர். கொடுக்கும் மனமும் பக்தியும் மனிதனுக்கு மிக அவசியம் என்பது அவருடைய கருத்து. இப்பொழுது ஒரு பாடலை கேட்கலாம்.

திருப்பதி ஏழுமலையானுக்கு வியாழக்கிழமைகளில் பூ வங்கி சேவை நடைபெறும். சுவாமிக்கு கீழாடை, மேலாடை, மெல்லிய வேட்டி அணிவிக்கப்படும். அதன் மீது மேனி முழுவதும் பூக்களால் ஆன ஆடை அணிவிக்கப்படும். பூ ஆடையில் பொலிந்து தோன்றியவர் என்னும் குறிப்பு சிலப்பதிகாரத்தில் உள்ளது. வெள்ளிக்கிழமை காலையில் ஏழுமலையானுக்கு அபிஷேகம் நடக்கும். தண்ணீர், பால், சந்தனத்தால் அபிஷேகம் செய்வர். சந்தனத்தில் பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, புனுகு சேர்ப்பர். அபிஷேகத்தின் போது ஸ்ரீ சுக்தம், புருஷ சுக்தம், நாராயண சுக்தம் ஆகிய மந்திரங்கள் ஜபிக்கப்படும். பின்னர் பட்டாடை, பொன், வைர ஆபரணத்தால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை செய்வர். இந்த வழிபாடு விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவர் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரரை வழிபட வந்த சோழ மன்னன் ஒருவன் காவிரியில் நீராடினான். அவன் கழுத்தில் கிடந்த முத்து மாலை ஆற்றில் அடித்து சென்றது. வருத்தம் ஏற்பட்டாலும் சிவார்ப்பணம் என்று சொல்லி கோவிலுக்குள் நுழைந்தான். அப்பொழுது கருவறையில் சுவாமிக்கு காவிரி தீர்த்தத்தால் அபிஷேகம் நடந்தது. யாரும் எதிர்பாராத வகையில் தீர்த்த குடத்தில் இருந்து முத்து மாலை சுவாமியின் கழுத்தில் விழுந்தது. இதை கண்ட மன்னனுக்கு ஆனந்த கண்ணீர் பெருகியது. நன்றி கடனாக புதிய கோபுரம் ஒன்றை கட்ட உத்தரவிட்டான். இந்த கோபுரத்திற்கு ஆரம் விட்டான் கோபுரம் என்று பெயர். அதாவது ஆரம் என்பதற்கு முத்துமாலை என்று பொருள்.

இனி கேட்கலாம் கிறிஸ்தவ பாடல்கள். எந்த செயலில் இறங்கும் முன்பும் யோசித்து இறங்க வேண்டும். இறங்கிய பிறகு எத்தனை தடைகள் வந்தாலும் அவற்றை முறியடித்து வெற்றி பெற்றே தீர வேண்டும். ஒரு மன்னன் தன் படைகளை எதிரி நாட்டுக்கு போருக்கு அனுப்பினான். அந்த இரு நாடுகளையும் ஒரு பாலம் பிரித்தது. பாலத்தை கடந்து சென்ற படைகள் எதிரி படையுடன் மோதின. எதிரி படை பலமாக இருந்ததால் மன்னனின் படை திணறியது. பாலத்தின் வழியே புறமுதுகிட்டு ஓடி வந்தது. மன்னனுக்கோ அவமானம் தாங்கவில்லை. படைத்தலைவனை கடிந்து கொண்டான். என்ன செய்வாயோ ஏது செய்வாயோ எனக்கு தெரியாது. நீ மீண்டும் படைகளுடன் போ. எனக்கு தேவை எதிரி மன்னனின் தலை என்று சொல்லி அனுப்பிவிட்டான். படைத்தலைவன் மீண்டும் சண்டைக்கு போனான். அப்பொழுதும் எதிரிகளை அசைக்க முடியவில்லை. படைகள் மீண்டும் பாலம் வழியே தப்பி ஓடி வந்துவிட்டன. மன்னனோ கோபத்தின் உச்சிக்கே போய்விட்டான். பாருங்கள், மீண்டும் போவோம். இந்த படைத்தலைவன் எனக்கு தேவையில்லை. நானே தலைமையேற்று வருகிறேன் என்றான். படைகள் மன்னன் தலைமையில் புறப்பட்டு எதிரி நாட்டுக்குள் நுழைந்தன. எதிரிகளின் கை ஓங்கியது. மன்னனின் படைகள் பாலத்தை நோக்கி ஓடின. அவன் யோசித்தான். அந்த பாலத்தை குண்டு வீசி தகர்த்து விட்டான். படைகளுக்கு ஒன்றும் புரியவில்லை. எதிரிகளிடமிருந்து தங்களை காத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டதால் படு ஆவேசமாக போரிட்டனர். எதிரிகள் தோற்க எதிரி மன்னனை சிறைப்பிடித்தான். அவனது நாட்டை கைப்பற்றி தன்னுடையது ஆக்கிக் கொண்டான். பார்த்தீர்களா, உயிருக்கு ஆபத்து வரும்போதுதான் உத்வேகம் வருகிறது. நாம் எதை சார்ந்தும் இருக்கக்கூடாது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கி வெற்றி பெற செய்ய வேண்டும். கலைப்பையின் மேல் தன் கைகளை வைத்து பின்னிட்டு பார்க்கின்ற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்கிறது பைபிள். முன்வைத்த காலை பின்வைப்பவன் இறைவனால் வெறுக்கப்படுகிறான்.

நெப்போலியன் ரஷ்யா மீது படையெடுத்தார். அவரது படைகள் ஒரு குளிர்ந்த ஆற்றை கடக்க வேண்டி இருந்தது. தண்ணீரில் பனிக்கட்டிகள் மிதந்தன. ஆற்றை கடக்கும் பாலத்தை ரஷ்யர்கள் நொறுக்கிவிட்டனர். தண்ணீருக்குள் இறங்கினால் விரைத்து செத்துப்போவார்கள் வீரர்கள். என்ன செய்வதென யோசித்த வேளையில் நெப்போலியன் தன் வீரர்களிடம், இந்த உலகத்திலேயே சிறந்தது எது என கேட்டார். பல வீரர்கள் முன்வந்து தியாகம் என்றனர். சரி, இந்த ஆற்றை கடக்க வேண்டும். அதற்காக தியாகம் செய்ய முன் வருபவர்கள் யார் என்றார் நெப்போலியன். பல வீரர்கள் போட்டி போட்டுக் கொண்டு வந்தனர். நீங்கள் தண்ணீரில் இறங்கி வரிசையாக குனிந்து நில்லுங்கள். உங்கள் மூக்கில் தண்ணீர் ஏறாத அளவுக்கு மூச்சடக்கி நிற்க வேண்டும். குளிர் உங்களை வாட்டும், அதை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்றார். அவர்கள் சம்மதித்தனர். ஆற்றில் இறங்கி முதுகை காட்டி வரிசையாக நின்றனர். நெப்போலியனின் படைகள், குதிரைகள் எல்லாம் அவர்களின் முதுகின் மேலேறி ஆற்றை கடந்தன. மறுகரைக்கு சென்ற நெப்போலியன் திரும்பி பார்த்தால் கடக்க உதவிய எந்த வீரனுமே உயிருடன் இல்லை. எல்லோரும் பணியோடு பணியாக உறைந்து கிடந்தார்கள். நாட்டிற்காக அந்த வீரர்கள் தியாகம் செய்தது போல மனிதர்களின் பாவத்தை ஏற்று உயிரை கொடுத்தார் இயேசு. தியாகம் ஒவ்வொரு மனிதனின் இரத்தத்திலும் ஊறியிருக்க வேண்டும்.

இனி தொடர்வது இஸ்லாமிய பாடல்கள். ஒருவர் செய்த உதவிக்கு கைமாறு செய்வது அவசியம். அவ்வாறு செய்ய முடியாவிட்டால் உதவி செய்தவரை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒரு வகை நன்றி. எவன் அல்லாவின் அடியார்க்கு நன்றி செலுத்தவில்லையோ அவன் அல்லாவிற்கும் நன்றி செலுத்த மாட்டான். உங்களுக்கு உணவு கொடுத்தவருக்கு நல்ல அருளும் அபிவிருத்தியும் உண்டாவதற்கு துஆ செய்யுங்கள். அதுவே உணவு அளித்தவருக்கு நீங்கள் செய்யும் நன்றி. எனது முயற்சியோ ஆற்றலோ எதுவுமே இல்லாமல் எனக்கு உணவு கொடுத்த அல்லாவுக்கே நன்றி உரித்தாகுக என்று உணவு உண்ட பிறகு எவர் கூறுகின்றாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. ஒருமுறை நபிகள் நாயகத்துடன் முஆத் பின் ஜபலி என்பவர் வண்டியில் சென்று கொண்டிருந்தார். நாயகம் முன்னாலும் அவர் பின்னாலும் இருந்தனர். நாயகம் அவரை சத்தமாக அழைத்தார். அதற்கு முஆத், நபிகளாரே, நான் பின்னால் தான் இருக்கிறேன், என்ன சொல்லுங்கள் என்றார். நாயகம் எதுவும் சொல்லவில்லை. நாயகம் மீண்டும் அவரை அழைத்தார். அப்பொழுதும் அவர், நாயகமே, இதோ நான் உங்கள் அருகில் தான் உள்ளேன் என்றார். அப்பவும் அவர் அமைதியாகிவிட்டார். வண்டி சிறிது தூரம் கடந்ததும் மீண்டும் அழைத்தார். அண்ணலே, தாங்கள் என்னிடம் என்ன சொல்ல வேண்டுமோ சொல்லுங்கள், உங்கள் கருத்தை கேட்க நான் ஆவலாயிருக்கிறேன் என்றார் முஆத். முஆதே, அல்லாவிற்கு மக்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? அதை தாங்களே சொல்லுங்கள். ஏனெனில் அல்லாவிற்கும் அவனது தூதரான தங்களுக்குமே அது தெரியும் என்றார் முஆத். மக்கள் அல்லாவிற்கு மட்டுமே கட்டுப்பட வேண்டும். அல்லாவிற்கு இணையாக வேறு யாரையும் ஈடு வைக்க கூடாது. மீண்டும் நபிகள் முஆத்திடம், அல்லாஹ் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை கூறுகிறேன். கீழ்ப்படிந்து வாழும் மக்களை அவன் துன்பம் தராமல் இருக்க வேண்டும் என்றார். இதை மும்முறை அழைத்து ஏன் கூறினார் புரிகிறதா? ஒரே தடவையில் அழைத்து இந்த முக்கிய கருத்தை சொல்லிவிட்டால் சில காலத்தில் இவை மறந்துவிடலாம். ஆனால் மும்முறை அழைத்து சொன்னதன் மூலம் இந்த நிகழ்ச்சி மறக்காமல் நினைவில் இருக்கும். அப்பொழுது சொல்லப்பட்ட கருத்தும் மறக்காது என்பதால் நபிகள் நாயகம் இந்த யுக்தியை பயன்படுத்தினார்.

இன்றைய ரமலான் சிந்தனைகள். தாய்க்கு சேவை செய்யுங்கள். அலி மக்தூம் மகாயிமி என்ற மகான் சிறுவராக இருந்த காலத்தில் ஒரு இரவில் அவருடைய தாயார், மகனே எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். வீட்டில் தண்ணீர் இல்லை, எனவே கிணற்றுக்கு போய் தண்ணீர் கொண்டு வந்தார். அவர் வருவதற்குள் தாயார் தூங்கிவிட்டார். மகாயிமி விடிய விடிய அம்மாவின் அருகில் கோப்பையுடன் காத்திருந்தார். மறுநாள் காலை தாயார் கண் விழித்தார். வியப்பு மேலிட, மகனே எவ்வளவு நேரம் இப்படி நிற்கிறாய் என்று கேட்டார். அம்மா, நேற்றிரவு தாங்கள் தண்ணீர் கேட்டீர்கள், நான் கொண்டு வருவதற்குள் உறங்கிவிட்டீர்கள். விழித்தவுடன் கேட்டால் கொடுக்கலாம் என தங்கள் அருகிலேயே உறங்காமல் காத்து நிற்கிறேன் அம்மா என்றார். அந்த தாயடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. மகனுக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார். தாயின் காலடியிலேயே சொர்க்கம் இருக்கிறது என்ற நபிகள் நாயகத்தின் பொன்மொழி நம் அனைவருக்கும் பொருந்தும்.

படை கரமேந்தி படை கொண்டு பகை வென்ற எம்மான் பதுரு படையரசர் முகம் காண்பதென்னாள் பதுரு படையரசர் முகம்

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது MTR நேரம். உங்களுடன் காற்றலையில் இணைவது மதுரை கலையகத்திலிருந்து அனுசாத்தப்பன். முதல் நிகழ்வாக நமது சிந்தனைக்கு போதும் என்ற மனம் வேண்டும், இறைவா அதை நீ தர வேண்டும் வேண்டுகிறார் வாரியார் சுவாமிகள். மகிழ்ச்சி என்பது அவரவர் மனநிலையை பொறுத்தது. பணக்காரனோ ஏழையோ யாராக இருந்தாலும் போதும் என்ற மனதை இறைவனிடம் வேண்டி பெற வேண்டும். முதுமைக்கு தேவையானதை இளமையிலும் மறுபிறவிக்கு தேவையானதை இப்பிறவியிலும் தேட வேண்டும். கண்ணுக்கு தெரிந்த உயிர்களுக்கு தொண்டு செய்வதோடு கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்கும் தொண்டு செய்ய வேண்டும். கல்வி, தானம், உடல் நலம் மூன்றிலும் தேர்ச்சி பெற இடைவிடாத முயற்சியும் பயிற்சியும் அவசியம். நல்லவர்களின் உபதேசத்தை காது கொடுத்து கேட்க வேண்டும். சாதுக்களின் நல்ல வார்த்தைகள் காது வழியாக உண்ணும் உணவு போன்றது. இறைவன் நமக்கு செய்யும் அத்தனை செயலுமே அருள்தான். சில நேரத்தில் சோதனைகள் குறுக்கிடும் போது துன்பம் போல தோன்றலாம், ஆனால் அதுவும் கூட அறியாமையே. பலர் சேர்ந்து முறையிடும் போது அரசு அதிகாரிகள் துரித நடவடிக்கை எடுப்பது போல பலர் இணைந்து நடத்தும் கூட்டு பிரார்த்தனைக்கும் உடனடியாக பலன் கிடைக்கும். இனிய சொற்களை பேசும் நல்லவர்களுக்கு உலகில் துன்பம் உண்டாகாது. யமவாதனை இல்லாமல் கடவுளின் திருவடியை அடையும் பாக்கியம் கிடைக்கும். திருமால் வாமனராக அவதரித்து இரண்டு அடியால் மூ உலகையும் அளந்தது போல வள்ளுவர் திருக்குறளால் எல்லா உலகங்களையும் அளந்தார். அந்த குறள் காட்டும் நல்வழியில் நடப்பது நமது கடமை. பொறுமை கடலை விட பெரியது. கடல் சூழ்ந்த இந்த உலகம் அழிந்தாலும் பொறுமை மிக்கவர்களின் புகழ் என்றும் நிலைத்து இருக்கும். தீப்பந்தத்தை கீழ் நோக்கி பிடித்தாலும் அதன் ஒளிச்சுடர் மேல் நோக்கி நிற்கும். செல்வம் இழந்த நிலையிலும் நல்லவர்கள் உள்ளத்தால் உயர்ந்து நிற்பார்கள். மற்றவரை மேலேற்றும் ஏணி தான் மேலே செல்வது இல்லை, ஆனால் நல்ல கருத்துக்களை உலகிற்கு உபதேசிப்பவர்கள் தானும் உயர்ந்து மற்றவர்களையும் உயர்த்துபவராக இருக்க வேண்டும். இணைந்திருங்கள்.

இது தகவல் அறியும் நேரம். தான ரத்தம் உறையாதது எப்படி? மனித உடலில் இருந்து வெளிவரும் ரத்தம் உடனடியாக உறைந்துவிடும். அதே நேரத்தில் இரத்த தானத்தின் போது பெறப்படும் ரத்தம் உறையாமல் இருப்பது எப்படி? உடலில் ஏதேனும் காயம் ஏற்பட்டு ரத்தம் வெளியாகும் போது இரத்தத்தில் உள்ள என்சைம்கள் வேகமாக செயல்பட்டு இரத்தத்தை உறைய வைக்கின்றன. இதனால் காயம் ஏற்பட்ட இடத்தில் இரத்தம் உறைந்து மேலும் இரத்தம் வெளியேறுவது தடுக்கப்படுகிறது. அதே நேரம் இரத்த தானத்தின் போது சேகரிக்கப்படும் இரத்தம் நன்கு சுத்தம் செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகளில் சேகரிக்கப்படுகிறது. மேலும் இதன் பைகளில் சிறிதளவு சிட்ரேட் உப்பு கரைசல் நிரப்பப்பட்டு இருக்கும். இந்த கரைசல் இரத்தம் உறைவதை தடுக்கும் திறன் உடையது. இதனால்தான் இரத்தம் உறையாமல் இருக்கிறது. சேகரிக்கப்படும் இரத்தம் உடனே குளிர்சாதன பெட்டியில் -4 முதல் 6 டிகிரி சென்டிகிரேடு வரை குளிர்ந்த நிலையில் பதப்படுத்தப்படுகிறது. இந்த குளிர் தட்பவெப்ப நிலையில் என்சைம்கள் செயல்பாடுகள் தடுத்து நிறுத்தப்படுகின்றன. இதனால் இரத்தம் நீண்ட நாட்கள் பாதுகாப்பாக வைக்கப்படுகிறது. எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இயங்குபவர்களே தேனீயுடன் ஒப்பிடுவர். ஆனால் தேனீயோ சோம்பேறித்தனமான ஒரு உயிரினம். இரவு பகல் எந்த நேரமும் உழைக்கும் ஒரே உயிரினம் எறும்புதான். தேனீயை பற்றிய சில ஆய்வுகள் இதோ. தேனீக்கள் வெகு தொலைவு சென்று மலர்களில் தேனை சேகரித்து திரும்பும். அவை தேன் கூட்டை அடைந்தவுடன் கூட்டை சுற்றி பறந்தபடி தம் அடிவயிற்றை அசைத்து 8 முறை நடனமாடுமாம். இந்த நடனத்தின் மூலம் கூட்டில் உள்ள தேனீக்களுக்கு தேன் இருக்கும் திசை தெரிவிக்கப்படுவதாக நோபல் பரிசு பெற்ற உயிரியலாளர் கார்ன்வோன் பிரிஸ்க் கூறியுள்ளார். கடந்த 1960 வெளியிடப்பட்ட இந்த தகவல் சரியானது என இங்கிலாந்து ஆய்வுக்குழு நிரூபித்துள்ளது. டாக்டர் ஜோரிலே தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வின் முடிவுகள் நேச்சர் அறிவியல் இதழில் வெளியிடப்பட்டுள்ளன. தேனியின் நடனத்தை பார்த்து இந்த சிக்கலான குறியீடுகளை மற்ற தேனீக்களால் புரிந்து கொள்ள முடியும் என்பதை பலர் நம்ப மறுத்தனர். ஆனால் இது குறித்து நடத்தப்பட்ட அறிவியல் பூர்வமான ஆய்வில் தேனீக்களின் நடன குறிப்புகளின்படி மற்ற தேனீக்கள் தேன் இருக்கும் இடத்தை கண்டுபிடிப்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. தேனீக்களின் நடனம் குறித்து நோபல் பரிசு பெற்ற உயிரியலாளர் கார்ல் வோன் பிரிஸ்ட் கூறுகையில், தேனீ சேகரித்து திரும்பும் தேனீக்கள் கூட்டை நெருங்கியதும் தேன் கூட்டை சுற்றி பறந்தபடி தம் அடிவயிற்றை அசைத்து நடனமாடுகின்றன. உடனே தேன் கூட்டில் உள்ள மற்ற தேனீக்கள் நொய் என்ற இறைச்சலுடன் நடனமாடும் தேனீக்களை சுற்றி பறக்கின்றன. அப்பொழுது தேன் இருக்கும் திசையை சூரியனை வைத்தே மற்ற தேனீக்களுக்கு குறிப்பிடுகின்றன. அது மட்டுமின்றி தேனீக்களின் அடிவயிறு அசைப்படும் வேகத்தை வைத்துத்தான் தேன் எவ்வளவு தூரத்தில் உள்ளது என்று உணர்த்தப்படுகிறது என்று கூறியுள்ளார். தேன் மையங்களை செயற்கையாக உருவாக்கி தேனீக்களில் நுண் கருவி பொருத்தி ஆய்வும் செய்யப்பட்டது. அப்பொழுது தேன் உறிஞ்சிய தேனீ கூட்டை அடைந்து நடனமாடியது. அதைத் தொடர்ந்து கூட்டில் உள்ள தேனீக்களும் செயற்கையாக உருவாக்கப்பட்ட தேன் மையத்திற்கு சரியாக வந்து சேர்ந்ததை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்தார்கள். இதை ஒருமுறைக்கு இருமுறை அவர்கள் உறுதி செய்தனர். தேனீக்களின் நடனம் வெறும் பொழுதுபோக்கு நடனம் அல்ல, அர்த்தமுள்ள நடனமாகும். இணைந்திருங்கள்.

ஆரோக்கிய குறிப்புகள் சிலவற்றை காணலாம். என்ன கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு? குழந்தை பருவத்தில் வளர்ச்சி வேகமாக இருக்கும். அதே நேரம் குழந்தைகளின் உடல் வளர்ச்சியும் மன வளர்ச்சியும் நன்றாக இருக்க சத்தான சரிவிகித உணவு மிகவும் அவசியம். அது குழந்தைகளுக்கு அதிக பருமன், எடை சார்ந்த நோய்கள் வராமல் தடுக்கும். இந்த விஷயத்தில் சில முறைப்படி உணவுகளை அளிக்கலாம். குழந்தைகளுக்கு இட்லி, தோசை, பால், குறைவான மில்க் ஷேக், சப்பாத்தி, சாண்ட்விச், தானிய சுண்டல், பருப்பு சாதம், கலவை சாதம், பழங்கள் சாப்பிட கொடுத்து பழக்க வேண்டும். நாள்தோறும் 4 அல்லது 5 முறையாக காய்கறி உணவுகளையும் பழங்களையும் கொடுங்கள். புரதம் செறிந்த இறைச்சி, பருப்பு வகைகள், முட்டை போன்றவற்றை சரியான அளவில் கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு நார்ச்சத்து மிகவும் முக்கியம். அவை அதிகம் உள்ள முழு தானிய பிரெட் போன்றவற்றை சாப்பிடக் கொடுங்கள். எண்ணெயில் பொரித்த உணவுகளை விட சுட்ட, வறுத்த, ஆவியில் வேக வைத்த உணவுகள் நல்லது. கடையில் வாங்கும் உணவுகள் துரித உணவுகளை தவிர்ப்பது நல்லது. இனிப்பு சேர்த்த பழச்சாறுகள், சோடாக்களை குடிக்காதீர்கள். அதற்கு பதிலாக பாலையும் தண்ணீரையும் கொடுங்கள். இரும்பு சத்து நிறைந்த முருங்கை கீரை, பேரீச்சை, வெல்லம் போன்றவற்றை உணவில் அதிகம் சேருங்கள். நிறைய வண்ணமயமான காய்கறிகள், பழங்கள் என்று சாப்பிடும் ஆசையை தூண்டிவிடலாம். சாண்ட்விச், முந்திரி, பாதாம், உலர் திராட்சை, வேக வைத்த வேர்க்கடலை போன்ற கால்சியம், புரோட்டீன் மற்றும் விட்டமின்கள் நிறைந்த உணவுகளை சாப்பிட கொடுக்க வேண்டும். குழந்தைகளுக்கு இரும்பு சத்து, புரதச்சத்து அதிகம் தேவைப்படும். எனவே கொழுப்பில்லாத மட்டன் சூப்பில் 3 பங்கு தண்ணீர் சேர்த்து முதல் நாள் சிறிதளவு கொடுத்து பாருங்கள். குழந்தைகளுக்கு ஜீரணமானால் இந்த சூப்பை வாரத்தில் 3 அல்லது 4 நாட்கள் கொடுக்கலாம். இதை தவிர சிக்கன் சூப், வேக வைத்து மசித்த பசலை கீரை, முருங்கை கீரை, பருப்பு சாதம் கொடுக்கலாம். வளர வளர குழந்தைகளுக்கு தேவையான சத்துக்களும் இரும்பு சத்து, கால்சியம் இவற்றின் அளவுகளும் மாறும். அதற்கேற்ப கவனித்து நாம் உணவளிக்க வேண்டும்.

நூல்களில் நிர்வாகம். பழகுவது எப்படி? கைவரும் வேந்தன் நமக்கென்று காதலித்த செவ்வி தெரியாது உரையற்க ஒவ்வொரு கால் எண்மைய எண்மையனேனும் அரியன் பெரிதம்மா கண்ணிலன் உள் வியப்பினான். இப்பொழுதெல்லாம் நிர்வாகத்துறையில் நிறைய புதிய புத்தகங்கள் வருகின்றன. நல்ல செக்ரட்டரியாக உதவியாளராக இருப்பது எப்படி, நல்ல மேலதிகாரியாக இருப்பது எப்படி என்றபடி அப்படிப்பட்ட புத்தகங்களை எழுதுபவர்களும் படிப்பவர்களும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய பாடல் இது. முதலாளிகள் அல்லது மேல் அதிகாரிகளுடன் பழகும் போது அவர்களிடம் அலுவல் தொடர்பாக ஏதேனும் சொல்ல வேண்டியிருந்தாலும் நேரம் அறிந்து சொல்ல வேண்டும். இவர்தான் நமக்கு நெருக்கமாயிற்றே என்ற நினைப்பில் எதை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் சொல்வது தவறு. ஏனென்றால் நமக்கு எவ்வளவு நெருக்கமான தொடர்பு ஏற்கனவே இருந்து வந்த போதிலும் மன்னன் அதிகாரி முதலாளிக்கு எந்த நேரம் என்ன வேலையோ கவலையோ, ஆகவே எல்லா நேரமும் அவர் காட்சிக்கு எளியவராகவும் கடுஞ்சொல் அல்லாதவராகவும் இருப்பார் என்று நினைக்க வேண்டாம் என்பதை அறிவுறுத்துகிறார் குமரகுருபரர். சமயங்களில் மன்னனே மிகுந்த வேதனையுடன் இருக்கலாம். அப்பொழுது அவனிடம் வெறுப்புணர்வு அதிகமாக இருக்கக்கூடும். இதையும் நாம் உணர்ந்து பழக வேண்டும். இந்த எச்சரிக்கை உணர்வு இன்றைய நிலையில் உயர் அதிகாரிகளின் தனி உதவியாளர்களுக்கு அதிகம் தேவை. குறிப்பிட்ட நேரத்தில் சொல்லப்பட்டு மன்னன் அல்லது அதிகாரி அல்லது முதலாளியால் நிராகரிக்கப்பட்ட கோரிக்கை பின்னர் அவருக்கு நல்ல மனநிலை திரும்பிய போதும் ஏற்கப்படாமல் போய்விடலாம். ஆகவே ஏற்கப்படக்கூடிய நேரம் எது என்பதை அறிந்து கொள்வதும் அதன்படி நடந்து கொள்வதும் மிகவும் அவசியம். இன்றைய நிலையில் தொற்று நோய் போல முதலாளியின் எரிச்சல் படும் தன்மை அவர்களது ஊழியர்களையும் தொற்றிக் கொள்கிறது. என்ன செய்வது? நன்கு வேலை செய்பவர்கள் என்பவர்கள் கொஞ்சம் கோபித்துக் கொள்வதும் இயல்பே. அதை புரிந்து கொள்ள வேண்டும், பொறுத்தும் கொள்ள வேண்டும்.

இது திருத்தலம் உலா. உயர் கல்விக்கு முருகனை தரிசிக்கலாம். உயர்கல்விக்கு தயாராகும் மாணவர்கள் தடையின்றி இடம் கிடைக்க திருவாரூர் மாவட்டம் திருக்களர் கிராமத்தில் உள்ள பாரிஜாதவனேஸ்வரர் கோவில் உள்ள முருகனை வியாழன் என்று வழிபட வேண்டும். இதனுடைய தல வரலாறு, பதஞ்சலி வியாக்ரபாரத முனிவர்களுக்கு சிவநடன தரிசனம் அளித்தார். இதை அறிந்த தூர்வாசர் தானும் நடனத்தை காண எண்ணி சிவபூஜை செய்தார். ஒரு வனத்தில் பாரிஜாத மரங்களை நட்டார். தேவலோக தச்சரான விஸ்வகர்மா மூலம் சிவன் கோவில் அமைத்து வழிபட்டார். அவரது பக்தியை ஏற்ற சிவன் நடன காட்சி அளித்தார். இந்த நடனத்தை களரி என்பர். அதனால் இவ்வூர் திருக்களரி எனப்பட்டது. பின் திருக்களர் என மருவியது. சுவாமி அம்மன் சன்னதிகள் கிழக்கு நோக்கி உள்ளன. அம்மனுக்கு அமிர்தவல்லி, இளம் கொம்பன்னாள் என்ற இரு பெயர்கள். வலம்புரி விநாயகர், விஸ்வநாதர், கஜலட்சுமி, அகத்தியர், நாயன்மார், சோமஸ்கந்தர், சந்திரசேகரர், தட்சிணாமூர்த்தி, சுப்பிரமணியர், துர்கை, லக்ஷ்மி, சண்டிகேஸ்வரர் ஆகியோருக்கு பிரகாரத்தில் சன்னதிகள் உள்ளன. அஷ்டபுஜ துர்கை சிங்கத்தின் மீது அமர்ந்த கோலத்தில் அருள் பாலிக்கிறாள். அகோர வீரபத்ரர் தனி சன்னதியில் இருக்கிறார். 80 அடி உயரத்தில் ராஜகோபுரம் உள்ளது. தீர்த்தம் தூர்வாச தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது. தூர்வாசருக்கு சிவனுக்குரிய நமச்சிவாய என்ற மந்திரம் உபதேசித்த சண்முகர் தனி சன்னதியில் வீற்றிருக்கிறார். 6 முகங்கள் 12 கைகளுடன் இருக்கும் இவர் குரு அம்சமாக உள்ளார். வள்ளி தெய்வானை இடம்பெறவில்லை. உயர்கல்விக்கு தடையின்றி இடம் கிடைக்க வியாழன் என்று இவருக்கு பூஜை செய்கின்றனர். நடராஜர் பிரம்ம தாண்டவ கோலத்திலும் எதிரில் தூர்வாசர் கைகூப்பிய நிலையிலும் உள்ளனர். முதல் கும்பாபிஷேகத்தை தூர்வாசர் நடத்தியுள்ளார். பராசரர், காலவ முனிவர் ஆகியோர் பாரிஜாதவனேஸ்வரரை வழிபட்டு நற்கதி அடைந்தனர். தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இது 105வது ஆகும். இங்கு திருப்பணி செய்த கோவிலூர் மடாதிபதி வீரசேகர ஞான தேசிக சுவாமியின் அதிஷ்டானம் அதாவது சமாதி கோவில் அருகில் உள்ளது. இவர் திருக்களர் ஆண்டவன் என்று அழைக்கப்படுகிறார். சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் திருவிழா, வைகாசி விசாகம், நவராத்திரி, கந்தர் சஷ்டி, ஆருத்ரா தரிசனம், மார்கழி சஷ்டி திதி, சதய நட்சத்திரத்தில் நமச்சிவாய மந்திரம் உபதேசிக்கும் நிகழ்ச்சி ஆகியவை இத்தலத்தில் நடைபெறுகிறது. இணைந்திருங்கள்.

குட்டி கதை கேட்கலாமா? ஜெய்தீஸ்வய முனிவர் சிவலோகம் வந்தார். அப்பொழுது பார்வதி சிவனிடம், பெருமானே, பொருள் என்றால் என்ன, சக்தி என்றால் என்ன என கேட்டது முனிவர் காதில் விழுந்தது. அதற்கு சிவன், நான் தான் பொருள், நீ அதில் அடங்கியுள்ள சக்தி, எனவே நீயின்றி நான் இல்லை, நானின்றி நீ இல்லை என்றார். இதை முனிவர் மறுத்தார். பொருள்தான் உயர்ந்தது, சக்தி என்பது அதனுள் அடங்கியிருக்கும் ஒன்றே என்றார். இதை கேட்ட பார்வதிக்கு கோபம். என்னை இவர் அவமானப்படுத்துகிறாரே என்று சிவனிடம் கேட்க, பார்வதி, அவரிடம் கோபம் கொள்ளாதே, அவர் ஆசைகளை துறந்த ஞானி என்றார் சிவன். ஆசையில்லாத ஒருவர் இருக்க முடியுமா என்று பார்வதி ஆச்சரியப்படவே, அவளை முனிவரின் ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்றார் சிவன். அங்கே முனிவர் கிழிந்த துணிகளை சேர்த்து தனக்கு ஆடையாக தேய்த்து கொண்டு இருந்தார். முனிவர், அவரிடம் ஏதாவது வரம் கேளுங்கள் என்றார் சிவன். எதுவும் தேவையில்லை, இருப்பதே போதும், தாங்கள் அருளை கேட்பது கூட ஒரு வகை ஆசைதான் என்றார் முனிவர். இது கேட்ட பார்வதி அவருக்கு அருள் செய்து கிளம்பினாள்.

இனிமையான வணக்கத்தோடு காற்றலையில் உங்களோடு மீரா பொதிகை தென்றலோடு இணைந்திருக்கலாம். இனிமையான பாடல்கள் உங்களை நாடி வருகிறது. தென்றலோடு சுமந்து வரும் பொதிகை தென்றலில் வரும் முதல் பாடல் இது.

பொதியை தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சுமந்து வரும் பாடல்கள் அனைத்தும் காற்றோடு கலந்து இதமாக உங்களை நாடி வருகிறது. வரும் பாடல் இது.

இசைக்கு இசைந்திடும் மனங்களை எல்லாம் இசையோடு கலந்திட அள்ளி வருகிறது பொதிகை தென்றல். இனிமையான பொதிகை தென்றலில் தவழ்ந்து வரும் பாடல் இது.

புதிய தென்றலோடு இணைந்திருக்கிறீர்கள். இனிமையான பாடல் தன்னை கேட்டு மகிழ்ந்திட உங்களிடம் தேடி வரும் புதிகை தென்றல், தென்றலோடு தென்றலாக கலந்தே வருகிறது இனிய பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். மெல்லென தவழ்ந்து வரும் பொதிகை தன்றல், மனங்களை மெல்ல தழுவி இசையோடு கலக்க விடுகிறது. கலந்த இசை கனிவான எம் இதயத்தில் பதியாதா? தொடர்கிறது அடுத்த பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். பொதிகை தென்றல் மெல்லென தவழ்ந்து வரும் தென்றல் இது. தழுவிச் செல்லும் தென்றலில் கலந்து வருகிறது பாடல்.

வீசி வரும் தென்றலிது, இனிமையான பாடல்களை சுமந்து வரும் தென்றலிது, காற்றில் கலக்கும் இசை அனைத்தையும் கனிவாக எம்மிடம் கொண்டு வரும் பொதிகை தென்றல், இனிமையான பாடல் ஒன்று அடுத்து வரும்.

சின்ன சின்ன கனவுகளை மெல்லன சுமந்து வரும் பொதிகை தென்றல் இது. பொன்னான பாடல்கள் கனவோடு கலந்து காற்றலையில் கலக்கிறது.

சின்ன சின்ன சுகங்களை மெல்லன உங்களிடம் அழைத்து வருகிறது பொதிகை தென்றல். இனிமையான பாடலோடு கலந்து வரும் பொதிகை தென்றல் காற்றலையோட உங்கள் இல்லம் தன்னை நாடுகிறது. வருகிறது அடுத்த பாடல்.

இதம் கொண்டு சுகம் சேர்க்க சொல்லாமல் மெல்ல எங்களை தழுவி விடுகிறது பொதிகை தென்றல். சுகமான பாடல் தன்னை மெல்லன சுமந்து எங்களிடம் கொண்டு வரும் பொதிகை தென்றல்.

வாழ்வதே அமர்வான இன்பமாம். நேசம் கொண்ட உன்னை நெஞ்சமென்னே வாடுகின்றது. அந்த நாள் கொள்ளை கொண்ட நேசம்.

கண்மூடி சுகம் தேடும் மனிதர்களுக்கெல்லாம் இதமான பாடலோடு சுகம் சேர்க்க வருகிறது பொதிகை தென்றல். மெல்லென இனிய பாடல்தனை கலந்து கனிவோடு எடுத்து வரும் பொதிகை தென்றல்.

கொதியை தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சுமந்து வரும் பாடல்கள் அனைத்தும் காற்றோடு கலந்து இதமாக உங்களை நாடி வருகிறது. வரும் பாடல் இது.

இசைக்கு இசைந்திடும் மனங்களை எல்லாம் இசையோடு கலந்திட அள்ளி வருகிறது பொதிகை தென்றல். இனிமையான பொதிகை தென்றலில் தவழ்ந்து வரும் பாடல் இது.

நல்லது என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் பொதிகை தென்றலோடு இணைந்திருந்தீர்கள். இனிமையான பாடல்களை சுகமாக சுமந்து வந்தது பொதிகை தென்றல். கனிவாகவும் கனவாகவும் சுகமாகவும் அள்ளி உங்களிடம் கொண்டு வந்தது பொதிகை தென்றல். இன்னுமொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி, வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு.

0: 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பு நேயர்களே, சொந்தங்களே, நலமா? எம்டிஆர் எஃப்எம்மோடு எப்பொழுதும் இணைந்திருக்கும் எமது அருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும் கூறி இன்றைய இதய ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்களும் இணையும் நான் குரலாச்சேரி காளிதாஸ். நண்பர்களே, நாம் இதய ராகத்தில் பல பாடல்கள் பார்த்து வருகிறோம். புதிய பழைய மற்றும் இடைக்கால பாடல்களும் பார்த்து வருகிறோம். அதோடு சில கருத்துக்களும் பகிர்ந்து வருகிறோம். இன்றைய தினம் வருகின்ற இதய ராகங்களில் சிறந்த பின்னணி பாடகர் ஜெயச்சந்திரன் அவர்களுடைய குரலில் அமைந்த பாடல்கள் இடம்பெறும். ஜெயச்சந்திரன் அவர்கள் மிகுந்த மெல்லிய குரலில் மனதை வருடும் பாடல்கள் பல பாடியிருக்கின்றார். அது இதயத்தில் ராகங்களாக அனைவருக்கும் ஒலிக்கும் தானே. ஆகவே இந்த வார இதய ராகத்தில் ஜெயச்சந்திரன் அவர்கள் பாடல்களை கேட்போம். அதோடு இன்பம், இன்பம் என்றால் என்ன என்று அறிஞர்கள் கூறிய கருத்துக்களையும் பார்ப்போம். முதலாவதாக வருகின்ற பாடல் ரயில் பயணங்களில் என்ற படத்தில் டி ராஜேந்தர் அவர்களுடைய இசையில் ஜெயச்சந்திரன் பாடிய வசந்த காலங்கள்.

இதய ரகத்தோடு இணைந்திருக்கின்ற எம்டிஆர் சொந்தங்களே, இன்பம் இன்பம் என்று ஒன்று தனியாக இல்லை. அவரவர் காணும் பொருள்களில், அவரவருடைய எண்ணங்களில், அவர்களுடைய செயல்களில், அவர்கள் எதிர்பார்க்கும் விதமாக அமைகின்ற அத்தனையுமே அனைவருக்கும் இன்பம்தான். ஏன் வள்ளுவர் பெருந்தகை கூட இன்பத்தை பற்றி தனியாக கூறவில்லை. அப்படி இருக்க இன்பம் துன்பம், துன்பத்திலிருந்து கிடைக்கும் இன்பமே பெரிதாக இருக்கும். இன்பமே வாழ்க்கையாக இருந்தால் துன்பம் என்று ஒன்று தெரியாமல் போகும். அந்த வாழ்க்கை நலமாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? வில்லியம் ராஃப் இன்ச் என்கின்ற ஒரு வெளிநாட்டு அறிஞர் இன்பம் பற்றி இப்படித்தான் கூறுகிறார். ஏதேனும் ஒன்றை உருவாக்கி கொண்டிருப்பவர்களால் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஒன்றையும் செய்யாமல் தன் உடல் உறுப்புகளை எல்லாம் துருப்பிடிக்க விட்டுவிட்டு சோம்பேறித்தனமாக இருப்பவனுக்கு எதிலும் சலிப்பும் விரக்தியும் தான் ஏற்படும். ஒன்றையும் செய்யாமல் தன் உடல் உறுப்புகளை எல்லாம் துருப்பிடிக்க விட்டுவிட்டு சோம்பேறித்தனமாக இருப்பவனுக்கு எதிலும் சலிப்பும் விரக்தியும் தான் ஏற்படும். உழைப்பை பெறுவதிலா உழைப்பதிலா இன்பம்? நாம் உழைப்பவர்களுக்கு உழைப்பிலிருந்து கிடைக்கின்ற அந்த பலன்தான இன்பம். சரி, அடுத்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் அந்த ஏழு நாட்கள் என்ற திரைப்படத்தில் திரு ஜெயச்சந்திரன் அவர்களும் ஜானகி அவர்களும் இணைந்து பாடிய கவிதை அரங்கேறும் நேரம்.

எம்டிஆர் எஃப்எம்மின் இதய ராகங்களோடு இணைந்திருக்கின்ற இதயங்களே, இன்பம் என்பது நமக்கு முன்பாக பிறந்த காற்றும் நீரும் நெருப்பும் உருவாக்கிய தாவரங்களும் நம்மை தாளாட்டுவதற்காகவும் ஆறறிவுபடித்த நாம் அதை கண்டு ரசித்து இன்புறுவதற்காகவுமே இறைவன் படைத்திருக்கின்றான். இயற்கையோடு ஒத்து நாம் வாழ்வதே சிறந்த வாழ்க்கை. இயற்கை ஏதேனும் மனதில் குழப்பம் இருந்தால் சற்று வானத்தை பாருங்கள். வானத்தில் ஓடுகின்ற மேகங்களும் இருக்கின்ற விண்மீன்களும் எப்படி அழகாக பார்த்து சிரிக்கிறது. எந்த ஒரு நிகழ்வையும் அது கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. அப்படித்தான் வாழ்க்கை என்பது நம்முடைய கர்ம வினைப்படி நடந்தாலும் இந்த காலம் சுழன்று கொண்டேதான் இருக்கும். ஜேம்ஸ் ஆபன்ஹிம் என்ற அறிஞர் இன்பத்தை பற்றி எப்படி கூறியிருக்கிறார் தெரியுமா? இன்பம் தூரத்தில் இருக்கிறது என்று எண்ணி எண்ணி இயங்குகிறான் முட்டாள். ஆனால் புத்திசாலியோ இன்பம் தன் காலடியிலேயே கொட்டி கிடப்பதை காண்கிறான். இன்பம் தூரத்தில் இருக்கிறதோ என்று எண்ணி எண்ணி இயங்குகிறான் முட்டாள். ஆனால் புத்திசாலியோ இன்பம் தன் காலடியிலேயே கொட்டி கிடப்பதை காண்கிறான். சொன்னவர் ஜேம்ஸ் ஆபன்ஹிம். அடுத்ததாக வருகின்ற இதய ராகத்தின் இதய ராகம் இளையராஜா அவர்களுடைய இசையில் கடலோர கவிதைகள் என்ற திரைப்படத்தில் ஜெயச்சந்திரன் ஜானகி அவர்கள் பாடிய கொடியிலே மல்லிகை பூ

மொன்றியல் வானொலி எம்டிஆர் எஃப்எம் கனடா நாட்டிலிருந்து 24 மணி நேரமும் தமிழ் சேவை ஒலிபரப்பு செய்து கொண்டிருக்கும் ஒரு ஒப்பற்ற வானொலி எம்டிஆர் எஃப்எம். நீங்கள் கேட்க வேண்டுமா? www.mtrfm247.com என்ற இணையதளத்தின் மூலமாக நீங்கள் இந்த வானொலியை எந்நேரமும் கேட்டு மகிழலாம். இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் எம்டிஆர் நிகழ்ச்சி இதய ராகங்கள். இதய ராகங்களில் ஜெயச்சந்திரன் அவர்களுடைய பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதில் இன்பம் என்பதை பற்றியும் கொஞ்சம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்பம் என்பதற்கு வரையறை என்ன? நாம் எவ்வளவுதான் கொடுத்தாலும் போதும் என்று சொல்வது கிடையாது. எத்தனை பொருள்கள் கொடுத்தாலும் போதும் என்று சொல்வது கிடையாது. இன்னும் அதற்கு அடுத்த பொருளுக்கே நாம் ஆசைப்படுகின்றோம். இன்பம் என்பது இருக்கும் இடத்தில் இருக்கிறது என்பதை உணர்வதற்கு வெகு காலம் பிடிக்கிறது. அந்த அனுபவங்கள் வந்த பின்பே நம் மனது அதை ஒத்துக்கொள்கிறது. இன்பம் நாம் புறப்பட்ட இடத்தேயே இருக்கிறது. இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கிறோமே, புறப்பட்ட இடத்தை நோக்கியே அந்த ஆன்மா இன்பத்தை தேடி செல்லுகின்ற காலம்தான் அனுபவம். இந்த இன்பம் மகிழ்ச்சியோடு இருப்பது நம் நிச்சயமானால் அதை எளிதில் நாம் அடைந்து விடலாம். ஆனால் நாமோ மற்றவர்களை விட அதிகமான மகிழ்ச்சியோடு இருக்கவே ஆசைப்படுகிறோம். இதுவே நம்முடைய மகிழ்ச்சிக்கு தடையாக இருக்கிறது, இன்பத்திற்கும் தடையாக இருக்கிறது என்று சொன்னவர் மாண்டெஸ்கியூ என்ற வெளிநாட்டு அறிஞர். இதய ரகத்தில் அடுத்து ஒலிக்கின்ற பாடல் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் பாடிய பாடல்தான் வைதேகி காத்திருந்தால் என்ற திரைப்படத்தில் இளையராஜா அவர்கள் இசையில் ரசா

0: எம்டிஆர் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்ற அன்பு உள்ளங்களே, எம்டிஆர் எஃப்எம்மில் இதய ராகங்கள் பாடல்கள் ஜெயச்சந்திரன் அவர்களுடைய தேவிசை குரலில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த இதய ரகத்தில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற இன்பம் என்ற தலைப்பில், இன்பம் என்பது என்ன, அடுத்தவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்து அவர்களை சிரிக்க வைத்து பார்ப்பதுதான் சிலருக்கு இன்பம். குழந்தைகளை சிரிக்க வைத்து அதில் மயங்குவதும் ஒரு இன்பம். வறியவர்களை ஏழைகளை ஏணியில் ஏற்றிவிட்டு பார்ப்பதும் சில உண்மையான அரசியல்வாதிகளுக்கு இன்பம். மக்களை நீ இன்புறச் செய்ய வேண்டும் என்றால் முதலில் நீ அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னவர் சார்லஸ் கீத் என்ற அறிஞர். ஆகவே ஒருவர் மனதை அறிந்து அவர்களுக்கு செய்கின்ற உதவியே ஒரு இன்பத்தை தரும். அந்த இன்பத்தினால் அவர்கள் வாழ்கின்ற வாழ்த்து நமக்கு ஒரு மகிழ்ச்சியான இன்பத்தை நிச்சயமாக தரும். அடுத்து இதய ராகங்களில் நீங்கள் கேட்கவிருக்கின்ற பாடல் ஏ.ஆர். ரகுமான் அவர்கள் இசையில் மே மாதம் என்ற திரைப்படத்தில் சித்ரா அவர்களும் ஜெயச்சந்திரன் அவர்களும் பாடிய பாடல்,
1: இன்மே விழுந்த மழை துளியே

எம்டி அரசமோடு இணைந்திருக்கின்ற இதயங்களே, இதோ அடுத்ததாக வருகின்ற பாடலுக்கு முன், இன்பம் என்பது நம் மனதளவில் நாம் கட்டியிருக்கின்ற கோட்டையை பொறுத்துதான். நாம் கட்டியிருக்கின்ற அந்த கற்பனை கோட்டை எந்த அளவுக்கு சாத்தியமாகும் என்பதை வைத்து நாம் கனவு காண்கின்றோமோ, எந்த அளவுக்கு அது நிறைவேறும் என்று நாம் உயிர் கொடுத்து உழைக்கின்றோமோ, நிச்சயமாக அந்த கனவு கோட்டை உங்கள் கண்முன்னே வந்து நிற்கும். அப்பொழுது உங்களுடைய மனதில் இனம்புரியா இன்பம் சாதித்து விட்டோம் என்ற ஒரு பெருமை நிச்சயமாக வரும். இன்பத்தை ஒழுக்கத்தின் மீதுதான் அமைக்க முடியும். அடிப்படையில் சத்தியம் இருக்க வேண்டும். நீங்கள் பெறுகின்ற இன்பம் அடுத்தவர்களை துன்புறுத்தி வந்ததாக இருக்கக்கூடாது. அடுத்தவர்களும் வாழ்த்துகின்ற வகையில் உங்கள் வாழ்வு அமைய வேண்டும். அதுவே உண்மையான இன்பம் அல்லவா? இது அடுத்த பாடல், இளையராஜா அவர்களுடைய இசையில் நானே ராஜா நானே மந்திரி என்ற திரைப்படத்தில் ஜெயச்சந்திரன் அவர்களும் பி சுசீலா அவர்களும் பாடிய பாடல் மயங்கினே.

எம்டிஆர் வழங்குகின்ற இதய ராகங்களோடு இணைந்திருக்கின்ற அன்பு சொந்தங்களே, இது எம்டிஆர் எஃப்எம்மில் எந்நேரமும் உங்கள் ரசனைக்கேற்ற பாடல்கள், உங்கள் விருப்பத்திற்கேற்ற பாடல்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. எம்டிஆர் எஃப்எம்மோடு எப்பொழுதும் இணைந்தே இருங்கள். எம்டிஆர் எஃப்எம் உங்கள் எஃப்எம். இன்பம் உழைப்பவன், உழைப்பவனுக்கு எது இன்பம்? உழவன் விதைத்துவிட்ட நெல், அது முளைகட்டி அந்த முட்டி முட்டி பூமியை பிளந்து மேலே வருகின்ற அந்த பச்சையை, அந்த குருத்தை பார்க்கின்ற பொழுது விதைத்தவனுக்கு இன்பம். உழைப்பவனுக்கு எது இன்பம்? அவன் உச்சி வெயிலும் மண்டை காய வேர்வையில் உழைத்து அந்த வேர்வை கண்களில் வளர்ந்து வாய்களில் உப்படியாக இறங்கி அது காய் முன்னே கையில் சம்பளம் வருகிறதே, அதை பார்த்ததும் அவனுக்கு மகிழ்ச்சி. காடு சென்ற கணவன் வீடு வந்து கஞ்சிக்கு பணம் தந்து கால்வயிறு உண்ணுகின்ற அந்த இல்லா இல்லத்தில் இருக்கின்ற மனைவிக்கு கணவனின் உழைப்பில் வருகின்ற அந்த பணம் இன்பம். குழந்தைக்கு எது இன்பம்? தாயின் சிரிப்பை பார்த்து குழந்தைக்கு இன்பம், குழந்தையின் சிரிப்பை பார்த்து தாய்க்கு இன்பம். இறைவனுக்கு இன்பம், தான் படைத்த அனைத்து உயிர்களும் இன்பின்று இருக்க வேண்டும் என்று அவர் இருக்கின்றார். ஆதலால் தான் அவர் அசையாமல் இருக்கின்றார், ஆனால் இயக்கங்களை இயக்கிக் கொண்டே இருக்கின்றார். நமது வினை எச்சத்தின்படியே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்பொழுதுதான் இன்பம் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டும் இருக்கின்றோம். இப்படியாக இன்பம் இருக்க அடுத்ததாக வருகின்ற பாடல் சூரக்கோட்டை சிங்கக்குட்டி என்ற திரைப்படத்தில் காளிதாசன் என்ற பாடல்.

எம்டிஆர்எஃப்எம் வழங்கிக் கொண்டிருக்கின்ற இதய ராகங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். அன்பார்ந்த நேயர்களே, இன்பம் என்பது என்ன? நீ வசதியாக இருந்தால் உன்னை விட வசதி குறைந்தவரிடம் உன் வசதியை பற்றி பெருமை அடித்துக் கொள்ளாதே. உன்னை விட அதிர்ஷ்டம் குறைந்தவரிடம் உன் இன்பத்தை பற்றி பேசாதே, அது அவனுக்கு துன்பம். அதனால் உனக்கு எந்த வகையிலும் விளையாது இன்பம். கூறியவர் புளு டாக் என்ற அறிஞர். அடுத்ததாக எம்டிஆரில் வருகின்ற இதயாகத்தில் அடுத்து வருகின்ற பாடல் கடல் மீன்கள் என்ற திரைப்படத்தில்

0: எம்டிஆர் எஃப்எம்மோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு உள்ளங்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்ற இதயாகுங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு முன், இன்பம் நிரந்தர இன்பம் எது? பூரணமாக உழைத்துக் கொண்டே இருந்த எந்த மனிதனுக்கும் இன்பம் என்றும் விட்டு சென்றதில்லை. உழைப்பை கடமையாக கொண்டு ஒழுக்கத்தை அவனதுடைய உயிர் மூச்சாக கொண்டு உண்மையை தனது பேச்சில் வைத்து உழைக்கின்ற உழைப்பில் வருகின்ற இன்பம் அவனை விற்று என்றுமே மறையாது இல்லையா? அடுத்து வருகின்ற பாடல் காற்றினிலே வரும் கீதம் என்ற திரைப்படத்தில் ஜெயச்சந்திரன் அவர்கள் ஜானகி அவர்கள் பாடிய பாடல்,
1: ஒரு வானவில் போலே

எந்த மனிதன் தன் வாழ்க்கையின் இறுதியையும் தொடக்கத்தையும் இணைக்கும் தொடர்பை அறிந்துள்ளானோ, எந்த மனிதன் தன் வாழ்க்கையின் இறுதியையும் தொடக்கத்தையும் இணைக்கும் தொடர்பை அறிந்துள்ளானோ அவனே இன்பமான மனிதன். சொன்னவர் ஓர் அறிஞர். அடுத்ததாக வருகின்ற பாடல் முடிவல்ல ஆரம்பம் என்ற திரைப்படத்தில் பாடி வா தென்றலே என்ற பாடல்.

நல்லது அன்பு உறவுகளே, இதுவரை ஒரு மணி நேரமும் எம்டிஆர் எஃப்எம்மோடு இணைந்து யாம் வழங்கிய இதே ராகங்களை கேட்டு ரசித்த உறவுகளுக்கும் ரசிகர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த நிகழ்ச்சியை வழங்குவதற்கு எமக்கு வாய்ப்பளித்த எம்டிஆர் எஃப்எம் நிறுவனர் இயக்குனர் அம்மா மீரா அவர்களுக்கும், இணை இயக்குனர் சுந்தரி செல்வன் ஐயா அவர்களுக்கும் வணக்கம் கூறி மற்றொரு நல்ல சந்தர்ப்பத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பேன் என்று கூறி உங்களிடம் விடைபெறும் நான் தென்னகம் திருவாரூர் மாவட்டம் டெல்டா திருவாரூர் மாவட்டத்தின் திருவாரூர் கலையகத்திலிருந்து உங்கள் நண்பன் குரடாச்சேரி காளிதாஸ். வணக்கம் நேயர்களே, இணைந்தே இருங்கள் எம்டிஆர் எஃப்எம் உடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

உலகமெங்கும் கம்பீரமாக வலம் வரும் தமிழ் வானொலி, உலக புகழ் பெற்ற மொன்றியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமலை. ஆமாம் நேயர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள், நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வான் அலைகளில் ஒரு வசந்த அலை நமது MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக ராம் லக்ஷ்மண் என்ற படத்திலிருந்து விழியில் என் விழியில் ஒரு பூ பூத்தது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியம், P சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சவால் என்ற படத்தில் இருந்து தெரியும் தெரியும் விஷயம் தெரியும் காலம் வந்தால் கனிந்து கைகூடும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாழ்வே மாயம் என்ற படத்திலிருந்து மழைக்கால மேகம் ஒன்று மடி ஊஞ்சல் ஆடியது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக காஷ்மீர் காதலி என்ற படத்திலிருந்து சங்கீதமே என் தெய்வீகமே நான் தேடும் என் காதல் ராஜாங்கமே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் பி ஜெயசந்திரன், பி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் நடத்ததாக தாயம் ஒன்று என்ற படத்திலிருந்து மனதிலே ஒரு பாட்டு மழை வரும் அதை கேட்டு என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTREFM தமிழ் வானொலியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTREFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அந்த 7 நாட்கள் என்ற படத்திலிருந்து கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கனைகள் பரிமாறும் தேகம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் பி. ஜெயச்சந்திரன், எஸ். ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிவா என்ற படத்தில் இருந்து இரு விழியின் வழியே நீயா வந்து போனது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் நடத்ததாக எங்க சின்ன ராசா என்ற படத்திலிருந்து தென்பாண்டி சீம ஓரமா என் மாமன் வீட்டு தோட்டம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பதிவுகள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக முந்தானை முடிச்சு என்ற படத்திலிருந்து அந்தி வரும் நேரம் வந்ததொரு ராகம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக இளமை காலங்கள் என்ற படத்திலிருந்து இசை மேடையில் இந்த வேளையில் சுகராகம் பொழியும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தங்கமான ராசா என்ற படத்திலிருந்து தென்மதுர சீமையிலே மீனாட்சி கோயிலிலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் சித்ரா மற்றும் குழுவினர்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக தர்மத்தின் தலைவன் என்ற படத்திலிருந்து தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா, மலேசியா வாசுதேவன்.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபஸ்ராஜி. இதுவரை நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

சர்வதேச நேயர் விருப்பம். மோனியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து சர்வதேச நேயர் நேரத்தில் இணைந்து பாடல்களை ஒளிபரப்ப வந்திருக்கும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளை நீங்கள் நலம் தானாக என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை மகிழ்வோடு கூறி இப்பொழுது முதல் பாடல்களை கேட்க முயல்வோம். முதலில் ஜெர்ரி என்ற திரைப்படத்து பாடல் என் சுவாசத்தில் என்று ஆரம்பித்து பாட இருக்கின்றது. அந்த பாடலை அனுப்பி வைத்தவர் ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள் மோகன்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல். அந்த பாடலை தருகின்றார் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹாட்டலிலிருந்து டிராஞ்சி. இங்கு நான் காணும் பாசம் என்ற பாடல்தான் நீங்கள் கேட்கும் பாடல். பொய் முகங்கள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அதே வேளையிலே மீண்டும் வீரமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டி அங்கிருந்து தந்திருக்கின்றார் விஜயராணியும் ஒரு பாடலை. பெண் ஜென்மம் என்ற திரைப்படத்து பாடல் செல்ல பிள்ளை சரவணன் என்று வரியெடுத்து பாடுகின்றது அவர் தந்த பாடல்.

அதன் வடிவம் தான் இந்த

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் காலங்காத்தாலே என்ற வரியை வேங்கை என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் கனடா மொன்றியல் மாநகரத்திலிருந்து தனுஷன்.

மீண்டும் முந்தைய கனடா அல்பர்டா மாநிலம் சாந்தினி தந்த பாடலை நாங்கள் கேட்போம். அவர்கள் என்ற திரைப்படத்திலிருந்து காற்றுக்கென்ன வேலி என்று வரியெடுத்து பாட வைக்கின்றார்.

திசையெங்கும் கண்டு இசை பரப்பி வரும் சர்வதேசியர் விருப்பத்திற்காக நீங்கள் அனுப்பிய பாடல்களுள் அடுத்த பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றார். ஆஸ்திரேலிய கண்டத்து அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்து மெல்போர்ன் மாநகரில் இருந்து பாஸ்கரன் மாலா இவர்கள். இவர்கள் தந்த அந்த பாடல் காதல் ஓவியம் திரைப்படத்தில் பாடுகின்றது, நதியில் ஆடும் பூவனம் என்று வருகின்றது.

இதை தொடர்ந்து மீண்டும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து நீண்ட கால உறவு கேதிசும் தருகின்றார். திருமூர்த்தி திரைப்படுத்த பாடலை அநேகமாக இந்த பாடலை அவர் விரும்பி கேட்பதுண்டு. இன்றும் செங்குருவி செங்குருவி என்று பாட வைக்கின்றார்.

0: ரமணி அவர்களை மூடி வருவார் பாடலை தருவதற்கு சொன்னபடி கேளு மக்கர் பண்ணாதே என்ற சிங்காரவேலன் திரைப்படுத்த பாடலை ஆஸ்திரேலியா கண்டம் சிட்னியில் இருந்து ரமணி நீங்கள் கேட்க இருக்கும் வேளை நாங்கள் முனைகின்றோம் ஒலிக்கின்றது அந்த பாடல்.
1: சொன்னபடி கேளு மக்கர் பண்ணாத, எத்தனை வேலை இருக்கு, அத்தனை உங்க அப்பனா செய்வான், நான் தானே செய்யணும். காலையில தோப்புக்கு போய் போனது வந்ததை பார்க்கணும், அப்புறம் இங்க வந்து தவிடு வைக்கணும், தண்ணி ஆட்டணும், அப்புறம் வயலு வாக்கியா ஒன்னா ரெண்டா போ போ, ஒழுங்கா சொன்னதை கேளு, சொன்னபடி கேளு. அப்படியே அதில் உள்ள சொன்னபடி கேளு மக்கர் பண்ணாதே, சொன்னபடி கேளு மக்கர் பண்ணாதே, என்னுடைய ஆளு இடைஞ்சல் பண்ணாதே, அரைச்ச பருத்தி கொட்ட புண்ணாக்கு நான் தாரேன், அகத்தி கீரை கட்டு அவக்காம நான்

வரும் பாடல்களோடு மீண்டும் கனடாவிலிருந்து இளவரசி வங்கூவர் மாநிலத்திலிருந்து ஒரு பாடல் தந்திருக்கின்றார். ஆளான நாள் முதலாய் என்ற காதல் கவிதை திரைப்படுத்த பாடலை

0: மீண்டும் பாடலும் கனடா வான்கூவர் வசந்தி தந்த பாடல். இந்து திரைப்படத்து பாடல் சக்கரவள்ளி கிழங்கு எப்படி எப்படி சமைஞ்சது எப்படி எப்படி என்று பாடுகின்றது.
1: எப்படி எப்படி எப்படி எப்படி எப்படி

0: 24 மணி நேர தமிழ் பணியை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்
1: ஒருவரை கண்டு.
0: சர்வதேச நேயர் விருப்பத்து பாடலை கேட்டு மகிழும் எங்களை மீண்டும் ஒரு பாடலை தந்து அசர வைக்கின்றார் சிங்கப்பூர் சிங்காரபூமி மகாலிங்கம். மிகவும் பழைய திரைப்பாடல்கள், காவிய பாடல் என்றுதான் கூட வேண்டும். அம்பிகாவதி என்ற திரைப்படத்திலிருந்து சிந்தனை செய் மனமே என்று சிறப்பாக பாடுகின்றது அந்த பாடல்.

ஐரோப்பா கண்டத்து உறவு. சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரிலிருந்து தருகின்றார் நீரேஷன். வேடன் என்ற திரைப்படத்திலிருந்து வேடன் வேடன் என்று வரியெடுத்து பாட வைக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

ஐரோப்பிய மண் என்னவள் அவர்கள் இளமணி திரு நாட்டில் இருந்தாலும் எங்களை மறவாமல் இரு பறவைகள் மலை முழுவதும் என்ற நிறம் மாறாத பூக்கள் திரைப்படுத்த பாடலை தருகின்றார். என்னவள் நலமோடு வாழ வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டு உங்கள் பாடலையும் தருகின்றோம். கற்றலை இது

இத்தனை பாடல்களோடு இறுதியாக எனது பாடலை தந்து நிறைவுக்கு கொண்டு வாருங்களேன் என்பது போன்று அன்பு கா வைசேன ஆசான் அவர்கள் கண்டாவிலிருந்து கேட்கின்றார். கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்து பாடலை என்று அந்த பாடல் ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ என்று வரி எடுத்து பாடுகின்றது.

உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் திட்டிக்கும் தீனான பாடல்களை திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயத்தை நிரப்பிச் செல்கின்ற என்ற பூரணமான திருப்தியோடு உங்களை அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். காற்றலையிலிருந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்.

0: என்கொரு இன உள்ளு, தமிழன் என்கொரு இன உள்ளு, தனியே அவர் பொரு குணவுண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றாலையில் வலம் வருகின்றது நேயர்.

நேயர் நேரத்திற்காக நாங்கள் கேட்கும் முதல் பாடல் நந்தவன தேரு திரைப்படத்திலிருந்து வெள்ளி நிலவே என்ற பாடல். இன்று இந்த பாடலை அன்புடன் தருகின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன். வளமை போல ஞானசேகரன் கேட்கும் பாடலை தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முக பிரியா அவர்களோடு எடப்பாடி வெள்ளாண்டி வளர்ச்சி துறை, பாண்டியன், காந்திமதி இவர்களும் கேட்பார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

இன்றைய நாள் வணக்கத்தை வளமை போல தந்து மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் கேட்டிருக்கும் பாடல் ஒன்று ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை வளமை போல கண்ணன் சங்கரே, ரவி, மாலதி, உஷா சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேசுதா இவர்களோடு குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாதன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைகின்றார்கள். ஒலிக்கின்ற அந்த பாடல் கண்ணனுக்கு என்ன வேணும் என்று கேட்டு தனம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

இன்னும் இதைதான் அடுத்த பாடலை தருகின்றார். தமிழ்நாடு திருவாரூரில் இருந்து இஞ்சிக்குடி சியாமலா பிரபா அவர்கள். தேவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுசுரை, சிவசங்கரன், நற்பவி, நரமுகிகள், தமிழினியால் இவர்கள் முனையும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல். நீண்ட காலத்துக்கு முன்பு வந்த மாயா பஜார் என்ற திரைப்படத்தில் அற்புதமான ஒரு பாடல், நீதானா என்னை நினைத்தது என்று பாடுகின்றது.

இவர்களை தொடர்ந்து வரும் இனிமையான இன்னுமோர் பாடல் பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்களும் அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா ஷஹானா பர்வி, நசீகா ரிபாகா ரிபாகா இம்ரான் ஷாகில் அவர்களும் உலகத் தமிழர்கள் கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல் சிறு கூட்டிலே உள்ள குயிலுக்கு ஒரு 100 ஆசை என்ற பல்லவி பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படம் தருகின்றது.

நாங்கள் கேட்டு மகளும் இனிமையான இந்த பாடலை தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்க வேண்டும் என்று எண்ணும் வேளையிலே இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி என்பதை தெரிந்து கொள்வோமே.

ஒலிக்க இருக்கும் நிகழ்வுக்கான பாடலை இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு இசை அரசி பி சுசீலா மாம் இணைந்து பாடும் ஒரு பாடல் சந்தனத்தில் நல்ல வாசம் எடுத்து என்று பாடுகின்றது. பிராப்தம் என்ற திரைப்படத்தில் இருந்து இந்த பாடலை இன்று எங்களோடு கேட்டு மகளை அனுப்பி வைத்திருக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் திருமதி கே அனுசியா கிருஷ்ணன். அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம், உறவினர்களும் நண்பர்களும் இவரோடு இணையும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஒருவனை நாங்கள் கேட்டு மகளும் இந்த வேலையில உடனே தானம் பெற வேண்டும் என்று ஓடுகிறவர் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். தன்னுடைய நண்பர்களையும் உலக தமிழர்களையும் அணைத்துக் கொண்டு இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயாவின் குரலில் ஒலித்த ஒரு பாடல் தாய்க்கு பின் தாரம் என்ற திரைப்படத்தில் தோலிக்க வைக்கின்றார். தந்தையை போல் உலகிலே தெய்வம் உண்டோ என்ற பாடல் தான் அவர் கேட்ட பாடல் என்கிற நாங்கள் முனைவோம் அவர்களோடு.

தந்தை எங்க

அடுத்து வரும் இனிமையான பாடல் பருவ காலங்களின் கனவு என்ற பாடல். இந்த பாடல் மூடு பனி என்ற திரைப்படத்தில் அன்று ஒலித்தது. இன்று ஒலிக்க வைக்கின்றார்கள் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராஃபிக் அவர்கள். முகமது ராஃபிக் அவர்களே, நீங்கள் மட்டுமில்லாமல் உங்களோடு இணைந்து ரிஷ்வான் நாசார் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களும் இணைகின்றார்கள். ஒலிக்கின்றன பாடல்கள்.

தமிழ் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் ஒலித்துக் கொண்டிருப்பது அனைவரும் விரும்பும் நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள்.

துளி துளியாய் என்ற ஒரு வரி கொண்ட பாடல் டிரைவர் ஜமுனா என்ற திரைப்படத்தில் ஒலித்திருந்தது. அந்த பாடலை இன்று எங்களோடு கேட்டு மகள ஒலிக்க இருக்கும் அந்த பாடல் தமிழ்நாடு வண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள் காதோரம் செல்கின்றது.

இத்தனை பாடல்களையும் கேட்ட வேளையிலேதான் பாலக்காடு ரதீஷ் அவர்கள் ஒரு பாடல் தந்திருக்கின்றார், வச்சிக்கவா என்ற திரைப்படத்து பாடல், இதயம் காணலையே என்ற பாடலை தான் கிரு மாநிலம் பாலக்காடு ரதீஷ் உங்களுக்காக ஒழிக்கின்றது ஒன்றிய தமிழ் வானொலி.

இறுதி பாடலும் கேட்டு இறுதி பாடலை கேட்பதில் அலாதி ஆனந்தம் கொண்ட அன்பு உறவு கோவை மாநகரம் ஏஆர் நாகப்பன் அவர்கள். இன்று நாகப்பன் அவர்கள் தான் மட்டுமல்லாமல் என் உமா மகேஸ்வரி மற்றும் என் நந்தினி ஆகியோரும் இணைத்து கேட்கின்றார். அவர் கேட்கும் அந்த பாடல் டோரதி என்ற திரைப்படத்தில் புதிய பாடலாக கல்யாண விருந்து என்ற வரி தாங்கி பாடி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றனர்.

0: என்றொரு இன உள்ளு, தமிழன் என்றொரு இன உள்ளு, தனிய அவர் பொரு குணவுண்டு, தனிய அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தும் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது மொழியில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம்.
2: இது மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

முன்றைய தமிழ் வானொலியின் கனடா கலையகத்திலிருந்து காற்றலையிலே கலந்து சொல்லோடு பாடல் நேயர் விருப்பத்தை அலங்கரிக்க வெளிகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, வணக்கம் கூறி இணைந்ததோடு அல்லாமல் நீங்கள் நலம்தானா என்றும் கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியையும் தருகின்றேன். வழமை போல வாரத்தில் ஒரு நாள் மலரும் சொல்லோடு பாடல் நிகழ்வு இன்றைய கதம்பத்தை அலங்கரித்த வேளையிலே வந்து இணைந்து கொண்ட உறவுகள் ஒவ்வொரு சொல்லனையும் தெரிவு செய்து அந்த சொல்லுக்கேற்ற கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு அந்த சொல்லோடு கூடிய ஒரு பாடலையும் தந்து செல்கின்றார்கள். அது சொல்லோடு நேயர் விருப்பம் என்ற தலைப்பிலே இப்பொழுது ஒலிபரப்பாக இருக்கின்றது. கேட்டு மகிழ்ந்திடுவோம். இந்த நிகழ்ச்சியை அலங்கரிக்க வேண்டும் என்று லண்டன் இங்கிலாந்தில் இருந்து வந்து இணைந்த கஸ்தூரி சயந்தன் அவர்கள் இன்று தான் தெரிவு செய்த பதமான இசை என்ற பதத்தை தெரிவு செய்து பலவிதமான கருத்துக்களை தெரிந்த தெரியாத கருத்துக்களை எல்லாம் எங்களுக்கு புரிய வைத்து சென்றார். அந்த வேளை அதோடு சம்பந்தப்பட்டு இன்று தனக்கு விருப்பமான பாடலாக தவ புதல்வன் திரைப்படத்து பாடலை கேட்ட வேளை சொல்லோடு நேயர் விருப்பத்தை அலங்கரித்து முதல் பாடலாக ஒலிக்கின்றது இசை கேட்டால் புவி அசைந்தாடும் என்ற பாடலை.

அதைத் தொடர்ந்து அன்புடன் வந்து இணைந்து கொண்டார். எப்பொழுதும் ஓம் நம சிவாய என்று வந்து இணைந்து கொள்ளும் அன்பு ஆர் தேவா அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவிலில் இருந்து அவர் வந்து எடுத்துக்கொண்ட பதம் என்று தன்னுடைய கருத்தை தெரிவிப்பதற்காக உரிமை என்ற பதம். குடும்பத்தோடு குடும்ப வாழ்க்கையோடு நடைபெறும் சம்பவங்களை இணைத்து பேசி மகிழ்ந்துவிட்டு இசை தமிழ் நீ செய்த அருண் சாதனை என்ற திருவிளையாடல் பாடலை கேட்ட வகையிலே ஒலிக்கின்றது அந்த பாடல்.

சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ. சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ. பிட்டுக்கு மண் சுமந்து திறம்படி பட்ட உன்னை, பிட்டுக்கு மண் சுமந்து திறம்படி பட்ட

ஒரு பழி நேர்ந்தால் மகற்கில்லையோ, அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லையோ. வேருக்கு நீரூற்றி விளைக்கின்ற தலைவா

வள்ளுவர் வாக்குகளை உதாரணமாக எடுத்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார். நன்றி என்ற சொல் எடுத்து பேச வந்த அன்பு மகள் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா, சிறப்பாக நன்றியை பற்றி அழகாக எடுத்துரைத்துவிட்டு நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் உடன் பிறப்பு என்ற திரைப்படத்திலிருந்து நன்றி சொல்லவே உனக்கு என்று ஆரம்பிக்கும் பாடலாகும். எங்கே அந்த பாடலையும் கேட்போமே என்ற சொல்லோடு நேயர் விருப்பத்திலே

அடுத்த உறவாக இணைந்து கொண்டார் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன். அவர் எடுத்துக்கொண்ட பதம் கோபம் சினம் என்ற கருத்தை தாங்கி வந்த விடயத்தை பற்றி பலவாறாக பல உதாரணங்களோடு வாழ்க்கையோடு சம்பந்தப்படுத்தி பேசிவிட்டு ஆன்மீகத்துக்குள்ளே எங்களை புகுத்திவிட்டு கோபமானதால் தானே முருகப்பெருமான் பழனியிலே வந்திருக்கின்றார், அந்த வேளை தமிழ் என்றால் அவ்வை என்று பெயர் கொண்ட அவ்வையார் கூறிய பாடல் அவர் பாடிய பாடலாக கே பி சுந்தரம் வாழம்மாவின் குரலில் வந்த திருவிளையாடல் பாடல் தாருங்கள் என்று கேட்ட வேளை ஒலிக்கின்றது ஞானசேகரன் உங்களுக்காக பழம் நீ அப்பா ஞான பழம் நீ அப்பா என்ற பாடல்.

முருகா.

தமிழ் அறியாத சிறுவனானி ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி.

அன்பு உடம்புகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் சொல்லோடு பாடல் நேர் நிறத்திலே வந்து பாடல்களை கேட்டு பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை எங்களை எல்லாம் புரிய வைத்து செல்லும் வேளையிலே அவர்களின் விருப்ப பாடலாக ஒழிக்க இருக்கும் இந்த வேளையில் நெய்வேலி அரசடிக்குப்பம் யாமிருக்க பயமேன் என்று நான் கூறிக்கொள்ளும் அழைத்துக் கொள்ளும் அன்பு சரவணன் கல்வி என்ற பதத்தை கொண்டு வந்து அழகாக சிறப்பாக எங்களோடு பேசி மகிழ்ந்துவிட்டு அதற்குரிய பாடலை கேட்டிருக்கின்றார். சரஸ்வதி சபதம் திரைப்படத்திலிருந்து கல்வியா செல்வமா வீரமா என்று எங்களிடமே வினா எழுப்பிவிட்டு சென்றிருக்கின்றார்.

மூன்று தலைமுறைக்கும் நிதி வேண்டுமா? காலம் முற்றும் புகழ் வளர்க்கும் மதி வேண்டுமா? மூன்று தலைமுறைக்கும் நிதி வேண்டுமா? காலம் முற்றும் புகழ் வளர்க்கும் மதி வேண்டுமா? தோன்றும் பகை நடுங்கும் பலம் வேண்டும்.

0: தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து இணையர்களாக வந்து அன்போடு இணைந்து கொள்ளும் கே எஸ் கிருஷ்ணன், அனுஷியா இருவரும் வந்து அழகாக கிருஷ்ணன் அவர்கள் வாழ்க்கை என்ற பதம் கொண்டு எத்தனையோ கருத்துக்களை எழுதி தந்த வேளையிலே அவருக்கு அற்புதமான பதிலுரைகளையும் கொடுத்து நாங்கள் சிறப்பாக இணைந்து அவர் மன திருப்தி அடைந்த வண்ணம் அவர் கேட்ட பாடல் போனால் போகட்டும் போடா என்ற அற்புதமான ஒரு பாடல் திடன் கொண்டு கேட்கின்றார். பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து கிருஷ்ணா உங்களுக்காக ஒலிக்கின்றது அந்த பாடல்.
1: லட்சியவாதி, பெரிய லட்சியவாதி, மனைவியை காப்பாற்ற முடியவில்லை, லட்சியவாதி

வந்தால் வரட்டும் போனால் போகட்டும் என்று கர்மமே கண்ணா இருந்து வெற்றி பெறுவார். வந்தால் வரட்டும் போனால் போகட்டும் போனால் போகட்டுமே யாருக்கு என்ன, போனால் போகட்டும், கவலை இல்லை, போனால் போகட்டும், போனால் போகட்டும்.

இணைந்து எங்களோடு காற்றலையில் கலந்து அழகாக பேசியிருந்தார் அன்பு மகள் அனுசியா. அவர் காழ்ப்புணர்வு அதாவது போராமை என்ற பதம் கருத்து தாங்கி வந்தது. அழகான உதாரணங்களை கொடுத்து தன் மனக்கிடக்கே வெளியே தந்தார். உறுதியாக நாங்கள் அதை நன்றாக கலந்துரையாடி தீர்ப்புகளை பெற்றுக் கொண்ட வேளையிலே அவர் தந்தார் அற்புதமான ஒரு பாடல், தியாகம் திரைப்படத்திலிருந்து நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு என்ற பாடலை. இனிமையான அந்த பாடல் இப்பொழுது காற்றலையில் அனுஷியா உங்களுக்காக. இடையிலே வந்து

0: கருத்துக்களை பரிமாறி அதற்குரிய ஒரு பாடலை கேட்டிருந்தார். அந்த பாடல் பூம்புகார் என்ற திரைப்படத்திலிருந்து வாழ்க்கை என்னும் ஓடம் என்று வரி எடுத்து அறத்தை நிலைநிறுத்தி பாடுகின்றது. இறுதி பாடலாக இந்த பாடலை தருவதில் நாங்கள் பெருமைப்படுகின்றோம். பெண்கள் எந்த பாடலை கேட்போமா? ஏ ஆர் நாகப்பன் அவர்களே, உங்களோடு நாங்களும்.
1: ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயிர் மூச்சு

சுவாரஸ்யமான பாடல்கள். இப்பொழுது இனிக்க இனிக்க ஒலித்து எங்களை சிந்திக்க வைத்து விடை பெறும் வேளை வந்துவிட்டது. அழகாக வந்த தடம்பத்திலே நுழைந்து கிடைத்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி அளவலாவி என்ற நிகழ்ச்சியை அலங்கரித்து எல்லோருடைய பாராட்டுகளையும் பெற்றுக்கொண்டு போன எங்கள் அன்பு உறவுகளாக கஸ்தூரி, தேவா, சியாமளா, ஞானசேகரன், சரவணன், நாகப்பன், கிருஷ்ணன், அனுஷியா இவர்கள் திகழ்கின்றார்கள். இவர்களுக்கு நன்றியும் வணக்கமும் கூறி எல்லாம் வல்ல இறைவன வேண்டி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் என்றென்றும்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை.

0: என்றொரு இன உள்ளு, தமிழன் என்றொரு இன உள்ளு, தனிய அவர் பொரு குணவுண்டு, தனிய அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தும் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றாலையில் வலம் வருகின்றது நேயர்.

மேலிருத்தல் ஆரம்பிக்கும் முதல் பாடல் சித்திரப்பூ செயலை உருக்கமாக பாடும் இந்த பாடல் புதுச்சிறப்பு கடிக்கும் என்ற திரைப்படுத்த பாடலாகும். இந்த பாடலை முதல் பாடலாக கேட்டு மகள விரும்பும் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன், தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன், பத்மினி சேரலாதன், சண்முக பிரியா இவர்களோடு எடப்பாடி வெள்ளாண்டி வலது துறைபாண்டியன், காந்திமதி இவர்களை இணைத்து கேட்கின்றார். நாங்களும் இணைவோம். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இனிமையான இந்த பாடலை கேட்டு மகிழும் இந்த வேளையிலேதான் அடுத்து வரும் பாடலை தருகின்றார். நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்திலிருந்து ஆயிரம் மலர்களே மலருங்கள் என்ற அற்புதமான பாடலை இன்றைய வாழ்த்துக்களை கூறி கேட்கும் அன்பு உறவாக தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களும், பலமை போல ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா அவர்களோடு, ஆகாஷ், ஹரிகரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைந்தேன்.

பாலாரன் திரைப்படுத்தப் பாடல் ஒன்று கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுசூரி, சிவசங்கரன், நட்பவி, நரமுகையாள் தமிழ் இனியால் இவர்களை இணைத்து நாங்களும் இணைகின்றோம். கேட்க வெள்ளி நிலா முற்றத்திலே என்று பாடுகின்றது அந்த பாடல். கூறினேன் வேட்டைக்காரன் திரைப்படத்தில் இருந்து என்று.

நான்கு பேர்கள் போற்றவும் நாடு உன்னை வாழ்த்தவும் மானத்தோடு வாழ்வதுதான் சுயமரியாதை நல்ல மனமுடையோர்க்கா.

கொண்டிருக்கும் இனிமையான பாடல்களை நாங்கள் கேட்டு மகிழும் இந்த வேளையிலேதான் நேயர் விருப்பத்தில் என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று தனக்கு விருப்பமான பாடலை தந்திருக்கின்றார். புதுச்சேரி மாநிலத்திலிருந்து காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை சேப்பு விஜயராகவன் அவர்கள். கண்ணில் கண்டதெல்லாம் காட்சியா என்ற கருத்து கொண்ட பாடல் பட்டணத்தில் பூதம் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றீர்கள். இதோ அந்த பாடல்.

0: பார்த்து கொஞ்சம் பேச வந்தால் எத்தனை கோபம். பழகிய பின் பிரிவதென்றால் எத்தனை பாவம். தெய்வம் வந்து சாட்சி சொன்னால் கோபம் தீருமா?
1: தெய்வம் பொய்யும் கூறுமா?
0: கைகளிலே

அந்த உறவுகளை நாங்கள் கட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வளமை போல என்றும் நேயர் நேரத்துக்கான திட்டும் தேனான பாடல்கள் தென்சிந்தும் பாடல்களை கேட்டு மகளும் வேளையிலே இது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே தினமும் கலந்து வரும் நேயர் நேரம் என்பதை அறிந்து கொள்வோம்.

0: தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து ஒலிக்க இருக்கும் பாடல் திருமதி அனுஷ்யா கிருஷ்ணன், கே அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்களும் அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் உறவினர்கள் நண்பர்களும் கேட்கும் பாடல். சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது என்ற பக்தியோடு நிறைந்த பாடல் திரு நகைச்சுவையோடும் கலந்து வருகின்றது. இந்த பாடல் சிறாலியஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களும் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களும் இணைந்து பாடியதாக எழுதியிருக்கின்றார்கள். கந்தர் அலங்காரம் என்ற திரைப்படத்தில் இருந்து.
1: சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது சந்தனம்

பெருளன்

0: அவர் கேட்டவுடனே அடுத்த பாடலை கேட்பார் தானே. தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் என்ற பல்லவியை கொண்ட பாடல் தாயின் மடியில் திரைப்படத்திலிருந்து இசை அரசியின் சவுந்தரராஜன் ஐயா அவர்களுடன் குரலை ஒலிக்கும் வேளை இவரோடு இணைந்து உலக தமிழர்களும் கேட்கின்றார்கள் என்று எழுதியிருக்கின்றார்.
1: செல்வங்கள்

உறவுகளோடு உறவுகளாக மீண்டும் ஒரு பாடலை ஒலிக்க வைக்கின்றேன். அதை கேட்பதற்கு முன்பு இது சர்வதேச நேயர் விருப்ப நேயர் விருப்ப பாடல்கள் என்பதை தெரிந்து கொள்வோம்.

தொடர்கின்றது நேயர் விருப்ப பாடல்கள். தமிழ்நாடு வண்டிகே சிலுவை சந்தன் ராஜ், உங்களுக்காக ஒரு பாடல் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். மணிக்குயில் என்ற திரைப்படத்திலிருந்து வெட்டி வெட்டி வீறு அதன் வாசமே என்று கூறும் பாடல். எங்கே கேட்போம் அந்த பாடலை?

தொடர்ந்து வரும் பாடல் உயிரே மின்னஞ்சல் வானம் என்று கூறும் வரி கொண்ட ஆதியான் என்ற திரைப்பட பாடலை கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் நீங்கள் தந்து எங்களையும் கேட்க வைக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனி ஒரு பாடல், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் என்ற பாடல். இந்த பாடல் படகோட்டி திரைப்படத்திலிருந்து கேட்டுக்கிட்டு இருந்தார் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதி அவர்கள். அவர்கள் கேட்கும் அந்த பாடலை அவரோடு இணைந்து இன்றும் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா ரிபாகா, இம்ரான் சாஹில் உலகத் தமிழர்களோடு கேட்கின்றார்கள்.

பாடல்களோடும் எனது பாடலையும் கேட்கின்றேன் என்று அவளோடு காத்துக் கொண்டிருக்கின்றார் வளைகுடாமன் குவைத் நாட்டிலே அன்பு ஜோர்ஜ். காவிரியே காவிரியே என்று அழகாக பாடுகின்றது அர்ச்சனை பூக்கள் திரைப்படத்திலிருந்து அவரது அந்த பாடல்.

துணிக்கு இருக்கும் இனிமையான ஒரு பாடல். எப்பொழுது உறுதிப்பாடலை கேட்பதில் அலாதி ஆனந்தம் கொண்டவர் கோவை மாநகரம் ஏ ஆர் நாகப்பன் அவர்கள். இன்று தன்னோடு என் உமா மகேஸ்வரி மற்றும் நந்தினி நந்தினி ஆகியோரை நினைத்து கேட்க ஒலிக்கின்றது அவர்கள் அந்த பாடல் முத்துமணி என்ற வரி எடுத்து டோனதி என்ற புதிய திரைப்படத்து பாடலாக

0: இன உள்ளு தமிழன் என்றொரு இன உள்ளு தனிய அவர் பொரு குணவுண்டு தனிய அவர் பொரு குணவுண்டு அமிழ்தம் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது மொழியில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நேய நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் NTRFM ரேடியோ கனடா.

காற்றலையில் கலந்து வரும் பாடல்களை சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களாக தருவதற்கு உங்கள் தமிழ் வானொலியின் கலையகத்திலிருந்து இணைந்து கொள்கிறேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளிடம் நலம் நாடி எங்களின் நலமும் கூறி ஆரம்பிக்கின்றேன் இன்றைய சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை ஒலிபரப்புவதற்காக. முதலில் ஒலிபரப்பில் இணையும் பாடல் காவல் கீதம் என்ற திரைப்படத்திலிருந்து மஞ்சள் அந்தி வேளையோ என்று வரி எடுத்து பாடும் இனிமையான பாடல். கனடாவிலிருந்து அல்பர்டா மாநிலம் சாந்தினி, நீங்கள் அனுப்பி வைத்திருக்கின்றீர்கள்.

உங்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை ஏழுமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிராஞ்சி தந்த பாடலை கேட்டு மகளை இருக்கின்றோம். மலரையின் மொழியில் என்று ஆரம்பிக்கும் வரியை கொண்ட பாடல் பிள்ளைக்காக என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடலும்.

இருக்கின்ற பாடலோடு மீண்டும் இளமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி அந்த பாடலும் ஒலிக்கின்றது. அன்னப்பறவை என்ற திரைப்படத்திலிருந்து பொன் என்பதோ பூ என்பதோ என்ற முதல் வரியோடு.

திட்டத்தின் தேனான பாடல்கள் வரிசையிலே முன்றியல் தமிழ் வானொலியின் நீங்க நேரத்தை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் கனடாவிலிருந்து மீண்டும் தனுஷன் முன்றியல் மாநகரிலிருந்து கோலா கோலா என்று கூறும் கேம்பஸ் திரைப்படத்து பாடலை தந்திருக்கின்றீர்கள்.

0: தெய்வ.
1: அவரோடு இணைந்துதான் வன்கூவர் நாட்டில் இருந்து கனடா வசந்தி தருகின்றார் ஒரு பாடலை. சுகவாசி சுகவாசி என்று கூறும் ஈசன் திரைப்படுத்த பாடலை.

இன செய்தி சொல்லி என்ற வரி கொண்ட என் ஆசை மச்சான் திரைப்படுத்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. கனடா வன்கூவரிலிருந்து இளவரசி, நீங்கள் தந்த பாடல்.

அடுத்து வரும் இனிமையான பாடல் சிங்கப்பூர் சிங்காரபூமி மகாலிங்கம். நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள் கர்ணன் என்ற திரைப்படத்திலிருந்து அற்புதமான ஒரு பாடல், இரவும் நிலவும் மலரட்டுமே என்று வரியெடுத்து முழுமையாக பாடுகின்றது.

அத்துடன் பாடல்கள் வளமை போல இன்றும் ஆஸ்திரேலிய கண்டத்திலிருந்து கேட்க இருக்கின்றார்கள். முதலில் அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் தந்த பாடலை கேட்போம். என்ன நினைச்சு என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடல் சொக்கத்தங்கம் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்கள் பாஸ்கரன் மாலா இவர்கள்.

அதைத் தொடர்ந்து வரும் இன்னும் ஒரு பாடல் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டம் ரமணியின் பாடல். மதுரா மறிக்கொழுந்து வாசம் என்ற பாடல் எங்க ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றீர்கள், நாங்கள் முனைக்கின்றோம்.

பூமி போல என்றும் நீண்ட கால உறவு எங்களோட இசைப்பயணம் செய்யும் கேதீஸ் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து பூங்காற்று என்ற முதல் வரியோடு ஆரம்பிக்கும் பாடல் சென்று வா நிலா என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

ஒலிக்க இருக்கும் பாடல் என் தன் மகன் என்ற திரைப்படத்திலிருந்து கோழி கொண்டு கண்ணு என்ற வரி எடுத்து பாடுகின்றது. இங்கிலாந்து நாடு, அருள்மோகன் உங்களுக்காக.

இந்த பணியிலேதான் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிவேசனின் பாடலும் கேட்போம். கல்கத்தா என்ற திரைப்படத்திலிருந்து நெஞ்சிலே நெஞ்சிலே என்று பாடுகின்றது.

இன்றைய பாடல்கள் மரும்பலை ஐரோப்பிய மண்ணென்றால் என்னவள் பாடல் கேட்போம். என்னவளே, நீங்கள் இன்று இளமணி திருநாட்டிலிருந்து கோகுலத்தில் சீதை திரைப்படத்து பாடலை ஒலிக்க வைக்க கேட்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல் கோகுலத்து கண்ணா கண்ணா என்று வரியடுத்து.

இறுதியாக ஒரு பாடல். அந்த பாடல் சின்ன மாப்பிள்ளை திரைப்படுத்த பாடலாக கனடாவிலிருந்து காவை சேனா ஆசான் அவர்கள் தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். வெண்ணிலவு கொதிப்பது என்ன என்று வரி கொண்ட பாடலை அன்று

நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு வந்தோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் போல் இன்றும் மலர்ந்து எங்களை மகிழ்வித்து தித்திக்கும் தேனான பாடல்கள் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களாக மீண்டும் நான் சந்திக்கின்றேன் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வாங்கு வாழ்வோம் என்றும் அன்புடன் தமிழோடு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. அன்பு உறவுகளே, காற்றலையில் கலந்து உங்களுக்கு வணக்கம் கூறி இணைந்து கொண்ட நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். 2026 ஆண்டு 9வது மாதத்தின் 26வது நாள் காரிக்கிழமை காற்றலையில் கலந்து கதம்பத்தை அலங்கரித்து கதம்பத்தில் வரும் நிகழ்வை காத்து கொண்டிருக்கின்றீர்கள் சிறப்பிப்பதற்கு என்பதை நான் அறியும் இந்த வேளையிலே காற்றலையில் இணைந்து வந்த நான் உங்களுக்கு வணக்கம் கூறியதோடு அல்லாமல் அன்னை, தந்தை, ஆசான் இவர்களை நான் அறிந்த அன்பு தமிழ் இவற்றிற்கெல்லாம் மேலாக இவற்றை எல்லாம் மக்களித்து காத்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தோடு அவர்களுக்கு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து வணங்கி ஒன்றியல் தமிழ் வானொலியில் இணைந்து என் முகம் தெரிந்த தெரியாத உறவுகளே உங்களையும் வருக வருக ஒன்று வரவேற்றுக் கொள்ளுகின்றேன் இன்றைய கதம்பத்திற்கு.

இந்த வேளையிலே அனைவரும் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொண்டு உலகளாவை இருக்கும் அன்பு உறவுகளுள் வரும் நல்ல மங்களமான நிகழ்வுகளுக்கு வாழ்த்து கூறி துக்கமான சம்பவங்கள் நாங்களும் இணைந்து அவர்களுக்கு துக்கம் பகிர்ந்து இந்த புண்ணிய காலத்தில் நாங்கள் எல்லோரும் இணைந்திருக்கும் வேளையிலே ஆன்மீக ரீதியாக எங்கள் ஆன்மாக்கள் ஒரு மன நிம்மதியை அடையக்கூடிய தெய்வ பக்தியிலே ஈடுபட்டுக் கொண்டிருப்போம். எங்கள் கைங்கரியங்களை மூதாதையர்களை வழிகாட்டி சென்றவர்களை நினைந்து கொண்டு அவர்கள் வழி நடப்போம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நாள் நிகழ்ச்சிக்குள்ளே நுழைய இருக்கின்றோம். அது என்ன நிகழ்ச்சி என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அது வேறொன்றுமில்லை, இதுதானே.

0: என்ன மொழி,
1: என் கேள்விக்கு என்ன பதில் என்ற இசையோடு ஆரம்பிக்கும் பாட்டுக்கு பதில் பாட்டு. ஆண்டுகள் பல கடந்து பல வாரங்களை கண்டு உறவுகளாக இருக்கும் உறவினர்களின் ஆதரவை பெற்ற ஒரு நல்ல நிகழ்வாக இன்றும் நிகழ இருக்கும் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வை அலங்கரிக்க நீங்கள் அனைவரும் ஓடி வந்திருப்பது எனக்கு நன்றாக தெரியும். கூடியிருந்து தேடி வரும் பாடலுக்கு நாடிக்கொண்டு வருவீர்கள் பாடல்களை என்று எண்ணிக்கொண்டு இப்பொழுது முதல் அலங்கரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உங்களுக்காக ஒரு பாடலை நான் தர வேண்டும். அந்த பாடலை தந்தால்தானே அதற்குரிய பாடலை நீங்கள் கொண்டு வந்து ஆரம்பத்திலிருந்து புகுத்த முடியும். இன்று எத்தனை உறவுகள் வர இருக்கின்றீர்கள், வருபவர்கள் எல்லோரும் எத்தனை பாடல்களை கொண்டு வந்து குவிக்கப் போகிறீர்கள், யாருக்கு அதிகமான பாடல் கிடைக்கப்படுகின்றது, எங்களுடைய எல்லை 200 பாடல்கள் அல்லது அந்த நேரம் நிறுத்தும் நேரம் இதில் முதல் வருகின்றதோ அதிலே நாங்கள் நிறுத்துவோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்வுக்காக பாடலை தருகிறோம். அதற்கு முன்பு இரவு நேரம் நேற்று எங்களுடைய இரவு நேரம் உங்களுடைய பகல் வேளையிலே ஒலிபரப்பியப்பட்ட நிகழ்ச்சிகள் அத்தனையும் கேட்டு அதிலே பதில்களை தந்து கொண்டு பகிர்ந்து கொண்டிருந்தேன். அந்த வேளையிலே தூக்கத்துக்கு செல்லவில்லையா, நாளைக்கு பாட்டுக்கு பதில் பாடு இருக்கப்பா, சென்று தூங்குங்கள் என்று ஷியாமலா கூறியது இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கின்றது. நன்றாக தூங்கி எழுந்தேன் பிள்ளைகளை, கவலைப்பட வேண்டாம். தூக்கத்தில் சென்றாலும் சிந்தனையிலே உதிப்பது எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியும் நீங்களும் தான், அது உண்மையான ஒரு பேச்சு. அது மட்டுமல்ல, நேற்றைய தினம் சிறப்பாக நேயர் நேரம் விடுமுறை விருப்பம், MGR விடுமுறை விருப்பம், அடுத்து சர்வதேச விடுமுறை விருப்பம், அதை தொடர்ந்து பாட்டும் பதமும், பாட்டும் பதத்திலே ஒரு பாடல் தவறுதலாக அழுத்தி அந்த பாடலை நிறுத்த முடியாமல் அப்படியே விட்டுவிட்டேன். அந்த பாடல் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று கூறிவிட்டேன். ஆனால் ஒரே பாடலை திருப்பி போட்டுவிட்டேன். அதற்கு உடனடியாக சீர்திருத்தப்பட்டு மறு ஒலிபரப்பில் அது சரியாக ஒலிபரப்பாகும் என்பதை கூறிக்கொள்ளுகின்றேன். அதை சுட்டி காட்டிய அன்பு மகள் அடுத்து கிருஷ்ணன் போன்றோருக்கு என் நன்றியை கூறிக்கொள்ளுகின்றேன். இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே என்ற பாடலை தர வேண்டும், இன்பம் என்ற பதத்துக்காக என்று கூறியிருந்தேன். அதை நீங்கள் பொறுத்து கொண்டீர்கள், அதற்கு நன்றி. இன்று நாங்கள் நடைபெற இருக்கும் இந்த பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சியை அலங்கரிக்க எல்லோரும் ஆவலாக இருக்கின்றது. என்ன இவர் பேசிக்கொண்டே இருக்கின்றாரு, பழைய உடையத்தை கூறுகின்றாரு, என்ன பாடல் தரப்போகிறீர்கள், அந்த பாடலுக்கு தானே நாங்கள் பாடல் எடுத்து வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் உங்களுக்காக பாடல் வர இருக்கின்றது. அந்த பாடலை தருகின்றேன். வந்தவுடன் நீங்கள் இணைந்து உங்களுடைய பாடல்களை வந்து பதிவு செய்வதற்கு 6478746415 வளமையான தொலைபேசி எண் காத்து கொண்டிருக்கின்றது. வளமையான விதிகளோடு நியதியோடு வந்து இணையுங்கள். உலகின் எந்த பக்கத்தில் இருந்தாலும் எவர் வேண்டுமானாலும் அழைத்து உங்கள் சிந்தையிலே குவிந்திருக்கும் பாடல்களின் எண்ண குவியலை தூண்டி முதல் வரியை கண்டவுடன் முதல் பதத்தை கண்டவுடன் அதற்குரிய பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். இன்று நான் தரும் பாடல் அதற்காக கேட்போமா அந்த பாடலை.

ஆகாய பந்தலிலே பொன்னு உஞ்சல் ஆடுதம்மா. இந்த பதங்களுக்கு எந்த பதத்திலாவது நீங்கள் முதல்வராக வருபவர்கள் முதல் பாடலை கொண்டு ஓடி வந்து ஆரம்பியுங்கள். உங்களுடைய பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சிதனை.

0: வந்து விட்டார் முதலிலே அன்பு மகளே மஞ்சு சியாமலா, நீங்கள் அழைத்தீர்கள், இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது மகளே. என்ன காரணம்? ஓடி வாருங்கள். முதலாவது நேராக சியாமலா நீங்கள் இணைந்தீர்கள். உங்களை எடுக்க வரும்பொழுது உங்கள் இணைப்பு நின்றுவிட்டது. காரணம் நான் அறியேன். அங்கே மழை பொழிகின்றதா? வலைத்தளம் சீராக இல்லையா? உங்களை தொடர்ந்து போட்டியாக ஓடி வருகின்றார் அடுத்த உறவா கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் கிருஷ்ணன், வணக்கம் வணக்கம். உங்களையும் இணைத்தேன், நீங்களும் சென்று விட்டீர்கள். மீண்டும் பாருங்கள், சியாமலா தான் இருக்கின்றார். மீண்டும் எங்கே சியாமலா? யார் வரப்போகின்றீர்கள்? போட்டி பலமாகத்தான் இருக்கப் போகின்றது போல் தெரிகின்றது. எங்கே பார்ப்போம், யார் வருகின்றீர்கள்? வந்து விட்டார் சியாமலா, முந்தி விட்டார் சியாமலா. வணக்கம் வணக்கம் சியாமலா, வணக்கம் சியாமலா, வணக்கம் வணக்கம். உங்களை இணைத்து விட்டேன். வணக்கம் மகளே, வணக்கம வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களாம்மா?
1: நல்லா இருக்கப்பா, நல்லா இருக்கப்பா.
0: அப்பா உடனே தூங்க வேண்டும் என்று இவ்வளவு அறிவுரை சொன்னீர்களா? இரவு சமையல் எல்லாம் முடிஞ்சதா? அப்பாவுக்கும் சமைத்தீர்களா?
1: மகிழ்ச்சியாக
0: குதூகலமாக ஆரம்பிப்போம்.
1: ஆகாய கங்கை தேன் பூந்தேன் மலர் சூடி அந்த பாட்டுப்பா.
0: ஆகாய கங்கை,
1: ஆகாய கங்கை பூந்தேன் மலர் சூடி அந்த பாட்டு.
0: சிறப்பு சிறப்பு. உடனே அடுத்த பாடலை தருவது காத்துக் கொண்டிருக்கின்றார் எங்களுடைய அன்பு கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் கிருஷ்ணா, காத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். தாருங்கள் உங்கள் பாடலை. வணக்கம்
2: கங்கை,
0: ஆகாய கங்கை. என்ன பாடல், என்ன பாடல்?
2: ஆகாய கங்கை புந்தேன் மலர்.
0: அதைத்தானே இப்பொழுது சியாமலா தந்த உங்களுக்கு முந்தி
2: போட்டு பரவாயில்ல.
0: அடுத்த பாடல தாருங்க, என்ன பாடல் தருவீர்கள்?
2: ஊஞ்சலுக்கு பூச்சுட்டி, ஊஞ்சலுக்கு பூச்சுட்டி.
0: ஊஞ்சலுக்கு இல்லையா, பூந்த கூந்தலுக்கு பூச்சுட்டு தான் இந்த பாடல். ஊஞ்சலுக்கு இருக்குதா? வாழ்த்துக்கள். அப்ப அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்க. ஊஞ்சலுக்கு பூச்சூட்டி. அடுத்த பாடல் சியாமலா நீங்கள் தருகிறீர்கள். தாருங்கள் சியாமலா நீங்கள்.
1: அப்பா பொன்னூஞ்சல் ஆடுது பால் நீலா அந்த பாடல்.
0: அருமை அருமை. பொன்னூஞ்சல் ஆடுது பால் நீலா. பொன்னூஞ்சல் ஆடுது பால், நல்ல பாடல். பொன்னூஞ்சல் ஆடுது பால் நிலா என்ற பாடலை தந்திருக்கின்றீர்கள். அதற்குத்தான் அடுத்த பாடலை எங்களுடைய சந்தன்ராஜ் அவர்கள் கொண்டு ஓடி வந்துவிட்டார். வணக்கம் சந்தன்.
3: வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேர வணக்கத்தோடு சிலுவை சந்தன்ராஜ்.
0: இரவும் பகலும் இணைந்து விட்ட நேரத்தில் வணக்கங்களை பரிமாறிக்கொள்வோம். நலமாக இருக்கின்றீர்களா?
3: பூந்தேனில் கலந்து.
0: பூந்தேனில்
3: நன்றி.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பூந்தேனில் கலந்து வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமையான பாடலை அடுத்த பாடலாக தரப்போகின்றார் கிருஷ்ணன் அவர்கள். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன்.
2: ஊஞ்சல் மனம் உலா வரும் நாளை.
0: ஓ, ஊஞ்சல் மனம் உலா வரும் நாளை, நல்ல பாடல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிறப்பு. அடுத்த பாடலை கொண்டு ஓடி வரும் வேளையில சந்தன்ராஜ் தான் மீண்டும் வருகின்றார். வணக்கம் சந்தன்ராஜ், உங்கள் பாடலை தர வேண்டும்.
3: ஆகாயம் கொண்டாடும்.
0: ஆகாயம் கொண்டாடும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆகாயம் கொண்டாடும். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம் என்றால் அது எங்களுடைய மகாலிங்கம் அவர்கள் வருகின்றார்கள். வணக்கம் வணக்கம் மகாலிங்கம் அவர்களே. வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா மகாலிங்கம். வணக்கம் வணக்கம்.
4: ஆட்டமா தேரோட்டமா?
0: ஆட்டமா தேரோட்டமாவா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓ, கொண்டாட்டம். ஆட்டமா தேரோட்டமா, சிறப்பு. நலமாக இருக்கின்றீர்களா? பேசுவதற்கு நேரம் இல்லை, அவ்வளவு தூரம் விரைவாக ஓடிவார்கள். ஆட்டமா தேரோட்டமா கேப்டன் வந்து விட்டார். எங்களுடைய தேவா, வணக்கம் தேவா. வணக்கம் தேவா. வணக்கம்
5: வணக்கம். ஓம் நமச்சிவாயா.
0: ஓம் நமச்சிவாயா. என்னையா ஆயிரம்
5: பாடல் நிலாவே.
0: ஓ, பாடல் நிலாவே வாழ்த்துக்கள். பாடல் நிலாவே தேன் கவிதை வாழ்த்துக்கள். பாடல் நிலாவே ஓம் நமச்சிவாயாவுடன் வந்து விட்டார். அடுத்த உறவாக யார் வரப்போகிறீர்கள்? கிருஷ்ணன் தான் வர வேண்டும் போல் இருக்கின்றது. அவர் தான் காக்கிறார். இழைத்து விடுவோம். இல்லை, அவருக்கு முன்பு அரசடி கூப்பம் வருகிறார் போல் தெரியும். வணக்கம், யார் இருக்கிறீர்கள்? யார் இருப்பது?
2: பூந்தளிர் ஆட.
0: பூந்தளிர் ஆட, பூந்தளிர் ஆட என்ற பாடல் உங்களுடைய பாடல். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், நலமாக இருங்கள். பூந்தளிர் ஆட போட்டி பலமாக இருக்கின்றது. இப்பொழுது வருவது யாராயிருக்கலாம்? அது வேறு யாரும் இல்ல, அது எங்களுடைய சியாமலா பாகத்தான் இருக்கின்றது. கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை.
1: அப்பா மகாலிங்க பாட்டுக்குப்பா. தேரோடும் எங்கள் சீரான மதுரையில.
0: தேரோடும் எங்கள் சீரான மதுரையிலே வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கிருஷ்ணன் ஆயத்தமாக வைத்திருக்கின்றார். கிருஷ்ணா தாருங்கள் உங்கள் பாடலை.
2: பந்தலிலே தொங்குகிற புடலகாய் கள்ள கட்டி.
0: என்னையா என்னையா என்னையா என்னையா? பந்தலிலே
2: தொங்குகிற புடலங்காய கல்லை கட்டி.
0: ஓ, அப்படி ஒரு பாடல் இருக்கும். அது என்ன திரைப்படம் தெரியுமா? பந்தலிலே தொங்குகிற வாழ்த்துக்கள். ஓ அந்த பாடல் கெட்டிக்காரன் பூர பத்திய வாழ்த்துக்கள். எங்க மகாலிங்கம் நீங்கள் தானுங்கள் உங்கள் பாடலை மகாலிங்கம் தர வேண்டும்.
4: ஐயா
0: என்ன பாடல் மறந்து விட்டாரோ? எங்கேயும் சந்தன்ராஜ் வந்து விட்டார் இந்த பிள்ளையில, கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் உங்களுடைய பாடல். கிருஷ்ணன்
2: வணக்கம் ஐயா. நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களை.
0: ஓ வாழ்த்துக்கள். நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களை. பாட்டுக்கு பதத்து பாட்டும் பதத்துல வந்ததோ உலகை வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு சிறப்பு உங்கள் பதிவுகளுக்கு நன்றி. அடுத்து வந்து விட்டால் மகள் சியாமலா, கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை. சியாமலா தாருங்கள்.
1: அப்பா கட்டி வச்சுக்கோ எந்த நண்பு மனசு.
0: அப்படித்தான் சந்தன்ராஜ் சொல்லி இருந்தாரு. நீங்கள் ஒரு இன்னொரு கட்டியை கொண்டாருங்க. கட்டி தங்கம் பட்டி எடுத்து போடுவோமா?
5: கைகள் இரண்டும் செய்தது பொம்மைகள் செய்தது தான் விளையாட அந்த படலையா?
0: அது வந்து இரண்டு இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாடு வரும் தேவா அந்த பாடல். நீங்கள் கைகள் என்று கொண்டு வாரீர்களோ? என்ன எந்த பாடலை கொண்டு வாரீர்கள்?
5: அவங்க கை வந்துச்சுல அந்த பாட்டு
0: கை கை கை கை கை கை என்ற பாடல் இருக்கிறது அந்த பாடலை போடுவோம். சரியா? கை கை கை கை கை கை வை என்று வரும். இங்கே ஞானசேகரன் வந்துவிட்டார். வணக்கம் ஞானசேகரன்.
6: வணக்கம் அப்பா. இனி நண்பர்கள் வணக்கம்.
0: வணக்கம் மகனே ஞானா. நலமாக இருக்கின்றீர்களா ஐயா?
6: நான் நலமாக உள்ளேன்ப்பா.
0: வாழ்த்துக்கள் சிறப்புகள். என்ன பாடம் கொண்டு வந்திருக்கிறீங்களப்பன்?
6: சந்திரராஜன் பாட்டுக்குப்பா. கட்டி தங்கம் வெட்டி எடுத்து.
0: கட்டியை கொண்டு வந்து விட்டீங்க. கட்டி தங்கம் வெட்டி எடுத்து. வாழ்த்துக்கள்.
6: நன்றி அப்பா.
0: அடுத்த பாடலை கொண்டு ஓடியாருங்க. கட்டி தங்கம் வெட்டி. கிருஷ்ணன் நீங்கள் என்ன நிறமாக இருக்கின்றீர்கள்? உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள்.
2: வணக்கம் ஐயா. வச்சிக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ளே.
0: அதெண்டா உண்மை ஐயா. வச்சிருப்போம் ஐயா ஆளுக்கு ஒவ்வொரு வச்சிருப்போம் ஒருத்தருக்கு. வாழ்த்துக்கள் மட்டும் பாருங்க. வச்சிக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள வேற இடம் இல்லை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்பொழுது தருகின்றார் சியாமலா ஒரு பாடல் கொண்டு பாருங்களா மகளே.
1: அப்பா தேவா பாட்டுக்குப்பா. கை வலிக்குது கை வலிக்குது மாமா அந்த பாட்டுப்பா.
0: கை கை என்ன உடனே கை வலிக்குதா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கை வலிக்குது கை வலிக்குது மாமா. கை வலிக்குது கை வலிக்குது மாமா என்ற பாடலை தந்திருக்கிறார் மகள். இப்பொழுது மாமா வந்து விட்டார். சந்தன்ராஜ் அவர்கள் வந்து விட்டார். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே. வணக்கம் சந்தன்ராஜ். உங்களை இணைத்து விட்டேன் சந்தன்ராஜ். உங்களை இணைத்து விட்டேன் ஐயா. ஆமாம் பாருங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை.
3: கையில வாங்கினா பையில போடல
0: பலமை போல வந்துட்டு தான் அந்த நோய். கையில கையில வாங்கி பையில போட்டு விட்டுல. கையில வாங்கினேன் பையில போலேன்னு இந்த பட்டுக்கோட்டையார் எழுதி விட்டார். எல்லோரும் படிக்கின்றார். எங்கே மகளே சியாமலா உங்கள் பாடலை தாருங்க.
1: அப்பா கட்டி தங்கம் வெட்டி எடுத்து பாட்டு பண்ணாலதா?
0: ஆமா
1: யாரு பண்ணான்னு தெரியல. தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தில் குறை வருது.
0: மகன் ஞானசேகரன் தந்திருந்தார்.
1: குறை என்று அந்த பாட்டு பாடல சரிதானப்பா?
0: உங்களோட சரி உங்களோட சரி. இப்ப நீங்க வந்து தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் ஒரு நேரத்தில் ரெண்டு பாடலையும் தர பாக்குறீங்க. வாழ்த்துக்கள். எங்கே சந்தன்ராஜ் உங்கள் பாடலை தாருங்கள்.
3: நிறத்துக்கு
0: தான் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தலைவர் இல்லாத விட்டாலும் தலைவர் பாடல் வருகின்றதுல கூறிக்கொண்டு ஞாபகம் முடி செல்லும் உங்களுக்கு. இப்போ கிருஷ்ணன் தரப்போன்ற ஒரு பாடலை கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள்.
2: பத்தி பாடல் தருவாங்க. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா.
0: ஓ குறை ஒன்றும் இல்லை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்ல பாடல். குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா சிறப்பான பாடல். அங்கே ஞானசேகரன் மகனே நீங்கள் தாருங்கள் ஐயா.
6: வணக்கமாப்பா. கிருஷ்ணன் பாட்டுக்குப்பா, உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் நீ வர வேண்டும்.
0: ஓ, உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் நீ வர வேண்டும். ஓ மோம், வாழ்த்தி பாடினால் அவர்கள் வருவார்கள். உன்னை வாழ்த்தி பாடுகிறேன். அப்படி என்றால் சந்தன் ராஜ் என்ன பாடல் தரப்போகின்றீர்கள்?
3: வணக்கம்யா. கண்ணே வா, கண்மணியே வாயா. நன்றி. வணக்கம்யா.
0: சிறப்பு சிறப்பு. வா கண்மணியே வா, கண்ணே வா, கண்மணியே வா. வாழ்த்துக்கள். இப்பொழுது மகாலிங்கம் ஓடி வந்து விட்டீர்கள், கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. மகாலிங்கம், உங்களை இணைத்து விட்டேன், தாருங்கள் பாடலை.
4: ஐயா, உண்மை உண்மை ஒன்று கேட்டேன், உண்மை சொல்ல வேண்டும்.
0: நான் சொல்ல மாட்டேன் ஐயா, ஒரு நாள் உண்மை. உண்மை ஒன்று கேட்பேன், உண்மையை சொல்ல வேண்டும். அருமையான பாடல், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்கு மீண்டும் சந்தன்ராஜ் அவர்கள் இணைகின்றார், கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
3: பொன்வானிலே வெண்மேகமையா.
0: ஓ, பொன் வாழ்த்துக்கள். பொன் வானிலே வெண்மேகமே, சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடல் மகள் சியாமலா தரப்போகின்றார். அழைக்கின்றார்கள் துணிந்து கண்ணனை. வாழ்த்துக்கள். அந்த வழியிலே தான் கிருஷ்ணன் மீண்டும் ஒரு பாடலை தர இருக்கிறான். கிருஷ்ணா,
2: உன்னை வாழ்த்து, உன்னை வாழ்த்து பாடுகிறேன் பதில் பாட்டு. நீ வர வேண்டும் எதிர்பார்த்திருந்தேன்.
0: உன்னை வாழ்த்தி பாடுறது நீ வர வேண்டும். அது நீங்க உடனே நீ வர வேண்டும், நீ வர வேண்டும் என காத்திருந்தாடே. அப்படியா, நீ வர வேண்டும் என நல்ல பாடல், நல்ல பாடல். ராஜா திரைப்படம், நீ வர வேண்டும் என சிறப்பு சிறப்பு சிறப்பு சிறப்பு. மல்லியம் எங்கே மகாலிங்கம், உங்கள் பாடலை தாருங்கள் ஐயா. பாடல் குருங்கள்.
5: நீ வர வேண்டும் அப்படின்னு
0: அப்படியான பாடலைங்க. நீ வர வேண்டும் என நான் இருந்தேன் என்ற பாடலை தந்து விட்டார்கள். நீங்கள் வேற ஒரு பாடல் தர வேண்டும். வேற ஒரு பாடல். நீங்கள் கூடிய பாடல் அடுத்த வரையா, நீ வர வேண்டும்.
4: உலகம் பாட்டையா? உலகம்.
0: எந்த பாடல உலகம் என்று வந்திருக்குது ஐயா? வந்த பாடல் வந்த பாடல முதல் வரைக்கு தர வேணும் கண்ணா. சரி, உலகம் என்ற பாடலே தருகின்றீர்கள். அப்படி ஒரு பாடல் வந்ததா? அப்படி ஒரு வரி வந்ததா பாடல்?
4: என்ன
0: பாடல் ஐயா? என்ன பாடல்? அடுத்த உறவாக சந்தன்ராஜ் அவர்கள் வருகின்றார்கள். சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள்.
3: வணக்கம் ஐயா. நீ இல்லாத போது எங்கும் நெஞ்சம் ஐயா.
0: இன்னைக்கும் அப்படி இருந்தா
3: நன்றி. வணக்கம் ஐயா.
0: இன்னைக்கும் அப்படி இல்லையோ, நீ இல்லாத போது எங்கும் என் நெஞ்சம், இல்லாத போதும் எங்கும் என். நல்ல பாடல் அந்த பாடலுங்க. அடுத்த பாடல் மீண்டும் தருகின்றார் சியாமலா. நீங்கள் தர
1: அப்பா சந்தன்ராஜ் பாட்டுக்குப்பா. வானிலே தேனிலா ஆடுதே பாடுதே, அந்த பாட்டு
0: சிறப்பு சிறப்பு. வானிலே தேனிலா ஆடுதே பாடுதே. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் ஞானசேகரன் தரப்போகின்றார். மகனே ஞானசேகரன், கொண்டு வாருங்கள்.
6: ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும். வந்துட்டாப்பா?
0: ஆமா, வந்து விட்டது. நான் சொல்ல மாட்டேன் குறிப்பிட்டு கூறுங்களேன்.
6: சொல்ல சொல்ல இனிக்குதடா வந்துட்டாப்பா.
0: வாழ்த்துக்கள். இல்லை, போடுகின்றேன் அந்த பாடலை, பதிகின்றேன். சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பு சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. இப்பொழுது கிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். கிருஷ்ணன், உங்கள் பாடல்.
2: வணக்கம். நீ இல்லாத போது நிம்மதி இல்லை ஐயா.
0: நீ இல்லாத போது இல்ல, நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை என்று வரும். அப்படித்தானே? சரி, அப்படித்தான்.
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை. நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை என்று வரும். அங்கே சந்தன்ராஜ், நீங்கள் தாடுங்களே உங்கள் பாடலை.
3: நன்றி.
0: நீ போகும் இடம் இல்லாமா? சிறப்பு.
3: நீ போகும் பாதையில்.
0: ஓ, நீ போகும் பாதையில். ஓகே, நீ போகும் பாதையில். வாழ்த்துகள் வாழ்த்துகள். உங்கள் காலத்தில் நாங்கள் காலத்தில் தான் நீ உங்கள் காலத்தில் நீ போகும் இடமெல்லாம். உங்கள் பாடலை தாரு.
1: அப்ப உன்னை ஒன்று கேட்பேன் பாட்டு பாடலப்பா.
0: ஆமா,
1: கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா.
0: சிறப்பு சிறப்பு. கேட்டவனே கொடுத்துருவார் இல்லையா? கேட்டதும் கொடுப்பவனே எங்களுடைய கிருஷ்ணா கிருஷ்ணா. எங்கே மகாலிங்கம், ஓடிவாருங்கள். என்ன பாடல் திறப்பவர்கள்?
4: சொல்லவா சொல்லவா ஒரு காதல் கதை.
0: சிறப்பு. நீங்கள் அதெல்லாம் துடிச்சு கொண்டு சொல்லுவீர்கள். கெட்டிக்காரன் மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். சொல்லவா சொல்லவா காதல் வை. சொல்லுங்க சொல்லுங்க உங்க காதல் கை. எங்க கிருஷ்ணன், கேட்டதும் கொடுப்பவனியாம். கூறுங்கள் கிருஷ்ணன் தாருங்க.
2: போகுதே போகுதே போகுதே போகுதே என் பைங்கிலி வானிலை.
0: ஏன் எவ்வளவு சோகம் பாவம் இருக்குங்க, கலைச்சு பிடிங்க ஐயா. போகுதே போகுதே என் பைங்கிலி வானிலையிட பறந்து சென்று பிடிக்க வேண்டும். எங்க மகள் சமலா உங்கள் பாடல் தாருங்கள்.
1: அப்பா யாரோ போகும்னு பண்ண, அப்ப போகும் பாதை தூரமில்லை அந்த பாட்டு.
0: அதானே நீங்கள் கேட்ட பாடல். விடுமுறை விருப்பத்தில் வாழ்த்துக்கள். போகும் பாதை வெகு தூரமில்லை, வாழ்த்துக்கள். ஞானா உங்கள் பாடலை தாருங்கள் மகனே.
6: கேட்டவரெல்லாம் பாடலாம்.
0: ஓ கேட்டவரெல்லாம் பாடலாமா? சரி, கேட்டவரெல்லாம் பாடல. எப்படி பாடுவார்கள் பாடட்டும், நீங்களும் பாடுங்கள், வாருங்கள் மீண்டும் அடுத்த பாடலோடு. கேட்டவரெல்லாம் பாடலாம், என் பாட்டுக்கு தாளம் போடலாம். சந்தன்ராஜ் உங்கள் பாடல்.
7: சொல்லாதே சொல்லாதே, யாரும் கேட்டால் வந்துட்டு ஐயா.
0: எதையா
7: சொல்லாதே, யாரும் கேட்டால் மகாலிங்க
0: நாங்க சொல்ல. நீங்க கதைப்படாதீங்க, யாரும் சொல்ல மாட்டார்கள், யாரும் சொல்ல மாட்டார்கள். சொல்லாதே யாரும் கேட்டால் ரெண்டு பாடல் இருக்கிறது. எங்கே கிருஷ்ணன் உங்கள் சந்தர்ப்பம். கிருஷ்ணா
2: வந்துட்டேன். நீ வருவாய் என எதிர்பார்த்திருந்தேன்.
0: நீ வருவாய் என நான் இருந்தேன். அந்த பாடல் தானே? அந்த பாடல் அந்த பாடல் வந்து விட்டது ஐயா.
2: சரி, நீ ஒரு நாள் வரும் வரையில் நான் இருப்பேன் நதிக்கரையில்.
0: அது வந்து அது நீ எங்கே என் நினைவுகள் எங்கேன்னு ஆரம்பிக்கும். சரி, நீ எங்கே இந்த பாடல் அருமையான பாடல். நீ எங்கே என் நினைவுகள் அங்கே. வாழ்த்துக்கள். அவசரப்படாதீர்கள், உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக வாருங்கள். வெங்கே சியாமலா வாருங்கள், உங்கள் பாடல தாருங்கள்.
1: சொல்லத்தான் நினைக்கிறேன் அந்த பாட்டுவா.
0: அந்த பாட்டு இப்ப தந்தாரு, அது சொல்லாத யாருங்கள். ஓகே, சொல்லத்தான் நினைக்கிறேன். சொல்லுங்கள் சொல்லுங்கள், சொல்லத்தான் சொல்லத்தான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்பொழுது வருகின்றார் எங்களுடைய அன்பு உறவு மகாலிங்கம். வணக்கம் மகாலிங்கம்.
8: வானில் முழு மதியை கண்டேன், மனத்தில் ஒரு பெண்ணை கண்டேன்.
0: கண்டுபிட்டீர்களா கெட்டிக்காரன்? வானில் ஒரு முழு மதியை கண்டுபிட்டீர்கள், அதனே உடனே பெண்ணையும் கண்டுபிட்டீர்கள். வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். வானில் ஒரு மதியை கண்டேன். வாழ்த்துக்கள். வானில் முழும் அதியை கண். சமலா நீங்கள் என்ன பாடல்?
1: சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன் அந்த பாட்டு.
0: ரெண்டு பாடல் என்ன உடனே அடுத்த பாடல் எடுத்து விட்டாள் மகள், பாத்தீங்களா? வாழ்த்துக்கள். சொல்லத்தான் நினைக்கிறேன், ரெண்டு பாடல் வந்துவிட்டு. எங்கே கிருஷ்ணன் உங்கள் பாடல் என்ன பாடலா இருக்கும்?
2: வணக்கம்
0: வணக்கம்.
2: சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன்.
0: அந்த பாடல் இப்பொழுது சியாமலா வந்து விட்டார்.
2: அது பழைய பாடல் இல்லையா? நான் சொல்ற புதிய பாடல். சொல்லத்தான் நினைக்கிறேன்.
0: அடுத்த வரி என்ன?
2: சொல்லாமல் தவிக்கிறேன்.
0: அப்படித்தான் சியாமலா
2: பாடல் சுகமானது.
0: இப்ப
2: காதல் சுகமானது.
0: ஓ, இப்ப சியாமலா பாடியது அதுக்கு முதல் அது ஒன்று தந்து இப்ப அடுத்து மகாலிங்கம் தந்து அதுக்கு அடுத்து சியாமலா தந்து விட்டார் இப்பொழுது நீங்கள் இந்த பாடலை.
2: சரியா,
0: இந்த இடத்துல தர்க்கம் கூடாது, ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஐயா. சொல்லுங்க.
2: உன்னை சொல்லி குற்றம் இல்லை, என்னை சொல்லி குற்றம் இல்லை.
0: யாரை சொல்லி ஐயா குற்றம்? வாழ்த்துக்கள். எங்கே மகாலிங்கம் நீங்கள் தரப்போகிறீர்கள் பாடலை? அந்த பாடல் வந்து விட்டது, அந்த பாடல் வந்து விட்டது, அந்த பாடல் வந்து விட்டது மகாலிங்கம். ஒரு பாடல் இரண்டு தடவையும் வந்து விட்டது அந்த பாடல். ஒரு பாடல்
8: தாருங்க. சொல்லி சொல்லி வந்தது இந்த பாட்டல்,
0: வந்தது இந்த பாட்டு. தடுமாற வேண்டாம், நிதானமா தருங்க. சொல்லி சொல்லி வந்ததல்ல செந்தமிழ் பாடுங்க. கிருஷ்ணன் உங்கள் பாடலை தாருங்க ஐயா.
2: நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா.
0: அப்படியா, நெஞ்சம் உண்டு நேரம் உண்டு ஓடு ராஜா. வாழ்த்துக்கள் ஜெகபர் சாதிக் அவர்கள் இந்த பாடல் நேற்றிய தினம். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. வாழ்த்துக்கள் ஞானசகரன். கொண்டு வாருங்கள் மகனே. ஞானா உங்கள் பாடல்.
6: வணக்கம்ப்பா. சாமலா பாட்டுக்குப்பா. நெஞ்சம் மறப்பதில்லை.
0: சிறப்பு சிறப்பு. நெஞ்சம் மறப்பதில்லை, நினைவை இழக்கவில்லை. அடுத்த பாடலை கொண்டு ஓடி வருவது யாரா இருக்கலாம்? ஓடி வர வேண்டும். அடுத்த பாடலை தருவதற்கு யாரும் இல்லை போல் தெரிகின்றது. இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கன்னடா கலையகம். யார் வரப்போ ஒன்றில் ஓடி பாருங்கள்.
9: கோலம் போவோமா உள்ளம்
0: அமைதியை குலைத்து வந்துவிட்டார் கிருஷ்ணன். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன் உங்கள் பாடலை.
2: நினைக்காத நாளில்லை, நினைக்காத நாளில்லை, உன்னை நினைக்காத நாளில்லை.
0: அது நினைக்காத நாளில்லை என்று ஆரம்பித்து உன்னை வாழ்த்துக்க நல்ல பாடல். நினைக்காத நாளில்லை வாழ்த்து. நினைக்காத நேரமில்லை உன்னை நினைக்காத நேரம் அப்படி வரும் இந்த பாடல். வாழ்த்துக்கள் சிறப்பு. அடுத்த பாடல் சியாமலா நீங்கள் கொண்டு வர வேண்டும். சியாமலா
1: அப்பா ஞானசேகரன் பாட்டுக்குப்பா நினைவோ ஒரு பறவை அந்த பாட்டு.
0: சிவப்பு சிவப்பு மலர்களும் என்ன
1: சிவப்பு ரோஜா
0: சிவப்பு ரோஜா நினைவோ பறவை தானே பறந்து செல்லும். மகாலிங்கம் உங்கள் பாடல் கொண்டு பாருங்கள். தடுமாற்றம் இல்லாமல் தாருங்கள்.
8: நெஞ்சிருக்கும் வரைக்கும் நினைவிருக்கும்.
0: ஓ அந்த பாடலா. நெஞ்சிருக்கும் சித்ராங்கி சித்ராங்கி திரைப்படம். நெஞ்சிருக்கும் வரைக்கும் நினைவிருக்கும் வாழ்த்து. நெஞ்சிருக்கும் வரைக்கும் நினைவிருக்கும். கிருஷ்ணன் நீங்கள் தாருங்களேன்.
2: பறவைகள் பலவிதம்.
0: ஓ
2: ஒவ்வொன்றும் ஒரு விதம்.
0: நீங்கள் எந்த விதம் ஐயா? நீங்கள் எந்த விதம்? கூட்டிலேயா அல்லது காட்டிலேயா அல்லது வீட்டிலேயா? பறவையே எங்கே இருக்கின்றாய்? எங்கே இருக்கும்? கூட்டிலே இருக்கும் முக்கியமாக. ஞானா நீங்கள் தாருங்கள் மகனே உங்கள் பாடலை.
6: மகாலிங்கம் பாட்டுக்குப்பா. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் கேடி எங்கெங்கோ செல்கிறாய் ஞானசேகரா.
0: திருவரன் செல்வரல்ல பாடுறதால்தான். இருக்கும் இடத்தை இருக்கும் இடத்தை விட்டு எங்கெங்கோ வாழ்த்துக்கள். எங்கே சேமலா நீங்கள் தர வேண்டும் மகளே.
2: எங்கே அவள் என்றே மனம் தேடுது அவளால்
0: ஓடி. சேமலாக ஆண் குரல் வந்து விட்டதோ. இது கிருஷ்ணன். ஓகே. எங்கே அவள் என்றே மனம் எங்கே அவள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். எங்கே மகளே சேமலா நீங்கள் என்று அவரை அழைத்து விட்டேன். கொண்டு வரேன் உங்கள் பாடலை.
1: அப்பா சந்தன் ராஜி பாட்டுப்பா. எங்கே எனது கவிதை அந்த பாட்டுப்பா.
0: ஆஹா அங்கே நீங்க எழுதி அங்கே மடித்து வச்சிருக்கீர்கள் அம்மா மேசைக்குள்ளே பாருங்கள். எனது நான்காக மடித்து வச்சிருக்கிறேன். எங்கே எனது கவிதை. வாழ்த்துக்கள் சிறப்பு. அடுத்த பாடல் சந்தன் ராஜ் தான் திறப்பு கொண்டார். சந்தன் ராஜ் தாருங்கள் உங்கள் பாடலை. சந்தன் ராஜ் அவர்களே உங்களை இணைத்து விட்டேன். என்ன நடந்த உங்கள் இணைப்புக்கு? அங்கதான் கல்லாப்பட்டி காண்டு தேடுங்கள். எங்கே தேடுவேன்? வந்து தேடுகிறீர்கள். எங்கே தேடுவேன் பணத்தை? என்ன அற்புதமான வரிகள் ஐயா அந்த வரிகள். எங்கே மகளே சியாமலா உங்கள் பாடலை தாருங்கள்.
1: அப்பா யாரு பாடினான்னு தெரியல, ஆனா நீங்க பாடுனீங்க. எங்கே மனம்னு ஏதோ பாடுனீங்கப்பா.
0: எங்கே அவள் என்று அந்த பாடல் வந்து கிருஷ்ணன் பாடியிருந்தார். எங்கே அவள். நீங்கள் அதுக்கு என்ன தர போகிறீர்கள்?
1: அவள் பறந்து போனாளே மறந்து போனாள்.
0: சும்மா இவங்க தேடுறாங்க. அவள் பறந்து போய்விட்டாள். இவங்க சும்மா தேடுறாங்க. அவள் பறந்து போனாலே இது தெரியாமல் தேடிக்கொண்டிருக்கோம். கிருஷ்ணன் நீங்களும் என்ன கூற போகிறீர்கள் அதற்கு? கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா.
2: கவிதை அரங்கேறும் நேரம்
0: அற்ற சக்தி. கண்டுபிடிச்சு விட்டீங்களா கவிதை? அவ கவிதையை காணவில்லைன்னா நீங்கள் கவிதை அரங்கேற்ற விளக்கிட்டு விட்டீர்கள். கவிதை அரங்கேறும் வேலை. வாழ்த்துக்கள். அருமையான பாடல் அரங்கேறும். அடுத்தது ஞானா உங்கள் பாடல் தான் மகனே கொண்டு பாருங்கள்.
6: கிருஷ்ணன் பாட்டுக்கு வா. அவள் ஒரு பச்சை குழந்தை பாடும்
0: பாவம்.
6: என்ன பாட்டுப்பா?
0: பாவம் அவள் ஒரு பச்சை குழந்தை. அவள் ஒரு பச்சை குழந்தை. பச்சை குழந்தைன்னு போடுகிறாங்களா எங்கள இச்சை கொண்ட மனிதர்கள். எங்கே அடுத்த பாடல் சந்தன
6: பறந்தாலும் விட
0: மாட்டோம். விட மாட்டேன் பறந்தாலும் விட மாட்டார். அவர் பறந்து சென்றாலும் பறந்தாலும் விட மாட்டேன். எங்கே சியாமலா நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை.
1: அப்பா கிருஷ்ணன் பாட்டுக்குப்பா. கவிதையே தெரியுமா உன் கனவு நண்பன்.
0: ஜெயம் ஜெயம். கவிதையே தெரியுமா? அவர் தெரியும் தெரியும். கவிதையே தெரியுமா, கருத்தை புரிய வேண்டும். எங்கே கிருஷ்ணன் உங்கள் பாடல் மகனே?
2: பச்சை கிளி முத்துச்சரம் கொடி யாரோ.
0: ஓ பச்சை கிளி முத்துச்சரம், நீங்க கேட்ட பாடல் ஒன்று பச்சை கிளி முத்துச்சரம். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சந்தன்ராஜுக்கான நேரம். உங்கே சந்தன்ராஜ் தாருங்கள். சந்தன்ராஜுக்கு வலைத்தளம் சதி செய்கின்றது என்று புரிகின்றது. உங்களை
10: தெரியும், தெரியும் விஷயம் தெரியும்.
0: அப்ப உங்களுக்கு தெரியுதா வலைத்தளம் புள்ளையன்று? தெரியும் தெரியும், வெறியும் தெரியும், விஷயம் தெரியும். கவனங்கள் வாழ்த்துக்கள் விடாபடியாக. எங்கே மகளே சியாமலா கொண்டு வாருங்கள். சியாமலா
1: அப்பா கிருஷ்ணையா பாட்டுக்குப்பா. முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கண்ணம், அந்த பாட்டுப்பா.
0: தித்திப்பதோ கண்ணம், முத்துக்களோ கண்கள், இனிமையான பாடல். முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கண்ணம், சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை. எங்க அடுத்த பாடல் யாரு வந்து விட்டார்? கிருஷ்ணன் ஊர்கோலம் போவோமா. எங்க என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள் கிருஷ்ணா?
2: முத்துமணி சுடரே வா முல்லை மலர் சரமே வா.
0: ஓ முத்துமணி சுடரே வா, முத்துமணி சுடரே வா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அந்த வழியில்தான் அடுத்த வழியை தருவதற்காக யார் இருக்கின்றீர்கள்? இது முன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. பாட்டுக்கு பதில்பாடு உலகெல்லாம் விழித்துக் கொண்டு கேட்கின்றது இந்த பாடல் நிகழ்ச்சி. சுவாரஸ்யமாக நகைச்சுவையோடு சென்று கொண்டிருக்கின்றது. ஓடி வாருங்கள். வந்துவிட்டால் மகள் சியாமலா தன்னுடைய பாடலை கொண்டு.
1: அப்பா முத்து முத்து பெண்ணே முத்தம் தரும் கண்ணே, அந்த பாடல்
0: அருமை அருமை. முத்து முத்து பெண்ணே வாழ்த்துக்கள் பெண்களுக்காக ஒரு பாடல். முத்து முத்து பெண்ணே சிறப்பு சிறப்பு. எங்கே சந்தன்ராஜ் நீங்கள் தரும் பாடலை கேட்போம்.
10: மணி மேகலையே மணி ஆகலையா?
0: இல்ல இல்ல மணி ஆகலையா,
10: மணி மேகலையே
0: இன்னும் மணி ஆகலையா, மணி மேகலையே மணி ஆகலையே. நேரம் இருக்கின்றது மணி ஆகிறதுக்கு. கிருஷ்ணா நீங்கள்.
2: முத்து நகைய முழு மலர்,
0: முத்து நகை
2: முழு நிலவே.
0: முத்து நகையே முழு நிலவையா? முத்து நகையே முழு நிலவா, முத்து நகையே. சரி சரி சரி, முத்துநகையே முழு நிலவே, இனிமையான பாடல். அடுத்த பாடல் சியாமலா நீங்கள் தரப்போகின்றீர்கள். சியாமலா தாருங்கள். மகளே உங்களை இணைத்து விட்டேன் அம்மா, உங்களை இணைத்து விட்டேன் மகளே. என்ன நடந்தது உங்களுக்கு? ஓஹோ சியாமலாவுக்கு என்ன நடந்தது? காணவில்லையே. உங்களை இணைத்தேன், இணையவில்லையே. இணைகிறார், இணைகிறார். வணக்கம் வணக்கம் சியாமலா, வணக்கம்.
1: அப்பா சந்தன்ராஜி பாட்டுப்பா. மணியே மணியின் ஒளியே, அந்த பாட்டுப்பா.
0: ஓ ஆதி விராசக்தி சென்று விட்டீர்கள். மணியே மணியின் நிழலே, மணியின் நிழலே, இனிமையான பாடல். மணியே மணியின் நிழலே. அடுத்தது சந்தன்ராஜ் உங்கள் பாடல் தான், இல்லை உங்களுடைய இல்லை கிருஷ்ணனுடைய பாடல் போல் தெரிகின்றது. எங்கே கிருஷ்ணன் உங்கள் பாடலை தர வேண்டும் ஐயா? கிருஷ்ணா தாருங்கள்.
2: முத்து நகையே உன்னை நான் அறிவேன்.
0: நான் நினைக்க நீங்கள் முத்துவை கொண்டு வந்து விட்டீர்கள். முத்து நகையே உன்னை நான் அறிவேன், தங்கை திரைப்பட பாடல். முத்து நகையே வாழ்த்துக்கள், முத்து நகையே உன்னை. சந்தன்ராஜ் தாருங்கள்.
10: முழுமதி அவளது முகமாகும்.
0: அது உங்களுடைய அக்பர் திரமான ஜோடா அக்பர் பாடல் அல்ல, உங்கள் பாடல், உங்கள் பாடல். வாழ்த்துக்கள். முழு நிலவு அவளுடைய முகமாகும், இனிமையான பாடல், அமைதியான பாடல். இது முன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் பாடல்களை சேகரித்துக் கொண்டிருக்கின்றோம். கிருஷ்ணன் கொண்டு வருகின்றார் அதற்கான அடுத்த பாடலை தன்னுடைய குவியல் இருந்து. எங்கே கிருஷ்ணன் கொண்டு வருவாங்க? கொண்டு வாருங்க.
2: முத்து பவளம் முக்கனி சக்கரை மூடி வைக்கலாம்.
0: அது மூடக்கூடாது, மூடக்கூடாது, திறந்து விடணும் ஐயா. முத்து பவளம் இதெல்லாம் மூடி வைக்கணும். பெருமை தெரியும். வாழ்த்துக்கள். எங்கே ஞானா உங்கள் பாடல் மகனே கொண்டு வாருங்கள். இணைத்து விட்டேன் ஞானா, உங்களை இணைத்து விட்டேன். வணக்கம் ஞானசேகரன்.
11: வணக்கம்ப்பா. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது.
0: தெரிகிறதா? வாழ்த்துக்கள். அதை எல்லோருக்கும் தெரிய வேண்டும். எனக்கும் தெரிகிறது லேசா, வெயில் அடிக்குதுதான்.
11: நன்றி அப்பா.
0: ஒளிமயமான எதிர்காலம், எதிர்காலம் தெரிய வேண்டும் ஒவ்வொருத்தருக்கும். சந்தனராஜ்
10: வணக்கம். உள்ளத்தில் நல்ல உள்ளம்.
0: உள்ளத்தில் நல்ல உள்ளம், நீங்களும் நாங்களும். வாழ்த்துக்கள். உள்ளத்தில் நல்ல உள்ளம் கர்ணன், உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காத என்பது. வாழ்த்துக்கள் ஜாமலா, உங்கள் பாடல் மகளே.
1: அப்பா முத்து நகையே முழு நிலவே, அந்த பாட்டு,
0: அந்த பாடல் வந்து விட்டது மகளே, கிருஷ்ணன் தந்திருந்தார்.
1: முழு நிலவின் திருமுகத்தில் கலங்கம் இல்லையா,
0: சிறப்பு சிறப்பு பால் குடம் முழு நிலவின் திருமுகத்தில். இனிமையான பாடல். வாழ்த்தல் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எடுக்கின்றால் இத்தனை பாடல்களை கொண்டு வருகிறீர்கள். எங்கே கிருஷ்ணன், உங்கள் பாடல் தாருங்கள்.
2: உள்ளத்துக்குள்ளே ஒளிந்திருப்பது ஒன்றல்ல கண்ணா.
0: அப்ப நண்பதா, ஒன்பதா, உள்ளத்துக்குள்ளே ஒளிந்திருப்பது ஒன்றல்ல கண்ணா. வாழ்த்துக்கள் மீண்டும் கொண்டு வாருங்கள். இன்னும் ஒரு பாடலை, உள்ளத்துக்குள்ளே ஒளிந்திருப்பது ஒன்றல்ல கண்ணா. ஒரு 1000. எங்கே சந்தன்ராஜ், நீங்கள் தர வேண்டும் ஒரு பாடல்.
12: நிலவே
0: சரிகம பதனி பாடா, பாடட்டும் பாடட்டும். எங்கே நிலவு வரப்போகுது, நிலவு பாடல கேட்போம். நிலவே நிலவே சரிகம பதனி பாடு. நிலவே நிலவே சரிமக பதனி வேண்டவுடன் கிருஷ்ணன் கொண்டு வருகின்றார் பாடலை. கிருஷ்ணா தாருங்கள் உங்கள் பாடலை.
2: வணக்கம் ஐயா. உள்ளம் என்பது ஆமை,
0: அதில்
2: அது உண்மை என்பது.
0: இப்பதான் அது உண்மை என்பது ஊமை என்று வருதா? சரி சரி சரி. உள்ளம் என்பது ஆமை. நீங்கள் ஆமையா ஊமையா? வாழ்த்துக்கள் கொண்டு வாருங்கள்.
1: அப்பா ஒன்றானவன் உரிமையில் இரண்டானவன், அந்த பாட்டுப்பா
0: சூப்பர் சிறப்பு. சியாமளா அவர் ஒன்றானவன்

0: சியாமளா மீண்டும் நீங்கள் தான்.
1: அப்பா உள்ளத்தின் கதவுகள் கண்களடா,
0: அதண்டா உண்மையம்மா. உள்ளத்துக்கு கதவு கண்கள் தான், உள்ளத்தின் கதவுகள் கண்களடா. அது உறவுக்கு காரணம் பெண்களடா. அங்கே சந்தன்பாஜ் நீங்கள் எழுத போறீங்க.
2: நிலவூர் பெண்ணாகி வந்தயா?
0: இல்ல வரவில்லை, வரவில்லை. அது
2: நிலவு.
0: இப்ப நீங்களும் நிலவாக்கி வாழ்த்துக்கள். நிலவு ஒரு பெண்ணாகி உறவுகின்ற அழகோ. சந்தன்ராஜ், அந்த பாடல் மீண்டும் வர இருக்கின்றது, கொண்டு வருங்கள்.
2: ஒரு நாள் போதுமா ஐயா?
0: போதாது ஐயா, ஒரு நாள் அங்கே ஓடுகின்ற வேகத்தில் ஒரு நாள் போதாது என்றும் ஒரு நாள் போதுமா. வாழ்த்துக்கள். திருவிளையாடல் எங்கே சியாமலா நீங்கள் தர வேண்டும்.
1: நிலவு வந்தது, நிலவு வந்தது ஜன்னல் வழியாக.
0: நான் சொன்ன நிலவு ஜன்னல் பிடி போடுங்க, ஒன்று தெரியுமா? அது வந்து நிறுத்தியாக கிடைக்கிறது. நிலவு வந்தது, நிலவு வந்தது ஜன்னல் வழியாக. அதை பூட்டி விட்டு படுத்துங்கள். எங்கே அடுத்த வாழை சந்தன்ராஜ் நீங்கள் தர போகிறீர்கள்.
2: வந்தது வந்தது தந்தது தந்தது யாரடி கிளியா?
0: பாருங்க, அவர் சும்மா நிலவு வந்தேன்னா நீங்க வந்தது வந்தது தந்தது தந்தது. அடே அப்பா, என்ன தொடர்பு ஐயா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வந்தது வந்தது தந்தது தந்தது யாரடி கிளியை? அது நிலவு தான் வந்தது, வேற எதுவும் இல்லை. பாத்தீங்களா, மகள் நிலவு வந்தோடனே இவ்வளவு பாதுகாப்பு. எங்கே கிருஷ்ணன் உங்களே பாட.
3: வணக்கம் ஐயா. ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல.
0: அதுதானே, ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல. வாழ்த்துக்கள் ஒரு பத்த சொல்லுங்களேன். என்ன வந்தது இப்ப? ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல. சியாமளா நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை.
1: அப்பா அப்பா, ஒரு நாள் ஒரு கனவு, அதை நான் மறக்கவும் இல்லை. அந்த பாட்டு
0: கண்ண முடிஞ்ச நல்லா தூங்குனா கனவு வரும் தான். ஒரு நாள் தான் வந்த, ஒரு வர இல்லையா? ஒரு நாள் கண்ட,
1: அடுத்த நாள் தூங்கலப்பா.
0: அடுத்த நாள் தூங்கல, அந்த கனவை கண்டவுடன். அதனால தான் ஒரு நாள் ஒரு கனவு உங்கள் ஞாபகத்தில் இருக்கின்றது. ஞானசேகரன் தாருங்கள் உங்கள் பாடலை. ஞானா கொண்டு வாருங்கள்.
4: வணக்கம்ப்பா. நிலவுக்கு என் மேல என்ன கோபம்?
0: அதுதானே, அஸ்மா ஜன்னல் வந்தது, அதுலயும் கோபிப்பானே நம்ம. சரி, நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் தருவது எங்களுடைய சந்தனராஜ். சந்தன்ராஜ் உங்கள் பாடலை தாருங்கள்.
2: ஒரு நாள் ஒரு கனவாயா? நம்ம ஆயிரம் கனவு கனவையா? கனவுகளே ஆயிரம் கனவுகளே.
0: நன்றி. ஒரு கனவு கண்டு சொல்ற ஆயிரம் கனவுகள், கனவுகளே ஆயிரம் கனவுகளே. வாழ்த்துக்கள். அடுத்த கனவை பார்ப்போம். என்னோட கிருஷ்ணன், உங்களுக்கு என்ன கனவு? கொண்டு வாருங்கள்.
3: ஒரு நாள் உன்னோட ஒரு நாள்
0: வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல் கிருஷ்ணன் தரப்பு? அவரும் கனவு பாடல் கேட்டிருந்தார் முன்பு.
3: ஒரு நாள் யாரோ,
0: ஓ ஒரு நாள் யாரோ, ஒரு நாள் யாரோ, அவர் என்ன சொல்லி சென்றார்? வாழ்த்துக்கள், வாழ்த்து. ஒரு நாள் யாரோ சிறப்பு, சிறப்பு. ஒரு நாள் யாரோ அவர் என்ன பாடல் தங்கே சியாமளா நீங்கள் பாடுங்கள்.
1: அப்பா, கனவு காணும் வாழ்க்கையாகும் அந்த பாட்டுவா?
0: ஓ, அது ஒரு நாளே.
1: கனவு காணும் அந்த பாட்டுவா?
0: நீங்கள் கேட்டவை கனவு காணும் வாழ்க்கையாகும். அடுத்தது சந்தன்ராஜ் உங்கள் பாடல் தான்.
2: உன்னோடு வாழாத வாழ்வுன்னு வாழ்வியா?
0: இது சிறப்பான, சிறப்பான பதிலப்பா. உன்னோடு வாழாத வாழ்வு ஒரு வாழ்வா, உன்னோடு வாழாத வாழ்வு ஒரு வாழ்வா. எங்கே கிருஷ்ணா, இதற்கு என்ன பாடல்?
3: கனவுகளே கனவுகளே.
0: அடேங்கப்பா, கனவுகளே. உங்களுக்கு வேண்டாம், கனவுகளே வேண்டாம், கலைஞ்சு போக சொல்றீங்க. வாழ்த்துக்கள். எங்கே சியாமளா நீங்கள் என்ன பாடல் கொண்டு வாருங்கள். சேமடா, உங்களை நினைத்து விட்டேன் மகளே. என்ன நடந்தது உங்களுக்கு? ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ, என்ன நடந்தது உங்களுக்கு சேமடா? உங்களை நினைத்து விட்டேன் மகளே. எங்கே அதற்கு வேறு யாரும் முந்துகிறார்களோ இல்லை சேமடா தான். மூவர் ஒரு விதத்தில் அழைக்கின்றார்கள். பார்ப்ப மாறுபடியும் இணைப்பு வருகின்றது. சேமடா நீங்கள் தான்
1: நினைக்கிறீர்கள். யாரோடு
0: யாரோ நீ, யாரோ நீ எந்த உறவும், யாரோடு யாரோ. இனிமையான பாடல். அடுத்த பாடலை தருகின்றார் கிருஷ்ணன் தான். கொண்டு வாருங்க கிருஷ்ணன் உங்கள் பாடலை. கிருஷ்ணன் உங்களை நினைத்தேன், கொண்டு வாருங்கள்.
3: வணக்கம். கனவுகளே ஆயிரம் கனவுகளே.
0: அது வந்து விட்டது, சந்தன்ராஜ் தந்து விட்டாரு ராஜா. ஒரு ஒரு பாடல் தாருங்களே.
3: ஆயிரம் கண், ஆயிரம் கண்ணுக்கு விருந்தாகும் உன் அழகுக்கு ஒருவன் நான் அல்ல.
0: அப்படி நீங்கள் இல்லையா? அதுக்கு ஆயிரம் கண்ணுக்கு இருந்தாங்க அந்த அளவுக்கு நீங்கள் இல்லையா? சரி பரவாயில்ல, ஒரு பார்ப்போம், மீண்டும் ஒரு பாடலை கொண்டு வாருங்கள். சிறப்பு எங்க ஞானா, உங்கள் பாடலை தாருங்கள் மகனே.
4: வணக்கம் அப்பா. கனவு காணும் வாழ்க்கையாகும் கலைந்து போகும்.
0: அது வந்து விட்டது ஐயா அந்த பாடல். ஒரு பாடல் கொண்டு வாருங்களேன்.
4: வாழ்க்கை என்ன ஓடம் வழங்குகின்ற பாடம்
0: சிறப்பு உங்கள் பாடல். அந்த பாடல் வாழ்க்கை
4: என்ன
0: வழங்குகின்ற பாடம் பும்புவார். வாழ்த்துக்கள். எங்கே சாமலா உங்கள் பாடல்? சாமலா
2: வணக்கம்யா. ஒரு நாள் சாமலா இல்லையா, ஒரு நாள் கொஞ்சம் உன நான் பார்க்காம இருக்க முடியாது.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் எங்கே சியாமலா நீங்கள் தரப்போவீர்கள்? நூறாவது பாடலை தருகின்றீர்கள், கொண்டு வாருங்கள்.
1: ஆயிரம் கண் போதாது வண்ணத்தில் யாராவது பாட்டாங்களா?
0: இல்ல இல்ல, நீங்கள் அது நூறாவது பாடலா தந்து நாங்கள் நூறு பாடலை கண்டுபிட்டோம் சியாமலா. வெற்றி வெற்றி வெற்றி.
1: நன்றி.
0: ஆயிரம் கண் போதாது, ஒரு பல்லாயிரம் கண் போடுவேன். ஆயிரம் கண் போதாது
3: வாழ்த்துக்கள்.
0: ஓடம் கடலோடும். ஞானசேகரன் நீங்கள்
4: தரவேன். பாட்டுப்பா ஒரு நாள் போதுமா இன்னொரு நாள் போதுமா?
0: அது வந்து விட்டது ஐயா அந்த பாடல். இன்னும் ஒரு பாடல் தருங்களேன்.
4: அப்புறம் ஓடம் நதியிலே ஒருத்தி மட்டும் கரை நீல.
0: பாவம் ஐயா, என்ன நதி விட்டுட்டு போயிட்டு ஐயா, அந்த நதியில ஓடவும் விட்டுட்டு போடுது. ஓடம்
4: வந்துட்டா?
0: இல்ல இல்ல, ஓடம்.

0: ஒருத்தி ஒருவனை நினைத்து விட அது கோபமா போய்விடும். ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவு பேர் என்ன? கோபம். ஏ
1: வணக்கம்.
0: காதல. அங்க கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
1: நதியில் ஆடும் ஓடங்கள்.
0: நதியில் ஆடும் ஓடங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். முடுக்குகிறது தான் நதியில் ஆடும் ஓடங்கள். வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை தருவது? சந்தனராஜ் அவர்கள் கொண்டு வாருங்கள். சந்தனராஜ் அவர்களே.
2: கடலுக்குள்ள மீனம் ஐயா.
0: ஓ,
2: கட்டு மரத்துல போ.
0: ஓ,
2: நன்றி, வணக்கம் ஐயா.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கடலுக்குள்ளே மீனம்மா, மீனம்மா. இப்ப மீனம்மா ஓடி வர போறா. எங்க சாமலா வாருங்கள்.
2: கடலோரம், கடலோரம் ஐயா, அலைகள் வீசி ஓடி விளையாடும்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: கடலோரம், கடலோரம். எங்க கிருஷ்ணன் நீங்கள் என்ன பாடல் தரப்போகின்றீர்கள்?
1: கடலோரம் வாங்கிய காற்று சீராக இருந்தது.
0: கடலோரம் வாங்கிய காற்று. உடைய அப்பா, கடலோரம் வாங்கி இருக்கீங்களா? எவ்வளவு வாங்கினீர்கள்? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அது நல்ல சுகமா இருந்தது. நேற்று எங்க ஞானசேகரன் இல்லை, சந்தன்ராஜ். நீங்கள் யார் விட போகின்றீர்கள்? சந்தன்ராஜ் தான் வருகின்றார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை.
2: கடல் அலை தாளாட்டும் வேளாங்கண்ணியா?
0: ஓ, வேளாங்கண்ணி.
2: ஓ,
0: கடல் அலை தாளாட்டும் வேளாங்கண்ணி. கடல் அலை தாளாட்டும் வேளாங்கண்ணி. வாழ்த்துக்கள், இனிமையான பாடல். எங்க சியாமலா, நீங்களும் என்ன பாடல் தர போன்றீர்கள்?
3: அப்பா, சந்தராஜ் பாட்டுப்பா. ஓடி ஓடி உழைக்கணும், அந்த மாதிரிப்பா.
0: எல்லாருக்கும் தூக்கி கொடுக்கணும், அப்படிதானே? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சந்தன்ராஜ், நீங்கள் தாருங்கள்.
2: அலை அலை அலை அலை கடலையா?
0: அலை அலை அலை அலை அலை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இதுதான் அலைகிறோம். அலை அலை அலை அலை வலை அலையிலே தானே அலைகின்றோம் இப்பொழுது. இப்பொழுது கிருஷ்ணனுடைய பாடல் தான் கிடைக்க இருக்கின்றது. எங்கே கிருஷ்ணன், உங்கள் பாடலை தாருங்கள். தாந்திரப்படாமல் தர வேண்டும்.
1: தாளாட்டுதே வானம்.
0: ஓ, நீங்களும் உங்க கடல் மீன்கள் தான் நிற்கிறீர்களா? தாளாட்டுதே வானம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தாளாட்டுதே வானம். இங்கு ஞானா, உங்கள் பாடல் மகனே கொண்டு வாருங்கள்.
2: வணக்கம் அப்பா. வணக்கம். தாளாட்டு தேவானம்.
0: அதைத்தான் இப்பொழுது கிருஷ்ணன் தாளாட்டி விட்டு போகின்றார். நீங்கள் போற ஒன்று தாருங்கள். தாளாட்டு பாடி தாயாக
2: நான் தாயாக வேண்டும்.
0: அந்த பாட பிராப்தம். தாளாட்டு பாடி தாயாக வேண்டும் நாளாக என் ஆசை சின்னம்மா. எங்கே சியாமலா, உங்களுடைய
2: நதியினில் வெள்ளம்யா?
0: ஓ, சந்தனராஜ் கொண்டு வந்தார். நதியினை வெள்ளம்,
2: நதியினில் வெள்ளம்யா.
0: எல்லாருக்கும் அறிவித்தல் தருகிறார். நதியினை வெள்ளம் பெரியப்பட்டதாம். கவனமாக நதியினில் வெள்ளம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சியாமலா, நீங்களும் தவறுகிறீர்களா? வாருங்கள், வாருங்கள் சியாமலா, உங்கள் பாடலோடு.
3: அலை பாயுதே கண்ணாப்பா.
0: அலை பாயுதே. அடே அப்பா, அலை பாயுதே கண்ணா. பாயுது, பாயுது. அலை பாயுதே கண்ணா. ஆனந்த மோகன பேணுக்கா நமது. எங்க கிருஷ்ணா, என்ன பாடல் தர
1: போகிறீர்கள்?
0: ஓ, அலை பாயுதே. பாடி அழைக்கிறீர்கள் நீங்க. உடனே உடனே நீங்க பாடி அழைத்தேன் உன்னை என்று கூப்பிட்டு விட்டீர்கள். பாத்தீங்களா, எல்லோரும் வந்து பாடுகிறார்கள். கட்டிக்காரன் எல்லோரையும் பாடி அழைக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். பாடி அழைத்தேன். வாழ்த்துக்கள். அப்படி அப்படி என்றால் ஞானசேகரன் வர போகின்றார். சேமலா வர
3: போகின்றது.
0: ஆமா, நாணல் என்றால் அப்படித்தான் இருக்கும்மா. தன்னை பாதுகாத்துக் கொண்டு இல்லையா? அவ்வளவு வெள்ளம் வந்தாலும் காற்று வந்தாலும் அது தன்னை காத்துக்கொள்ளும். நதியோரம் என்றால் பொறுமை, விட்டு கொடுத்தல். நதியோரம் நாணல் ஒன்று. சிறப்பான பாடல். இப்பொழுது சந்தன்ராஜ், உங்கள் பாடலுக்காக காத்திருக்கின்றோம்.
2: பாடி பறந்த கிளியா?
0: ஐயா, பறந்துடுது ஐயா. பாடி விட்டுட்டு பறந்து, பாடி பறந்துட்டு பறந்து, பாடி பறந்து கலத்து இப்படி நீங்க பறந்தாலும் விட மாட்டேன்னு சொல்லி பேருந்து பறந்து விட்டது. பாடியே பறந்த கிளி. சச்சு பறந்து விட்டது. சியாமலா, அதற்காக என்ன செய்வோம்? கொண்டு வாருங்கள் ஒரு பாடலை.
3: அப்பா, கிருஷ்ணய்யா பாட்டுக்குப்பா. உன்னைத்தான் அறிவேன் மன்னவனை யார்
0: அறிவாரே? அவரே அறிஞ்சால் போதும், கிருஷ்ணனை அறிஞ்சால் போதும் தானே எல்லாம் கிடைக்கும். உன்னைத்தான் நான் அறிவேன் மன்னவனை. ஞானசேகரன், உங்கள் பாடல் எங்கே ஐயா? கொண்டு வாருங்கள். நினைத்து விட்டேன் மகனே. என்ன பாடல்?
2: வணக்கம்ப்பா. நதி எங்கே போகிறது கடலை தேடி?
0: அது உயிர் எங்கேயா போகும்? அந்த இடம் தான் உகந்த இடம். நதி எங்கே வாருங்கள், அது மேலே எரிச்சிருந்து. வாழ்த்துக்கள். எங்கதான் எவ்வளவு சென்றாலும் கடல்காரே போகும். வாழ்த்துக்கள் ஞானசேகரன். அடுத்த பாடலை தரப்போகின்றார் எங்களுடைய கிருஷ்ணன் அவர்கள். என்ன பாடலாக இருக்கும் கொண்டு வாருங்கள். போட்டி மிகவும் பலமாக இருக்கிறது. ஓடி வாருங்கள் கிருஷ்ணா, உங்கள் பாடலோடு.

0: அங்கே கொண்டு வாருங்கள்.
1: என்னை அழைக்கவில்லை, என் உயிரை அழைக்கிறேன் ஐயா.
0: ஓ, நீங்கள் சும்மா அங்கே அழைக்க மாட்டோம், உங்களை உயிரை தான் அழைப்பீர்கள். அப்படிங்க அப்ப யாரையா அந்த உயிர்? நான் உன்னை அழைக்கவில்லை. எங்கே அழைத்தவர்கள் ஓடி சென்று விட்டார். தேவாவை காணவில்லை, மகாலிங்கத்தை காணவில்லை. எங்கே ஓடி வாருங்கள். அடுத்த வாழ்க்கை கிருஷ்ணன் நீங்கள் தர வேண்டும், மீண்டும் தர வேண்டும். கொண்டு வாருங்கள். நீங்கள் கே எஸ் கிருஷ்ணன், தஞ்சாவூர் மாவட்டம், திருப்பவரம். சரிதான், ஆதார் அட்டை, ஆதார் அட்டை. நான் யார் தேவாதர் என்ற பாடல் எங்கே சாம்பிடா உங்கள் பாடலை தாருங்கள்.
2: அப்பா போகுதே போகுதே என் கைங்கிலி வானிலே, அந்த பாட்டுப்பா.
0: அப்படி ஒரு பாடல் வந்தது போல இருக்குது மகளே, அதுதானே பிறந்த ஆயில.
2: அப்ப என் கல்யாண வைபோகம் முன்னோடுதான்.
0: வாழ்த்துக்கள். என் கல்யாண வைபோகம் முன்னோடுதான், அற்புதமான ஒரு பாடல், சிறப்பான பாடல், வாணிஜியராமனுடைய பாடல். எங்கே கிருஷ்ணன் நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை.
1: நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்.
0: ஒரு நாளும் நான் நீங்க சொன்னா நான் சொல்லவே மாட்டேன், பேசவே மாட்டேன். பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நான் மாட்டேன், பேச மாட்டேன். வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல், நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்ற பாடல். இது முன்னேற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே கன்னட கலையத்திலிருந்து காரைக்கிழமை தோறும் தோன்றுகின்ற பாட்டுக்கு பதில் பாட்டு. எங்கே சந்தன்ராஜ் உங்கள் பாடலை தாருங்கள். ஒரு நிமிடம் தாமதிக்க முடியாது, செகண்ட் தாமதிக்க முடியாது. கொண்டு வாருங்கள்.
3: நான் மலரோடு தனியாக
0: சந்திக்கத்தான், சனியை வந்து சந்திக்கத்தான் பார்த்தீர்களா. நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சாமடா நீங்கள் தரும் பாடல் மகளே.
2: அப்பா கிருஷ்ணயா பாட்டுக்குப்பா. நான் என்ன சொல்லிவிட்டே நீ ஏன் மயங்குகிறாய்.
0: என்ன சொல்லிவிடேன் கிருஷ்ணா இப்படி
3: செய்கிறேன்.
0: உங்களோட இப்படி விடலாமா குசும்புத்தனங்களே. நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன், அது நம்பலாமா பொய் சொல்லாதவன். வாழ்த்துக்கள். எங்க சியாமலா கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் தர போகின்றீர்கள்? அவருடைய அழைப்பு, சியாமலாவனுடைய அழைப்பு மீண்டும் கிடைச்சிருக்கின்றது. கொண்டு வாருங்கள் சியாமலா.
2: தன்னந்தனிமையிலே உடல் தள்ளாடும் வயதில்
0: சிறப்பான பாடல், ஸ்கூல் மாஸ்டர். தன்னம் தனிமையிலே உடல் தள்ளாடும் வேலையிலே. வாழ்த்துக்கள். எங்கே சந்தன்ராஜ் உங்களுக்கு தான்.
3: நான் ஒரு கோயில், நீ ஒரு தெய்வம்.
0: அது நண்பன் நெல்லிக்கணிலேயே அந்த பாடல் நல்ல பாடல் ஐயா. நான் ஒரு கோவில், நீ ஒரு தீபம். நான் ஒரு கோவில், நீ அங்கு தீபம். வாழ்த்துக்கள் உனக்காக. எங்கே கிருஷ்ணன் உங்கள் பாடல்.
1: தனிமையிலே இனிமை காண முடியுமா?
0: ஆமா முடியும், இப்ப எல்லாம் முடியும் ஐயா, முந்திதான் முடியாது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தனிமையிலே அது உங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். தனிமையிலே இனிமை காண முடியாமல் தத்தளிப்பீர்களே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஞானசேகரன் கொண்டு வாருங்கள்.
4: வணக்கம் பாப்பா. கிருஷ்ணன் பாட்டுக்குப்பா. யார் அந்த நிலவு?
0: வேறு யார்? யார் அந்த நிலவு? யார் அந்த நிலவு? வாழ்த்துக்கள். சொல்ல முடியாத நிலவு. வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே, வாருங்கள் உங்கள் பாடலை தாருங்கள்.
3: நான் உன்னை அழைக்கலையே இல்லையா?
0: அந்த பாடல் வந்து விட்டது ஐயா.
3: அழைக்காதே, அழைக்காதே,
0: அழைக்காதே. நல்ல பாடல். வாழ்த்துக்கள். உடனே தந்து விடுவாங்க கற்பூர புத்தி ஐயா, நாம மறைக்கவே முடியாது. அழைக்காதே, அழைக்காதே. அங்கே கிருஷ்ணன் நீங்கள் என்ன பாடல்? கிருஷ்ணா இணைத்து விட்டேன் ஐயா உங்களை. கிருஷ்ணன்
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது நண்பனே.
0: வந்து விட்டது ஐயா அந்த நாள் ஞாபகம்.
1: ஞாபகம்
0: வந்ததே நெஞ்சிலே வந்ததே வந்ததே. வாழ்த்துக்கள். சென்று மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை தருவது சந்தன்ராஜ், நீங்கள் தான். உங்கள் பாடலை தாருங்கள்.
3: அந்த வானத்தை போல மனம் படிச்சு மன்னவனே.
0: அது வானத்தை போல சின்ன அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே. அந்த வானத்தை போல அவ்வளவு பிறந்த மனம் ஐயா அவருக்கு. எங்கே கிருஷ்ணன் உங்கள் பாடலை தாருங்கள்.
1: ஆயிரம் நிலை வேவா. ஆயிரம்
0: ஆயிரத்துக்கு மீந்து வந்து விட்டீர்களோ, ஆயிரம் நிலவே வா, ஓர் ஆயிரம் நிலவே வா, ரெண்டாயிரம் நிலவே வா, வாழ்த்துக்கள் எத்தனை ஆயிரம் நிலவு வருது என்று பார்ப்போம். சந்திரராஜ் உங்கள்
3: பாடம். அந்த வானமும் இந்த பூமியும்,
0: அந்த வானமும் அந்த வானமும் இந்த பூமியும், அடையப்பா இவ்வளவு தூரத்தில் இருக்குது, அந்த வானமுங்கே இந்த பூமி எங்கே, என்ன பாடல் அந்த வானம் இந்த பூமி என்ற பாடல் சிறப்பு. எங்க சியாமலா உங்கள் பாடல்.
2: அப்பா ஞாபகம் வருது ஞாபகம் வருது பொக்கிஷமாக, அந்த பாட்டுப்பா.
0: அப்படியா, ஞாபகம் வருதா மகளே? வாழ்த்துக்கள். ஞாபகம்
2: வருது
0: அப்படி வந்து வந்து போகிறது என்னம்மா? வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பான பாடல். ஞாபகம் எப்போதும் எல்லோருக்கும் வர வேண்டும். இப்படி ஞானசேகரன் வருகின்றார், அவருடைய பாடலை கேட்போம். என்ன பாடல் என்று ஞானா உங்கள் பாடலை தாருங்கள் மகனே.
4: சந்தன்ராஜ் பாட்டுக்குவா, மன்னவனே அழலாமா கண்ணீரை விடலாமா.
0: அதுதானே, அப்படிலாம் அழலாமே, மன்னவனே அழலாமா கண்ணீரை விடலாமா.
4: நன்றிப்பா,
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கற்பகம், மன்னவனே அழலாமா கண்ணீரை விடலாமா. நேரம் சரியாக 12:28 ஆகி விட்டது. எங்கே அடுத்த பாடலை தருவதற்கு மீண்டும் வருகின்றார் எங்களுடைய கிருஷ்ணன். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன்.
1: வணக்கம் ஐயா. அந்த வானுக்கு ரெண்டு தீபங்கள் ஐயா.
0: ஏனையா ஒன்று வச்சிருக்கலாம் தானே, ஏன்னா ரெண்டு வச்சிருக்காங்களா? எங்க பார்த்தாலும் போட்டி தான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அந்த வானத்தில் ரெண்டு தீபங்கள், அந்த வானத்தில் இரண்டு தீபங்கள், இரண்டு தீபங்கள். அடுத்த பாடல் சந்தன் ராஜ் நீங்கள் தருகின்றீர்கள், கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை தாருங்கள். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. நீங்கள்
1: வணக்கம். அந்த மானை பாருங்கள்.
0: அந்த மான் நல்ல அழகா? அந்த மான் நல்ல அழகா? அந்த மானை பாருங்கள் அழகு, வேற ஒன்றும் இல்லை, அழகுதான் இருக்கிறதோ. வாழ்த்துக்கள் சேமலா உங்கள் பாடலை தாருங்கள்.
2: அப்பா கண்ணீரில் மூழ்கும் ஓடம் நானே, அந்த பாட்டு.
0: சும்மா தண்ணீர்ல மூழ்கா பரவாயில்ல, கண்ணீர்ல இல்ல மூழ்கிறது பாவமா. கண்ணீரில் மூழ்கும் வாழ்த்துக்கள், தண்ணீர்ல மூழ்கிற பாட கண்ணீர்ல மூழ்கும். ஞானதேவன் இதற்கு என்ன பதில் கொண்டு வாங்க?
4: கிருஷ்ணர் பாட்டுப்பா, இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன்.
0: ஆட்டு அவர் இரண்டு வேண்டும், உனக்கு இரண்டு மனம் வேண்டும் வந்து விடுது. ஓ, இரண்டு மனம்
4: வேண்டும்.
0: வாழ்த்துக்கள் மகனே, சிறப்பு. எங்க என்ன வரி தந்தாலும் எங்களுக்கு பாடல்கள் உண்டு. எங்கள் தென்னகத்து தமிழ் பட திரைப்பட உலகம் வணக்கம் கிருஷ்ணா, கொண்டு வாருங்கள்.
1: அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி.
0: இந்த சிவகாமி மகனிடம் சொல்லக்கூடாதோ, அந்த சிவகாமி கிட்டதும் சொல்லணுமோ? அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி. வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல் சந்தன்ராஜ் நீங்கள் தாருங்கள். எங்கே இதுக்கு ஒரு முட்டுப்புள்ளியை பார்ப்போம்.
3: அந்தியிலே வானம்.
0: அதுதான் அதுதானே, அந்தியிலே வானம், அந்தியிலே வானம் தந்தனத்தோம் போடும், அந்தியிலே வானம். சிறப்பான பாடல் அது, எல்லாம் சிறப்பான பாடல். எங்கே சியாமலா உங்கள் பாடல் தாருங்கள் மகளே. ஓடி வந்து விட்டால் சியாமலா, கொண்டு வாருங்கள் சியாமலா.
2: அப்பா கிருஷ்ணய்யா பாட்டுப்பா, அழகு சிரிக்கின்றது ஆசை, அந்த பாட்டுப்பா.
0: அழகு இல்லாம சிரிக்க மாட்டாங்களா ஐயா? அம்மா சிரிப்பதே அழகுதானே அம்மா. வாழ்த்துக்கள், அழகு சிரிக்கிறது. கிருஷ்ணன் தாருங்கள் உங்கள் பாடலை.
1: வணக்கம். அந்த நிலாவைத்தான் நான் கையில பிடித்தேன்.
0: ஐயோ சுடவில்லையா ஐயா? அந்த நிலா குளிர் நிலவ சூரியனை பிடிக்க முடியாது, அந்த நிலாவை தான் நீங்க பிடிச்சு பார்த்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். அது என்ன, அது முதல் மரியாதை ஐயா, நிலாவை பிடிக்கிறது முதல் மரியாதை. எங்க சந்தன்ராஜ் உங்கள் பாடலை தாருங்கள். உங்களை இணைத்து விட்டேன் சந்தன்ராஜ் அவர்களே. உங்கள் இணைப்பு சிக்கல்களை மாட்டுப்பட்டு விட்டதோ? எப்படியும் வந்து விடுங்கள், எப்படியும் வந்து விடுங்கள். வாருங்கள் வாருங்கள் சந்தன்ராஜ் அவர்களே, வாருங்கள் வாருங்கள். சியாமலா வந்து விட்டார், பார்த்தீர்களா? கொண்டு வாருங்கள்.
2: சிரிக்கின்றால் இன்று சிரிக்கின்றால் சிந்திய கண்ணீர் மாறியதால்.
0: அதுதானே, கண்ணீருக்குள்ளே மூன்று மூடம் இப்ப சிரிக்கின்றால். வாழ்த்துக்கள். சிரிக்கின்றால் இன்று சிரிக்கின்றால் நல்லவன் வாழ்வான் திரைப்படுத்த பாடல். சிரிக்கின்றால் இன்று சிரிக்கின்றால், வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல் எங்களுடைய ஞானா உங்களுடைய பாடல், கொண்டு வாருங்கள் மகனே உங்கள் பாடலை.
4: கிருஷ்ணன் பாட்டுக்குப்பா. செய்தி கேட்டோ செய்தி கேட்டோ, எது நீச்சல் பாட பாட்டு.
0: சேட்டன் பற்றிய செய்தி கேட்டோ.
4: நன்றி.
0: செய்தி கேட்டோ, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே செய்தி கேட்டோ அடுத்த பாடலை சந்தன்ராஜ் சிறப்புகின்றார், கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை.
3: கேட்டவர் எல்லாம் பாடலாம் ஐயா.
0: அது வந்து விட்டது ஐயா, அந்த பாடல்
3: வந்து விட்டது. பாட்டு வந்து கேட்டேனியா?
0: பாட்டொன்று கேட்டேன் பரவசமானேன். இன்னும் இருக்கின்றார் அவர்கள்.
1: சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது.
0: இதை கேட்டா சிரிப்பு வருதாங்க, சிரிப்பு வருது, சிரிப்பு வருது. அதுல சிரித்தும் காட்டவனும் ஐயா, அவர் சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது.
2: சிந்திய வெண்பணி சிற்பியில் முத்தாச்சி.
0: ஓ, சிந்திய வெண்பணி சிற்பியில் முத்தாச்சா, சியாமலா உடைய பாடல். சிந்திய வெண்மணி, சிந்திய வெண்மணி சிப்பியல் முத்தாச்சி, அப்படித்தான் வரும். சிந்திய வெண்மணி சிரிப்பு, சிந்திய வெண்மணி சிப்பியல் முத்தாச்சி. வாழ்த்துக்கள் சந்தனா. நீங்கள் தாருங்களேன் உங்கள் பாடலை.
3: சிரித்தால் தங்க பதுமையா,
0: அட்ரஸ் அக்கேண்டா. சிரித்தால்
3: நன்றி மகளே.
0: தங்க பதுமை, அடடா அடடா என்ன பதுமை. வாழ்த்துக்கள் சிரித்தால் தங்க பதுமை. அந்த வேளையில தான் அடுத்த பாடலை கொண்டு ஓடி வருகின்றார் சியாமலா மீண்டும்.
2: அப்பா, சிரிப்பு சிலர் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே சிரிப்பு.
0: சிரிப்பு சீர்தூக்கி பார்ப்பதே சிரிப்பு. சிரியுங்கள், சிரியுங்கள், சிரிப்பு வந்துவிட்ட எல்லோருக்கும் சிரிப்பு. அதை சீர்தூக்கி பார்ப்பதே சிறப்பு. எப்படி அவருடைய பாடல் இதெல்லாம் அவருக்கு தாந்தோமியா வருகின்ற பாடல்கள். என்ன கிருஷ்ணன் ஐயா அவர்கள், இப்பொழுது கே எஸ் கிருஷ்ணன்.
1: வணக்கம்.
0: வணக்கம், கொண்டு வாருங்கள்.
1: சிரிப்பேன் சிரிப்பேன் சிரித்துக் கொண்டிருப்பேன், மூச்சும் பேச்சும் உள்ளவர்.
0: சிரிப்பேன் சிரித்துக் கொண்டே, சிரிப்பேன் சிரிப்பேன் சிரித்துக் கொண்டிருப்பேன். சிரித்துக் கொண்டிருங்கள் ஐயா, வரும் ஆம்புலன்ஸ் வரும் ஐயா, சிரித்துக் கொண்டிருந்தால்.
2: சந்திரராஜ் பாட்டுப்பா. தங்க பதுமை ஒன்று சதிராடுது,
0: பதுமை என்று சதிராடுது. நேற்று பொக்கிசத்துல சதுர் வந்தது இல்லதா, சதுராட்டம். சதுர் என்பது பரதநாட்டியம், சதுர ஆடுது. அடுத்த பாடல் ஞானா, நீங்கள் தந்த பாடல். ஞானா, நீங்கள் தரும் பாடல் கொண்டு வாருங்கள். ஞானசகரன்,
4: சிப்பி இருக்குது, முத்தி இருக்குது, சிறந்த பக்கம் நேரம் இல்லை ராஜாஜி.
0: அது இந்த காலத்துல எங்கேயா, நான் நேரம் சிப்பி சிப்பி திறக்கல சங்கம் உதயலாது. சிப்பி இருக்குது, முத்தும் இருக்குது, சிறந்த பக்கம் நேரம் இல்லை. எங்க கிருஷ்ணன், உங்கள் பாடல்.
1: வணக்கம் ஐயா. சிரிப்பில் உண்டாகும் ராகத்திலே பிறக்கும் சங்கீதமே.
0: அது எங்கிருந்தோ வந்தாலும் அதை செய்யலாம். சிரிப்பில் உண்டாகும் ராகத்தில், வாழ்த்துக்கள். சிரிப்பில் உண்டாகும் ராகத்திலே, நல்ல பாடல். அடுத்த பாடல் சந்தன்ராஜ், உங்கள் பாடலா இருக்கின்றது, கொண்டு வாருங்கள். சந்தன்ராஜ் தர வேண்டும். ஓஹோ,
3: அந்திப்பூவே நீ வந்ததாலியா?
0: ஓ, அல்லிப்பூவே நீ வந்ததாலே,
3: நன்றி. அந்தி அந்திப்பூவே.
0: ஓ, அந்தி அந்திப்பூவே நீ வந்தது. அந்திப்பூ வந்து மாலையிலே வர, அந்திப்பூவே நீ வந்ததால. மல்லிகை, முல்லை, சாமந்தி எல்லாம் இருக்கின்றது. எங்கே கிருஷ்ணன், நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை.
1: இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறார்.
0: அது ஞானசேகரன் பாடினாரு, ஞானசேகரன் பாடிவிட்டார்.
1: சரி, ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம்.
0: ஏதோ ஒரு பாடல் ஒரு வந்து விட்டதானே போடுவோம். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், வாழ்த்துக்கு ஒரு நாள் போதுமா? ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், அது எல்லோரும் இருக்க வேண்டும் அந்த அன்பான குணம். சியாமலா, உங்கள் பாடலை தாருங்கள் மகளே.
2: அப்பா, ராகங்கள் 16 உருவான வரலாறு அந்த பாட்டு.
0: அப்படியா, ராகங்கள் 16 உருவாகிய வரலாறு. ஓகே, ஞானதேவர் நீங்கள் குருங்களை பதிலை.
4: அந்திமலை பொழிகிறது,
0: அந்தி பூக்கள், அந்தி மலை பொழிகிறது, ராஜபார்வை.
4: நன்றி அப்பா.
0: பொழிகிறது அது ராஜபார்வையில் இல்லவா அந்த பாடல். அடுத்த பாடலே மீண்டும் சந்தன்ராஜ் தான் தரப்போகின்றார்.
3: ஒரு ராகம் தராத வீணையா,
0: ஒரு ராகம் தராத வீணை. இல்ல, அமைதியான பாடல் ஐயா அந்த பாடல். ஒரு ராகம் தராத வீணை, அந்த வீணையை பிறந்த என்னத்துக்கு. வாழ்த்துக்கள் கொண்டு வாருங்கள் சியாமலா, உங்கள் பாடலை.
2: அப்பா, நாளாம் நாளாம் திருநாளாம் நம்பிக்கை நங்கைக்கு
0: மனநலம். நாளல் வாந்த நாள், வாழ்த்துக்கள். நாளாம் நாளாம் திருநாளாம் நம்பிக்கும் தங்கைக்கும் நங்கைக்கும் எல்லாருக்கும் மனநாடாம். ஓகே கிருஷ்ணன், உங்கள் பாடலை தாருங்கள்.
1: 16 நிறையாத பருவ மங்கை.
0: இதெல்லாம் கூட வணக்கம் ஐயா, அப்படிலாம் பொம்பளை பிள்ளைகளை சொல்லக்கூடாது. 16 நிறையாத பருவ மங்கை பார்த்து விட்டீர்கள். அனுசியா பக்கத்தில் இருக்க கவனம். 16 நிறையாத பருவமங்கை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல் கிருஷ்ணன், உங்களுக்கு தான் மீண்டும் ஒரு சந்தர்ப்பம். பாருங்கள் தாருங்கள்.
1: 16 வயசு வந்து மயிலே மயிலே என்னை பாடப்படுத்து.
0: இப்பதான் சொன்னான் கூட அவ்வளவு பேருந்தும். 16 வயது வந்த மயிலே மயிலே பாடுறேன். 16 வயது வந்த மயிலே மயிலே, வாழ்த்துக்கள். எங்கே ஞானசேகரன், நீங்கள் தாருங்கள் இதற்கு ஒரு பாடலை. இல்லை, சியாமலா தரப்போகின்ற ஞானசேகரன் தான் தருகின்றார் போல் தருகின்றார். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன், உங்கள் பாடலை. வந்து விட்டீர்கள், வாருங்கள் தாருங்கள்.
4: வணக்கம் அப்பா. 16 வயதிலே 17 பிள்ளைகள். அம்மா
0: எல்லாரும் 16 வயதுல தான் இப்ப இருக்கு. 16 வயதுலே 17 தாங்க முடியாது. சத்திர சிகிச்சை ரெண்டு பிள்ளை வச்சிருக்கலாம்.
4: நன்றி அப்பா.
0: மீண்டும் பாருங்க, மீண்டும் பாருங்க. 16 வயதுல 17 பிள்ளையவா, என்ன பழக்கம் ஐயா? குடும்ப கட்டுப்பாடு ஐயா அவங்களுக்கு.
2: அப்பா 16 வயதுல 17 பிள்ளையம்மா, அந்த கட்டுப்பாடு.
0: அதுதான் இப்ப சார் எங்க ஞான சார் சொல்லி போட்டு போறேன். எல்லாம் ஆபரேஷன் பண்ணி ரெண்டு பிள்ளையா எடுத்து விட்டாங்க அப்படி சார். நீங்க ஒரு ஒரு பாடு தாருங்க, வேற பாடு கொண்டு தாருங்க அம்மா. 16 நிறையாத பருவம் அங்கே அதை வந்து விட்டது அந்த பாடம் இல்லையா?
2: அது பாட்டாள இப்ப அதுவும் பாட்டாரு கிருஷ்ணன்
0: பாட்டு. அப்ப அடுத்தது வேற ரெண்டு தாருங்களேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பாடி விட்டு செல்கின்றது கிருஷ்ணன். எங்கே உங்கள் 16 இருக்கின்றதா இல்லையா? மீண்டும்
1: இருக்கையா? இருக்கையா? 16
0: தமிழுக்கு
1: அமித் என்று பேர் ஐயா.
0: அப்பா உடனே எடுத்து விட்டார் பாத்தீரா, கற்பூர புத்தி ஐயா. தமிழுக்கு அமுத் என்று பேர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், இனிமையான பாடல். தமிழுக்கும் அமிர்தம் என்று பேர். இப்பொழுது ஞானசேகரன் மீண்டும் ஒரு பாடல் சிறப்பு உண்டார். ஞானசேகரன் கொண்டு பாருங்கள்.
4: தமிழுக்கு அமுதம் என்று பெயர்.
0: அதை இப்பொழுது கிருஷ்ணன் பாடினாரு, ஒரு ரெண்டு தாருங்க. அமுதும் தேனும் எதற்கு
4: எதற்கு நீ அருகில் இருக்கீங்களே. நன்றி அப்பா.
0: உங்கள் பாடல் அல்லவா அது. அமுதும் தேனும் எதற்கு,
4: அமுதும்
0: தேனும் எதற்கு. வாழ்த்துக்கள், இதற்கீடான பாடல் எங்கே இருக்கின்றது ஐயா? இப்படியான பாடல் எங்கே? சாமலா உங்கள் பாடல்.
2: அப்பா அமுதே தமிழே அழகிய மொழியே. அந்த
0: சிறப்பு சிறப்பு அமுதே. அமுதே தமிழே, அமுதே தமிழே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல்,
1: எதற்கும் ஒரு காலம் உண்டு பொறுத்திடு மகளே.
0: அப்படி ஒன்று இருக்கா? எதற்கும் ஒரு காலம் உண்டு, உண்மைதானே? என்ன தத்துவமா இருக்கு? எதற்கும் ஒரு காலம் உண்டு பொறுத்துடு மகளே. ஓ, சிவகாமியின் செல்வன். அதனால்தான் ஞானசேகரன் கொண்டு வாருங்கள்.
4: நீ வருவாய் என நான்.
0: அது வந்து விட்டது ஐயா, அந்த அந்த பாடல் வந்து விட்டது.
4: நீ வர வேண்டும், நீ ஒரு மகாராணி.
0: நீ ஒரு மகாராணி, அது நல்ல பாடல். நீ ஒரு மகாராணி.
4: நன்றி அப்பா.
0: வாழ்த்து. இப்ப நீல வர போகின்றது பாடல்கள். நீ ஒரு மகாராணி வந்து விட்டார். அடுத்த பாடல யார் தர போகின்றார்? எங்கே சந்தன்ராஜ் தரப்போகின்றார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை. உங்களை இணைத்து விட்டேன் சந்தன்ராஜ் அவர்களே. வணக்கம்.
3: காலம் நமக்கு தோழன்.
0: ஓ, காலம் நமக்கு தோழன். வாழ்த்துக. காலம் நமக்கு தோழன், காலம் நமக்கு தோழன், காற்றும் மழை. எங்கே
2: அப்பா அமுதன் பேர் எதற்கு பாட்டு பண்ணாங்களா?
0: ஆமா ஆமா.
2: தேனுண்ணும்
0: மண்டு மாமலரை கண்டு அங்கால தெரியாத மண்டு. இப்படிதான் நான் பாடினேன் ஆரம்பத்து. இனிமையான பாடல். தேன் உண்ணும் மண்டு. அக்கா தம்பி அந்த பாடலை பாடுங்களே. எங்கே கிருஷ்ணன் குரல்?
1: வணக்கம். காலம் இது, காலம் இது, கண்ணுரங்கு மகளே.
0: அதெல்லாம் உண்மைதானே ஐயா. பொம்பளை பிள்ளைகளுக்கு நாங்கள் கூற வேண்டிய புத்திமதியில இதுவும் உண்டு. காலம் இது, காலம் இது, கண்ணுரங்கு மகளே சித்தியிலே. காலம் இது, காலம் இது. வாழ்த்துக்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் 200 பாடல்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். கொண்டு வந்து குவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் தங்களால் முயன்று நல்ல நல்ல பாடலை தருகின்றார்கள். எங்கே சாமலா நாங்கள் மீண்டும் ஒரு பாடல் தாருங்கள்.
2: அப்பா ஞானசேகரன் பாட்டுக்குப்பா. ராணி வர போறா பாரு ராஜா இவருக்கு.
0: ஓ, ராணி வர போறா ராஜா இவருக்கு. ராணி வர போறாண்டு ஆருடம் கூறுவீர்கள். வாழ்த்துகள் வந்தால் நலம்தான். இங்கே ஞானசேகரன் அதற்கு என்ன பாடல் தாருங்கள்.
4: கண்டு கொண்டேன் ஆன் கண்டுகொண்டேன் வண்ணமயில் வந்தது யார் என்று கண்டுகொண்டேன்.
0: ஓ கண்டுகொண்டேன் வண்ணமயிலில் வந்தது யார் என்று கண்டுகொண்டேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
4: நன்றியப்பா நன்றி
0: நன்றி மாதிரி வாழ்த்துக்கள். இப்பொழுது சந்தன்ராஜ் அவர்களை அனுப்போம். சந்தன்ராஜ் நீங்கள் வாருங்கள், உங்கள் பாடலை தாருங்கள். சந்தனராஜ்
5: ராணி மகாராணியா?
0: ஆமா நான் நினைக்கிறேன்
5: ராணி மகாராணியா.
0: ராணி மகாராணி வாட்சியத்தின் ராணி, ராணி மகாராணியா சரஸ்வதி சபதம். எங்க கிருஷ்ணன் நீங்கள் என்ன பாடல் தருகின்றீர்கள் கிருஷ்ணா? உங்களை இணைத்து விட்டேனே, எங்கே உங்களை காணவில்லை, என்ன நடக்குது, என்ன செய்வீர்கள்? கொண்டு வாருங்கள்.
1: ராணி மகா ராணி ராஜ்யத்தில் ராணி.
0: அப்படித்தான் சந்தன்ராஜ் பாடி இருந்தார். இப்பொழுது உடனே போகிற ஒரு ராணி
1: மகா கணபதி.
0: மகா கணபதி அந்த பாடல் சிந்து பைரவி. மகா கணபதி மகா கணபதி வாழ்த்துக்கள் சிறப்பு. எங்க சியாமலா உங்கள் பாடல்? மலரோ நிலவோ மின்ன பாடல் நல்ல மறைந்து விட்டாலும் அவருடைய பாடல்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றது. எங்க சந்தனராஜ் வாருங்கள் உங்கள் பாடலோடு.
5: மகாராணி மகாராணியா மாளிகை மகாராணியா.
0: ஆஹ் அப்படியா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது சியாமலா தான் வருகின்றார். கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை. சியாமலா உங்களை எடுத்து விட்டேன், உங்கள் பாடலை தாருங்கள். சியாமலாவின் பாடல்.
2: அப்பா கணபதியே வருவாய் அருள்வாய் அந்த
0: பாடல். கணபதியே வருகன்னு வந்துடும். கணபதியே வருவாய் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஞான உங்கள் பாடல் மகனே கொண்டு வாருங்கள்.
4: நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம்?
0: அப்படி ஒற்று கோபம் இல்ல, நீங்கள் வரலாம், வெளிச்சமா இருக்கிறது. வாழ்த்துக்கள். நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், குளிராய் குளிர்கிறதோ முள்ளாய் குத்துகிறதோ எப்படியெல்லாம் சொல்றாங்க கிருஷ்ணா பாருங்க.
1: நிலவும் மலரும் பாடுது.
0: இப்பதானே நிலவுன்றார், அதுக்கிட்ட ஓடி வந்து விட்டார் கிருஷ்ணன். நிலவும் மலரும் பாடுது, நிலவும் மலரும் பாடுது. வாழ்த்துக்கள். நிலவும் மலரும் பாடுது நினைவில் வசந்தம். சந்தனராஜ் தர வேண்டும் உங்கள்
5: பாடம். அருள் வடிவே பரம்பொருள் வடிவையா?
0: அடே அப்பா அருள் வடிவே, அருள் வடிவே இனிமையான பாடல், பக்தி பாடல் அருள் வடிவே. சியாமலா தாருங்கள் உங்கள் பாடலை.
2: அப்பா என் மேல் விழுந்த மழை துளியை இத்தனை நாளா எங்கிருந்தா?
0: அங்க மேகத்துக்குள்ள இருந்ததாம். என் மேல் விழுந்த மழை உங்களை காணவில்லை என்றால் ஒரு இடத்துல நின்று நீங்க வந்தோடனே ஓடி வந்து விழுந்திருக்கு. என் மேல் விழுந்த மழை துளியை நீங்க இத்தனை நாளா எங்கிருந்த. நல்ல பாடல் ஞானசேகரன். நீங்கள் தரும் பாடலே கேட்போம் ஞானசேகரன். வாழ்த்துக்கள்.
4: வருவாயா வேல் முருகா அந்த பாடலப்பா.
0: வருவார் வருவார் வருவாயா வேல் முருகா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
4: நன்றியப்பா நன்றி
0: நன்றி நன்றி. 12:45 தொட்டுவிட்டோம். வாருங்கள் அடுத்த பாடலை கொண்டு. யார்? கிருஷ்ணன் தான் வருகின்றார். கொண்டு வர வேண்டும் கிருஷ்ணா உங்கள் பாடலை. கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள். தாருங்கள் கிருஷ்ணன் உங்கள் பாடலை.
1: வணக்கம் ஐயா. சந்தன்ராஜ் பாட்டுக்கு பதில் பாட்டு ஐயா. வடிவேலும் மயிலும் துணை ஐயா.
0: வடிவேலும் மயிலும் துணை அம்பிகாபதி. வடிவேலும் மயிலும் துணை. சாமலா சியாமலா
2: அருள் தாரும் தேவ மாதாவே ஆதிய இன்ப ஜோதி.
0: வாழ்த்துக்கள் கெட்டிக்காரு. அருள் தாரும் தேவ மாதா வாழ்த்துக்கள் சிறப்பு. எந்த பதத்திலே பாடல் கேட்க போறீர்கள் கேளுங்கள் நன்றாக. இது மாதிரி தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாட்டுக்கு பதில் பாட்டு களஞ்சியத்திலிருந்து குவித்தது போல் கொண்டு வந்து குவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எங்கள் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது ஞானசேகரன் தருகின்றார் தன்னுடைய பாடலை. ஞானசேகரன் கொண்டு வாருங்கள்.
4: வருவான் வடிவேலன்.
0: வருவான் வடிவேலன். அடே வருவாயா வடிவேலான்னோட உடனே வருவான் வடிவேலன் உறுதி கூறுகிறேன். வருவான் வருவான்.
4: நன்றியப்பா
0: வருவான். வாழ்த்துக்கள் மகனே. வருவான் வடிவேலன் வாழ்த்துக்கள். அடுத்தது கிருஷ்ணனுடைய பாடலாக இருக்கிறது. கிருஷ்ணன் தாருங்கள்.
1: 1000 ஒத்தியம்மானி.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஒருத்தியை தான் பாத்துருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் சாமலா. நீங்கள் என்ன சொல்ல போகின்றீர்கள்?
2: அப்பா வேலோடு விளையாடும் முருகையா, அந்த பாட்டுதான்
0: அருமையான பாடல். வேலோடு விளையாடும் நின்ற நாள் கேட்கவில்லை அந்த பாடல், நேரோடு விளையாடும் முருகையா. வாழ்த்துக்கள் சந்தன் ராஜ் சிறப்பு உண்டாத ஒரு பாடலை கொண்டு வருங்கள் சந்தன ராஜ் அவர்களே.
5: வடிவேலன் மனது வைத்தாலியா?
0: ஓ வடிவேலன் மனது, வடிவேலன் மனசு வச்சால் மனசு வச்சால். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்க ஞானசேகரன் உங்கள் பாடல் சுறுசுறுப்பாக இருக்கின்றது எல்லோரும். ஞானசேகரன் நினைத்து விட்டேன்
4: சொன்னது
0: மனதுக்குள்
2: உட்கார்ந்து மணி அடித்தால் அந்த பாட்டுப்பா.
0: அப்படியா, மனதுக்குள்ள உட்கார்ந்து மணி அடிப்பாளா? அடையங்க அப்பா கூட மனதுக்கு நன்றாக நினைத்து விட்டா மனசுக்குள்ள இருந்து மணி அடிப்பாள், மனசுக்குள் நுழைந்து மணி அடிப்பாள், மனசுக்குள் இருந்த மணி அடிப்பாள் என்ற பாடல். அடுத்த பாடலை தருவது எங்களுடைய கிருஷ்ணன், நீங்கள் தான் வாருங்கள் கிருஷ்ணா.
1: வணக்கம் ஐயா. மனசு மயங்கும் மௌன கீதம் ஐயா.
0: ஓ மனசு மயங்கும் மௌன கீதம், சிப்புக்குள் சிப்புக்குள் முத்து ஐயா. அது மனசுக்குள் மயங்கும், மனசுக்குள் மனசு மயங்கும், நல்ல பாடல். அங்கே ஞானசேகரன் தர வேண்டும் உங்கள் பாடல்.
4: சொன்னது நீதானா சொல் சொல் என் உயிரே.
0: அது கண்டிப்பா சொல்லணும், சும்மா சொல்லி போட்டு போட. சொன்னது நீதானா சரியான சொன்னது நீதானா சொல் சொல். நேற்று கேட்டிருந்தாலே மகள் இந்த பாடலை, சொன்னது நீதானா என்ற பாடலை. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் உடனே சியாமலா தருவார். எங்கே சியாமலா கொண்டு வரணும் உங்கள் பாடலை?
2: அப்பா முருகா என்றதும் முருகாதாமனும் அந்த பாட்டுப்பா.
0: நீங்க பாடியது முருகன் தானே மகளே. முருகா என்றதும் முருகாதாமனும் நல்ல பாடல், பழைய பாடல், சிறப்பான பாடல், பக்தி பாடல். அடுத்த பாடல் தருவது கிருஷ்ணன். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை. கிருஷ்ணன் கிருஷ்ணன் தர வேண்டும் பாடலை. இணைத்து விட்டேன்.
1: வணக்கம் ஐயா. சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார்.
0: ஓ சொல்லாதே யாரும் கேட்டால், இது நான் சொல்ல மாட்டேன் கேட்ட பாடலா இருக்குது போல் இருக்குது. ஒரு பாடலை தாருங்களேன்.
1: சரிங்க ஐயா. வேறு ஒரு இந்த பச்சை கிளி ஒரு இந்த பச்சை கிளி ஒரு இந்த சொல்லு இந்த நிலவு நிலவு என்ற சொல்லுக்கு வந்திருக்கு ஐயா.
0: அதுக்கு இப்ப நீங்க
1: என் கோபம் பொல்லாது ஜாக்கிரதை.
0: ஓ என் கோபம் பொல்லாதோ, உன்னோட கோபம் பொல்லாததோ. சரி சரி, என் கோபம் பொல்லாதது. வாழ்த்துக்கள். நாங்கள் நிறைவுக்கு வரும் நேரம் வந்து விட்டது. அங்கே அடுத்த பாடல் தாருங்கள் சியாமலா, நீங்கள் தாருங்கள். கொண்டு பாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை. இணைத்து விட்டேன் மகளே உங்களை. மகளே
2: அப்பா யாரும் விளையாடும் தோட்டம் பார்த்தா ஒரு ஆட்டம் பாட்டம்.
0: நான் நினைத்துக் கொண்டிருக்க நீங்கள் தாரு யாரும் விளையாடும் தோட்டம்.
2: கண்டிப்பா.
0: வாழ்த்துக்கள். மணியே மணிக்குயிலே என்ற பாடலோடு நாடோடு தினம் ஞானசேகரன் இத்தோடு நிறைவுக்கு வருகின்றது. கொண்டு வாருங்க ஞானசேகரன் உங்கள் பாடலை.
4: நீதானா நீதானா நிஜந்தானா நிக்க வச்சு நிக்க வச்சு
0: நிஜந்தானா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ். வாழ்த்துக்கள். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. சந்தன்ராஜ் உங்கள் பாடலை தாருங்கள், நிறைவுக்கு கொண்டு வருவோம். சந்தன்ராஜ் தாருங்கள்.
5: மீனாட்சி மீனாட்சி அண்ணங்கள் மீனாட்சியா
0: நன்றி நன்றி நன்றி. நிறைவு செய்வோம் நிகழ்ச்சியை. நன்றி ஐயா. வாழ்த்துக்கள்.

வணக்கம் உறவுகளே, முடிவுகளை கையில் கொண்டு வந்து விட்டோம். நீங்கள் பொறுமையோடு காத்திருந்து இனிமையான பாடல்களை கேட்டுக் கொண்டிருந்தீர்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே வாரத்தில் ஒரு நாள் காரைக்கிழமைகளிலே கலகலப்பாக மகிழ்வாக நகைச்சுவையோடு ஆர்வத்தோடு எல்லோரையும் மகள வைத்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பாட்டுக்கு பதில் பாட்டு. பல வாரங்களாக ஆண்டு கணக்காக தொடர்ந்து இயங்கும் இந்த நிகழ்ச்சி சில வேளைகளில் எங்களுக்கு வல்லமை காணாத நேரத்தில் நிறுத்தப்பட்டிருந்தது உங்களுக்கு நன்றாக தெரியும். இது வந்து மிகவும் ஒரு கடினமானது என்று அல்ல, மிகவும் சுவாரஸ்யமானது. உங்கள் ஆதரவும் உங்கள் அனுசரணையும் என்னை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அது எனக்கு என்னவோ என்னை அறியாமல் இந்த கலை உலகத்திலே என்னை ஈடுபடுத்தி கொண்டு இதுவரையும் என்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றது. நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு இணைந்து கொண்டு இருந்தோம், நகைச்சுவையோடு இருந்தோம். பல வார்த்தைகளை நகைச்சுவையாக தரும் பொழுது அதை யாரையும் புண்படுத்துவதற்காகவில்லை, நகைச்சுவைக்காகத்தான் நான் நவின்று கொண்டிருந்தேன் அந்த பதங்களை எல்லாம். ஒரு பதத்துக்கு எத்தனை கருத்துக்களை நாங்கள் காணக்கூடியவர்க்கும். வரும் பாடல்களில் நாங்கள் இனிமையோடு மகிழ்வோடு உணர்வோடு கேட்கும் பாடல்களை நகைச்சுவையோடு தந்து நான் இலக்கமாக்கிவிட்டேன். ஏனென்றால் நீங்கள் அதிலே ஊன்றி விடாமல் பாடலை மகிழ்வோடு எடுத்துக்கொண்டு நகைச்சுவையோடு சுறுசுறுப்போடு ஓடி வந்து தர வேண்டும் என்று. அந்த வகையில் இன்று வந்து இணைந்திருந்தார்கள் 6 உறவினர்கள். ஷியாமலா, கிருஷ்ணன், சந்தனராஜ், ஞானசேகரன், தேவா, மகாலிங்கம். இதிலே முழு முதல் வாழ்த்துக்களை பெறுகின்றார்கள் தேவா, மகாலிங்கம் இருவரும். நீங்கள் இவ்வளவு பாடலையும் குவிக்க வேண்டும் என்று அவர்களும் இடையிலே வந்து உற்சாகத்தை ஊட்டி தங்களை ஆசுவாசப்படுத்தி உங்களை ஆறுதல் படுத்தி உங்களுக்கு ஆரவாரத்தை கொடுத்து எங்களை மகிழ்வடைய வைத்தார்கள். அவர்களுடைய வலைத்தளம் சிறப்பாக இல்லை. அழைப்பு ஒரு பாடலுக்கு எத்தனை அழைப்புகளை அழைக்க வேண்டும் நீங்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இருப்பினும் அதுதான் போட்டி. ஒரு வழி அழைப்பிலே சென்று முந்திக்கொண்டு இடித்துக்கொண்டு ஓடி எல்லாம் வர வேண்டும். அதுதானே ஓடி அடித்து விழுந்தடித்து ஓடி போய் எடுப்பது போன்று. உங்கள் பாடலை கொண்டு தெளிவான முறையில் தந்துரு. ஒரு சிலர் தடுமாற்றம் அடைந்தார்கள், அதை வந்து ஆங்கிலத்திலே நர்வஸ் என்னுவார்கள். அது பலவீனப்பட்டு கொண்டிருந்த அதை நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு கொண்டு அந்தரப்பட்டு கொண்டு அவசரப்பட்டு கொண்டிருப்பீர்கள். அதனால் நினைத்து கொண்டு வருவீர்கள் ஒரு பாடலை சொல்லும் போது அதை மாறிவிட்டு விடுவீர்கள். எந்த பாடலுக்கு எதை தருவது என்ற தடுமாற்றத்தோடு இருந்தீர்கள். இன்று வரவேண்டிய குதிரைகள் ரெண்டு வரவில்லையல்ல. நாகப்பன் எங்களுடைய தர்மபுரி, ராஜ்குமார் இவர்கள் போன்ற ஒரு வந்திருந்தால் மேலும் சிறப்பாக இருக்கும். சிறப்பாக இருப்பினும் எல்லோரும் வந்து சிறப்பாக இணைந்தீர்கள். ஒரு சிலருக்கு வலைத்தளம் மிக மிக கடுமையாக இருந்தது. இதில் நெருக்கமான போட்டி மூவருக்கு இருந்தது. அவர்கள் ஷியாமலா, கிருஷ்ணன், சந்தன்ராஜ் மூவரும். அவர்கள் வலைத்தளம் சிறப்பாக இருந்தது. ஆனால் அதிலே சந்தன்ராஜுக்கு கொஞ்சம் அங்கே நடந்ததெல்லாம் இங்கே எனக்கு கேட்டது. அவர் எவ்வளவு தடுமாற்றத்திலிருந்து வந்தார் என்பது எனக்கு தெரிகின்றது. இருப்பினும் ஒரு பாடல் தந்துவிட்ட உடனே அது வந்துவிட்டது என்று குறிப்பிட்டால் உடனே அடுத்த பாடலை தருகின்ற எவ்வளவு இந்த கற்பூரம் என்பது தொட்டவுடன் பத்திவிடும். அதே போன்று உங்களுக்கும் கற்பூர புத்தி என்று நான் பெருமைப்பட்டு கொள்கிறேன். என் அன்பு உறவுகளை உங்களை சலிப்படையாமல் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை நீங்கள் என்று இயங்கி எங்களை மகள வைத்தீர்கள் இந்த நாள் பெறும். அந்த வகையில் இன்று குறைந்த பாடல் இரண்டு பாடல்களோடு தேவா நின்று விட்டார். இருப்பினும் அவர் வரும்போது எங்களுக்கு ஒரு ஆனந்தம் பிறக்கும். அவர் ஆனந்தமாக குறுகிறப்பாக விழுவிறப்பாக கூறுவார். இரண்டு பாடலை தந்து சிறப்பித்த வேளையில் மகாலிங்கம் அவர்களும் முயன்று பார்த்தார். அவருக்கு வலைத்தளம் சதி செய்து விட்டது. அடுத்து தடுமாற்றங்களும் இருந்தது. ஆனாலும் சிறப்பாக 6 பாடல்களை அவரும் தந்தார் எங்களுக்கு. இன்று மொத்தம் 206 பாடல்களை நாங்கள் கண்டிருக்கின்றோம். அந்த 206 பாடல்களை இவர்கள் தந்த பாடல். அதைத் தொடர்ந்து அடுத்து ஞானசேகரன். இடையிடையே அவருக்கு தடைகள் பல இருந்தது எனக்கு தெரியும். இருப்பினும் அவருக்கு வழி கிடைக்கவில்லை. அழைத்து அழைத்து அழைத்து இவர்கள் முண்டி அடித்து கொண்டிருக்கும் பொழுது தானுமதக்கிலே ஓடி வந்து நல்ல நல்ல பாடல்களை தந்து 29 பாடல்களை தந்திருந்தீர்கள். ஞானசேகரன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து சந்தன்ராஜ். சந்தன்ராஜ் வழக்கமாக ஒரு தடவை வந்தார்னா அடுத்தடுத்து தருவார் பாடல்களை. இன்று அவரால் ஒரு தடவையே வந்து இணைந்து கொள்ள முடியவில்லை. இணைந்த வேளையிலும் அவருடைய பாடல்கள் சிலது என்னால் கிரகிக்க முடியாமல் இருந்தது. ஊகித்து பிடித்து கொண்டேன். அது மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டிய ஒரு நிலை அவருக்கு. அப்படியான நிலையிலே தான் அவர் அங்கே இருந்தார் கடையிலே. அவர் இருப்பினும் எங்கள் நிகழ்ச்சியை சுவைக்க வேண்டும் சிறக்க வேண்டும் என்று சாதாரணமாக 53 பாடல்களை தந்திருக்கின்றார். கெட்டிக்காரன் என்று பெயரையும் பெற்றுக்கொண்டு அவரை விட 3 பாடலை கூடுதலாக கிருஷ்ணன் தந்திருந்தார். 56 பாடலை. அந்த பாடலை அவர் தரும்போது இன்று கிருஷ்ணனுக்கு வலைத்தளம் சிறப்பாக இருந்தது. தடுமாற்றங்கள் கொஞ்சம் இருந்தது தான். இருப்பினும் அவர் பாடலை தந்து சென்று விட்டார். நல்ல நல்ல பாடலையும் தந்திருந்தீர்கள். அடுத்து 4 பாடலை கூட தந்து 60 பாடலை மகள் ஷியாமலா தந்து இன்றும் முதலாவது இடத்தில் இருக்கின்றார்.
53, 56, 60 3-4 பாடல் வித்தியாசத்திலே தான் நீங்கள் இருக்கின்றீர்கள். அவ்வளவு தூரம் பலமாக இருந்தது போட்டு சிறப்பாக விளையாடி இருக்கின்றீர்கள். ஷியாமலா 60 புள்ளிகளையும் கிருஷ்ணன் 56 புள்ளிகளையும் சந்தன்ராஜ் 53 புள்ளிகளையும் ஞானசேகரன் 29 புள்ளிகளையும் மகாலிங்கம் 2 6 புள்ளிகளையும் தேவா 2 புள்ளிகளையும் பெற்று மொத்தம் 200 பாடலை குவித்திருக்கின்றீர்கள் இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் உங்கள் ஆர்வத்துக்கும் ஆதரவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் இப்பொழுது உங்களுக்கான நேரம் இருக்கின்றது. உங்கள் பாடலை தருவதற்கு நான் ஆயத்தமாக போகின்றேன். இந்த பாடலை தந்துதான் செல்ல வேண்டும். அதனால் உங்களுக்கு விருப்பமானவுடன் உடனடியாக வந்து குறிப்புகளையும் கூறி பாடலையும் சுருக்கமாக தாருங்கள். விரைவாக பாருங்கள். எங்கே பார்ப்போம் யார் வரப்போகின்றீர்கள் என்று.

0: வணக்கம் வணக்கம் வெற்றியாளர்,
1: வணக்கம் வணக்கம் பா,
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்,
1: நன்றிப்பா.
0: கடந்த வாரத்தை விடாம இந்த வாரம்
1: கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள் பா,
0: வாழ்த்துக்கள். முதல்ல வந்து இணைந்து ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை உற்சாகமாக நல்ல நல்ல பாடலை தெளிவாக தந்தீர்கள். அப்பாவோட இணைந்து நல்ல நல்ல நகைச்சுவைகளை பகிர்ந்து கொண்டீர்கள். சிறப்பு சிறப்பு. இங்கே பாடல்களை இந்த நிகழ்ச்சியை கேட்டுவிட்டு எழுதுவார்கள் அயலவர்கள், எங்கள் தளத்தை விட ஏனைய உறவுகள், வர முடியாதவர்கள் கூட தாங்கள் தூக்கத்தை விழித்து கொண்டு கேட்போமாம் இந்த கலகலப்பான நிகழ்ச்சி. இதனடா இப்படி ஒரு நிகழ்வு நடக்கின்றது, பாட்டுக்கு பாட்டு கேள்விப்பட்டிருக்கும், பாடிக்கொண்டெல்லாம் இருப்பார்கள், இதனடா பாடல்கள் என்று வரிகளை கூறுகின்றனர், இவ்வளவு தூரம் அவர்களுடைய உள்ளத்துக்கு களஞ்சியமாக இருக்கின்றதா என்று தாங்கள் நினைப்பார்களாம். ஆனால் அவர்களுக்கும் ஆர்வம் உண்டு வருவதற்கு, ஆனால் அவர்களுக்கு வரக்கூடிய சூழலை அவர்கள் இல்லை. உலகளாவே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இது முன்னேற தமிழ் வானொலியில் தான் இந்த நிகழ்ச்சி இருக்கின்றது. வேறு நிகழ்ச்சியில் வேறு விதமான வேறு வடிவத்திலே பாட்டுக்கு பாட்டு, பாட்டுக்கு பதில் பாட்டு, பொருள் பாட்டு, அவருக்கான பாட்டு, இவருக்கான பாட்டு என்று இருக்கின்றது. இது பாட்டுக்கு பதில் பாட்டு என்று இது இங்கே தான் இருக்கின்றது. அதை நீங்கள் மிக
1: பரபரப்பா இருக்கும்பா,
0: நெஞ்சம் படபடக்கும், கொடுக்க முந்திக் கொண்டு போகணும், எத்தனை இதை கொண்டு வருகின்றீர்கள், வாழ்த்துக்கள். ஆனா கண்டிக்காரி நீங்கள் ஒரு சலனம் இல்லாமல் ஒவ்வொரு பாடல் புள்ளி என்னுடன் பத்து பாடல உடனே தரக்கூடிய வல்லமை இருக்கின்றது. அதுக்கு ஞாபக சக்தி, இது வந்து எங்கள் ஞாபக சக்தி. ஞாபக சக்தி எத்தனை பேருக்கு இருக்கணும், வேகம் வேண்டும், விரைவு வேண்டும், விவேகமும் வேண்டும், அங்கேதான் இருக்கின்றது. அந்த விவேகம் என்பது ஒரு பாடல் போனால் உடனே அடுத்த பாடல் உங்களுக்கு தோன்றுகின்றது. எல்லோருக்கும் பார்த்தேன், நீங்கள் வந்தவர்கள் எல்லோரும் கிடைக்காரர்கள். சிறப்பு மகளே, உங்களுக்காக என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும் மகளே?
1: அப்பா சலங்கு வெளி படத்துல பாலக
0: நல்ல பாடல், அருமையான பாடல் உங்களுக்காக. வாழ்த்துக்களை கூறினீர்கள், உங்களுக்கு
1: எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் பா.
0: இந்த இடையிலே வந்தாலும் அவர்கள் ஒரு சில பாடலை தந்தாலும் அது எங்களுக்கு ஒரு உத்வேகமாக வந்து விட்டார்களே, வந்து விட்டார்களே, அவர்களுக்கும் பதில் கொடுக்க வேண்டும்
1: என்று.
0: சிறப்பு, வாழ்த்துக்களம்மா, நன்றி.
1: நடத்திட்டு போறீங்கப்பா, உங்களுக்கு உண்மையிலேயே எங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்கள்,
0: நன்றி. அதெல்லாம் உங்களுடைய உற்சாகங்களா, இந்த உறவுகள் நீங்கள் வந்து எவ்வளவு உற்சாகமாக.
1: எங்களை உற்சாகப்படுத்த இப்ப சம பங்கு எடுத்துக்கலாம்ப்பா இருவருமே.
0: நன்றி மகளே, வாழ்த்துக்களம்மா.
1: ஏன்னா நீங்க சொல்றதாலதான் எங்களால பாட முடியுது, நான் பாடுறதால உங்களால இப்படி எல்லாம் சொல்ல முடியுது.
0: சொன்னா தானே நீங்கள் வருவீர்கள், தருவீர்கள், இது பேசாம. காதலே ஒலி வாங்கி, வாய்க்கு நேரே ஒலிபெருக்கி, ஒலிபெருக்கி கண்ணுக்குள்ளே தொலைபேசி தளம். அப்ப யார் வருகிறார், கையிலே எழுதுகோள். எப்படி நான் அங்க திரும்பினால் ஒலி மாறிவிடும். அப்ப எல்லாத்தையும்
1: கவனிக்கிறேன். நீங்களும் அப்பப்ப அசாவ தனியா தான் போயிருக்கீங்க.
0: நேற்று இரவு தினமும் எனக்கு தூக்கமே இல்லை, நான் எனக்கு உங்களோடு இணைந்து கொண்டிருந்தேன். அது நான் நேற்று உங்களுக்கு முதலே கூறியிருந்தேன், இந்த பாட்டும் பதமும் நிகழ்வே பல தடவைகள் அதிகாலை என்ன 9 மணி 10 மணிக்கு தந்தால் உங்களுக்கு கிடைக்காத நேரம் என்ன, இதோடு சேர்த்து கொடுத்தேன். அதிலே நான் இந்த அவசரத்தில்
1: நான்கு
0: நிகழ்ச்சியை ஒரு நேரத்தில் தயாரித்து தர வேண்டியிருந்தது. சர்வதேச பாட்டுக்கு பதில் பாட்டு, பக்தி பேழை, இது நான்கையும் கொண்டு வரும்பொழுது இன்று என்ற இன்று நமக்கோர் அந்த பாடல் இருக்குல்ல, இன்று நமது உள்ளமை என்ற பாடலும், அடுத்த பாடல் இன்பம் ஒன்றன் பின் ஒன்றாகத்தான் நான் எடுத்து வைத்திருந்தேன், தொட்டுவிட்டேன் மாறி. பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, அதை குறிப்பாக நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள்.
1: அதுல இன்னொரு சந்தோஷமான விஷயம்ப்பா, அது பழைய பாட்டு ரெண்டு தடவை வந்ததை விட்டு கேட்கறதுக்கு எனக்கு நல்லா இருந்துச்சு.
0: பாட்டு நல்ல நல்ல பாடல்கள்.
1: அதுக்கு முன்னாடி ஃபாரூக் தம்பி எல்லாம் கேட்கற மாதிரி ஒரு ரெண்டு பாட்டு வந்துச்சு, வேற வழியே இல்லை.
0: ஆனால் பாடல்கள் தேடி எடுப்பது சாதாரணமான விடயம் இல்லை,
1: ஓரளவு
0: நாங்கள் கேட்கக்கூடிய பாடல்களாம் இருக்க வேண்டும் அம்மா. அதுக்காகத்தான் இந்த பாடல்கள்
1: பாடல்கள் நல்லா இருந்துச்சுப்பா. அது சொல்லப்பா, ஏதாவது எங்களுக்கு எனக்கு கிருஷ்ணன் ஐயா அப்புறம் அது அந்த பழைய பாட்டை கேட்கறவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்காது, ஆனா அவங்களுக்கும் வேணும்ல.
0: அது அர்த்தமல்ல, அந்த பாடல்கள் இது கருத்துக்கள், அந்த பாடல் தான் இந்த பதத்தை கொண்டு பெறுங்கள், அந்த பதத்துக்கான பாடலை தேடி
1: எடுத்து
0: மிகவும் இறைவன் கொடுத்த வரம் ஏதோ எனக்கு. அடுத்த வாரம் அடுத்த வாரமும் நல்லதொரு பாட்டும் பதம்
1: பெறுங்கள்.
0: அம்மாவிடம் கேட்டு இவ்வளவு சர்ச்சை பண்ணித்தான் இந்த நேரத்தை நான் எடுத்தேன். 24 மணித்தியாலத்துக்கு அவர் சமாளித்து தர வேண்டும். எந்தெந்த நேரத்துக்கு எந்த பாடல் எந்தெந்த நிகழ்வு என்று எல்லாருக்கும் பங்கு கொடுக்க வேண்டும். அதனால் மிகவும் கடினமாக இருந்தது. இருப்பினும் அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்ததை விட்டு உங்களுடைய ஆதரவு நீங்கள் பதில் போடப்பட அங்கே கேட்கின்ற தூங்கவில்லையான்னு சந்தன்ராஜ் நீங்களெல்லாம் கேட்கின்றீர்கள். எனக்கு தூங்க ஞானசேகரன் இல்லாமல் எனக்கு தூங்கம் வரவே இல்லை. தூங்க முடியாது, நான் இருக்கின்றேன் காற்றலையில் இருந்து கொண்டு அப்படி தூங்க முடியும். அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம். நன்றி மகளே, மீண்டும் சந்திப்போம். உங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய பாடல் காற்றல். நன்றி. அடுத்த பாடல் யாருக்கு வேண்டும் என்று அழையுங்கள், உடனடியாக அழையுங்கள். அடுத்த பாடல் யாருக்கு வேண்டும் என்று நான் பாடல்களை ஒலிபரப்ப இருக்கின்றேன். நன்றியோடு வந்து இணைந்து கொள்ளும் உங்களுக்கு என் நன்றியையும் கூறிக்கொண்டு, இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வுக்காக அடுத்த பாடலுக்காக ஓடிச் செல்ல, யார் பாடல் தரப்போகிறீர்கள் தராது விட்டால் நீங்கள் தந்த பாடல்களிலே ஒரு பாடலை தெரிவு செய்து நான் ஒளிபரப்புகிறேன் என்று கூறிக்கொள்ளுகின்றேன். இந்த முன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கன்னடா கலையகம் ஒலித்து கொண்டிருப்பது பாட்டுக்கு பதில் பாட்டுக்கான பாடல்கள் வரிசையிலே தொடர இருக்கும் பாடலை தர இருக்கின்றேன். அந்த பாடல் அன்பு மகள் சியாமலா நீங்கள் கேட்ட பாடலாக இருக்கின்றது. அந்த பாடல் தருவதற்கு முன்பு கிருஷ்ணன் பாடலை தர வருகின்றார். கிருஷ்ணா வர வேண்டும். மகிழ்ச்சி கிருஷ்ணா, மணிக மகிழ்ச்சி. இரண்டாவது இடத்தை பெற்ற உங்களுக்கு வாழ்த்துக்கள். 4 பாடல் வித்தியாசம் தான், கணக்கவில்லை. 4 பாடல். கிருஷ்ணா வாருங்கள், எப்படி இருக்கின்றீர்கள்? வெயில் வேண்டும் ஐயா, வேண்டும் வெயில் தான் வேண்டும். மழை ஒருக்கால் வந்தா போதும். சரியா, சரி. என்ன எப்படி இருந்தது நிகழ்ச்சி? விறுவிறுப்பா இருந்தது?

0: சாதாரணமானது இல்லையா? சம்பத்தாறு பாடல் சாதாரணமானது அல்ல. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, என்னுடைய வாழ்த்துக்கள். கெட்டிக்காரன் நீங்கள். என்ன பாடலை கேட்போம்?
1: படம் வந்து எல்லோரும் நல்லவரே.
0: அப்ப அதுக்குள்ள உங்களை தவிர, அப்படியா? உங்களை தவிர மற்ற எல்லோரும் நல்லவர்கள். நானும் அதுக்குள்ளே வந்து விட்டேன் நல்லவர்களுக்கு. நீங்கள் என்ன பாடல் ஐயா?
1: பாடல் வந்து பகை கொண்ட உள்ளம் துயரத்தில் இல்லம்.
0: என்ன காரணம் பகை கொண்ட உள்ளத்தை தேடுகிறீர்கள்?
1: நல்லா இருக்குமே, கருத்து அமைந்த பாடல்.
0: உங்களுக்கு நல்லா இருக்குமோ, எல்லாருக்கும் நல்லா இருக்குமோ?
1: எல்லாருக்கும் நல்லா இருக்கும்.
0: சிறப்பு, எல்லோரும் நல்லவரே. அதனால எல்லோருக்கும் நல்லவராக பகை கொண்ட உள்ளம் என்ற பாடலை தந்து பகையை நாங்கள் பகை கொள்ளக்கூடாது என்று கூற வரும் பாடலை கேட்போம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நிகழ்ச்சி எப்படி இருந்தது? இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்தது?
1: அருமையா இருந்தது. பாட்டும் பதம் சொன்ன மாதிரி ஒரு பாடல் மாதிரிதான் வந்தது.
0: அது அது வழக்கவையா? அதெல்லாம் வழக்கவையா? அது கவலைப்படக்கூடாது.
1: நன்றாக இருந்தது.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இணைந்து சிறப்பித்து பெருமை
1: மாற்றம் எங்களுக்கு நன்மையா இருக்கும் ஐயா.
0: என்னய்யா?
1: காலை நேரம் 9 மணி போட்டது, இப்ப நேரம் முடிஞ்ச பிறகு போட்டது நல்லா இருக்கு.
0: அந்த பாட்டும் பதமும் இல்லவா?
1: ஆமாம்.
0: நீங்கள் முன்பு ஒரு பாட்டு மதம் தந்து அதன் பின் நீ பாடி விட்டீர்கள். என்ன நடந்தது? படைப்பாளிகள் எங்களுக்கு தேவை. நானே நெடுகரம் செய்வதல்ல, படைப்பாளிகள் தேவை. எத்தனையோ பேருக்கு சந்தர்ப்பம் கொடுத்தேன். முயற்சி செய்யுங்கள், முயற்சி செய்யுங்கள். திருவினை ஆக்கம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஒரு படைப்புகளை நான் அப்படியே படைப்புகள் தந்து விட்டால் அதுக்கு ஏதோ மெருகூட்டி வெளியே கொண்டு வந்து விடுவேன் உங்களை. வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள். இரண்டாவது வாழ்த்து, இரண்டாவது இடம் பெற்றமைக்கு நன்றி. நன்றி, எல்லோருக்கும் நன்றி, எல்லோருக்கும் நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே அடுத்த பாடல் யார் தரப்பு ஒன்றீர்கள்? எங்கே பார்ப்போம், ஓடி வாருங்கள். யார் தரப்பு ஒன்றீர்கள்? நான் அதற்கிடையிலே பாடல்களை ஒளிபரப்புகின்றேன். நீங்கள் வந்து அழைக்கலாம். உங்களை இணைக்கின்றேன், பாடலையும் தருகின்றேன். இப்பொழுது வருகின்றது சலங்கை ஒலி திரைப்படத்திலிருந்து. அன்பு மகள் சியாமலா, நீங்கள் கேட்ட பாடலை நாங்களும் கேட்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியோடு எங்களோடு பயணித்த உலகளாக இருக்கும் உறவுகளும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் இணைந்து இந்த பாடலை கேட்கட்டும். ஒலிக்க இருக்கின்றது பாடல். எங்கே அந்த பாடல் ஒழித்து விட்டது? அந்த பாடல் அது எங்கேயோ சென்று விட்டது. வரமாட்டேன்னு சொல்றது அந்த பாடல். பாலை கணக்க மொழியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் பாடல்களை தேடிக்கொண்டு வர வேண்டும். அதுக்கு வலைத்தளங்களில் விளம்பரங்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கும். எல்லாவற்றுக்கும் இடையூறாகத்தான் இருக்கும். இருப்பினும் விடாப்படியாக நாங்கள் பாடலை தேடி தெரிந்து எடுத்து விளம்பரங்களை தள்ளி பாடலை தெரிவு செய்து தர வேண்டும் அல்லவா? இதோ வந்துவிட்டது பாடல், ஒலிக்கின்றது பாடல்.

இசை ஞானியின் இசையிலே சின்ன இசைக்குயில் ஜானகி அம்மா அவர்களின் குரலிலே 1983 ஆண்டு வெளிவந்த சலங்கை ஒலி திரைப்பட பாடல் ஷியாமலா உங்களுக்காக உங்களோடு இணைந்து நாங்களும் மகிழ்வாக கேட்டோம். அடுத்து வரும் பாடல் எங்களுடைய கிருஷ்ணன் ஓடி வந்து தனக்கு விருப்பமான பாடல், எல்லோருக்கும் பிடிக்கும், எல்லோரும் நல்லவரே திரைப்படுத்து பாடலை தந்தடுங்க. அந்த பாடல் எப்படி பாடுகிறது கிருஷ்ணா கேட்போமா?

0: இனிமையான அந்த பாடல் கருத்தோடு நல்ல பதங்களை தாங்கி வந்து நல்ல புத்தி மதிப்பு ஒன்று எங்களுக்கு தருகின்ற ஒரு பாடலே நல்லதென்று கூறியிருந்தார். எல்லோருக்கும் நல்ல பாடலாகத்தான் அமைந்தது. இந்த வழியில் அடுத்த பாடல் யாருக்காக தரலாம் என்று பார்த்தால் அது எங்கள் ஞானசேகரன் அவர்கள் வந்து விட்டு கொடுக்காமல் வந்த நேரத்திலிருந்து இறுதி வரையும் உங்களோடு இணைந்து அவர் 29 பாடல்களை தந்து 4வது இடத்தில் இருந்தாலும் 29 பாடல்கள் வந்து சாதாரணமில்லை. இந்த வலைத்தளம் குழப்பமான நேரத்திலும் தன்னுடைய பணி நேரத்திலும் ஓடியோடி வந்து கொண்டிருக்கும் போல இணைந்தவர். அவர் தந்த பாடல்கள் எனக்கும் பிடித்து அவருக்கும் பிடித்த ஒரு பாடலாக தர இருக்கின்றன. அதற்கிடையே சந்தன்ராஜ் வருகின்றார். அவரை இணைத்து விடுவோம். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே. வணக்கம். வணக்கம் ஐயா. சந்தன்ராஜ்
1: அவர்கள் வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேரம் வணக்கத்தோடு செல்வது சந்தன்ராஜ்.
0: வாழ்த்துக்கள். 2 நேரம் வணக்கத்தை இருந்து இணைந்து கொள்வோம். ஐக்கியமாகவும் நலமா இருக்கின்றீர்கள் தானே? கேட்க நேரமில்லை. போட்டி அப்படி இருந்ததா? சிறப்பான போட்டி அட்டாவதானி என்பதை காட்டிக் கொண்டீர்கள். அங்கே எத்தனை விடயங்களை கவனித்துக் கொண்டு எங்களுடைய முனைந்து இவர்களையும் கேட்டு கேட்ட பாடல் கேளாத பாடல் வராதவர்கள் தலைவரையும் கொண்டு வந்து இழுத்து புகுத்தி விட்டீர்கள். கெட்டிக்காரன் எப்படி இருந்தது நிகழ்ச்சி?
1: உங்களோட ஐயா அட்டாவதானி நீங்க தான் இந்த வயசுல. ஆமாங்க ஐயா,
0: உங்களை போன்றோரின் பதிவுகள், உங்களுடைய உற்சாகமான கருத்துக்கள் பதிவுகள் தான் என்னை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கின்றது. உங்களையும் நாங்கள் தட்டி கொடுத்துக்கொண்டு உங்களையும் நாங்கள் இழுத்து கொண்டு போக வேண்டிய ஒரு நிலை இல்லையா? சாதாரண பாடலின் பெயரை சொல்லி போட்டுக்கிட்டு போறதோட படைப்புகள் பல படைப்பாளிகள் பலரை எதிர்பார்க்கின்றேன். நேற்றும் கூறியிருந்தேன் இந்த பாட்டும் பிதாமகர் உங்களுடைய பொம்பை
1: மஜித்
0: அவர் தான் எங்களோட பிதாமகர். அவர் பல காரணங்களுக்காக ஓய்வு பெற்றுக் கொண்டார். அவர் தந்ததை அந்த சுவடு அழியாமல் தொடர்ந்து பாட்டும் பதவும் என்றால் அவருடைய எண்ணம் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கும்.
1: 350 வாரம்னா சாதாரணம் இல்ல.
0: அவர் கொண்டு வந்து
1: 350 வாரம் போதுன்னா எவ்வளவு பெரிய
0: எங்களோட அதை ஆரம்ப காலத்திலே முதல் முதலில் அவர் வரைகள் எங்கள் ஷாகுல் ஹமீத் அவர்கள் தொகுத்து வழங்கியவர். அதன் பின்பு அவரை நிறுத்திய பின்பு பொறுப்பை நான் எடுத்துக்கொண்டேன். ஒரு தடவை முத்துக்குமாரன் என்று அந்த வழக்கறிஞரும் செய்தது போன்று ஞாபகம் இருக்கின்றது, கேட்டிருக்கின்றேன். அதன் பின்பு நான் கையில் எடுத்து அந்த சுமையை சுமந்து கொண்டிருக்கின்றேன். இடையிடையே நீங்கள் பலர் வந்து கை கொடுத்தீர்கள். உங்களுக்கும் பணிகள் சுமைகள் அதில் இருக்கும் பொழுது வருவீர்கள் என்று தெரியும். படைப்பாளிகள் எதிர்பார்க்கின்றேன். படைப்பாளிகள் வந்தால் எனக்கு தொகுத்து வழங்குவதில் எனக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. உங்கள் செய்வோம் செய்வோம் இங்கே போய் விட்டது காலம். அடுத்து இந்த வழியை ஞாபகப்படுத்த வேண்டும் சந்தன்ராஜ் அவர்கள், மொன்றியல் தமிழ் வானொலியின் 30வது ஆண்டு விழா இன்னும் 2 மாதத்தில் வர இருக்கின்றது. டிசம்பர் 9ஆம் நாள் இல்லையா?
1: டிசம்பர் 9ஆம் நாள்
0: ஒரு ஆண்டு விழாவில் என்னை பிரதம விருந்தினராக இந்த மொன்றியல் தமிழ் வானொலி அதிபரும் அன்று அவரோடு நல்ல சகபாடியாக இருந்து என்னை நன்றாக தெரிந்த ஒரு கலைஞர் சாந்தி முனைந்து என்னை அறிமுகப்படுத்தினார்கள் அந்த விழாவிலே. அன்று அந்த விழாவுக்கு தலைமை தாங்கி நான் பிரதம விருந்தினராக உரையாற்றும் பொழுது கூறினேன், இந்த வானொலி இருக்கும் வரை நான் இதற்கு என்னால் முடிந்ததை செய்வேன் என்று. இன்று வரை அந்த சுமையை சுமந்து 20வது வருடத்தை எட்டி பிடிக்க போகின்றேன். 2026 வருகின்றதில் 2026 20 ஆண்டுகள் பன்முக கலைஞராக கலைத்துறையில வேறு வேறு துறையில இருந்தாலும் இந்த துறையிலே கொண்டு வந்து அமர்த்தி 20 வருடங்களை என்னை கடந்து செல்ல தைரியமும் உற்சாகமும் முன்மாதிரியாக காட்டியது என்ற மகளுக்கு நான் நன்றி கூறியே ஆக வேண்டும். இதை வரவேற்று நீங்களும் தந்த கருத்துக்கள் என்னை மேலும் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கின்றது.
1: 30 ஆண்டுகள் அவங்களும் அதை வந்து விடாம நடத்திருக்காங்க பாருங்க. எவ்வளவு கடிதங்கள் வந்தா போதிலும்.
0: அதனால் தானே தாய் உலகத்தில் தாய் தமிழ் வானொலியான இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாவன் அவர் அவை கௌரவித்து எங்கள் மொன்றியல் வானொலியை மிகப்படுத்தி விட்டது. அங்கே சென்ற இடத்தில் இயக்குநராக இருப்பது சாதாரண விடயம் இல்லை. எங்கள் போன்றவர் உங்கள் போன்றவர்களெல்லாம் கட்டியாளவர். வாழ்த்துக்கள். நன்றா விளையாடுகிறீர்கள். உங்களுக்கு இன்றைக்கு வளைத்தளம் கொஞ்சம் தாமதமாகவும் அடுத்தது அங்கே அட்ட அவதானங்கள் கூடுதலாக இருந்ததை கவனித்தேன். இருந்து இருப்பினும் 53 பாடல்கள் இருந்திருக்கின்றீர்கள். சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இன்று என்ன பாடலை கேட்போம்?
1: அரம்பொருள்
0: அருள் வடிவே அருள் வடிவே
1: எல்லாரும் சிறப்பா பங்கெடுத்து பரம்பொருள் வடிவே
0: குரங்கள்
1: அதுவும் நம்ம பங்கெடுத்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஐயா, சிறப்பாக நடத்திய உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
0: என்றும் மீண்டும்
1: தன்னுடைய
0: வாழ்த்துக்கள் உங்களோடு இணைந்து பயணிப்பது நன்றி. அடுத்த பாடலை நான் எங்கள் ஞானசேகரனுக்காக தெரிவு செய்த ஒரு பாடல் தர இருக்கின்றேன். அவருக்கும் விருப்பம் உங்களுக்கும் விருப்பம் என்று எண்ணிக்கொண்டேன். வந்து இணைந்தவர்களுடைய பாடல்கள் ஒருவருடைய இருவருடைய பாடல் கொடுத்து விட்டேன். சந்தன்ராஜ் வந்து தந்திருக்கின்றார், அவருடைய பாடலையும் தந்து என்று நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வருவேன். இப்பொழுது திருவருட்செல்வர் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் தந்தீர்கள் அல்லவா ஞானசேகரன், அந்த பாடல் எல்லோருக்கும் விருப்பமான பாடல், எங்களுக்கு வேண்டிய பாடல். கேட்போம் அந்த பாடலை.
2: இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. இருக்கும் இடத்தை

நெஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவன் போல் நடிப்பார் ஞான தங்கமே. அவன் நாடகம் என்ன சொல்வேன் ஞான தங்கமே.

ஞானத்தங்கமே அவன் கடவுளில் பாதியடி. ஞானத்தங்கமே ஞானத்தங்கமே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கும் அலைகின்றார் ஞானத்தங்கமே.

கொட்டிலை ஆட்டிவிட்டு தள்ளி நின்றே சிரிப்பார் ஞான தங்கமே. பிள்ளையை கிள்ளிவிட்டு கொட்டிலை ஆட்டிவிட்டு தள்ளி நின்றே சிரிப்பார் ஞான தங்கமே. அவன்தான் தரணியை படைத்தாண்டி ஞான தங்கமே.

0: அலைகின்றார் ஞான தங்கமே, அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே.
1: எளிமையான இந்த பாடல் இடையூறின் மத்தியிலும் ஓடிவந்த திடம்பிடாப்படியாக ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் 29 பாடல்களை தந்தார் என்றால் சாதாரணமான விடயமல்ல. இருப்பினும் ஞானசேகரன், உங்களுக்காக நீங்கள் வந்து எனக்கு பாடல் கேட்கவில்லை, இருப்பினும் உங்களுக்கும் இந்த பாடல் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும் என்று நீங்கள் எழுதியிருக்கின்றீர்கள். எல்லோருக்கும் பிடிக்கும் ஒரு எங்களுக்கு தேவையான ஒரு உண்மையான பாடல், இனிமையான பாடலை கேட்டு மகளிர் சந்தர்ப்பம் கிடைத்ததுக்கு நன்றி கூறும் இந்த வேளையிலே அன்புடன் மகாலிங்கம் அவர்களும் ஓடி வந்து இணைந்தார். அவருக்கு வலைத்தளம் பிழை, அடுத்து அவர் ஆரம்ப காலம் அவர் இப்படித்தான் செய்வார், அவர் தொடர்ந்து வந்தால் பல பாடல்களை தரக்கூடியவர். இருப்பினும் அவர் வந்து சில பாடல்கள், ஒரு பாடலை அவருக்காக தெரிவித்து தருகின்றேன். அந்த பாடல் புதிய பறவை திரைப்படுத்த பாடல்.

இனிமையான அந்த பாடல். புதிய பறவை திரைப்படத்திலிருந்து மகாலிங்கம் உங்களுக்காக ஒலித்த வேளையில் பங்களித்தமைக்கு நன்றி கூறிக்கொண்டு அடுத்த பாடலையும் உடனே தருகின்றார். அன்புடன் தேவா வந்து இணைந்திருந்தார். பல பாடலை தரக்கூடியவர் என்று அவரால் வலைத்தளம் சிறப்பில்லை, அவருக்கும் உடல்நலம் வலிமை காணாது என்பதும் எனக்கு தெரியும். இருப்பினும் நானும் இருக்கின்றேன், பங்கு கொள்ளுகின்றேன், உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றேன் என்று ஓடி வந்து இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்தவர்கள் நீங்களும் ஒருவர். தேவா, உங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் இந்த பாடல், குங்குமம் சிமிழ் திரைப்படத்து பாடல்.

சிறண்டல்களும் சிணங்கல்களும் இறுதியிலே ஆனந்தத்தை கொடுக்கும் குடும்ப சங்கீதம் என்று கூறும் வேளையிலே இனிமையான இந்த பாடல் குங்குமச்சிமிழ் திரைப்படத்திலிருந்து எங்களோடு இணைந்து சிறப்பித்த அன்பு தேவா உங்களுக்காக தந்த பாடல். இந்த நிகழ்ச்சியிலே எல்லோரும் வந்து இணைந்த வேளையிலே இறுதியாக ஒரு பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வண்ணம் ஒரு பக்தி பாடல் என்று கேட்போம். வாழ்த்துங்கள் என்ற திரைப்படத்திலிருந்து டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்கள் குரலில் பாடிய அருள் வடிவே பெரம்பொருள் என்ற அந்த பாடலை அன்பு சந்தன்ராஜ் அவர்களே, நீங்கள் இரண்டாவது மூன்றாவது நிலையில் இருந்தாலும் இல்லை, நீங்கள் முழுமையாக எங்களோடு இணைந்திருந்தீர்கள். ஆரம்பத்திலிருந்து இருவரை எங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் உங்களுக்காக நீங்கள் கேட்ட இந்த பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம்.

சிறப்பான அந்த பாடல் அன்பு சந்தன்ராஜ் அவர்களை நீங்கள் கேட்ட பாடலாக நாங்கள் ஒலிக்க வைத்து நாங்களும் கேட்டோம். இந்த மதத்தையும் சாராமல், எந்த கடவுளையும் நேரடியாக கூறாமல் பாடும் அந்த பாடல் உட்கருத்து எல்லாவற்றையும் கடந்தவர் ஒருவர், அவர்தான் கடவுள். அருள் வடிவாக இருக்கின்றார், எல்லோருடனும் இருக்கின்றார், எல்லோவற்றையும் கடந்து எங்கள் உள்ளத்திலே இருக்கின்றார்கள் என்ற உண்மையான கருத்தை தரும் அற்புதமான பாடல் கேட்டு மகிழ்ந்து இன்றைய நிகழ்ச்சியை கடவுள் வணக்கத்தோடே நிறைவுக்கு கொண்டு வரலாம். அன்பு உறவுகள், ஆறு உறவுகள் இன்று வந்து எங்கள் நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள். சியாமலா, கிருஷ்ணன், சந்தன்ராஜ், ஞானசேகரன், தேவா, மகாலிங்கம். நீங்கள் விரும்பிய பாடல்களையும் உங்கள் பாடல்களுக்கு தெரிவு செய்து நானும் விரும்பி பாடல்களை ஒலிபரப்பி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். முதலாவது இடத்தை பெற்ற எங்களுடைய சியாமலா, உங்களுக்கு மீண்டும் இரண்டாவது தடவையாகவும் வந்து இன்று வெற்றி கிட்டீர்கள். ஐந்து சிங்கங்களுடன் மோதிய ஒரு பெண் சிங்கமாக வந்த அன்பு மகள் சிறப்பாக தந்தீர்கள் பாடல்களை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, மேலும் நீங்கள் வளர வேண்டும். அதை விட்டு எத்தனையோ தடவைகள் முதலிடத்துக்கு வந்த எங்கள் கிருஷ்ணன் அவர்களும் 56 பாடலை, பல தடவைகள் சாதனையை புரிந்து அவர் சாதனையை முறியடிக்காமல் இன்றும் இருக்கின்றது எங்கள் சந்தன்ராஜ், அவரும் 53 பாடல்கள். அடுத்தவர்கள் 29, 6, 2 என்ற பாடலை தந்து இன்று மொத்தம் 206 பாடலை ஆறு உறவினர்களும் தந்து இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்த வேளையில் நானும் உங்கள் ஆறுவருக்கும் பாடலையும் தந்து சிறப்பித்து விட்டேன். இத்தோடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவேன். உங்கள் ஆதரவு என்றும் எங்களுக்கு உண்டு. உங்கள் உற்சாகம், உங்கள் பங்களிப்பு என்னை ஊக்குவிக்கின்றது. இன்னும் ஓய்வடையாமல் இருந்து உங்களோடு இந்த கலைப்பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அன்பு உறவுகளை, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்பது 30 வருட கால சேவையிலே நாங்கள் உலகத்துக்கு காட்டிக்கொள்ளுகின்ற ஒரு விடயம். தமிழ் அன்னைக்கு செய்யும் பணிகளில் ஒரு பணியாகும். உலகத்தில் உள்ள உறவுகள் அத்தனையும் அன்போடு ஈர்த்து ஒரு கொடியின் கீழ் பிறந்த நாம் மக்கள் என்ற இனத்தை அன்பு நேயம் கருணையை காட்டி வளர்த்து ஒரு ஆலமரம் விருட்சமாக இந்த மொழியல் தமிழ் பாணியை ஆக்களித்து சரணாலயமாக எல்லோரும் எல்லா நாட்டிலிருந்தும் எல்லோரும் வந்து இணைந்து உறவு கொண்டாடி கொண்டு போகும் ஒரு நிலையமாக வைத்திருந்த மொழியல் தமிழ் வானொலி அதிபர் மீரா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு ஒழுங்கு பண்ணி தந்து பொறுமையோடு சில நிமிடங்களை கூட்டியும் தருவார்கள். அதற்காக உங்களோடு சேர்ந்து நன்றி கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் இந்த வேளையிலே உலகெல்லாம் பறந்து வாழங்கள் உள்ளங்கள் அத்தனையையும் காத்து அருளும் எல்லாம் வல்ல இறைவனுக்கும், அன்னை தந்தை ஆசான் இவர்களை அறிகிற தமிழ் தந்தமைக்கும் இருகரம் கூப்பிச்சிரம் தாழ்த்தி என் தாழ் பணிந்து வணங்கி முகந்தறிந்து தெரியாத உறவுகளை வந்து இணைந்து சிறப்பித்த என் அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை அலங்கரிக்க எனக்கு ஆறுதலாக பல வார்த்தைகளை, ஆரோக்கியமான வார்த்தைகளை தந்து உற்சாகம் கொடுக்கும் உலகளாக இருக்கும் அன்பு நேயர்களை உங்களுக்கும் நன்றி கூறி அன்பு கருணை சாந்தம் எங்களுக்கு மிக முக்கியம். அந்த வகையிலே நாங்கள் அறம், மனித நேயம், ஜீவகாருண்யம் காத்து வாழ்வோம். இறைவா, அல்லல்கள் வேண்டாம், துன்பங்கள் வேண்டாம், சமதர்மம் சமாதானம் நிலவ நல்ல வழி காட்ட வேண்டும். நிகழ்ச்சிகள் சிறப்பாக அமைந்ததற்கு, வல்லமை தந்ததற்கு நன்றி கூறி இன்றைய 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 26வது நாள் கதம்பத்திலே வந்த உனக்காக நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். உங்கள் அனுமதியோடு என்றென்றும் நன்றி கூறிக்கொண்டு வாழ்க வளர்க வாழ்வோம் வையகத்தில் வளமாக அன்புடன் தமிழோடு என்று கூறி மொழியல் தமிழ் வானொலியின் உனக்காக நான் நிகழ்வு நிறைவுக்கு வருகின்றது. அன்பு உறவுகளே.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

மதிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்.

0: என்றொரு இன உள்ளு தமிழன் என்றொரு இன உள்ளு தனிய அவர் பொரு குணவுண்டு தனிய அவர் பொரு குணவுண்டு அமிழ்தம் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றாலையில் வலம் வருகின்றது நேயர்

நேர் நேரத்தை அலங்கரிக்க வரும் முதல் பாடல் நான் சிவப்பு மனிதன் என்ற திரைப்படத்து பாடல். அந்த பாடலை தந்தவர் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன். அவர் தந்த அந்த பாடலை அவர் மட்டுமல்லாமல் அவரோடு இணைந்து வளமை போல நின்றும் தமிழ் செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சீரலாதன், சண்முகப்பிரியா மற்றும் எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் கேட்கின்றார்கள். ஒலிக்கின்ற அந்த பாடல் இப்பொழுது நாங்களும் கேட்க இருக்கின்றோம். எல்லாருமே திருடங்கள் தான். அற்புதமான ஒரு பாடல்.

அதை தொடர்ந்து வர இருக்கும் இனிமையான இன்னும் பாடல் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா நீங்கள் தந்த பாடல். நீங்கள் தந்த அந்த பாடல் சித்திர பூவிழி வாசலிலே என்று ஆரம்பிக்கும் வரி கொண்ட இனிமையான பாடலை உங்களோடு இணைந்து ஜெய வீரபாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன், நட்பவி மற்றும் நரமுகையாள் தமிழ் இனியாள் இவர்களும் கேட்கின்றார்கள்.

முன்னில் தமிழ் வானொலியின் காற்றலை அலங்கரிக்கும் அடுத்து ஒரு பாடல். அந்த பாடலை இன்றைய தின வாழ்த்துக்களை வழக்கம் போல தெரிவித்து மயிலாப்பூர் மயிலைப்பட்டாவி அவர்களும், கண்ணன் சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், வெங்கடேஷ், சுதா மற்றும் குமார், அருணா, ஆகாஷ், அகவரன், ஸ்ரீராம், சிவா அவர்களோடு ஆத்மநாபன், பாலகுமார், ஜன்னி இவர்களும் கேட்கின்றார்கள். ஒலிக்கும் அந்த பாடல் இனிமையான ஒரு பாடல். நீயா என்ற திரைப்படத்திலிருந்து நான் கட்டில் மேலே கண்டேன் என்ற வரி தொடுத்து பாடுகின்றது.

உறவுகளோடு உறவுகளாக மீண்டும் ஒரு பாடலை கேட்போம். மனம் என்னும் மேடை மேலே என்ற வரி கொண்ட அற்புதமான பாடல் வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்திலிருந்து பாடியிருந்தது. இன்று எங்களுடன் கேட்டு மகிழ மொன்றில் தமிழ் வானொலியின் நேய நேரத்தை அலங்கரிக்கும் வண்ணம் நீண்ட கால உறவு நாகூர் நாகப்பட்டினம் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். அவருடன் இணைந்து வளமையாக இன்றும் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், அவர்களோடு கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான், ஷாஹில் உலகத் தமிழரோடு கேட்கின்றார்கள்.

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையிலே கலந்து வரும் நேயர் நேரம் பழமை போல என்று ஒலிக்கும் வேளையிலே அடுத்து வரும் பாடலை நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராஃபிக் அவர்கள் ரிஷ்வான் நாசா நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களை நினைத்து வாழ்வே மாயம் என்ற திரைப்படத்திலிருந்து வந்தனம் என் வந்தனம் என்று பாட வைக்கின்றார்.

கரங்கள் என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்போம். மறைந்த பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு இசைக்குழியில் எஸ் ஜானகி அம்மா இணைந்து பாடிய ஒரு பாடல், சந்தனம் பூச மஞ்சள் நிலாவில் என்ற அற்புதமான அந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து திருமதி கே அனுஷ்யா கிருஷ்ணன், அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் உறவுகளம் இணைய கேட்டு மகள விரும்புகிறார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அவர் வந்துவிட்டால் அடுத்த பாடல் யாருடைய பாடலாக இருக்கும்? அது தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தனது நண்பர்களோடும் உலக தமிழர்களோடும் கேட்டு மகிழ விரும்பும் ஒரு பாடல். அபூர்வ சகோதரர்கள் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. இந்த பாடலையும் பாடல் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் மறைந்த டாக்டர் அவர்கள் பாடியதாக எழுதியிருக்கின்றார். உன்னை நினைச்சு பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே என்று பாடுகின்றது அந்த பாடல்.

இப்பொழுது வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் மகள் மஞ்சுளா, நீங்கள் அனுப்பி காத்துக்கொண்டிருக்கின்றீர்கள். கேட்பதற்காக ஒரு பாடல், சுமை தாங்கி சாய்ந்தால் என்ற தங்கப் பதக்கம் திரைப்படுத்து பாடல். இதோ ஒலிக்கிறது அந்த பாடல்.

0: மீண்டும் ஒரு பாடல் அன்புடனே தருகின்றார் கே கே நகர் சென்னையிலிருந்து அன்பு மகளே ரேவதி. நீங்கள் வேறென்ன நினைவு உன்னை தவிர என்ற பாடலை தான் தருகின்றீர்கள். சுப தினம் திரைப்பாடு பாடலை அந்த பாடலை என்று உங்கள் பேரன் ரித்விக் அவர்களும் கேட்கின்றார்கள்.
1: திரும்ப பார்த்துட்டு நிக்கிறீங்க, நேரம் ஆபீஸ்க்கு போங்க, வழியில வேற எந்த நினைப்புக்கும் இடம் கொடுக்காதீங்க.

தொடர்ந்து ஒலிக்கும் தித்திக்கும் தேனான பாடல்கள் வரிசையிலே நீங்கள் விருப்பத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் விஸ்வரூபம் 2 என்ற திரைப்படத்தில் வந்த பாடல். அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. உன்னை காணாது என்று எழுதியிருக்கின்றார், ஆனால் அது முதல்வர் வேறு வழியாக வருகின்றது. இதுதான் பாடல், இதோ ஒலிக்கின்றது. தர்மபுரி தகடு சாந்தி அவர்களே, நீங்கள் கேட்ட இந்த பாடலை உங்களுடன் இணைந்து செந்துரு நிர்மலம்மா இவர்களும் கேட்கின்றார்கள். தகத்திட்டு

அடுத்த வரிக்கு இருக்கும் பாடல் தாக்குதே கண்கள் என்ற பாடல். பானா காத்தாடியிலிருந்து நீண்ட கால உறவு பலகுடாமன் ஜோர்ஜ் குவைத்திலிருந்து கேட்கின்றார், ஒலிக்கின்றது பாடல்.

மீண்டும் ஒரு பாடலை, என்னாச்சு என்ற திரைப்படத்திலிருந்து சாரல் மழை வந்து என்ற வரி எடுத்து பாட வைக்கின்றார் கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ் அவர்கள்.

அடுத்த ஒரு பாடல் தமிழ்நாடு சிதம்பரம் பண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள் தந்த பாடல் கேட்க இருக்கின்றோம். அவர் தந்த பாடல் கீரவாணி என்று வரி எடுத்து பாடுகின்றது பாடும் பறவைகள் திரைப்படத்தில் இருந்து.

என்ற விடுமுறை விருப்பத்தை அலங்கரித்து இறுதிப்பாடலாக கட்டு நிகழ்ச்சியை நடவுக்கு கொண்டு வரச் செய்கின்றார் அன்புடன் கோவை மாநகரம் கணபதி பகுதியிலிருந்து ஏ ஆர் நாகப்பன் அவர்கள். நாகப்பன் அவர்கள் கேட்கும் அந்த பாடலை அவருடன் இணைந்து என் உமா மகேஸ்வரி மற்றும் என் நந்தினி ஆகியோரும் செவிமடுக்க நாங்களும் செவிமடுப்போம். மத நோட்சவம் ரதியோடுதான் என்று சதுரங்கம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

0: தமிழன் என்றொரு இன உண்டு, தமிழன் என்றொரு இன உண்டு, தனிய அவர் பொரு குணவுண்டு, தனிய அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது மொழியில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேர.
2: இது மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நீய நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளை நீங்கள் நலம்தானா என்றும் கேட்டு நாங்கள் அனைவரும் நலம் என்றும் கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் கேட்டு மகிழ்வோம். முன்னியல் தமிழ் வானொலியின் வளமையாக மலரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். சிரித்தாய் என்னை பார்த்து அற்புதமான ஒரு காவிய பாடல் பொன்னி திருநாள் திரைப்படத்தில் ஒலித்த பாடல். இன்றைய சர்வதேச நேயர் விருப்பத்தின் முதல் பாடலாக ஒலிக்க வைக்கின்றார் சிங்காரபூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம்.

பெண்ணை கொண்ட மௌனம் என்ற காதல் கீதம் திரைப்படுத்த பாடல் கேட்போம். இந்த பாடலை வீரமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து அன்புடன் டிராஞ்சி அனுப்பி வைத்திருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து நாங்கள் கேட்க இருக்கும் பாடல் விஜயராணி மத்திய மாகாணம் கண்டி ஈழமணி திருநாட்டிலிருந்து அனுப்பிய பாடல். நான் ஒன்னு நினைச்சேன் என்ற வரி கொண்ட பாடல் கண்ணில் தெரியும் கதைகள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

இவர்கள் தந்த பாடலுடன் தான் கனடாவிலிருந்து மொன்றியால் தனுஷன் தந்த பாடல் ஹே பெண்ணே உன்னை பார்த்தா என்ற முதல் வரியை கொண்டு சுவாமி 2 திரைப்படுத்த பாடலாக கேட்க இருக்கின்றோம்.

தொடர்ந்து வரும் இன்னும் பாடல் அல்பர்டா மாநகரம் சாந்திரி கனடாவிலிருந்து கேட்கின்றார். மல்லிகை என் மண்ணின் மயங்கும் என்ற தீர்க்க சுமங்கலி திரைப்படுத்த பாடலை

கனடா கலகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்பத்துக்காக மீண்டும் வான்கூவர் மாநிலம் வசந்தி தந்த பாடலை கேட்போம். நீதானா நிதம் தானா என்ற பாடல் நாளெல்லாம் பௌர்ணமி என்ற திரைப்படத்திலிருந்து இப்பொழுது ஒலிக்கின்றது.

அடுத்து வரும் பாடலும் கனடா வான்கூவர் மாநிலத்திலிருந்து இளவரசி தந்த பாடல். இளவரசி நீங்கள் தந்த பாடல் உன்னை நம்பி வந்த என்னை என்ற ஒரு புதிய திரைப்படம் லெனின் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. கேட்டுத்தான் பார்ப்போமே.

உறவுகளோடு உறவுகளாக அடுத்து வரும் பாடல்களை தருகின்றார்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்கள். வழமை போல மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து அக்கனி குஞ்சு பத்திரிகை நிறுவனர் திரு பாஸ்கரன் மாலா நீங்கள் தந்த பாடல் உண்ண விட்டா யாரும் எனக்கில்லை என்ற சீமராஜா திரைப்படுத்த பாடல் தான் உங்களுக்காக ஒலிக்கின்றது. நீங்கள் தந்த பாடல்

அத்துவரும் பாடலை தந்திருப்பவர் மீண்டும் மெல்போர்ன் மாநகர ஆஸ்திரேலியாவிலிருந்து கேதீஸ் அவர்கள். அவர் தந்த பாடல் ரிக்ஷா காரன் திரைப்படத்திலிருந்து பாடிய ஒரு பாடல், அழகிய தமிழ் மகளிர்கள் என்று வரியெடுத்து பாடுகின்றது.

பழை தரும் முகில் என குழல், நல்ல இசை தரும் குழல் என குரல், உயிர் சிலை என உளவிடும் உடல், இணைத்தேன் அணைத்தேன் மலர் போல் பறித்தேன்.

0: இவர் வந்துவிட்டால் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ரமணியும் ஓடி வந்து விடுவாள். சந்தன தண்டலை என்ற ஒரு பாடல் கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து பாடி அசத்த வைக்கின்றார்.
1: ஒரு கணம் போதும்

தித்திக்கும் தேவான பாடல்கள் வரிசையில் சர்வதேச விருப்பம் தரும் அடுத்த பாடல் டிஷியோ என்ற திரைப்படத்து பாடல் நெஞ்சான் கோட்டில் நீயே நிற்கின்றாய் என்று எவ்வளவு உருக்கமாக பாடுகின்றது அந்த பாடலை ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் அனுப்பி வைத்து கேட்க காத்துக் கொண்டிருக்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஐரோப்பா கண்டம், சுவிட்சர்லாந்து நாடு, ஜெனீவா நகர், நிரேஷன் அடியாத்தி என்று கூறும் பத்தா என்ற திரைப்படுத்த பாடலை தந்த வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இந்த வழியிலேதான் ஐரோப்பிய மண்ணில் இருந்து இவ்வளவு மணித்திரு நாட்டில் வளமை போல நான் கூறுவதன் கருத்து அவர் நீண்ட நாள் ஒழிவிலே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார். முன்னியல் தமிழ் வானொலியில் அந்த வேளையிலே இணைகின்றார். சர்வதேச நேயர் விருப்பத்திலே மனதில் உறுதி வேண்டும் என்று திரைப்படுத்தி பாடல் ஒன்றை தந்து என்னவள் அவர்கள் என்னவளே நீங்கள் தந்த பாடல் கண்ணா வருவாயா மீரா அழைக்கிறாள் என்ற பாடல் தான் நீங்கள் தந்த பாடல். இது ஒழிக்கின்றது அந்த பாடல்.

உறுதியாக ஒரு பாடலை தந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று அன்புடன் தருகின்றார். பாசத்துக்கும் அன்புக்கும் உரிய கனடா காவை சீனா ஆசான் அவர்கள், உன்னை எண்ணி என்னை மறந்தேன் என்ற ஒரு பாடல் ரகசிய போலீஸ் 1-1-5 திரைப்படத்தில் இருந்து.

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் ஒலித்த சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள், தித்திக்கும் தேனான பாடல்கள் தானே நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். எங்கள் இதயம் நிரம்பி மகிழ்ந்து மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் உங்கள் அனுமதியோடு. என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வும் வளமாக, அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று கேட்டு நாங்களும் நலமென்ற நல்ல செய்தியை தந்து கொண்டு அன்னை தந்தை ஆசான் இவர்களை நான் அறிந்த அன்பு தமிழ் இவற்றிற்கெல்லாம் மேலான எல்லாம் வல்ல இறைவன் இவர்களுக்கு என் இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து வணக்கம் கூறி முகம் தெரிந்த தெரியாத என் அன்பு உறவுகளே, உலகளாக இருக்கும் உறவுகளே, உங்களுக்கும் வணக்கம் கூறி வருக வருகவென்று மொன்றியல் தமிழ் வானொலியின் இன்றைய கதம்பத்துக்கு வரவேற்கின்றேன், வணக்கம் கூறிக்கொண்டேன், நன்றியும் கூறுகின்றேன் உங்கள் வரவுக்கு. இப்பொழுதே இந்த நிகழ்வு எங்களுடைய 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 24வது நாள் வியாழக்கிழமை. அண்மையில்தான் புது வருடம் வந்தது என்று பார்த்தோம். அதற்கிடையிலே 9வது மாதம் முடிவுக்கு வந்துவிட்டது, இறுதி வாரத்தில் இருக்கின்றோம். நகரும் நாட்கள் இப்பொழுது ஓடிச்சென்று இப்பொழுது பறக்கின்றது போல் இருக்கின்றது. அவ்வளவு தூரம் விரைவாக நாங்கள் வாழ்க்கையை கொண்டு செலுத்த வேண்டும். இனிமையான இந்த வேளையிலே வந்திருக்கும் வேளையில் நாங்கள் நீங்களும் நலமாக இருக்கின்றோம் என்று கேட்டு கதம்பத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு எங்கள் காலநிலையை ஒரு தடவை பார்ப்போம். கனடாவில் நாங்கள் இருக்கும் கலையகத்தில் இப்பொழுது சுற்றாடலில் 16 பாகை வெப்பநிலை என்று காட்டுகின்றது. அந்த 16 பாகை வெப்பநிலையை நாங்கள் வெளியே சென்று உணர்வோம் என்றால் அது 16 பாகை போல்தான் இருக்கும். 16 பாகையில் இருக்கும் வெப்பம் ஒரு பெரிய வெப்பம் அல்ல. இருப்பினும் இது படிப்படியாக 21 பாகை வரை சென்று

குப்பத்தை நாங்கள் உணரக்கூடிய வகையில் எங்களுடைய மண்டலத்திலே பவனத்திலே வெப்பம் இருக்கின்றது. அங்கே வெப்பத்தோடு இணைந்து குளிர்மை இருக்கின்றது. காற்றை பதம் ஈரப்பதம் இருப்பதனால் அந்த வெப்பம் எங்களுக்கு அதிகமாக தோன்றவில்லை. சூரியனுடைய பார்வை படம் வண்ணம் பூமி தன்னுடைய சுற்ற சுழற்சியை செய்து கொண்டிருக்கும் போது இன்று பூமிக்கு நாங்கள் இருக்கும் பகுதி பூமிக்கு 12 மணித்தியாலம் 4 நிமிடங்கள் தான் பகல் இருக்கும். நான் 15 மணித்தியாலத்துக்கு மேல் இருந்த பகல் எப்படி குறைந்து கொண்டு வருகின்றது பார்த்தீர்களா? விரைவில் நாங்கள் குறுகிய இரவை சந்திக்க இருக்கின்றோம். அந்த ஒருபோல நீங்களும் வந்து உங்கள் காலநிலையை கூறிக்கொண்டு நாங்கள் காணப்போவது கதம்பத்தில் எதுவாக இருக்கும் என்றுதானே எண்ணுகிறீர்கள்? வேறு எதுவும் இல்லை, வளமை போல் இதுதான்.

0: உனக்காக நான் என்ற நிகழ்விலே இன்று இணைந்து விட்டோம். 2026 9வது மாதம் 24வது நாள் வியாழக்கிழமை என்று கூறினேன் அல்லவா? நீங்கள் அந்த நாளின் பகலை கடந்து இரவுக்கு சென்று விட்டீர்கள். ஈழமணி திருநாட்டிலும் இந்தியா தென்னகத்திலும் நாங்கள் இப்பொழுதுதான் பகலில் அடியெடுத்து முற்பகலில் இருக்கின்றோம். இந்த வேளையில் நிகழ்ச்சியை வரவேற்று எங்களுக்கு அன்பு ஜெகபர் சாதிக் அவர்கள், ஷியாமலா மகாலிங்கம், அவரைத் தொடர்ந்து ஈழமணி திருநாட்டிலிருந்து அருள், அடுத்து அன்பு மகன் ஞானசேகரன், நீங்கள் அனைவரும் இருக்கின்றோம். வாருங்கள், வருக வருக என்று நிகழ்ச்சியை வரவேற்றிருக்கும் இந்த வேளையிலே அருள் காற்றலைக்கு வருகின்றார். இணைத்து விடுவோம் அவரை முதல்ல. வணக்கம், வணக்கம், வணக்கம் அருள், வணக்கம் அருள், உங்களை இணைத்து விட்டேன், வணக்கம். வணக்கம் அருள், அருள் வணக்கம்,
1: வணக்கம்,
0: வணக்கம் அருள், வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: ஓம் ஐயா, ஓம்
0: ஓம் ஓம் என்ற ஓம் என்ற பிரணவத்தோடு ஒரு மந்திரத்தோடு வாழ்த்துக்கள், வரவேற்கின்றோம். நாங்களும் நலமாக இருக்கின்றோம். அங்கே இலங்கையிலே இப்பொழுது இங்க யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றீர்களா? திருகோணமலையில்
1: இருக்கின்றீர்கள்?
0: வடக்கு மாகாணத்தில் இருக்கின்றீர்கள்? அப்படி இருக்கிறது. வட மாநிலத்திலே கால
1: நல்ல காற்று ஐயா, நல்ல காற்று அடிக்கிறது.
0: என்ன பிறந்து விட்டது, பிறந்து விட்டது அல்லவா? அதனால தான் இல்லை, புரட்டாதி தானே இப்பொழுது, புரட்டாதி, புரட்டாதி பிறந்து விட்டது. வயல்கள் எல்லாம் விதைகள் விதைத்திருப்பார்கள். இந்த காற்று அதோட மழை இல்லையா?
1: மழை இன்னும் தொடங்கலையா? ஆனாமா அடுத்த கிழமை தொடங்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன்.
0: நீங்கள் எதிர்பார்க்கணும் உங்கள் கனவிலேயே அல்லது நினைவிலேயே யூகத்திலே? எப்படி எப்படி
1: எதிர்பார்க்கிறீங்க?
0: நீங்கள் யூகிப்பதில் கெட்டிக்காரன் தான், நினைக்க வேண்டும் அல்லவா? சரி, அப்ப கிழக்கு மாகாணம் எப்பொழுது செல்ல இருக்கின்றீர்கள்?
1: கிழக்கு மாகாணம் ஐயா, நான் நவராத்திரியோட தான் இனி போவேன்.
0: ஓ, நவராத்திரியோட நல்ல புனித நாளிலே செல்ல போகின்றீர்கள். இந்த நவராத்திரி காலத்துல விஜயதசமி வருது, அண்டை கண்டாலும் ஒரு அம்பு விட்டால் அப்படி இருக்கும். வைத்திருக்கிறீர்கள், அம்பு விடவில்லையே இன்னும். யாரும் விடுகிற அம்பை நீங்கள் தடுத்து விடுகிறீர்கள் போட்டிருக்கின்றது இல்லையா? அதை அப்படியே விடுவோம், மீன் அதுல கைய வைப்பாங்க. மரும உங்களோட மருமகன் எப்படி இருக்கிறார்? மருமகன்
1: இருக்கிறாங்க. தாத்தா, தாத்தா கதைக்குவா.
0: வணக்கம், வணக்கம் பேராண்டி, வணக்கம்,
2: வணக்கம்,
0: வணக்கம், வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா? எல்லோரும் நலமாக இருக்கின்றார்களா? ஓம் ஓம். நீங்களும் ஓம் ஓம் தான். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அன்று உங்களுக்கான பாடல் ஒளிபரப்பினேன், கேட்டதா? உங்களுக்கு கேட்டீர்களா? கேட்காமல் போய்விட்டு கேட்டிருக்கும் பாடலா? மாமா கேட்டிருப்பா மாமா? சரி, இன்று என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்? உனக்காக நான், மாமாவுக்காக, அம்மாவுக்காக, அப்பாவுக்காக, எங்களுக்காக என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள்? கேட்க இல்ல, என்ன கேட்க, என்ன பாடலையா? சூச்சுமாரியா? என்ன

0: சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாத சுப்பிரமணியம் அந்த பாடலாம். எதுக்கா அந்த பாடல் உங்களுக்கு பிடிக்குமாங்க? பாடுங்க கேட்டோம். எங்க இருக்க பாடுங்க.
1: என்ன
0: பாடு? செல்ல குரல்ல நல்லா தான் இருக்கிறது. சுப்பிரமணியம் சுப்பிரமணியம். அம்மா அப்படி இருக்கின்றார், அப்பா அப்படி இருக்கின்றார்கள். தாத்தா பாட்டி? தாத்தா பாட்டி சிறப்பு. வாய் நீங்க தொலைபேசி தொலைபேசியில வாய கிட்ட வைத்து பேச வேண்டும். மாமா அப்படி இருக்கார். மாமா அப்படி என்ன அவர் சொல்லி கொடுக்கிறார் உங்களுக்கு? அவர்களுக்கு இருக்கும். சரி, வாழ்த்துக்கள். உங்களோட பேசியதில் மகிழ்ச்சி எங்களுக்கு. சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாத சுப்பிரமணியம் அந்த பாடல் தானே உங்களுக்கு வேண்டும்? சரி, நான் ஒளிபரப்பு. நீங்கள் தூங்குவதற்கு முன்பு கேட்டுட்டு தூங்கலாம். என்ன நல்லது உங்களோட பேசியதில் மகிழ்ச்சி. நன்றி என் பேராண்டி. வாழ்த்துக்கள் பேராண்டி. வாழ்த்துக்கள். சரி மாமா பேசுங்கள். எப்படி இருக்கீங்க மாமா? மாமாவுக்கு தடமாற்றம் வருகிறது. மாமா எப்படி காலையில இப்பொழுது பணிகள் எப்படி போகின்றது? இப்ப பணி செய்கிறீர்களா அல்லது?
1: வேலை போறேன்.
0: வேலை போறீங்களா? அம்மா அப்பா அம்மா எப்படி இருக்கிறார் இப்பொழுது? முதுமையும் வந்தானே வயது போற நேரங்கள்ல. நீங்களும் ஏதாவது ஒரு உதவிய செய்யலாம். ஒரு காட்சி அளவில் கொஞ்சம் அதை பத்தி யோசனை இல்லையா?
1: என்ன
0: அதை பத்தி அக்கறை இல்லையோ?
1: அவைகளுக்கும் விருப்பம் இல்ல ஐயா.
0: விடுங்கள். உனக்காக நான் நிகழ்வுக்கு வந்திருக்கிறீர்கள். அங்கே காலநிலையிலும் அப்படி இப்படி இருக்கின்றது. ஆனால் காற்று புயல் காற்றா இருக்க அவன் இந்த கோடை காலத்துல வரைக்கும் சோழக காற்று போல இருக்காது தானே மகனே? இப்பொழுது காரல்
1: இல்ல இல்ல இல்ல பெரிய காலத்து
0: ஆலய திருவன் ஆலய திருவிழாக்கள் எல்லாம் முடிவடைந்து விட்டது. என்ன
1: இனி ஜனவரி இனி ரெண்டாம் மாசம்
0: ரெண்டாம் மாதம் அடுத்த வருது.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம். கலையகத்திலிருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்னை, தந்தை, ஆசான், அன்பு, தமிழ் இவற்றையெல்லாம் நான் அறிய ஆக்கிவிட்டு இவ்வுலகை ஆட்டி படைக்கும் எல்லாம் வல்ல இறைவன் முக்கண் முதல்வன் ஓம் நமசிவாய என்று கூறி இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ்பணிந்து வணங்கிய அன்புடன் உங்களுக்கும் முகம் தெரிந்த தெரியாத உறவுகளாக உலகளாக இருக்கும் உறவுகளே உங்களுக்கும் வணக்கம் கூறி வருக வருக என்று வரவேற்கின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் இன்றைய கதம்பத்திற்கு. பதினோரு மணி 32 நிமிடம் முற்பகலாக எங்களுக்கு காட்டும் வேளையிலே இளமணி திரு நாட்டிலும் இந்தியாவின் தென்னகத்திலும் இப்பொழுது 9:02 நிமிடம் முன்னிரவு என்று காட்டுகின்றது. எங்களுக்கு முற்பகல், உங்களுக்கு முன்னிரவு. 2026 ஆண்டின் 9 மாதத்தின் இறுதி நாள், 30 நாள். நீங்கள் எங்களை விட முன்னே சென்று கொண்டிருக்கின்றீர்கள், நாங்கள் பின்னே வந்து கொண்டிருக்கின்றோம். பூமியின் தரைப்பரப்பிலே சூரியன் படம் வெளிச்சத்தை வைத்து, அவருடைய உதயத்தை வைத்து காலங்கள் கணிக்கப்படுகின்றது. அதனால் நீங்கள் 9:30 மணி நேரம் முன்பே உங்களுக்கு சூரியன் உங்களுக்கு ஒளி தந்துவிட்டார், விடிந்து விட்டது. எங்களுக்கு இப்பொழுதுதான் காலையாகி முற்பகலில் இருக்கின்றோம். அதேபோன்று ஒவ்வொரு நாடுகளிலும் இப்பொழுது இங்கிலாந்தை எடுத்துக்கொண்டால் நேரம் அங்கே இப்பொழுது மாலை நேரம் 4:33 நிமிடமாக இருக்கும். அதேபோன்று ஐரோப்பிய மண்ணை நாங்கள் எடுத்துக்கொண்டோம். அடுத்து வளைகுடா மண்ணை நாங்கள் எதிர்பார்த்தால் 7:33 நிமிடம் இரவை தொட்டு விட்டார்கள். இப்படி கால நேரங்கள் மாறி மாறி இருக்கிறது. ஏன், எங்களுடைய கனடாவில் கூட இப்பொழுது வான்கூவர் என்ற மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் எங்களை விட 3 பிந்தி இருக்கின்றார்கள். இப்பொழுது அவர்கள் 8:33 நிமிடம். இப்படி நேரங்கள் காலங்கள் மாறி வருவதற்கு காரணம் பூமியின் சுழற்சி. பூமியின் மேற்பரப்பிலே பகலவனின் ஒளிப்படும் வேலையை வைத்துத்தான் கணிக்கின்றார்கள். அவரவர்களுடைய காலம், அவர்களுடைய நாட்டு வளப்பம், அவருடைய சீதோஷ்ண நிலைக்கேற்ப தங்கள் கர்மங்களை ஆற்றவும் வாழ்க்கையை ஓட்டவும். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இந்த புதிய சிறு குறிப்போடு இன்றைய நாள் மீண்டும் கூறுகிறேன். 2026 ஆண்டின் 9 மாதத்தின் 30 நாள். நகர்ந்து கொண்ட மாதங்கள், கிழமைகள், நேரங்கள், காலங்கள், நாளிகைகள் ஓடிக்கொண்டிருந்து இப்பொழுது பறந்து கொண்டிருக்கின்றன. இவ்வளவு விரைவாக 10 நாங்கள் கடக்கின்றோம். இன்னும் 2 இருக்கின்றது. எங்களுடைய அடுத்த வருடத்தை 2027 தொட்டு பார்ப்பதற்கு, எண்ணி பார்ப்பதற்கு, நாங்கள் கூர்ந்து கவனிப்பதற்கு இந்த நல்ல வேளையிலே தான் நாங்கள் அடைந்திருக்கின்றோம். இந்த காலநிலையிலே நீங்களும் வந்து உங்களுக்குரிய காலநிலையை கூறிக்கொள்ளலாம். எங்களுக்கெல்லாம் இன்று பகல் வேளை, பூமியினுடைய மேற்பரப்பிலே எங்கள் சூரியனார் வந்து படுவதாக இருந்தால் 11:35 பகல் வேளை இருக்கப் போகின்றது. படிப்படியாக குறைந்து கொண்டு வரும் காலம், பூமியினுடைய சுழற்சியும் இப்படி ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது. அந்த வகையில் நீங்களும் பாருங்கள், உங்கள் காலநிலையை கூறுங்கள். சரி, இவ்வளவு நேரம் பேசுகிறோம், என்ன விடயம் என்று கதம்பத்திலே நாங்கள் செய்யப்போகின்றோம் என்று பார்த்தால் அது வேறு ஒன்றுமில்லை. வளமை போல இன்றும் நாங்கள் கதம்பத்திலே அறிவன் கிழமை, புதன்கிழமைகளிலே வருகின்ற நிகழ்ச்சியாக எது என்று பார்த்தால் அது வேறு எதுவும் இல்லை, இசை கூறுகின்றது பாடலோடு இதுவன்று.

0: ஆம், கண்டுபிடி கண்டுபிடி கல்வனை கண்டுபிடி என்றால் அவர் ஒளிந்திருக்கின்றார். அதே போன்று நாங்கள் இன்று பொக்கிஷம் நிகழ்விலே இணைகின்றோம். வளமை போல இன்றைய பொக்கிஷத்துக்கும் 25 பெட்டிகளை பொக்கிஷத்திலிருந்து கொண்டு வந்து வைத்திருக்கின்றேன் உங்களுக்காக. நாங்கள் 25 20 சென்று மீண்டும் 15 சென்று 20 வந்து இப்பொழுது 25 வந்துவிட்டோம். ஏனென்றால் இணைபவர்கள் கூட புத்திசாலிகள் அதிகம் வந்து புள்ளிகளை சேகரித்து கொண்டிருக்கின்றார்கள். 50 புள்ளிகளோடு இந்த 25 பெட்டிகளும் இங்கே இருக்கின்றன. வளமையான விதிகள் ஓடி வந்து இணையலாம். இணைந்து கொண்டு உங்கள் புத்திசாலித்தனத்தையும் விவேகத்தையும் வேகமாக காட்டிக்கொண்டு உங்களால் முடிந்தவரை புள்ளிகளை சேர்க்கலாம். அந்த வகையிலே நான் நிகழ்ச்சி ஆரம்பிப்ப போகின்றேன் என்று அதற்கு முன்பு நான் வணக்கம் போட்டதுக்கு உடனே எங்களுடைய நாகப்பன் ஜெகபிரசாதிக்கு அவர்கள் வணக்கங்கள் போட, இது வெள்ளனவாக இருக்கின்றது, இன்னும் அப்பா வரவில்லையே, நிகழ்ச்சி துவங்கவில்லையே என்ற ஒரு ஆச்சரியத்தை மகள் சியாமலா கேட்கும்போதே உடனடியாக சரியான நேரத்துக்கு எங்களுடைய ஜெகபிரசாதிக்கு அவர்கள் நல்லதோர் படம் வரைந்து பொக்கிஷம் இணைந்துடுவோம் அன்பு உறவுகளை என்றெல்லாம் எழுதியிருக்கின்றார். அந்த வேளையில் வந்து விட்டார் அப்பா என்று துள்ளிக்கொண்டு மகளும் மகாலிங்கம் நாகப்பன் அவரை தொடர்ந்து எங்களுடைய அரசடி குப்பம் ஜாமிருக்க பயமேன் சரவணன் திருபுவனம் கே.எஸ். கிருஷ்ணன் இவர்கள் எல்லோரும் ஆயத்தமாக இருக்கின்றார்கள் புள்ளிகளை சேர்ப்பதற்காக. உங்கள் நேரத்தை நான் எடுத்துக்கொள்ளவில்லை. வாருங்கள், வந்து இணையங்கள். 6478-7464-1 என்று கூறும் வேளையிலே அழைக்கின்றார் நாகப்பன் அவர்கள். முதலிலே வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓ, நின்றுவிட்டது அவருடைய ஒலி. எங்கே அடுத்த ஒலி? யார் யார் வரப்போகின்றீர்கள்? இங்கே மூவர் ஒரே நேரத்தில் அழைக்கின்றார்கள். 4 பேர் அழைக்கின்றார்கள். 4 பேர் அழைக்கும் போது யாருடைய அழைப்பு முதலில் தோன்றப்போகின்றது என்று பார்ப்போம். பொக்கிஷம் பொக்கிஷம் பொக்கிஷம். எங்கே பார்ப்போம்? யார் வர இருக்கின்றீர்கள்? ஓடி வாருங்கள். இப்பொழுது வர இருக்கின்றார் எங்களுடைய தேவா வருகின்றார் கைவிசுத. வணக்கம் தேவா, வணக்கம் வணக்கம்.
1: ஓம் நமசிவாயா. ஓம்
0: ஓம் நம சிவாய சிவாய நமம் என்று அபாயம் இல்லை எங்களுக்கு என்று எண்ணும் வேளையிலே அழகான மந்திரம், சிறப்பான மந்திரம், பக்தி உள்ள மந்திரம், தரமான மந்திரம், உருவான மந்திரத்தோடு வந்திருக்கு உங்களை வரவேற்றுக் கொண்டேன். நலமாக இருக்கின்றீர்களா தேவா?
1: நம்முடன் வளமுடன் மகிழ்ச்சியுடன் ஐயா குரலோட உதுகலமா இருக்கிறேன்.
0: வாழ்த்துக்கள் சிறப்புகள். அப்படி என்றால் உங்களுக்கு காலநிலை எப்படி இருக்கின்றது? மழை பொழிந்ததா?
1: இல்லையா? இல்லையா, மழையெல்லாம் புலியில வெப்பம் தான்.
0: ஆனா வெறும் தானே மழை இல்லையா? எங்களுக்கு எங்களுக்கு மழை
1: நல்லதுதான். வேர்க்க வேர்த்து வேர்க்க வேர்க்க வேர்க்க உடம்புல உள்ள நீர் எல்லாம் கட்டாயிடும்.
0: ஓ, எங்களுக்கு 15 பாகை என்று காட்டுகின்றார. அவளையே அப்படி எங்களுக்கு தெரியவில்லை வெப்பம் என்று. 21 பாகை வரை உயரலாம் என்று கூறுகிறார். நாங்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை. ஏனென்றால் குளிர்பதம் இருக்கின்றது, குளிராக இருக்கின்றது இங்கே. இனி நாங்கள் வெப்பத்தை அதிகம் காண முடியாது. இனி இன்னும் இத்தனை மாதங்களுக்கு செல்லும். நல்லது. இந்த முறையிலே நாங்கள் வியாபாரத்தை கவனிப்போம். எல்லோரும் போட்டியிட்டு கொள்வனவு செய்ய வந்திருக்கின்றார்கள். உங்களுக்கு பெட்டியை திறக்க வேண்டும். 25 பெட்டிகள் இருக்கின்றது. எந்த பெட்டியை நீங்கள் திறக்க போகின்றீர்கள்? இருக்க வேண்டும். எந்த பெட்டி உங்களுக்கு வேண்டும்? எந்த எண்?
1: ஐயா 90 வந்திருக்கேன். 7வது பெட்டியா?
0: 7 வாழ்த்துக்கள். எங்கே 7வது பெட்டியை தாருங்கள். எங்கள் நாச்சியார் கோயில் தேவாவின் பெயரில் பதிவு செய்து தந்து விட்டார்கள். கொண்டு வந்து வைத்து விட்டேன் தேவா. இப்பொழுது மந்திரத்தை கேட்கின்றது. கூறுங்களேன் மந்திரத்தை.
1: அண்டக்கா கசம் அபுக்கா குகும் திறந்துடு திசை.
0: அற்புதம் அப்பா, அற்புதம் அற்புதம். திறந்து விட்டது பற்றி மாசு மரபில்லாத மந்திரம். வாழ்த்துக்கள். நல்ல காரசாரமான உச்சாரணம் கொண்ட மந்திரம் பலித்து விட்டது. சரி, நான் அந்த நான் கொண்டு வந்த அந்த பெட்டியை நீங்கள் மந்திரம் கொண்டு திறந்தீர்கள். அதற்குள்ளேயே ஒரு பதம் இருக்கின்றது என்று கண்டுபிடிக்க போகின்றோம். கண்டுபிடியிலே எத்தனை எழுத்துக்களை கொண்ட பதம் இருக்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
1: அது வந்து இயற்கையா வர்றதுதானே? இயற்கை இப்ப வெயில் அடிக்குது.
0: அதுக்குள்ள இருக்கிற பதம்
1: மூணு எழுத்துல
0: கெட்டிக்காரன் கிட்டத்தட்ட. கெட்டிக்காரன் கிட்டத்தட்ட. அப்ப முழு கெட்டிக்காரன் இல்ல, 4 எழுத்துலயே இருக்கின்றது. அப்ப கிட்டத்தட்ட கெட்டிக்காரன் தானே இல்லையா?
1: ஆமாயா, ஆமாயா.
0: அமைதியாக இருங்கள், அவசரப்பட வேண்டாம். நான் சொல்ற தரவுகளை சரியாக கேட்டுவிட்டு பதில் தாருங்கள். இது 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு தமிழ் பதம். இது வந்து எங்கள் எல்லோரும் தினமும் காணுகின்ற பதம். தூக்கம் முடித்து வீட்டுக்குள்ளாலே வெளியிலே வந்தால் நாங்கள் பார்ப்போம். அந்த இது ஒரு இடம், வீட்டை சுற்றி உள்ளதிலே இது ஒரு இடம். எல்லா வீடுகளுக்கும் வந்தீங்க. எப்போ எங்காவது ஒரு சில வீடுகளுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கின்றதுன்னு எனக்கு நன்றாக தெரியும். எது செய்தாலும் அதில் நின்று செய்கிறோம். வெளியிலே ஓடி வந்தவுடன் நாங்கள் கால் வைக்கும் இடம் அந்த இடம். அநேகமாக அந்த இடம் காலையிலே பெண்களுக்கு மிகவும் முக்கியமான இடமாக தோன்றும். அது எதுவாக
1: வாசற்படி
0: இல்லை, வெளியே வாசற்படியும் தாண்டி வந்து விட்டீர்கள். பெண்கள் அதிகாலையிலே அதை பெருக்குவார்கள், அங்கே கோலம் எல்லாம் விடுவார்கள். அந்த இடம்
1: நிலையடி
0: இல்லை மாமன். வீட்டுக்கு முன்னாலே என்ன இருக்கிறது? முதல்
1: பதம்
0: இல்லையே உங்களுக்கு. அப்ப நான் நினைக்கிறேன் உங்க வீட்டுக்கு இது இல்லை போல. நீங்க உங்க மனைவி கோலம் விடுவாரா? கோலம் எங்கே போடுவார்? எங்கே போடுவார்?
1: தெரு
0: எங்கே? வீட்டு வீட்டுக்கு முன்னுக்கு என்ன இருக்குது? என்ன ஐயா? சரி,
1: வீட்டுக்கு
0: தெரு வாசல்படி கொண்டே போடுவாரா?
1: தெரு
0: இல்ல, தெருவுக்கும் உங்களோட வீட்டுக்கு இடையில என்ன இருக்கிறது? வீட்டுக்கால வலிக்கிட்டு நீங்கள் வந்து இங்கே காலை வைத்து நடந்து போய் வாகனத்தை எங்க கொண்டு விடுவீர்கள்? வீட்டு கோழிகள் எல்லாம் ஓடி விழாவை விளையாடுற இடம் அந்த இடம். பிள்ளைகள் எல்லாம் விளையாடுவார்கள். நீங்கள் மிதி வண்டியை
1: விளையாட்டு
0: இல்லையே வீட்டுக்கு முன்னாலே இன்னை பொங்கல் அங்கே செய்வீர்கள்.
1: பொங்கல்
0: அதுதான் முத்தம் தானே. வீட்டுக்கு முன்னாலே என்ன இருக்கு? எவ்வளவு கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு தெரியும். முதல் நேராக கிடக்க முடியாது. முதலாவது வந்த ஒரு ஒரு ஒரு ஒரு வாடிக்கையாளர் விட முடியும். எப்படியும் மடியை பிடிச்சி வித்து போடணும் நான் இல்லையா? வீட்டுக்கு முன்னாலே இருப்பது, வெளியே வந்தவுடன் நாங்கள் காணப்படும் இடம் முற்றம். அதுல தானே கோலம் விடுவார்கள். தெருவில் இல்லையா கோலம் விடுவார்கள்? முற்றத்துல தானே கோலம்
1: போடுவார்கள்.
0: அதுல தான் நீங்கள் வாகனத்தை கொண்டு நிறுத்துவீர்கள். இந்த கோழி எல்லாம் வந்த இடம் எல்லாம் அசிங்கம் பண்ணுங்கள்.
1: கிருஷ்ண மனைவி சொல்லுவாங்கல்ல, எங்க வீட்லயும் குளம் தினமும் அதுக்குன்னே இது பண்ணி குளம் தினமும்
0: போடுவாங்களா?
1: அது ஒரு பயிற்சி மாதிரி தான்.
0: முற்றம் என்பதை கண்டுபிடித்த உங்களுக்கு ரெண்டு புள்ளிகள் தருகின்றேன். முதல் முதல் வந்த நேர் கை விசேஷமா கொடுத்தா தான் வியாபாரம் நடக்கும். சரி, இப்பொழுது நீங்கள் இரண்டாவது பெட்டிக்கு போக போகிறீர்கள். இரண்டாவதாக இந்த எண் பெட்டி வேண்டும்.
1: அஞ்சியா?
0: ஐந்து. இது வந்து வழக்கமாக எங்களுடைய கிருஷ்ணன் எடுப்பார் என்று நீங்கள் எடுத்து விட்டீர்கள். கொண்டு வந்து வைத்து மந்திரத்தை தாருங்கள்.
1: அண்டகா கசம் அபுகா குகும் திறந்துடு திசை.
0: திறந்து விட்டது, திறந்து விட்டது, பெட்டி திறந்து விட்டது. சரி, இப்பொழுது கூறுங்கள், இத்தனை எழுத்துக்கள் உள்ள பொருள் அங்கே காணப்படும் பதம்.
1: என்ன அது? ஐந்து எழுத்து.
0: கிட்டத்தட்ட கடிகாரம் நான்கு எழுத்திலே இருக்கின்றது. சரியா? சரி, அது கடிகார. அந்த பதம் என்ன கூறுகின்றது என்றால், வீட்டிலே சமையல் அறைகளே இந்த இது இருக்கும். உடனே சமையல் அறையை கவனித்துக் கொள்ளுங்கள். அங்கே இருக்கின்ற பொருட்கள் பல உண்டு. இந்த சமையல் செய்வதற்கு இது உதவும். பானை பாத்திரங்கள் இல்லை, அவற்றுக்களே சமைப்போமல்ல, அப்பொழுது அதை நாங்கள் பதம் பார்க்க சுவை பார்ப்ப எல்லாத்திற்காக உதவுகின்ற ஒரு பொருள். கையிலே பிடித்து செய்வோம். அதே இது
1: கரண்டி.
0: அதுக்கு தமிழ் என்ன?
1: அதுதான் தெரியல. தமிழ் வந்து இந்த கஸ்தூரி சூடப்பதான் புரியும்.
0: இல்லை இல்லை இல்லை, உங்களுக்கு மனைவிக்கு தெரியும், அம்மாவுக்கு தெரியும். அது எங்க? அது ஒரு பழமொழி இருக்கிற சட்டியில் இருந்தா தான் ஆப்பை. அதை சொல்றது ஆப்பை அல்ல, அகப்பை.
1: அகப்பை
0: அகப்பை என்று சொல்றது. கையில பிடிச்சிருக்கு. ஒன்று ரெண்டு மூன்று நான்கு சொன்ன சொல்லு கெட்டிக்காரன். சரி, தேவா வந்து ரெண்டு பட்டியையும் சரியாக சொல்லிவிட்டார். தட்டி தவறி சொல்லிவிட்டார் கெட்டிக்காரன். பேர் உங்களுக்காக உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன விருப்ப வேண்டும்?
1: இந்த மன்னம் என்னும் மேடை மேலே முகம் ஒன்று ஆடுது. ஐயா முகம் தான் போட்டவள்.
0: மனம் என்ன மேடை, மனம் என்ன மேடை மேலே. இனிமையான ஒரு பாடல் உங்களுக்காக ஒலிபரப்பப்படும். இப்பொழுது வந்து இரண்டு பெட்டிகளையும் வெற்றிகரமாக திறந்து முற்றம் அகப்பை. சாதாரணமான எங்களுக்கு தமிழ் மொழி. இப்பொழுது அகப்பையை மறந்து விட்டார்கள். அது அது கொட்டாங்கச்சியிலே
1: தழியை
0: வச்சு குத்தி இருக்க அகப்பை. அதனால அதனால
1: உண்டு
0: சில்வர்
1: பொங்கல் வைப்போம்.
0: மண்பான பொங்கல் வைப்போம். வாழ்த்துக்கள். முற்றம் அகப்பை என்ற இரண்டு பதங்களையும் கண்டுபிடித்து நான்கு புள்ளிகளையும் பெற்ற உங்களுக்கு அடுத்த
1: ஐயா உதவிக்கு நன்றி.
0: தமிழனுக்கு தமிழன்
1: உதவி,
0: தமிழனுக்கு தமிழன் தமிழுக்கு உதவி செய்யணும் ஐயா. அடுத்த உறவு வந்து விட்டார். அடுத்த உறவுக்கு நாங்கள்
1: நன்றி.
0: வணக்கம் வணக்கம். தானாக வந்தவர் வந்துவிட்டு போய் தூண்டும் வந்தவர். வணக்கம் நாகப்பன். வணக்கம் வணக்கம். உங்களை நினைத்து விட்டேன் நாகப்பன். என்ன நடந்தது நாகப்பன்? நினைத்து விட்டேனே உங்களை. விருப்பம் இல்லையோ என்னுடைய நினைவு. சரி, அடுத்தவரை பார்ப்போம். இல்லையா, இவர் தான் இருக்கின்றார். வணக்கம் நாகப்பன். வணக்கம் வணக்கம் நாகப்பன்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்
2: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
2: நான் நலமாகவும் மகிழ்வாகவும் இருக்கிறேன் ஐயா.
0: அப்படியா? அப்ப நலமாக நான் நலமாக இருக்கிறேன். அம்மாவும் நலம் ஓரளவு நலமாக இருக்கின்ற விரைவில் குணமடைவர் நாகப்பன். அங்கே நலமாக இருக்கும் போலே நீங்கள் நல்லவனாக வல்லவனாக வல்லவனுக்கு வல்லவனாக இருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். கோவையில் காலநிலை எப்படி இருக்கின்றது? அப்படியேதான் இருக்கின்றதா அல்லது
2: வெயில் தான் இருக்கு, கொஞ்சம் வேர்க்கிற மாதிரியும் இருக்குது.
0: அது நல்லம் தானே, வியர்வை வர வேண்டும். உடலில் உள்ள களங்கங்கள் எல்லாம் வெளியில போகணும். உள்ளத்துல களங்கம் இருந்தா அது வரவழியா உடல்ல இருக்கிற களங்கங்கள் வெளியே போகணும். அதற்கு தான் தேகமெங்கும் துவாரத்தை வியர் நுண் துளை குழாயை வைத்திருக்கின்றார் இறைவன் படைக்கும் பொழுது. எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத மேனியில் இருக்கு. நல்லது. இதிலே ஒரு கேள்வி ஒன்று வருது. நீங்கள் நல்ல நல்ல நல்ல பாடல்களை தருகின்ற அந்த அது என்ன திரைப்படம்? டோரதி என்றதானே. டோரதி என்றால் என்ன ஐயா?
2: டோரதின்றது வந்து அவங்க அந்த வெள்ளக்காரவங்க காலத்துல வந்து ஒரு இது வச்சிருக்காங்க. நான் இன்னும் படம் பார்க்கல. ஆங்கிலேயர் காலத்துல நடந்த கதைன்னு சொல்றாங்க.
0: ஆமா, டோரதி என்ற ஒரு ஆளின் பெயரோ? அப்படி என்றால்
2: டோரதின்னு இருக்கலாம். அது வெளிநாட்டுக்காரரோட பேருன்னு நினைக்கிறேன்.
0: துரத்தி வந்தது அல்ல, துரத்தி என்றதுக்கும் வருதோ, துரத்தி விட்டது என்றது என்ன மாதிரியானு தெரியல.
2: இல்லை இல்லை இல்லை.
0: சரி, நானும் சிந்தித்து பார்த்தேன். தோரதி என்று என்ன பாடுறது? அங்க தமிழ்ல டோரதி என்று எழுதியிருக்கின்றார்கள் அந்த திரைப்படம்.
2: டோரதி. ஆமா ஆமா. அது வந்து பாட்டுல சூப்பர் சூப்பர் பாட்டா இருக்குது.
0: சூப்பருக்கு மேல சூப்பர் தான். உங்களுக்கு அது சூப்பருக்கு சூப்பர் தான் நல்ல பாடல். ஆனா மற்ற பாடல்களோட ஒப்படைக்க இது கொஞ்சம் காரியம் இல்லை. என்ன இளையராஜா இசை அமைத்திருக்கார் போல் இருக்கின்றது. அப்படியா?
2: இளையராஜா இசைங்கிறதுனால நல்லா இருக்கு.
0: நல்ல சிறப்பு. வாழ்த்துக்கள். விவரம் தெரிந்து கொண்டோம். ஏனென்றால் இந்த பாடல
2: அதே மாதிரி இன்னொரு படமும் வந்துட்டு இருக்குது. லெனின் பாண்டியன்.
0: ஓ, லெனின் பாண்டியன் நல்ல பாட்டுகள் இருக்கு. அதுல
2: சிவாஜி கணேசனோட பேரன் ஒரு பையனும் நடிக்கிறாங்க.
0: இதுல என்னுடைய பொங்கும் புதுவெள்ளத்திலே இந்த பாடல் எல்லாம் வந்துவிட்டு இப்ப 40-50 கிட்ட வந்துவிட்டு பொங்கும் புதுவெள்ளம். அதுலயே வரும் இந்த பாடல் எல்லாம் கிடைக்கும். அண்மையில வர இருக்கின்ற பாடல் எல்லாம் வந்து விடும் எங்கடைய மொன்றியல் தமிழ் வானொலி.
2: அது எந்த நாள்ல வருதையா பொங்கும் புதுவெள்ளம்?
0: பொங்கும் புதுவெள்ளம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வெள்ளிக்கிழமை பகல்.
2: வெள்ளிக்கிழமை பகல்ல? ஏன்னா நான் பகல் நேரத்துல கேக்குறது.
0: இன்று நாளைக்கு நாளை கேட்கலாம் என்று. இன்று அதாவது இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு இரவு வருகிற நேர் நேரம் இனிவருகிற நேர் நேரம் அது அவையோட பொங்கும் புதுவிளம்பரம் வேணும் உங்களுக்கு.
2: சரி
0: சரி,
2: கேட்டு பாக்குறேன்.
0: நன்றி. இப்பொழுது நாங்கள் வியாபாரத்தை கவனிப்போம்.
2: ஆமாம் ஐயா.
0: எண் 9 வந்து விட்டீர்கள் பெருமூச்சோட. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கே மந்திரத்தை கூறுங்கள்?
2: அந்தகாகசம் அபு காக்குகும் திறந்து டிசிசே.
0: ஆஹா ஆஹா ஆஹா, திறந்து விட்டது திறந்து விட்டது. இப்பொழுது உங்களுக்கு மந்திரத்தை கூறும் வாய்ப்பு கிடைத்திருக்கு.
2: அதுக்கு ஒரு சிம்பாலிக்கான வார்த்தை வருமே, அதை காணவே காணா.
0: எந்த சிம்பாலிக்கான மந்திரத்துக்கு?
2: அந்த பதத்தை அந்த பதத்தை குறிப்பால உணர்ற மாதிரி ஒரு வாக்கியம் வரும்.
0: அது எப்படி? எந்த வாக்கியம் கூறுங்க.
2: அது நீங்க சொல்லுவீங்க அதுக்கு தகுந்தாப்ல. இப்ப இப்ப சொல்ல மாட்டேங்கிறீங்களே.
0: அது மறந்து விட்டேனோ.
2: ஆமா, அதாவது கனமா இருக்குது ஐயா அப்படிம்பீங்க. பட்டார்னு திறந்துருச்சு.
0: ஓ அப்படி சொல்றதா? இப்ப இன்றைக்கு நான் சாதாரண
2: தெரிஞ்சுக்கலாம், நாங்க தெரிஞ்சுக்கலாம்.
0: அப்ப மீண்டும் ஒரு தடவை நான் அப்படியே திறந்ததுதான் நான் பார்க்கவில்லை.
2: திறந்த வரைக்கும் சரி
0: சரி, அடுத்த முறை வரும் பொழுது சரியா அப்படி திடீர்னு அப்படியே சொல்லுவேன். இனிமேல் சொல்லுகிறேன். இப்பொழுது ஒரு சின்ன பரீட்சை, எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று நீங்கள் ஊகிக்கின்றீர்கள்?
2: இது ஒன்பதா? அப்ப ஐந்து எழுத்து இருக்கலாம்.
0: கட்டிக்கார நீங்கள் பார்த்து விட்டீர்கள் போல் இருக்கின்றது என்னுடைய பட்டியலை, இல்லையா? தூரத்தில் இருந்தால்
2: ஒன்பதுக்கு அஞ்சு தான்
0: பொருத்தமா? ஒன்பதுக்கு அஞ்சா? இல்ல நீங்கள் ஒன்பதா அஞ்சா? வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள், சிறப்புகள். இந்த பதம் கட்டிக்காரன் அஞ்சு உடனே பார்த்துவிட்டு சொல்லிவிட்டீர்கள். இந்த பதம் அஞ்சு எழுத்துக்களை கொண்டது. இது ஒரு மரம். அநேகமாக எங்கள் வீடுகளிலே, எங்கள் அயல்லே பார்க்கலாம், பெரிய பெரிய சோலைகளாக அமைத்திருப்பார்கள். விலை உயர்ந்து இருக்கும், மிகவும் வாசமான பழத்தை கொண்டு வரும். அங்காடியிலே அங்கே இருந்தால் நாங்கள் நுழையும் போதே அந்த வாசம் எங்களுக்கு துளைக்க துவங்கிடும். ஒரு மரம், பெரிய மரம் அல்ல, மரத்தில் உள்ள பழம் தான் மணக்கும். அந்த மனத்தை தருகின்ற பழம் அந்த மரம். ஐந்து எழுத்துக்களை கொண்ட மரம், உயர்ந்து வளரும் பெரிய இலை. இது அந்த காய் வந்து வேர்லே கூட வரும், பூக்காமல் காய்க்கிறது கூறுவார்கள். வேர்ல கூட சில போல வரும் ஐயா. ஆமா, பாடலும் ஆமா, அந்த பாடல் இருக்கு அல்லவா. வாழ்த்துக்கள். அதுதான் ஐயா, அது வேர்பலான்னு மிகவும் சுவையா இருக்கும் இல்ல? அது சில பேர் மண்ணுக்குள்ள இருக்குமா அந்த படம்? வேர்பலா, வேர்பலா,
2: அதாவது முழங்காலுக்கு கீழே கூட முளை வந்திருக்கும் ஐயா.
0: அது பூர்க்குமா பலா மரம்?
2: பூக்காத ஐயா, சின்ன சின்ன அது பாத்தீங்கன்னா பெருசா வருது.
0: கல்யாணத்தில் பாட்டுல இந்த பலா மரம் வருது அல்லவா? வேர்பலா சேருகின்றது. இப்பொழுது அடுத்த பட்டிக்கு நீங்கள் போக வாய்ப்பு கிடைக்கின்றது. உங்களுக்கு எந்த பட்டி வேண்டும்? பெட்டி எண் ஒன்று. வாழ்த்துக்கள். எங்கே மந்திரம் கூறுங்கள் பார்ப்போம்.
2: அந்த காகசம் அவள் காக்கட்டும் திறந்துடு சீசே.
0: பட்டார் திறந்து விட்டது பட்டி, பார்த்தீர்களா? சரியான மந்திரம், உச்சாரணம் சிறப்பு, உடனே திறந்து விட்டது பட்டார் என்று. இப்பொழுது பரீட்சை, உங்களுக்கு எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம்? கண்ணாடியை வைத்து பாருங்கள்.
2: எனக்கு தெரிஞ்சு ரெண்டு தெரியுது.
0: நான் சொன்னேன், நீங்க பாக்குறீங்களா என்னுடைய பட்டியலை? பார்த்து விட்டீர்கள். கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் ரெண்டு எழுத்து தானே ஐயா? ஏன்னா ஒன்றுக்கு ரெண்டு பொருத்தமோ,
2: ரெண்டு தான் பொருத்தம்.
0: இந்த பொருத்தம் பார்த்து சோழி சேர்க்கிற கெட்டிக்காரன். சரி, இப்பொழுது அந்த பதம் கூறுவது, அந்த பதத்துக்கான தரவுகளை தருகின்றது. இது வந்து மரம் செடி கொடில்களின் வளர்ச்சியை கொடுக்கிற ஒரு விடயம். இது சின்னனா இருந்து பெரிதா இருந்து பெரிதா வர நல்ல நிழல் எல்லாம் கொடுக்கக்கூடிய மரங்களுக்கு கிடைக்கின்ற ஒன்று. ஆனால் எல்லா மரங்களுக்கும் போலில்லாம் ஒரு சில மரங்களுக்கு வருகின்ற இதை இப்படி கூறுவார்கள். இலை குலை தலை, இலை குலை தலை போன்று ஒரு சில மரங்களுக்கு இலை குலை தலையாக வேறு மாதிரி வருகின்றது. அதை இப்படி கூறுவார்கள் இரண்டெழுத்திலே. ஆமாம்,
2: அது வந்து சொல்லலாம்.
0: நாங்க குழல் எல்லாம் ஊதுவோம்.
2: ரெண்டு எழுத்துல சொல்லலாமே.
0: கூறுங்களேன் கேட்போம்.
2: ஓலை,
0: அப்படி ஒரு பாடல் இருக்கு தெரியுமா? ஓலை கொடு சைல, ஓலை கொட்டாயில நீ இருக்கான்னு. ஆமா, கட்டிக்காரன், கட்டிக்காரன். ஆமாம், கமுக மரத்துல இருக்கு, பாக்க மரத்துக்கு ஓலை இருக்கு. அந்த மற்ற இன்னும் இருக்குதானே அந்த பல்மேரா ட்ரீ, எல்லாத்துக்குமே இருக்குன்றது அந்த இனத்துக்கு ஓலை என்று கூறுவது. ஓலை என்று
2: இந்த வகை மரங்களுக்கு இருக்கக்கூடிய இலையும் ஓலைன்னு சொல்லுவாங்க.
0: ஆமா ஆமா ஆமாம், ஓலையும் எழுத்தையும் கண்டுபிடித்து கூறு. கட்டிக்காரன் கட்டிக்காரன் என்று ரெண்டாவதையும் கேட்டபடியே உங்கள் பட்டியலே மேலும் இரண்டு புள்ளிகளை போடுவதோடு அல்லாமல் உங்களுக்கு என்ன பாடலை நினைத்து வந்தீர்கள் கேட்கலாம் பொக்கிஷத்துல என்று.
2: சொல்றேன் ஐயா, சொல்றேன்
0: சொல்லுங்க. புள்ளிகளை பெற்று கட்டிக்காரன் என்ற பட்டத்துடன் செல்லும் வேளையிலே அடுத்த உறவுக்கு காத்து கொண்டிருக்கும் வேளை அழைக்கின்றார் மகிழ்ச்சிக்குரியவர் என்று பார்த்தால் இல்லை, இவர் வணக்கத்துக்குரிய யாம் இருக்க பயமேன் வருகின்றார். எங்கே வணக்கம் யாம் இருக்க பயமேன், உங்களை அணைத்து விட்டு இணைத்து விட்டேன். வணக்கம் சரவணன், வணக்கம்.
3: வணக்கம்.
0: நலமாக இருக்கின்றீர்களா யாமிருக்க பயமேன் சரவணன் அவர்களே?
3: நலமாகவும் இருக்கின்றோம், மகிழ்வாகவும் இருக்கின்றோம்.
0: நலமாக மகிழ்வாக, அப்ப நல்லவனாக இருக்கின்றீர்களா?
3: நல்லவனாக, நல்லவனாக இருக்கின்றோம்.
0: ஏன் ஐயா நல்லவனாக இருக்கின்றீர்கள்? நல்லவர்களும் சேர்ந்திருப்பதால் நல்லவனாக இருக்கின்றீர்கள், அப்படித்தானே? இழக்க முடக்கான கேள்வியை கேட்டுவிட்டேன். ஐயா நல்லவனா
3: இருக்கின்றீர்கள் எதற்காக என்றால், நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் நல் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. ஒரு நல் புறநானூற்று பாடல் இது. ஆமா ஆமா. ஒரு நல்லவர் இருக்கின்றால் என்றால், ஒரு நல்லவர் ஒரு இடத்தில் காடாக இடமோ கடலை சார்ந்த இடமோ ஆற்றங்கரையோ மேடான பகுதியோ ஏதோ ஒரு இடத்த ஒரு நல்லவர் இருக்கின்றால் இருக்கின்றார் என்றால் அந்த இடம் புகழ் பெறுமோ?
0: அப்ப உங்களோட அரசடி குப்பம் புகழ்
3: கனடாவில், கனடாவில் நீங்கள் இருப்பதால் அந்த கனடா புகழ் பெற்று உலக அரங்கில்.
0: இது அதிகமான அகன இது புறநானூறு அகநானூறையும் தாண்டி வந்து இது பெருநூறாக வந்து விட்டது. இது பெருநூறு, பெருநூறு பாடல் சிறப்பு. மகிழ்ச்சிக்காக நகைச்சுவைக்காக நாங்கள் அதை பேசிக்கொண்டோம், மகிழ்ந்தோம். இதுதான் மகிழ்ச்சி என்பது. அதனால்தான் நான் தூக்கத்தோடு இப்போ மகள் அதிகாலையில் பேசும்போது நான் தூக்கத்திலேயும் ஒலிபரப்பு செய்தேன் என்று கிண்டல் கேள்வி பண்ணுறார் என்னை கனவிலே. அந்த இரவிலே சில பேர் தன்பா இரவிலே பேசுவார்கள் இல்லை, அதை எப்படி கூறுவது? நல்ல தூக்கத்திலே பேசுவார்கள், வாய் பிதற்றுவது என்று சொல்வது இல்லையா? வாய் பிதற்றுவார்கள், பிதற்றி கொண்டு. நான் வந்து மொன்றியல் தமிழ் வானொலி ஒலிபரப்பு செய்து கொண்டேன் என்று சொல்லி சிரித்தார் சொல்லிக்கணும். அப்பா நினைவிலும் கனவிலும் மொன்றியல் தமிழ் வானொலி ஒலிபரப்புகிறார். என்ன மாண்டால் தூக்கத்திலே நன்ற நல்ல ஆழ்ந்த தூக்கமும் நான் ஒலிபரப்பு செய்தவரை சத்தங்கக்க அவர் வந்து என்னை பார்த்துருக்கின்றார். நான் கையை காட்டி ஒலிபரப்பு செய்து கொண்டிருக்கிறேன். நான் அதே போன்று சில சமயத்தில் நான் வாகன சாரதி போதனாசிரியராக இருக்கும் பொழுது அவர்களுக்கு படிப்பிப்பேன் தானே, கற்பிக்கிறது இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதை வந்து இரவிலேயும் லெஃப்ட் ரைட் என்று சொல்லி கொண்டு வைப்பேன். நாம் கையை காட்டி இப்படி படிப்பி அந்த சிந்தனை முழுக்க அதுவாக இருக்கும் இல்லையா? அது சிலர் செய்வார்கள். பகலில் கண்டவற்றை நாளும் கனவிற் கலங்கிவிடும் தென்திறலுக்கு என்னோ செயல் என்று ஒரு பாடல் இருக்கிறது சிவனர் திருவருட்பயனிலே. நாங்கள் பகலிலே காண்பதை செய்வதையெல்லாம் இரவிலே நாங்கள் அதை பிதற்றுக்கின்றோம். ஆழ்மனதிலே அது பதிந்திருக்கின்றதாம். உங்களுடைய ஆழ்மனது கூறினீர்கள், ஆழ்மனது சரி. இப்பொழுது நாங்கள் அதிக பிரயத்தனம் என்று பெருநூறுக்கு போகாமல் போட்டியில் இறங்குவோமா? சரி, உங்களுடைய எண் குறுங்கள். பருவமங்கை உங்களுக்கு பதினாறுலே ஒரு விருப்பம். சரி, இந்த பதினாறுலே மந்திரத்தை ஒரு தடவை உச்சாரணம் செய்யுங்கள் பார்ப்போம். திசை பார்த்து திறக்க சொல்லுது. இதுலயே நாங்கள் கடுமையாக போஸ்ட்மார்ட்டம் செய்வான சத்திர சிகிச்சை செய்யாமல் அறுவை செய்யாமல் ஏதோ சொல்லிவிட்டேன். ஆனா திறந்து விட்டது பட்டி என்று நான் சொல்லிவிட்டேன்.
3: அது நாச்சியார் கோயில் இருக்காருல்ல, அது திறந்துடுவது.
0: ஆனா சரியான பதத்தை வந்து கூறுவது எங்களுடைய கிருஷ்ணன் மட்டும்தான். அவர் சொன்னா அச்சொட்டா சொல்வார் அப்படியே. சார் வாழ்த்துக்கள் ஐயா. என்ன அது எங்கள் மொழி அல்லவா, அதனால எப்படி நாங்கள் சொல்லலாம் இல்லையா? சரி, இப்பொழுது பெட்டி திறந்து விட்டது. அழகு சபாஸ் நிலமாக திறந்தபடியால் உள்ளே எத்தனை எழுத்துக்கள் கொண்ட பதம் காணப்படும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் சரவணா?
3: ஐந்து எழுத்து.
0: நான் கட்டிக்காரன் என்று சொல்ல மாட்டேன். மூன்று எழுத்துல தான்
3: இருக்கின்றது.
0: வரும் பதத்தை கேளுங்கள். ஒரு பறவையின் பெயர், ஒரு பறவையின் பெயர், பறவையை நாங்கள் அழைக்கிறோம் அந்த பறவையினுடைய பெயர். இவருக்கு இந்த பறவைக்கு எல்லாரையும் கூட ஒரு வித்தியாசமான உறுப்பு இருக்கின்றது. என்ன உறுப்பு என்றால், இரண்டு கண்ணிலே ஒரு கண் பார்வை இருக்காது, ஒரு கண்ணாத்தான் அதை பார்க்கும் இந்த பறவை. சரியா, அது திருப்புகளிலே கூட அதுக்கு கருத்து இருக்கின்றது, பழமொழி கூட இருக்கின்றது. உங்கள் வீட்டிலேயும் அவர் அடிக்கடி வந்து போவார். உங்கள் மனைவியோட நல்ல தோழர், தோழி. காகத்துக்கு ஒரு கண் தானே, நீங்கள் கூறவில்லை, நீங்கள் பிடிச்சு விட்டீங்கன்னு எனக்கு தெரியும், காகம் தானே நீங்கள் கூற வந்தது. காகத்துல எத்தனை இனம்
3: நெருக்கமா இருக்கு,
0: காகத்துல எத்தனை இருக்க இனம் இருக்கு ஐயா, காகத்தில்.
3: ஆமாம், அது காகத்தில காகத்தில் ஒரே இனமா காகம்
0: இல்லை, ரெண்டு இனம் இருக்கிறது. ஒரு பாடல்ல இருக்குது, அண்டங்கா கொண்டக்காரி என்று பாடல், அண்டம் காக்கான்னு ஒன்று, அரிசி காக்கான்னு ஒன்று, இரண்டு இனம் இருக்குது. சாதாரணமான காகங்கள் எங்கள் வீடு வழியே வந்து உங்கள் மனைவியின் கையிலே உணவு வாங்கி உண்ணும் தோழி வந்து அது அரிசி காக்கா. சாதாரண தூரத்திலேருந்து வித்தியாசமான குரல், ஓ ஓ ஓ, எனக்கு அது கொஞ்சம் பெரிசாக இருக்கும், அதை சொல்றது அண்டங்காக்காண்டு. அதான் அந்த பாடல் அண்டங்காக்கா கொண்டக்காரி பாடல், அண்டங்காக்கா அரிசி காக்கா. அந்த காக்காவுக்கு ஒரு கண் இருக்கின்றது, கண்ணிலே மணி இல்லை, பார்க்க முடியாது. திருப்புகள்ல வருது, காது ஒரு வெளி காகம் உற அருள், அந்த ஒரு பாடல இருக்கு, காதும் ஒரு வெளி காகம் உற அருளிய
3: அந்த உணவு கொடுக்கும்போது
0: ஒரு பக்கம் பாக்க,
3: அது அது முகத்தை முகத்தை பார்த்து பார்த்துட்டு தான்
0: அது இப்படி சரிச்சு சரிச்சு தானே கவனிப்பாரு, காத்துங்க சரியா சரிச்சு தான்
3: அப்படியே ஒரு
0: அதுக்கு ஒரு வரலாறு, முகத்தை பார்க்க அதுக்கு ஒரு வரலாறு. இன்னும் ஒரு பழமொழி இருக்கின்றது, காகத்திற்கேற்ற நாகசுரம் என்று ஒரு ராமசுரம் சரம் என்று தான் அந்த பழமொழி. இப்போ உங்கள் காகத்துக்கு என்ன, காகத்துக்கேற்ற நாக ராமேஸ்வரம் என்று சொல்வார்கள் அந்த பழமொழியை. அது காகத்துக்கு ஏற்ற ராமசுரம், அந்த அந்த சரம், அந்த சரம்ன்றது அம்பு. அது ஒரு ஒரு விளையாட்டு செய்தபடியால் அதுக்கு அம்பாலே ஐயப்பட்டு ஒரு கண்ணினுடைய விழியை கெடுத்து விட்டார்கள். அது பிரபியாக போயிட்டு அதுக்கு, அது ஒரு வரலாறு, புராண வரலாறு. எப்படி என்றால், ஒரு முனிவரோட மனைவியை ரசித்து கொண்டிருந்த இந்திரன், இந்திரன் பெரிய சேட்டக்காரன் தானே, லோலன் அவர், அவர் வந்து ஒரு முனிவருடைய மனைவியை கண் வச்சிட்டார். எப்படியும் அடைய வேண்டும் என்று அவர் காக வடிவு எடுத்துக்கொண்டு அவள் மார்பிலே அமர்ந்து கொத்தி கொண்டு முத்தமிட்டு கொண்டு வந்தவரா. இதை முக்காலும் உணர்ந்த முனிவர் உணர்ந்து விட்டு அவருக்கு சபித்து விட்டார் என்றும் ஒரு கதை இருக்கு. சரியா, அது எடுத்து ஒரு புல்லை எடுத்து அதுக்கு சிரமமாக தொடுத்து விட்டார். அந்த புல்லு சென்று மெதுவாக அதனுடைய கண்ணை கடத்து விட்டது என்று ஒரு புராண வரலாறு இருக்கின்றது. வாழ்த்துக்கள். அந்த வரைக்கும் நாங்கள் அகநானூறு புறநானூறு தெரிஞ்சாங்க, பெருநானூறுக்கு போகாமல் கண்டிக்காரன் உங்களுக்கு ரெண்டு புள்ளியை உங்கள் பெட்டியிலே நான் போடுகிறேன். இப்பொழுது நீங்கள் இரண்டாவது பெட்டி திறப்பதற்கு அனுமதி பெறுகிறீர்கள். எந்த பெட்டி உங்களுக்கு வேண்டும்?
3: இரண்டாவது பெட்டி, ஏழாவது பெட்டி திறந்தாச்சு, எட்டாவது பெட்டி திறக்காமல் இருக்கு, அந்த எட்டாவது பெட்டி திறந்து விடுவோம்.
0: சரி, திறந்து விடுவோம். இதுல என்ன வந்தது? மந்திரத்தை கூறுங்கள், திறக்கட்டும்.
3: அந்த காக்கசம் அபு காக்குகும் திறந்திரு சிசி
0: டமார், திறந்து விட்டது பார்த்தீர்களா, எப்படி வந்தாலும். சரி, இப்பொழுது உங்கள் புத்திசாலித்தனத்தை பார்ப்போம். எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
3: நான்கு எழுத்து.
0: நான்கு? எப்படி நான் உங்களை கண்டிக்காரன் சொல்ல பாதி சொன்னால்? நான்கும் நான்கும் எட்டு, எட்டு எழுத்துலே இருக்கின்றது, முடியுமா?
3: எட்டு
0: சுலபமான பதிலை நீங்கள் நாகப்பன்னால் பட்டார் என்று சொல்லி விடுவார். இது வந்து பத்து எழுத்துக்களை கொண்ட ஒரு திரைப்படத்தின் பெயர். இந்த திரைப்படம் எங்களுடைய பாரதத்தின் பண்பாடு, கலாச்சார புலிமியங்கள், பரதங்கள், கலைகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கி உலக தமிழ் திரைப்பட விழாவுக்கு பொன்மனச்செம்மனால் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு திரைப்படம். சிவாஜி கணேசன் ஐயா நடித்த படம், அதை பற்றி நேற்று முதல் நாள் கூறியும் இருக்கின்றேன். அது என்ன படம்?
3: இந்த
0: சிவாஜி கணேசன், ஏ.பி.எம். ராஜன் ஏ.பி.எம். ராஜனா, இந்த பேர் ஏ.பி.எம். ராஜன் தான். அவர் இருவரும் தான் அதில் துணை நடிகர். அவர் நடந்தவர் பாலையா இருக்கிறார், சகசராம் எல்லாரும் இருக்கின்றார். பத்மினி அம்மாவுடைய நடனங்கள் சிறப்பாக இருந்தது. அதில் எங்கள் கலாச்சாரம், பாரத நாட்டின் தமிழ் கலாச்சாரத்தை பண்பாட்டை எடுத்துரைக்க இந்த திரைப்படம் உலக தமிழ் பட விழாவுக்கு பரிந்துரைக்கப்பட்ட திரைப்படம். பத்து எழுத்துக்களை
3: கொண்டாடம்
0: பாடல் சொன்ன அப்படி பீர்கள் சொல்லவே மாட்டேனே,
3: யோசனை பண்ணிட்டே இருக்கேன்.
0: அற்புதமான படம், கலர் படம், வண்ணப்படம், நல்ல பாடல்கள், அத்தனை பாடலும் சிறப்பு. அதில் நடிகர் நாகேஷ் அவர்களுடைய நடிப்பு மிச்சமான. அவர் வந்து ஒரு புரோக்கராக நடிப்பார், தரகரார. இப்போ ஒருவரை கண்டா உடனே மடியில் தேசிக்கா எடுத்து கொடுப்பார். வாழ்த்துக்கள், கண்டுபிடிச்சிருப்பார். கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். பத்து எழுத்துக்கள் தான் கொஞ்சம் தரவுகளை தந்தேன். பெரிய ஏன்னா உடனே நான் மறைந்திருந்து பார்க்கணும்னு சொன்னா உடனே சொல்லிவிடுவீர்கள். ஒரு குறுப்பு வழியில கொண்டு கூறினேன் உங்களுக்கு. இதை பற்றி இரண்டு நாட்களுக்கு முன்பு யாரோ ஒரு பாடல், மறைந்திருந்து பார்க்கும் பாடல் கேட்கும் பொழுது நான் இந்த வரலாறை கூறியிருந்தேன். வாழ்த்துக்கள் கெட்டிக்காரன். மீண்டும் ஒரு தடவை கெட்டிக்காரன் என்ற பெயரை கொண்டு இரண்டு புள்ளிகளை உங்கள் பட்டியலில் போடும். இந்த வேளையில் உங்களுக்கு என்ன பாடலை இன்றைய பொக்கிஷன் நிகழ்வுக்கு ஒளிபரப்ப வேண்டும்?
3: கையில
0: இந்த காட்டெல்லாம் உடஞ்சு விழுந்தேன. இந்த திரைப்படத்தை உலக தமிழ் பட வெளியீடுக்கு இந்தியாவிலிருந்து தமிழகத்திலிருந்து எல்லா நாடுகளிலிருந்து எடுத்த படங்களை ஒவ்வொரு நாடும் கொடுத்த வேளையிலே அப்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தது பொன்மனச்செம்மல் எம்.ஜி. ராமச்சந்திரன் ஐயா அவர்கள். அவர் நடித்த படங்களும் பல இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியத்தை காட்டும் படம் என்று அவர் பரிந்துரைத்தது தில்லானா மோகனாம்பாளத்தன், தன் தம்பியார் சிவாஜி கணேசன் ஐயா அவனுடைய நடித்த படத்து. அண்ணன் தம்பியாகத்தானே அவர்கள் இறுதி வரை வாழ்ந்தார். நாங்கள் தானே புலவு காட்டி கட்சி ஓட்டு லஞ்சது நாங்கள், அவர்கள் அண்ணன் தான் ஒரு ஒரு கோப்பையில் உண்டார்கள். சரியான உடன்பிறப்பு மாதிரி தான் அவர்கள் வாழ்ந்தவர்கள். ஆரம்ப காலத்திலே அவருடைய இளமை காலங்களிலே கடினமான காலத்திலே எம்.ஜி. ராமச்சந்திரன் அம்மாவனுடைய வீட்டிலே தான் சிவாஜி கணேசன் வாழ்ந்து உணவு உண்டு கொள்வோம். அவர் தாயார் உருட்டி கொடுப்பதை வாங்கி உண்பதிலே அவர் மகிழ்ச்சி அடைவாராம். அவர் இறந்தபோது சிவாஜி கணேசன் ஐயா வந்து அவர் வீட்டிலே இலபுகாத்து இருந்து அந்த கடமையெல்லாம், இதெல்லாம் நல்ல விடயங்கள். இந்த வலைத்தளங்கள் எங்கே ஒரு நேர்மறை கருத்து இருக்கின்றதை தராமல் எதிர்மறை கருத்துக்களை புகுத்தி விட்டுருவார்கள். நாங்களும் அந்த பாசிட்டிவை விட்டு நெகரிவை தான் அடைக்கிறது கூட. இப்படியான நல்ல விடயங்கள் அங்கே இருக்கின்றது ஐயா. நலந்தானா தில்லானா மோகனாம்பாள் திரைப்படுத்த பாடல் உங்களுக்காக ஒலிபரப்பப்படும். நன்றி, மீண்டும் வரலாம். அடுத்த ஒரு வருகின்றார், அவரிடம் செல்கின்றேன். உங்களோட போட்டி போட்டுக்கொண்டு தான் இப்பொழுது வருகின்றார். நன்றி சரவணா. அடுத்த வரமாக இப்பொழுது தோன்ற இருக்கின்றார் எங்களுடைய மல்லியம் மகாலிங்கம் போல் தெரிகின்றது. எங்கே மகாலிங்கம் அழைக்க வேண்டும் வேண்டும் இல்லை, அவரை முந்திக்கொண்டு அடுத்தவர் ஒருத்தர் முந்துற, இன்னும் ஒருத்தர் முந்துற, பார்ப்போம். மூவர் அழைக்கின்றார்கள். அதிலே எங்களுடைய கிருஷ்ணனுடைய அழைப்பு கிடைத்து விட்டது. வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம்.
4: வணக்கம்.
0: ஓ, இது திருமதி கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் மகளே அனுஷியா, நலமா இருக்கின்றீர்களாமா? நலமாக மகிழ்வாக இருக்கின்றேன். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு அம்மா. நீங்கள் கேட்ட பாடல் இனிமையான பாடல் கேட்டீர்களா? ஒலிபரப்பு மேலையில அங்கே எழுதியிருந்தார் வாடை தந்ததுக்கு நன்றி என்றும் எழுதியிருந்தார். கேட்டு மகிழ்ந்தேன், அதை பார்த்து மகிழ்ந்தேன். வாழ்த்து. அங்கே மழை பொழிந்ததா மகளே?
4: இல்லப்பா, வெயில் தான்ப்பா.
0: அது ஏனென்றால் நீங்கள் தினமும் நல்ல அழகான கோலம் வரவீர்களாம். அந்த கோலத்தை அழிக்க கூடாது என்று மழை இரக்கம் காட்டி தான் பெறாமல் பகலவனை அனுப்பி கொண்டு இருக்கின்றார். சரியா?
4: ஆமாப்பா.
0: சரி, வந்த விடயத்தை கவனிப்போம். எந்த எண் பெட்டி உங்களுக்கு வேண்டும்?
4: இரண்டாவது எண்.
0: ஏனென்றால் வளமையாக வந்த ஒன்றை எங்களுடைய நாகப்பன் திறந்து விட்டார். உங்களுக்கு இரண்டாவது பெட்டியை தருகின்றேன். எங்கே மந்திரத்தை சொல்ல வேண்டும்? என்ன மாதிரி மந்திரம்? அனுஷியாவுக்கு மந்திரம் அப்பா கூட வேண்டுமா? அக 400, புற 400, அதைவிட 400, பெரு 400 கூறுகின்றேன். அண்ட காகசம் அபு காகசம் திறந்திடு சீசே, ஆகா ஆகா ஆகா, என்னுடைய மந்திரமும் பலித்து விட்டது, திறந்து விட்டது மகளே, திறந்து விட்டது. சரி, இப்பொழுது உங்களுடைய சந்தர்ப்பம். இதற்குள்ளே எத்தனை எழுத்துக்களை கொண்ட பதம் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? கெட்டிக்காரி என்று சொல்ல மாட்டேன், ஆறு எழுத்திலே இருக்கின்றது. சரியா, வாழ்த்துக்கள். இந்த ஆறு எழுத்திலே கூறப்படுகிற பதம் எதுவாக இருக்கும்னால், அங்கே அவர் காது கொடுத்து கேட்கிறாரு, தான் சொல்லி கொடுக்குற. இது வந்து ஒரு இடம் மகளே. இது இது ஒரு என்னம்மா,
4: இவங்க காது கொடுத்து கேட்டது நீங்க பாத்துட்டீங்க?
0: ஆமா, எனக்கு தெரியுமாம்மா, நான் ஞானக்கண் உள்ளவன் அல்லவா. உலகளாக உங்களோடு நான் வந்து பேசும்பொழுது உங்கள் குணம் கூறி செயலெல்லாம் கூறுவேன் நான், அதனால் தானே சிந்தனை செல்வன் என்று விருதை கொடுத்தார்கள். சரி, இந்த இடமம்மா ஒரு அற்புதமான வாசங்கள் அழகு பரணமிக்கும் இடம், உலகத்தில் எல்லா இடத்திலும் இருக்கின்றது. ஆனால் அதுக்கு ஒரு அதுக்கு பல பெயர் இருக்கின்றது. அதிலே இப்போ ஆலயத்துக்குள்ளே இருக்கின்றதுக்கு புனிதமாக இப்படியான பெயரில் கூறிக்கொள்வார்கள். பாடலும் இருக்கின்றது இதிலே. இப்போ உங்கள் வீட்டு முற்றத்திலே அயல் பக்கத்திலே இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அயல் வீட்டத்திலே அது பெரிய அழகுமாக தினமும் மலர்ந்து வந்து தண்ணீர் எல்லாம் விடுவார்கள், பெரிய தோட்டங்கள் எல்லாம் இருக்கின்றது. உல்லாசமாக நாங்கள் போயிருந்து ஆவுவதற்காக சில இடங்கள் இருக்கின்றது. இதை கூறுவது அநேகமான விதம் விதமான மலர்கள் கூறுவது, மலர்கள் இருக்கும் இடம். இதற்கு ஒரு பெயர் கெட்டிக்காரி. அப்பா இவர் தப்புன்னு சொல்லிவிட்டார்களே அம்மா, கெட்டிக்காரி. அப்ப இரண்டு தரம் கெட்டிக்காரி. நந்தவனம், நந்தவனம் பூத்திருக்கின்ற ஒரு பாடலும் இருக்கல்லவா, இந்த நந்தவனத்தை நீங்கள் கண்டுபிடித்தீர்களா? பயப்படாமல் கூறுங்கள், அவருண்ட உதவியோட கண்டுபிடித்தீர்களா? கெட்டிக்காரி. என்ன பாட்டு இருக்கு? தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுட தாண்டி வருகிறேன்மா. நல்ல சிரிப்பு மகள், இந்த சிரிப்பு. வாழ்த்துக்கள் மகளே, உங்களுக்கு இரண்டு புள்ளிகளை அச்சா அப்படியே உணர்ந்து போகுது. குற்றம் குறை இல்லாமல் குறை நிறையில் ரெண்டு முழு புள்ளிகளாக கொண்டு போட்டு விட்டேன் உங்களுடைய பையன்களே, கெட்டிக்காரி. இப்பொழுது இரண்டாவது பெட்டியை திறந்து கெட்டிக்காரி என்ற உயர் பெற்று புள்ளிகளை பெற்றீங்க. மூன்றாவது எந்த இதுக்கு போக போன்றிருக்கு? மூன்றாவது மூன்றுக்கு மூன்று. சரி, மந்திரத்தை நான் தானே கூற வேண்டும்? சரி, அவர் விரும்பவில்லை கூறுவதற்கு நானே கூறுவேன். அது வந்து கொண்டு வந்து வச்சுட்டு அண்ட காக்ககம் அபு காக்ககம் துறந்துட சிசு, திறந்து விட்டது. சிசே என்றாலும் திறக்கும், சிசு என்றாலும் திறக்கும், திசை என்றாலும் திறக்கும். சரியா, திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் இருக்கு மகளே இதுக்குல?
4: மூன்று எழுத்து.
0: கிட்டத்தட்ட ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்கள் ஓவர், அதாவது மேலதிகமான கட்டிக்காரியா வந்து, ஏன்னா ஒரு எழுத்து கூட இருக்கின்றது கூறிவிட்டீர்கள், இரண்டு எழுத்தில் தான் இருக்கின்றது. இரண்டு எழுத்து. இந்த இரண்டு எழுத்தை கொண்டது ஒரு ஒரு மிருகம். இந்த மிருகம் காடுகளிலே தான் வளரும். அதிகமான அடர்த்தியான காடுகள் சாதாரண பற்றை காடுகளுக்குள்ளே இருக்கும். இது வந்து அருகில் உள்ள சின்ன சின்ன உயிர்கள்லாம் பிடிச்சி முழுங்கி விடும். அப்படியானது ஏமாற்றுவதற்கு கொட்டித்தனம் உள்ளது. இதுக்கு பெரிய ஏமாற்று புத்திகள் எல்லாம் இருக்கும். நான்கு கால், வால், கண், காது எல்லாம் இருக்கின்றது. இரண்டு எழுத்தை கொண்டவர். இப்படிப்பட்ட குணமுள்ளவர்கள் மக்களிடையும் இருக்கின்றார்கள். அது கிருஷ்ணனுக்கு நல்லாக தெரியும். மக்கள் அதுதான் கெட்டிக்காரி. கெட்டிக்காரி நரி என்று சரியாக கூறி மேலும் இரண்டு புள்ளிகளை உங்கள் பெட்டிக்குள்ளே சேர்க்க செய்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். இப்பொழுது உங்களுக்கான பாடல் என்ன பாடலை பதிவிட போகின்றீர்கள்? உங்களோட விருப்பமான பாடல் அதுதானே, நீங்கள் போட்ட கோலத்தில் வந்த பூவண்ணம், பொன்வண்ணமே என் பொன்வண்ணமே. வாழ்த்துக்கள், நல்ல பாடல். என் பொன்வண்ணமே பூவண்ணமே, பொன்வண்ணமே பூவண்ணமே என்ற பாடல். எங்க அந்த முதல் வரிய பாடங்கள் கேட்போம் உங்கள் தமிழில?
4: பொன்வண்ணமே எங்கள் பூவண்ணம்,
0: பூத்திருச்சி
4: பூத்திருச்சி, தண்ணில் நீ ஊட்டமா,
0: நன்றி மகளே. அப்பா வந்து மகளோடு உல்லாசமாக பேசுவதில் மகிழ்ச்சி. தந்தைக்கு மகளுக்கும் உள்ள உரையாடல். உங்களுக்கு இரண்டாவது சந்தர்ப்பம் இருக்கின்றது, மீண்டும் வந்து திறக்கலாம். இப்பொழுது அவர் வரட்டும். அவர்களே நலமாக இருக்கின்றீர்களா
5: கிருஷ்ணன்?
0: மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள் எல்லோரும் வரும்பொழுது நான் எப்படி ஐயா மகள் இல்ல? மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அங்கே பாடல்களை எல்லாம் கேட்டு மகிழ்ந்து நீங்கள் பதிவுகள் போடும்போது எவ்வளவு திருப்தியாக இருக்கின்றது கேட்டு. அதிகாலை கண்முழிப்பேன் அல்லது இரவிலேயே கண்முழித்தும் பார்ப்பேன். அடிக்கடி வானொலியை நாங்கள் ஒலிபரப்பு எல்லாம் சரியாக என்று பார்த்து கொள்ளும் பொழுது உங்கள் பதில்களை கண்டவுடன் சந்தோஷமாக இருக்கும். சார், இப்பொழுது நீங்கள் நலமாக இருக்கும் இந்த வழியை அங்கே மழை வரவில்லை என்று மகள் கூறிவிட்டு ஆலயம் சென்றிருந்தீர்களா என்று காலையிலே?
5: பக்கத்தில் இருக்கும் ஆலயத்துக்கு போயிட்டு வந்தோம்.
0: கிருஷ்ணன் ஆலயம் தொழுவது சாலவன் நன்று என்பதை கடைபிடித்துக் கொள்ளும் ஒரு மனிதன் எனக்கு நன்றாக தெரியும். அதனால் தான் கேட்டு நடத்துபவர்களை கேட்காமல் உங்களிடம். இப்பொழுது இங்கே 1, 2, 3 பின்பு 5 உங்களுடைய 5 சென்று விட்டது, 6 பின்பு 10, 11, 12 போகிறது. எது வேண்டும் உங்களுக்கு?
5: 4
0: இடையில இருக்கின்றபடியால் தருகின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி,
5: ஆமாம்,
0: நீங்கள் இப்போ நீண்ட நேரம் சரியான மந்திரத்தை கேட்கவில்லை என்று நான் எண்ணுகிறேன். உங்கள் மந்திரத்தை கொண்டு வாருங்கள்.
5: அண்ட காகசம் அபு காக்குகும் திறந்து விடு.
0: சபாஸ், திறந்து விட்டது, அச்சொட்டான மந்திரம். சரி, இப்பொழுது உங்களுடைய யூகம் எப்படி இருக்கு என்று பார்ப்போம். 4வது எண்கொண்ட பெட்டியில் அழகாக மந்திரம் சொல்லி தரமாக திறந்து வைக்கிற நீங்கள் அதற்குள்ளே எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று உங்கள் கண்ணாடியை துடைத்து விட்டு உற்று நோக்கி கூறுங்கள்.
5: 5 எழுத்து.
0: அட்டேங்க அப்பா, அவ்வளவு பெரிய கட்டிக்காரனா வரே இல்லையே நீங்கள். 3 எழுத்து தானே இருக்கின்றது. 3 எழுத்துல இருக்கின்றது. சரியா?
5: சரிங்க.
0: தரவா?
5: சரிங்கய்யா.
0: முடிவான கருத்தா?
5: ஆமாம் ஐயா.
0: 3 எழுத்துத்தான் தர வேண்டும் என்று தருகின்றேன். கவனமாக கேளுங்கள். இந்த 3 எழுத்தை கொண்டது இந்த பிரபஞ்சத்திலே நிரந்தரமாக இருக்கின்ற ஒன்று. இதற்கு பல பெயர்கள் உண்டு. அதிலே இந்த 3 எழுத்திலே அமைந்திருக்கின்றது. இந்த எழுத்திலே சில மக்களுக்கும் ஆண்களுக்கும் இந்த பெயரை வைத்திருக்கின்றார்கள், 3 எழுத்து. அப்ப முதலில் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த பிரபஞ்சத்திலே நிரந்தரமாக இந்த உலகத்தை வாழ வைக்கும் பிரபஞ்சத்தில் ஒன்று, இவரை வைத்துத்தான் உலகம் இயங்குகிறது. அப்ப இப்பொழுது புரிந்துவிட அவருக்கு 3 எழுத்துல ஒரு பெயர் இருக்கின்றது. இவரை கண்டுதான் உலகம் இருளுகின்றது முடிகின்றது. இவரால்தான் முதல் ஆறு கண்டுபிடிங்கள். அவருக்கு இத்தனை பேர் இருக்கின்றது, அதிலே 3 எழுத்துல இருக்கின்ற பெயரை கூறுங்கள். அவர் அவர் யார் முதல் 3 எழுத்து அவர் யார் என்று கண்டுபிடித்து விட்டீர்களா? அவருக்கு 3 எழுத்துலேயே ஒரு பெயர் இருக்கு. கண்டுபிடித்து விட்டீர்கள் ஆளை. அவருக்கு 3 எழுத்துல இருக்கு, 4 எழுத்துல இருக்கு, 5 எழுத்துல இருக்குது. அதனால் 3 எழுத்துல உள்ள பெயர்கள் ஒன்று. தொட்டு பாருங்கள் என்னென்ன பெயர் இருக்கும் என்று. பல பெயர்கள் இருக்கின்றது அவருக்கு. ஆமா, அதுல ஆண்களுக்கும் ஒரு அரசனுக்கும் இந்த பெயர் இருந்திருக்கின்றது. இப்பொழுது அமைச்சர்மார்களையும் அப்படி பேர் இருக்கின்றது. என்னிடம் இருப்பது தான். அவருக்கு பல பெயர் உண்டு. இன்னொரு பெயர் பழைய காலத்து பெயர், அது பழமையான பெயர், அது நல்ல மிகவும் பழமையான. எங்கள் தமிழ் மக்களே தமிழ்நாட்டிலே இருக்கின்றார்கள். இப்போ இளம் சூரியன் என்று கூறுவது போல அந்த பெயரையும் இளம் என்று வரும். இளம் என்று சேர்ந்து வருகிற 3 எழுத்தோடு சேர்ந்தது. விலாங்கு போட்டு பூட்டி விடுவோம் பேருந்து திறக்க முடியாம போயிடும் அப்படி திறந்துருங்கள் பட்டியை. எல்லோரும் சிந்திக்கிறார்கள், எல்லோரும் சிந்திக்கின்றார்கள். பழமொழி கூட இருக்கு, இந்த இந்த மூன்றெழுத்தோடு சேர்ந்து பனியெல்லாம் உருகிவிடும் என்று சொல்வார்கள். வாக்கியங்கள் இருக்கின்றது. பானாவிலே ஆரம்பிக்கும். உதவி செய்கின்றேன் நிறைய. மகள் சொல்றாள் போல் தெரிகின்றது.
5: பாடல் இருக்கான்னு கேக்குறாங்க.
0: அப்படி ஒரு பாடல் நான் சொல்ல மாட்டேன், எனக்கு பாடம் இல்லை. அப்படி அது இடைவெளியில்தான் வெறும் மகள் பா ரெவரும் சரியா பா என்று ஆரம்பிக்கும். அப்படி பா என்று வரக்கூடிய பழைய பெயர்கள் ஆகின்ற பெயர் எல்லாம் இருக்கு. ஆண்களுக்கு இருக்கு அந்த பெயர். இளம் பா, இளம் என்ற பதத்தை சேர்த்து பெயர் வச்சிருக்கின்றார்கள் பெரிய அரசியல் தலைவர்கள், எழுத்தாளர்கள், அறிஞர்கள் இருந்திருக்கின்றார்கள். அண்ணையா
5: பாலக்

0: பொழுது தெரியாது, கொஞ்சம் விட்டு கொடுத்தோம். இப்பொழுது நீங்கள் தெரிந்தவர்கள். அனுஷ்யா அவ்வளோ கெட்டிக்காரியா வந்து விட்டார். வெக்கக்கேடு.
1: ஆமா
0: ஆ, அங்கே கூறுங்க.
1: கேடு.
0: அரிசிக்கு, அரிசிக்கு நடு எழுத்து என்ன? அரிசி என்றதுக்கு நடு எழுத்து எது? அரிசி என்பதற்கு நடுவில் எந்த எழுத்து வருகிறது? முதல் ஆனா
1: வருது.
0: ஆ டி. இப்போ நான் சொன்ன முதல் எழுத்து ப கூறிவிட்டேன், இறுதி எழுத்து டி கூறிவிட்டேன். இப்பொழுது
1: பரிசு.
0: ஆ பரிதி, கடிகார். பரிதி என்பது சரியா? இளம் பரிதி என்று இருக்கின்றார்கள் அல்லவா பேர்லே, ஞாபகம் ஃப்ரோசன் ஆகி போச்சு. அது அது என்னன்னா மூளை ஃப்ரோசன் ஆகி போயிடுது. கொஞ்சம் தட்ட வேணும் தலையில் ரெண்டு தட்டு. நீங்கள் தட்டுறீங்களா அல்லது அனுஷியா சொல்லவா தட்ட சொல்லி? அனுஷியா தட்டுறா கையால் தட்ட மாட்டோம், அகப்பையால் தட்டுவாங்க. பரிதி என்ற பெயர், பரிதி என்று சூரியனுக்கு பெயர் உண்டு. சூரியன், வெய்யோன், பகலவன் என்றெல்லாம் இருக்குல்ல பேர். இது பரிதி என்று கூறுவார். பரிதி என்ற அரசன் வாழ்ந்திருக்கின்றான். இப்பொழுது எங்களுடைய பரிதி என்ற எத்தனையோ பேருக்கு பெயர் இருக்கின்றது. எங்களுடைய வானொலியில் முன்பு வந்தார் ஒரு நேயர், அவருக்கு பரிதி. அவர் வந்து அறிவிப்பாளரம் இருந்தவர். பரிதி, வாழ்த்துக்கள். பரிதி என்று கூறும் சூரியனாருடைய பெயரை கொண்டு வந்திருக்கின்றது கெட்டிக்காரன். உங்களுக்கு ரெண்டு புள்ளிகளை நான் எந்த விதமான குறையுமின்றி ஒரு ஒன்று ஒன்று கிள்ளி பள்ளியை நுள்ளாமல் அப்படியே போட்டுவிட்டேன், ரெண்டு புள்ளிகளையும் உங்கள் பட்டியக்குள்ளே. இப்பொழுது ரெண்டாவது பதத்துக்கு வாருங்கள். நேரம் எடுக்கக்கூடாது, கெட்டிக்காரனாக இருக்க வேணும். இப்பொழுது எந்த பட்டி? ஆ,
1: எட்டு
0: எட்டு சென்று விட்டது. தில்லானா மோகன் அம்பாள் சென்று அவர் பதினாறுலேருந்து பாதி பத்தளத்தில் வந்தது, எட்டாவது இலக்கத்தில் வந்தது. தில்லானா மோகன் அம்பாள் குறிப்பிட்டார். எது?
1: பத்து தாருங்களே.
0: பத்து, வாழ்த்துக்கள். பத்து எங்கே மந்திரம்?
1: அண்டகாகசம் அபு காக்குகும் திறந்து விடு சீசே.
0: பட்டார், படார், படார் திறந்து விட்டது. மூன்று தரத்துக்கு இடையிலே திறந்து விட்டது. கெட்டிக்காரன். சரி, இப்பொழுது உங்கள் புத்திசாலி திறந்து போது எத்தனை எழுத்து இருக்கு? உங்கள் அங்கே யூகித்து பாருங்கள் எத்தனை எழுத்துக்கள் என்று.
1: பத்தில் பாதி அஞ்சு ஐயா.
0: பத்தில் பாதி அஞ்சு என்றபடியால் நான் உங்களை கெட்டிக்காரன் என்று கூறவே மாட்டேன். நாலு எழுத்துலேயே இருக்கின்றது. நாலு கிட்டத்தட்ட கெட்டிக்காரன். சரி, இது வந்து கூறுவது கிருஷ்ணா, மக்கள் எல்லாம் சென்று பொருட்களை வாங்கி கொண்டு திரும்பி செல்ற பெரிய இடம். எல்லா விதமான பொருட்களும் இங்கே அமைந்திருக்கும். அது உள்ளே கட்டிடங்களுக்கு உள்ளேயும் இருக்கும், கட்டிடத்துக்கு வெளியேயும் இருக்கலாம் இந்த இடம். பலவீன மக்களும் வந்து பலவிதமான பொருட்களை கொண்டு வந்து விற்கின்ற இடம், வாங்குகின்ற இடம், கொள்வனவு செய்கிற இடம். அது எந்த இடம்? அது சில இடத்துல பகலில் இருக்கின்றது, சில இடத்துல இரவிலும் இருக்கின்றது. அதில் இந்தியாவில் அடிக்கடி காணலாம். இதை ஆங்காங்கு காணப்படும். ஒரு திரைப்படமும் வந்தது இந்த முதல் இந்த பெயரை வைத்து. ஒரு வீதியையும் சேர்த்து வந்த ஒரு படம்.
1: ஆமாம் ஐயா, அங்காடி.
0: அது தெரிஞ்சு விடும். கெட்டிக்காரன். மீண்டும் கிருஷ்ணனுக்கு இரண்டு புள்ளிகள் கிடைக்கின்றது. கெட்டிக்காரன் பெயரோடு அங்காடி, அங்காடி தெருவு என்ற படம் வந்ததுன்னு ஐயா கண்டுபிடித்து விட்டார். தூக்கி விட்டால் ஏறி விடுவீர்கள் கெட்டிக்காரர் உங்களுக்கு. சரி, இப்பொழுது நீங்கள் என்ன பாடலை விரும்பி கேட்க போகின்றீர்கள் கிருஷ்ணா?
1: அனிஷா கேட்ட படம் திரைப்படத்தில் இருந்தே ஒரு பாடல் கேட்கிறேன்.
0: அப்படி அதே அப்படி அவன் நீங்க போறீர்கள். அது என்ன திரைப்படம்?
1: நான் வாழவைப்பேனது.
0: நான்
1: பொன்வண்ணம் கேட்டேன்.
0: ஆமா, நான் வாழவைப்பேனா?
1: ஆமாம்.
0: அதுல நீங்க எப்படி வாழவைப்பே, எப்படி நீங்கள் எப்படி வாழ வைக்க போகின்றீர்கள்? என்ன பாடல்?
1: ஆகாயம் மேலே பாதாளம் கீழே ஆனந்த உலகம் நடுவினிலே.
0: அப்படியா? எனக்கு தெரியா ஐயா, மேலே கீழே ஆகாயம் போய் நடுவில் தான் ஆனந்த உலகம் உண்டு. வாழ்த்துக்கள். ஆகாயம் மேலே, நல்ல வேளை ஆகாயம் கீழே வரவில்லை, பூமி கீழே, நல்ல வேளை பூமி மேலே போகவில்லை இல்லையா, நடுவிலே ஆனந்தம். அப்படி ஒரு பாட்டு. வாழ்த்துக்கள். நல்ல ஆகாயம் மேலே பூமி. திரும்பி பாடுங்கள் அந்த பாடலை.
1: ஆகாயம் மேலே பாதாளம் கீழே ஆனந்த உலகம் நடுவினிலே.
0: அதான் பூமி,
1: அந்த பாடல்.
0: அதான் பூமி. மேலே ஆகாயம், கீழே பாதாளம், நடுவிலே பூமி. வாழ்த்துக்கள். சிறந்த பாடல் இருவருக்கும் அளிக்கப்படும். நன்றி. இருவரும் வந்து நகைச்சுவையோடு நாங்கள் இணைந்து கண்டுபிடித்துக் கொண்டிருந்துக்கின்றோம். இப்பொழுதாவது நாங்கள் மகாலிங்கத்துக்கு இடம் கொடுக்க வேண்டும். நன்றி. உங்கள் இணைப்பை துண்டித்துக் கொள்ளுங்கள். வணக்கம் மகாலிங்கம், வாருங்கள். ஐயோ, அவர் களைப்படைந்து விட்டார் போல் இருக்கிறது. வந்துவிட்டார் வந்துவிட்டார் வந்துவிட்டார் வந்துவிட்டார் மகள்.

0: மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம், வணக்கம். வணக்கம் வணக்கம் மகாலிங்கம் அவர்களே, மகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றீர்கள், நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமா இருக்கேன், மகிழ்ச்சியாவும் இருக்கேன்.
0: அங்க மழை பெய்ததா?
1: மழை எங்கயா, வெயில் தான்
0: ஐயா. பாருங்க எப்படி சலிக்கின்றீர்களா? இதற்கு முன்பு மழை வந்தது தானே ஐயா, சந்தோஷப்பட்டிருக்கலாம் தானே ஐயா. முந்தி வந்த மழை மீண்டும் வரந்தானே. வந்தால் சந்தோஷம், வராவிட்டால் சந்தோஷம்.
1: என்ன
0: கூட கூறுகிறார்கள் இதை பார்த்து மாலையம். சரி, மழை வரவில்லை, மழை வரவில்லை, ஆனால் நாங்கள் வாழ்கின்றோம், வாழுவோம், வரும் மழை என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது வியாபாரத்தை கவனிப்போம். நிகழ்ச்சியிலே நீண்ட நேரம் இணைப்புக்கு அலைந்து தொடைத்து வந்திருக்கின்றீர்கள். இங்கே போராடி பந்தயம் போட்டு தான் பொக்கிஷத்துக்கு நுழைய வேண்டும். பொக்கிஷம் எல்லோரும் வந்து விழுந்து அடிக்கின்றார்கள். சரி, இப்பொழுது உங்களுக்கு இதை சென்ற இலக்கங்களும் இப்போ இருக்கிற எண்கள் 6, 11, 12, 13, 14, 15, அப்புறம் 17 25 வரைக்கும் நிறைய பெட்டிகள் இருக்கின்றன. எந்த பெட்டி வேண்டும்?
1: 11.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அங்கே மந்திரத்தை உங்கள் அற்புதமான குரலில் கூறுங்கள், கேட்போம்.
1: அண்டகாகசம் அபோகாகசம் திறந்துடு சீசே.
0: சபாஸ் சபாஸ், திறந்து விட்டது. சிறப்பான மந்திரம். மகாலிங்கத்தின் பெயரிலே அந்த பெட்டியை திறந்து கொண்டு வந்து வைத்தவுடன் மந்திரத்தை குறை திறந்து விட்டீர்கள், விட்டீர்கள். சரி, இப்பொழுது அடுத்த ஒரு ஊகம். இதற்குள்ளே எத்தனை எழுத்துக்களை கொண்ட பதம் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
1: 5.
0: தாங்க முடியாத சுமை. 2 எழுத்திலே தானே இருக்கின்றது ஐயா, 5 அதிகமாக போய்விட்டது. கெட்டிக்காரன் என்று நுணுக்கமாக 2 எழுத்திலே தருகின்றார்கள். சரியா? நான் கூற வருவது, ஓடும் பாயும் தூங்கும் காயும் குளிரும் எல்லாம் செய்யக்கூடிய ஒன்று. பறவையும் அல்ல, மிருகமும் அல்ல, மனிதர்களும் அல்ல, எதுவாக இருக்கும்?
1: பாயும்,
0: கேட்கவில்லையா நான் கூறியது? பாயும், ஓடும், வளையும், நெளியும், பாயும், குதிக்கும், கெட்டிக்காரன் ஐயா, கற்புற புத்தி ஐயா உங்களுக்கு. உடனே எந்த விதமான மறப்பு தான், 2 புள்ளி உங்களோட பையிலே நான் சேர்த்து விட்டேன். சரியா? நதி, அதான் என் பறவையும் இல்லை, நான் மிருகமும் இல்லை, மனிதனும் இல்லை, ஆனால் ஓடும் பாடும் குதிக்கும் வளையும் நெளியும் பதங்கும் எலும்பும் குளிரும் தூங்கும். கடைசியாக போய் என்னையா
1: அடித்தும் செல்லும்,
0: அடித்தும் செல்லும். பார்த்தீங்கன்னா அடித்தும் என்னங்க தருகின்றீர்கள், எவ்வளவு தரவுகள் இருக்குது. அது நதி என்றது. அதான் ஒரு பாடலே, நதி என்று நதியோடு ஓடிவிடு என்ற ஒரு பாடலே இதை ஒன்றுக்கு இல்லை. வாழ்த்துக்கள். ஓடும் நதியினிலே நதி எங்கே போகிறது, நல்ல பாடல்கள். சரி, இப்பொழுது 11வது கண் பெட்டியை திறந்து பதத்தை கூறி புள்ளியை பெற்றுக்கொண்டீர்கள். இங்கே இப்போ 11 வரைக்கும் வந்து விட்டோம், அதுக்கு பின்பு 16 சென்றோம். இந்த இடையில 6 என்ற ஒரு பெட்டியும் இருக்கின்றது, 6வது எண்ணம். இப்பொழுது எந்த எண் உங்களுக்கு வேண்டும்?
1: 13 இருக்கா?
0: ஆமா, 13 இருக்கு, அப்படியே இருக்கின்றது.
1: 13
0: ஆஹா, இலக்கம் 13. மேல நாடுகளிலே விரும்ப மாட்டார்கள், நீங்கள் விரும்பி விட்டீர்கள். இங்கே மந்திரத்தை கொண்டாருங்கள், இலகசியமாக நாங்கள் கேட்போம்.
1: அண்டகாகசம் அபுகாகசம் திறந்தடு சிசி.
0: சபாஸ் சபாஸ் என்ன சோம்பலாக இருக்கிற, டயர்டு மாதிரி சோம்பலாக இருக்கின்றீர்கள் போல் தெரிகின்றது. என்ன நடந்தது? உற்சாகத்தை காணவில்லை
1: இல்லையா?
0: உடல் நலம் நலமாக இருக்கின்றீர்கள் தானே?
1: நலம்தான்.
0: வெப்பம் கொஞ்சம் கடுமையாக இருக்கிறோம். எங்கள் போன்ற நோயாளிகள் நாங்கள் அந்த எங்கள் இதயத்தை தொட்டு மீண்டும் புதுப்பித்து விட்டார்கள் அல்லவா. எங்களுக்கெல்லாம் இந்த கடும் குளிர் கடும் வெயில் சோர்வை தரும், கவனமாக இருங்கள். சரியா? எனக்கு இப்போ 25 வருதமாகியும் இந்த எனக்கு இதயத்தில் அறுவை சிகிச்சை செய்து 2வது தடவையும் ஒரு தடவை லேசர் மூலம் ஒரு சிகிச்சை செய்வித்தேன் கடந்த 22. ஆனால் எங்களுக்கு அதிகமான வெப்பம் அதிகமான குளிர் ஒவ்வாது. நான் மிக கவனமாக இருக்கேன்.
1: 25 வருடம் ஆகுது.
0: ஆமாம் ஆமாம் ஆமாம். இது அப்பொழுதெல்லாம் ஒரு 10 வருடத்துக்கு தள்ளி வச்சு போடுவாங்க. 25 வருடம், கவலைப்படாதீர்கள். புதுப்பி நாங்களும் நான் இளைஞனை, எனக்கு இப்பொழுதுதான் 25 வயது என்னுடைய இதயத்துக்கு. அப்போ சிந்தனை எப்படி இருக்கும்? அதே போன்று நினைத்துக்கொள்ள அது உங்களுக்கு இன்னும் ஒரு வருடம் கூட ஆகவில்லை, மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நான் ஞாபகத்தில் வைத்திருக்கின்றேன்.
1: இளம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஐயா, அதனால தான் அப்படி அதிகமாக துடிக்க
0: இல்லை இல்லை இல்லை கவனித்து கொண்டு வர இல்லை, அந்த இடத்தை மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு இப்போ அதுக்கு நான் சிகிச்சை அதற்கு கொடுத்த மருந்துகள் ஒரு ஒவ்வொரு மருந்தும் வைத்தியரை கேட்டு வந்தேன், ஏன் இதை தருகின்றீர்கள், இது என்ன செய்யும், அது மட்டும் இல்லாமல் தேடலும் தேடி போட்டு தான் நான் அதை எடுப்பேன். அதுக்கேற்ற பத்தியங்கள் பாகங்களோட கணக்காக இருந்தால் சரி, வெயில் கூட அதையா வெயிலுக்கு சென்ற அந்த அதோட எனக்கு இனியவர் என்னுடன் இருக்கின்றார் 35 வருட காலமாக இனியவர்.
1: ஆமாம்,
0: சர்க்கரை.
1: ஆமாம்யா,
0: அது ஒரு நோய் இல்லை.
1: சிகிச்சைக்கு அப்புறம், அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் காய்கறியில கத்திரிக்காய்ங்கிறது எனக்கு ரொம்ப அலர்ஜியா இருக்கும்.
0: சிறந்தது ஐயா, கத்திரிக்காய் தான் அதிகமான சத்து உள்ளது.
1: இதயத்துக்கு நல்லதுன்னு சொன்னதுக்கு பிறகு நான் திங்கிறேன் ஐயா, எந்த அலர்ஜியும் இல்ல, எந்த
0: சிறப்பையும் இல்லையா. ஏனைய காய்கறிகளை விட அதிலே தான் அதிகமானது. அதனால் தானே ஐயா எங்கள் பரம்பரையிலே, தமிழர் பரம்பரையிலே அங்கேயும் அப்படித்தான் இருக்கும். பிறந்த செல்வ குழந்தை ருதுவாகும் போது பெண் குழந்தைக்கு கத்தரிக்காய், நல்லெண்ணெய், உளுந்து இவற்றை தானே அதிகமாக சேர்ப்பார்கள். புரிகிறதா?
1: ஆமாய்யா, கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சு கொடுப்போம்.
0: கத்திரிக்காயில பலவிதமாக செய்து முதியோர்கள் கொடுப்பார்கள். அது கத்தரிக்காய் ஒரு சிறந்த கிருமிநாசினி, சிறந்த ஊட்டச்சத்து, சிறந்த நோய் விரட்டுகிற சத்துள்ள சாப்பிடுங்கள். அதுக்காக கத்திரிக்காயை வச்சு முழுமையாக சாப்பிடாமல் கத்தரிக்காயில் பலவிதமான உங்கள் சுவைக்கேற்ற மாதிரி கறி வகைகள், சம்பல் அப்படின்னெல்லாம் செய்யலாம். கிச்சடி வச்சடி எல்லாம் செய்யலாம்.
1: கத்திரிக்காய் கொஸ்துன்னு ஒன்று செய்வாங்க, புளி வச்சு நல்லா.
0: இப்பொழுது என்னுடைய நல்லது நல்ல விடயம், எங்களை பொக்கிஷத்துக்கு இவையெல்லாம் அடக்கப்படாத பிரபடயத்துக்கு சொல்லாமல் இப்பொழுது இங்கே தனிமையிலே ஒரு இருந்தது. இப்பொழுது நீங்கள் எதுக்கு வந்து விட்டீர்கள், என்ன கேட்டீர்கள்? 13 கேட்டீர்கள். உங்களுக்காக கொண்டு வந்து பெட்டியை வைத்து விட்டு மந்திரத்தை கூறுங்கள். கூறினீங்கள் கொஞ்சம் சோம்பலாக இருந்தது, அதனால் பெட்டி திறக்கவில்லை. மீண்டும் கூறுங்கள். இங்கே உற்சாகமாக
1: அண்டகாகசம் அவுகாகசம் திறந்தது சீசே
0: பட்டார் பார்த்தீங்களா, அப்படி திறந்தாண்டு சிறப்பு. அந்த உச்சாரதம் சரியா இருக்கும். வாழ்த்துக்கள். சரி, அடுத்த பரீட்சை. எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் ஊகிக்கின்றீர்கள்?
1: 5 தான்.
0: கிட்டத்தட்ட நீங்கள் மீறிவிட்டீர்கள். 4 எழுத்திலே தான் இருக்கின்றது. இருப்பினும் கட்டிக்காரன், கொஞ்சம் கட்டிக்காரன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது தகவலை கேளுங்கள். அது ஒரு ஒரு விருது, ஒரு விருதின் பெயர், ஒரு விருதின் பெயர். அந்த விருது எப்படி வேணா, கவிதைகள் பாடல்கள் எழுதி புனைபவர்களுக்கு இந்த விருதை கொடுப்பார்கள். அப்படி உங்கள் நாட்டிலே எங்கள் நாட்டிலே இருக்கின்றார்கள், பலருக்கு இந்த பட்டம் இருக்கின்றது. இப்போ கவிஞர் திலகம், கவியரசு போன்று இந்த பாடல்கள் எழுதுவதற்கு ஒரு விருது இருக்கின்றது. அது புரிகிறதா? 4 எழுத்தை கொண்டது எப்படி இருக்கும்? ஒரு
1: எழுத்து
0: கவியரசு, 5 எழுத்து அல்லவா? 4. சரி, உங்களுக்கு இன்னும் யோசித்து பாருங்க, என்னென்ன விருதுகள் கிடைக்கும் அவர்களுக்கு என்று. பாடல்கள் எழுதுபவர்கள்,
1: கவிஞர்,
0: கவிஞர், கட்டிக்காரன். 4 எழுத்தா என்னடம் அப்படி இல்லை, வேறு விதமா இருக்கு. வரதராஜனுக்கு ஒரு படம் இருக்குது, இந்த பெயரோட வரதராஜன் என்ற பெயர் இருக்கிறது. இளையராஜாவை இந்த சரித்திரத்துக்குள்ளே வரும்
1: பாவலர்,
0: பாவலர் பாவலன் பாடிய பாடல், நல்ல பாடல், பாவலர் என்ற பட்டம். அது ஒரு விருது, பாவலர் என்பது ஒரு விருது. ஆனால் அதை சிலர் குழந்தைகளுக்கு இப்பொழுது சூட்டுகிறார்கள். அது நல்ல பெயர், மங்களமான பெயர், ஒரு முழுமையான பெயர், நிறைவான பெயர். பாவலர், பாடல்கள் எழுதுபவர், வல்லவர். பா என்றது பாடல், கவி. பாவலர் சிறந்த பதம், சிறந்த பதத்தை கண்டுகொண்டோம் உங்கள் மூலமாக. உங்களுக்கு அதற்கான 2 புள்ளிகளை உங்கள் பையிலே நான் உடனடியாக சேர்த்து விட்டேன். உங்களுக்காக ஒரு பாடல் ஒளிபரப்புவதற்கு காத்து கொண்டிருக்கிறது மொன்றியல் தமிழ் வானொலி. பொக்கிஷத்துக்கு வந்து இணைந்ததற்காக என்ன பாடலை விரும்புகிறீர்கள்?
1: ஓடம் நதியினிலே ஒரு மட்டும் கரையினிலே,
0: ஏ ஏன்னா ஓடம் நதியினில் என்று பாடல் கேட்கின்றீர்கள், எதன் காரணம் உண்டா? ஓடம் நதியினிலே. வாழ்த்துக்கள், சிறப்பு. நீண்ட நேரம் பேசிவிட்டோம், நீங்கள் கொஞ்சம் ஓய்வெடுத்து மீண்டும் ஓடி வாருங்கள்.
1: நன்றி,
0: நன்றி. இரண்டாவது சுற்றுக்கு யார் வரப்போகின்றீர்கள்? இன்னும் வர இருக்கின்றீர்கள், வர வேண்டியவர்கள் ஓடி வரலாம். இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், 12:38. நண்பகலை காட்டும் வேளையில் என் அன்பு மகள் சியாமலா ஓடி வந்து விட்டார்.
2: வணக்கம்.
0: வணக்கம் மகளே. வணக்கம் சியாமலா. எப்படி அம்மா இருக்கின்றீர்கள்?
2: நல்லா இருக்கேன்ப்பா.
0: நலமாக இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். அங்கே மழை ஏதாவது பெய்த சிலமன்?
2: வியர்வை மழை மட்டும் தானப்பா இப்போது இருக்கிறது.
0: வியர்வை மட்டும், அது மழை போல இருக்கிறதா வியர்வை? அந்த
2: இப்போ எனக்கு அப்படிதான்ப்பா இருந்துச்சு, அடுப்பு கரையில வேலை பார்த்துட்டு இருந்தேன்.
0: அப்படின்னா சட்டையெல்லாம் நனைந்திருக்குமே இப்பொழுது. அது உடலிலே இருக்கின்ற களங்கங்கள் வெளியேறத்தான் வெப்பம் வந்து அதை வெளியேற்றுகிறது. அந்த வெப்பம் வரும் வேளையிலேயாம் எங்கள் மேனியிலே இருக்கின்ற வியர் நுண் துளாய்கள், எங்கள் கண்ணுக்கு தெரிய மயிர் துளை குழாய்கள், ஒவ்வொரு ரூமும் இருக்கிற இடத்துல அந்த குழாய் இருக்கின்றது சின்ன, அதன் உள்ளாலே பயணித்து அந்த வியர்வையாக அது வெளியேற்றப்படுகின்றது. வேறு வழியாக வெளியேற்றப்பட்டாலும் இந்த கழிவுகள் வந்து உடம்பிலே சேர்ந்திருக்கின்ற துர் நீர் அல வெளியேறுவதற்கு வியர் நுண் துளாய். அப்போ குளிர் என்றால் சுருங்கிவிடும், வராது. எங்களுக்கெல்லாம் இங்கே வியர்வை வாரது குறைவு, அதற்காக பலாத்காரமாக நடந்து வெப்பத்தை ஏற்றி கொள்ளுவோம். அங்கே இயற்கையாகவே எங்களுக்கு அது, எங்களுக்கு இயற்கையாகவே அது வெளியேற்றப்படுகின்றது. அநேகமான கொழுப்பு படியாமலும் இருக்கும் இந்த வியர்வை வெளியேறி கொண்டு சென்றார். அதனால் அது நன்மை என்று எண்ணிக்கொள்வோம் இல்லையா? அதிலும் பெண்களுக்கு சமையல் செய்வதென்றால் சமையல்காரைக்கு சென்று விட்டால் எப்படி இருக்கும்? அடேங்கப்பா, கையும் வைக்கல, இந்த கையாலையும் துடைச்சு, அந்த கையாலையும் துடைச்சு, அப்படி முழங்கையாலையில் ரெண்டையால துடைச்சு ஈரமாயிருக்கு. எங்களை அன்னை தந்த வீட்டுக்காரர் செய்யும்போது அப்படித்தான் இருக்கு. எங்களுடைய அம்மா அப்படியே தாமணி தொங்கலால் துடைச்சு துடைச்சு துடைச்சு துடைச்சு பொங்குவார். சரி, நல்லது சாமலா, இதை கேட்டு மகிழ்ந்து விளை. இப்பொழுது இங்கே 6வது எண் இருக்கின்றது, 12வது எண் இருக்கின்றது, 14, 15, 17, 18 தொடர்ந்து செல்கின்றது. எந்த எண் வேண்டும்
2: உங்களுக்கு
0: தக்க வைக்க கூடாது. நம்ம ஆரம்பத்திலிருந்து ஓடி இங்கே 11 மட்டும் வந்து வேந்து கொஞ்சம் தாண்டி 13 போய் வேந்து தாண்டி தாண்டி 16 போய்விட்டோம். சரி,
2: 13.
0: இப்போ நாங்கள் 6வது எண் பெட்டியை கொண்டு வர ஒரு மந்திரத்தை இதுவரை பெண் குரலில் வரவில்லை, தாருங்களேன் உங்கள் குரலில் செய்யாமலா. சிறப்பாக பெண்குழல் வந்தவுடன் பக்தியோட வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது உங்க ஊகத்தை பார்ப்போம். அதற்குள்ளே இருக்கும் பதத்துக்கு எத்தனை எழுத்துக்கள் காணப்படும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
2: 4 எழுத்து.
0: கட்டிக்காரி, கட்டிக்காரி, கட்டிக்காரி. நீங்க பார்த்து விட்டீர்கள் இந்த பெட்டியை என்னுடைய அந்த பதம் கூறுவது மகளே, எங்களை எல்லாம் அடுத்தவர் பார்த்து மதிப்பதற்காக நாங்கள் நடந்து கொள்ளும் விதம். இந்த பதத்தை நாங்கள் கேட்கும் பொழுது ஒரு சந்தோஷமாக இருக்கும் எல்லோருக்கும். இது வந்து பணத்துக்கும் இந்த பெயர் உண்டு. நாங்கள் ஒருவருக்கு வாக்கு கொடுத்து விட்டால் அந்த வாக்கை மீற மாட்டோம், சரியாக செய்து விடுவோம். அதை நாக்குக்கும் அதை கூறுவார்கள், நல்ல நாக்கு, தவறாதவர் என்று கூறுவார்கள்.
2: நாணயம்,
0: வாழ்த்துக்கள். நாணயம் மனிதனுக்கு அவசியம்,
2: அவசியம்.
0: அது மாதிரி நாணகம், நாணயம் எங்களுக்கு அவசியம். கையில காசு வேண்டும் இல்லையாம்மா? நாணயம், நாணயம் என்பது நன்மதிப்புக்கு வருகின்ற ஒரு பதம், அதை விட பணத்துக்கும் வருகிற. கெட்டிக்காரை சிறப்பான பதத்தை தந்து பதில்களை கேட்டு வேறு அதற்குரிய பொருளையும் கண்டுகொண்டோம். அப்படியே கொண்டு 2 புள்ளிகளையும் அச்சொட்டாக உங்களோட பெட்டிகளே போடுகிறோம், ஒரு குறைவும் இல்லாமல். 2 கெட்டிக்காரை, கெட்டிக்காரை. இப்பொழுது 12, 14, 15 அதைத் தொடர்ந்து 17, 18 இருந்து 25 வரை 12 இதையும் உங்களுக்கு தெரிந்த வயதா பெற நின்றுகிறேன் என்ற இதுக்கும் 2 இருக்குத்தானே. அப்படி என்றால் நீங்கள் அந்த மந்திரத்தை அழகாக கூறுங்கள். அந்த நளினமாக உங்களோட மந்திரத்தை உங்களுடைய ஊகம் பார்ப்போம். உங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஏதோ உள்ள மனது சொல்லுது எத்தனை எழுத்துக்கள்?
2: 6
0: அடேங்கப்பா, மீண்டும் 4 தானே வந்திருக்குது. அப்ப கெட்டிக்கார சொல்லமா இணைத்து விட்டா நான் சொல்ல
2: பாதி கெட்டிக்காரு சொல்லுங்கப்பா
0: சொல்ல வேணும். சரி, நான்கழுத்துலதான் மீண்டும் உங்களுக்கு நான்கழுத்து தான் அதிர்ஷ்டம் என்று உள்மனது சொல்கிறதுன்னு சொன்னேன். அதுக்கு இடையில போடா 6 போயிட்டீங்க. எண்ணம் பெரிதுதான், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உயர்ந்த எண்ணம் தான் நல்லா. சரி, இப்பொழுது அது என்ன பதம் என்று உங்களுக்கு கூற 4 காணும் 12 கண் பெட்டிக்குள்ளே. 12 தானே தந்தீர்களா? பெட்டிக்குள்ள இருப்பது இதிகாசங்களுக்குள்ளே வருகின்ற ஒரு விடயம். ராமபிரான் வந்து சீதாதேவியை திருமணம் முடிப்பதற்காக அங்கே வந்து பில் ஒன்றை ஒடிக்கின்றார் அல்லவா? அதை எடுத்தவுடன் தடக்கண்டு முறிந்து விட்டதாம். அதனுடைய பெயர் என்ன? அந்த வில்லின் பெயர் உங்களுக்கு தெரியும். வருகின்றதா ஞாபகத்துக்கு?
2: இல்ல யோசிக்கிறேன், ஞாபகத்துக்கு வருதான்னு சொல்றேன்.
0: அவ பிறக்கும் பொழுதே அவளோட வந்த சிவனால் அருளப்பட்ட சிவபெருமானுடைய சிவபெருமான் என்று கூடும் பொழுது முதல் 2 எழுத்தும் அதுல அடங்கி இருக்கின்றது. உங்களுக்காக உங்கள் பையிலே சேர்க்கப்படுகின்றன. நீங்கள் உங்கள் பாடலை தர வேண்டும். என்ன பாடல் வேண்டும்?
2: அப்பா காற்றிலே வர கீதம் படம் பா. கண்டேன் எங்கும் பூமகள் அந்த பாட்டு. மதியம் நேர் நேரத்துல கேட்டது வந்து சோக பாட்டு, இது வந்து சந்தோஷமான பாட்டு. இது ஜானகி அம்மா பாடினது, அது வாணி அம்மா பாடினது.
0: ஆமா, அவங்கள ஜானகின்ற குரல் வரும், காற்றின் வரும் கீதம் இல்லையாமா?
2: ஆமாப்பா, ஆமாப்பா.
0: வாழ்த்துக்கள், இனிமையான பாடல். இப்பொழுது ஓய்வெடுத்து
2: காற்றின் வரும் கீதம் படம் பா.
0: ஆமா ஆமா, மீண்டும் வர வேண்டும். ஓய்வெண்டு தருங்க, ஓய்வெடுத்து வாழ்த்துக்கள். கட்டிக்காரே கட்டிக்காரே, மகிழ்ச்சியாக வந்து நல்ல. இப்பொழுது வந்துவிட்டால் அடுத்த மகள் வருகின்றார், கஸ்தூரி சயந்தன், இங்கிலாந்திலிருந்து, ஆங்கிலேய நாட்டிலிருந்து அழைக்கின்றார் அன்பு மகள் கஸ்தூரி சயந்தன். வணக்கம் மகளே. வணக்கம்
3: மதிய வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றேன். எங்கள் மதிய வணக்கத்தை இந்த உங்களுக்கு மாலை வணக்கத்தை தருகிறேன். அதாவது இரவை தொட போகின்றீர்கள். நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? மழை இடையிடையே நேற்று தூரலாக இருந்து இன்று மழை வரவில்லை. காலையிலே மழை குணமாக இருந்தது, மழை வராது என்று.
3: எங்களுக்கும் அப்படித்தான், காலையில மழை மூடிற மாதிரி இருந்தது, மத்தியானம் நல்ல வெளிச்சம் பெய்யலுமாம இருந்தது.
0: நாங்கள் இப்பொழுதுதானே மதியத்தில் இருக்கின்றோம் நண்பகல்லே, பார்ப்போம். சரி, சமையல் எல்லாம் முடிந்து உணவு எல்லாம் மறந்து விட்டீர்களா? இல்லை, ஆக்கி விட்டீர்கள், இனித்தான் ஊட்ட போகின்றீர்கள். நாங்கள் இங்கே போட்டியிலே கலந்து கொள்வோம். 14, 15, 17, 18, 19, 20 என்று 25 வரைக்கும் செல்கின்றது. உங்களுக்கு எந்த எண் வேண்டும்?
3: 15
0: அதுல அந்த வடகிழத்து ஜியா
3: ஜானா
0: வடகிழத்து அர்ஜித். அர்த்தம் என்னம்மா அதுக்கு?
3: அது அர்ச்சிதன், அர்ச்சனைக்குரியவன்ன்றது.
0: அர்ச்சிதன்னா அர்ச்சனையே குறிக்கின்றது. வாழ்த்துக்கள், சிறப்பான பெயர், தமிழ் பெயர் நல்லது. அந்த எழுத்து தான் ஒன்று. நாங்கள் ஆங்கிலத்தில் எழுதும் பொழுது அர்ச்சித்தன் எழுத முடியாது, அர்ச்சித்தன்
3: தான்.
0: எனக்கும் வந்து செல்வராசா என்று அழகாக பாசமாக கூப்பிடுகிற பெயரை ஆங்கிலத்தில் செல்வராஜா என்று வைத்து விட்டார். ஆனால் நான் கையெழுத்து எப்பொழுதும் செல்வராசா என்று தான் வைத்துக் கொள்வேன். அது என் தாய் தந்தையர் தந்த பெயர், அன்பாக தந்துட்டு செல்வம் ராசா மகனே செல்ல ராசா என்ற பாட்டி கூட செல்ல ராசா என்று அழகாக கூப்பிடுவார். அப்படி ஒரு அழைப்பு இனி எப்பொழுது கிடைக்குமோ தெரியாது. வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது நாங்கள் போட்டிக்குள் நுழைவோம் மகளே. 14 தனித்து நிற்கின்றது இங்கே. நீங்கள் 15 கேட்டீர்கள். அங்கே மந்திரத்தை கூறுங்களேன். இரண்டாவது பெண் குரலில் கேட்க போன்றோம். கொண்டு வாருங்கள் கஸ்தூரி.
3: அட்டேங்க
0: அப்பா, அவசரமாக வாரத இந்த மாதிரி இந்த பூர்தம் அந்த மாதிரி. வாழ்த்துக்கள். திறந்து விட்டது, திறந்து விட்டது. சபாஷ். இப்பொழுது உங்கள் ஊகம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எத்தனை எழுத்துக்கள் காணப்படும்?
3: அந்த 15
0: அட்டேங்க அப்பா, கெட்டு கரையன்னு சொல்ல முடியாமல் போய்விட்டது மகளே. அந்த கடைசியா சொன்னதான் வந்திருக்கு, பாதிதான் வந்திருக்கு, மூன்று. நீங்கள் அதிக கெட்டி காரியன்னு அப்படி வந்திருக்கு. சரி, அது என்ன என்று பார்ப்போம். தரவுகளை தருகின்றேன், பொறுமையாக கேளுங்கள், அவசரப்பட வேண்டாம். இது வந்து தாவரங்களுக்குள்ளே உண்டு, ஆனால் உயர்ந்து வளரக்கூடிய ஒன்று. நாங்கள் அதற்கு இளம் வயதிலே, சின்ன வயதிலே நாங்கள் அதுக்கு நீர் ஊற்றி வளர்க்கும் போது அந்த நன்றியை தரும் வகையிலே தலையால வளர்ந்த விண்வன் தந்து கொண்டிருக்குமா அந்த மரம். ஒரு நன்னறி பாடல்லே இருக்கின்றது, தலையாலேயே தான் தருவதால் என்று முடிகின்ற பாடல்லே இருக்கின்றது. எங்கள் ஊரிலே நிறைய உண்டு, வெளிநாடுகளிலே அது இல்லை. ஆசிய நாடுகளிலே அநேகம், பிலிப்பீன் போன்ற நாடுகளில் மிகவும் அதனுடைய பலனை நாங்கள் தினமும் அனுபவிப்போம். அந்த மரத்தினுடைய பயனை. மூன்று எழுத்துக்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நாங்கள் இளமையிலே அதற்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்தால் அதை நன்றியை வைத்திருந்து தலையால தருமாவங்களுக்கு இளநீராக. தென்னை என்ற சரியான பதிலை உதவியின்றி பெற்றுக்கொண்ட உங்களுக்கும் 2 உங்கள் பையிலே சேர்கின்றது. வாழ்த்துக்கள் கட்டிக்காரி. இப்பொழுது அடுத்து எந்த எண் உங்களுக்கு வேண்டும்? இப்பொழுது 20 எண் பெட்டியை நீங்கள் திறக்க வேண்டும் என்றால் உங்களுடைய மந்திரத்தை சூட்சமமாக கூற வேண்டும் கெட்டிக்காரி. திறந்து விட்டது, திறந்து விட்டது கெட்டிக்காரி. வாழ்த்துக்கள். எப்படி திறந்தது? பட்டார் என்று திறந்து விட்டது. சரியா, சரியான மந்திரம். நான் கேட்கவில்லையே இன்னும், நான் இன்னும் கேட்கவில்லையே. எத்தனை? இதுதான் முந்த கூடாது. சரி பார்ப்போம். எங்கே நான்கழுத்துகள் நான்கை நீங்கள் இன்னும் இரண்டாலே பெருக்கி எட்டுலே இருக்கின்றது. அவருக்கும் அதுதான் எட்டு தான், ரெண்டாம் நம்பர் காரணம்
3: தானே.
0: சரி, எட்டு எழுத்துல இருக்கிறது. மிகவும் சுலபமான பதம் இது. வந்து உங்களால் முடியும் சொல்லுவதற்கு. இதனால நீங்க டப்பனை கண்டுபிடிப்பீர்கள். இந்த வார்த்தையை நான் இங்கே ராஜராஜன் என்ற நேயர் வரும் பொழுது நான் உபயோகிப்பேன். அதாவது நீதியோடு சம்பந்தப்பட்டது, நியாயம் பெற்றுத்தரக்கூடிய ஒரு பதவியை உடையவர்களை இப்படி அழைப்போம். அதான் இப்போ நீ
3: உச்சரித்ததான்.
0: சக்கரவர்த்தி அல்ல, நியாயத்தை எங்களுக்கு பெற்றுத் தருவதற்காக நீதிமன்றத்திலிருந்து வாதாடுபவர்கள் எங்களுடைய ராஜராஜன் அவர் தான். அவர் இங்கே வரும் பொழுதெல்லாம் நேராக நான் அவர் என்ன கேள்வி கேட்கக்கூடாது நீங்கள் சொல்ல. இன்னொரு பெயர் இருக்கின்றது அதுக்கு. எட்டு எழுத்துலேயே இருக்கும், எண்ணி பார்த்து கூறுங்கள்.
3: அதுதான் ஆனா பதில், அதுதான் அதுக்கு வேறு ஒரு பெயர் இருக்கே.
0: அது போல அப்படித்தான் உழன்றார் எங்களுடைய கிருஷ்ணன். சரியா, இது உங்களுக்கு தெரியும், நீங்கள் கூறுங்க என்னென்ன பேர் இருக்குன்னு பாருங்கள் பார்ப்போம். வாழ்த்துக்கள். சட்ட வல்லுநர் என்று கூறப்படுவது கெட்டிக்காரி, கெட்டிக்காரி என்று ரெண்டு தரம் குறிப்பிட்டேன். அவர்களை சட்ட வல்லுநர்கள் என்று கூறுவார்கள். சட்ட வல்லுநர்கள். இன்னும் ஒரு பெயர் இருக்கு, நியாய துறந்தனர், வழக்கறிஞர் என்றெல்லாம் நியாய துறந்தர் வழக்கறிஞர் என்றால் ப்ரொக்டர் என்று கூறுவார் ஆங்கிலத்திலே. நியாய துறந்தரரை அட்வொகேட் என்று கூறுவார்கள். அப்பக்காத்து என்று கூறுவார். பிறக்கிராசி தமிழ்ல நாங்கள் எங்கள் பேச்சு தமிழ்ல பிறக்கிராசி அப்பக்காத்து என்று கூறுவோம் அல்லவா. மற்றது நீதிபதி. நீதிபதி சட்டத்தரணி, வல்லுநர், அடுத்தது நீதிபதி, நீதவான் என்றெல்லாம் கூறுவார்கள். சரி, இதெல்லாம் வந்து சட்டத்துறையில் அமைந்தவர். கெட்டிக்காரி கைவிடவில்லை, ஒருபோதும் கைவிடல. அப்படி என்ன உங்களுக்கு என்ன பாடல் நான் தர வேண்டும் பதிய போகின்ற?
3: அதுக்கு அப்பா கைவிடாதபடி ஐயா, அன்புள்ள அப்பா படத்துல அந்த பாடலும் அப்படியே வரும் ஐயா.
0: அன்புள்ள
3: அப்பா,
0: உங்கள்
3: காதல் காதையை கேட்டால் தப்பா.
0: அதானே அன்புள்ள அப்பா என்ற பாடல். அன்புள்ள அப்பப்பா அப்பப்பா கேட்டு விட்டீர்கள், பதிலை கூறிவிட்டீர்கள். எல்லோரும் வந்து வாழ்த்துக்கள் மகளே. முதலாவது சுத்தை அற்புதமாக வென்று இருக்கின்றார்கள் எல்லோரும். இப்பொழுது
3: அடுத்த சுத்துக்கு திரும்ப வந்தாலும்
0: இரண்டாவது சுத்துக்கு வரலாம். இரண்டாவது சுத்துக்கு வர வேண்டும். நாகப்பன் இவ்வளவு பொறுமையா இருக்கின்றார், எத்தனை தடவை வந்து விடுவார். கிருஷ்ணன் வந்து ஒவ்வொருத்தரும் வருவார்கள். இப்பொழுது அவர்கள் தாமதித்து கிட்டத்தட்ட எட்டு உறவினர்கள் வந்து விட்டீர்கள். தேவா, நாகப்பன், சரவணன், கிருஷ்ணன், அனுஷியா, மகாலிங்கம், சியாமலா, கஸ்தூரி. வெற்றி வெற்றி சிறப்பு. நான் பெட்டிகளை அதிகமாக கொண்டு வந்தால் கொள்வனவுக்கு நிறைய இருக்கின்றீர்கள். எங்கே இரண்டாவது சுற்றுக்கு வந்து விட்டார். இரண்டாவது சுற்றுக்கு தேவா, வாழ்த்துக்கள் மகளே, மீண்டும் பாருங்கள். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் தேவா. வணக்கம். இல்லை, இரண்டாவது சுற்றுக்கு யார் இப்பொழுது முந்தி விட்டார்? சியாமலா முந்தி விட்டார். வணக்கம் சியாமலா.
4: வணக்கம்.
0: வணக்கம். இப்பொழுது உங்கள் இரண்டாவது சுற்றுக்காக இங்கே எண் 14, 17, 18, 19,
4: 21, 22, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122, 123, 124, 125, 126, 127, 128, 129, 130, 131, 132, 133, 134, 135, 136, 137, 138, 139, 140, 141, 142, 143, 144, 145, 146, 147, 148
0: ஒன்று சேர்த்து ஆறு என்றால் எப்படி இருக்கும்? ஆறு
2: இருக்கும்.
0: அப்ப நலமாக இருக்கும் என்றால் அதற்குள்ளே உள்ள எழுத்துக்களை குறிவிட்டீர்கள். சரி, நான் தரவுகளை தருகின்றேன். ஆறு எழுத்துக்களை கொண்ட பதம். இது வந்து ஒரு உயிரினம், ஆனால் இது பிராணியுமல்ல, பறவையுமல்ல, மிருகமும் இல்லை, அவ்வளோ பெரிய பூச்சி இனங்களை சேர்ந்தது. இது அநேகமாக விவசாய நிலங்களிலே காணப்படும். கூடுதலாக நெற்கதிர் சோழன் உள்ள இடங்களிலே இவர் வாழ்வார். பச்சை நிறமாக இருப்பார், ஆறு கால் உண்டு, அதுக்கு இலேசான இறக்கை உண்டு, தத்தி தத்தி பாயும். இவருக்கு ஒரு பேர் உண்டு. அது வந்து படையெடுத்து வந்தேன் ஒரு தடவை இந்தியாவில் இது பெருக்கெடுத்து வந்து பெரிய அழிவுகளை கொடுத்தது. இலைகளை அரிச்சு அரிச்சு அரிச்சு அரிச்சு செய்துவிடும். அது நாங்கள் போனால் எங்களே வந்து ஓடி வந்து தொத்தி இருக்கும். பச்சை நிறம் நாங்கள் வீட்டிலே வளர்க்கின்ற வளர்ப்பு பறவை ஒன்றை அது கடை இறுதி எழுத்தாக சேர்த்துருக்கும். அதிலே உங்கள் பெட்டியை கொண்டு போய் ஒரு இரண்டு புள்ளியை சேர்த்து விடுது. மேலும் ஒரு பெட்டியை திறக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கின்றது.
2: திறந்து
0: விட்டது பெட்டி. நம்ம அந்த மாதிரி திறக்குது பெட்டி. அழகு அழகு. சரி, அது திறந்த எழுத்தில் எழுத்திருக்கும். அதுல பட்டியலை பார்க்க மாட்டீர்கள். சரி, ஐந்து எழுத்துக்களுக்கு உண்டு. அது ஒரு ஆணின் பெயர், பாரதத்திலே வருகின்ற ஒருவர். அதாவது வந்து குந்தாதேவி கர்ணனை பெட்டியிலே மூடி ஆற்றிலே தள்ளிவிட்ட போது அதை கண்டெடுத்த ஒரு குதிரை ஓட்டுபவர், அவருடைய பெயர். அதாவது கர்ணனை வளர்த்த தந்தையின் பெயர்.

0: அந்த முதல் மூன்று எழுத்தும் நாங்கள் எங்கள் பேச்சு தமிழ்லே தமிழ்நாட்டிலே நீங்கள் கூறுவீர், பணத்தை குறு காசுக்கு இப்படியும் கூறுகிறார். முதல் மூன்று எழுத்தம்
1: ஐந்து
0: எழுத்து, அதோட நீ ரெண்டு எழுத்து அவன் அது ஆண் பாலை குறிக்கிறதா வெறும் இல்லையாம்மா இல்லையாம்மா. இப்போ எங்களுடைய நாட்டிலே இப்போ எங்களுடைய இந்தியாவிலே பணங்களை எப்படி சொல்வீர்கள், துட்டு என்று கூறுவீர்கள், வேறு எப்படி கூறுவீர்கள், வேறு கொஞ்ச காசை சொல்வீர்கள் இல்லாமல்
1: சில்லறை சில்லறை
0: சில்லறைக்கு இன்னொரு பதம் இருக்குது, இன்னொரு பதம் இருக்குது, பாடல்களும் இருக்கின்றது. சில்லறைகள் எதுவும் வாங்க போகிறோன்டா இல்லை பிள்ளைகளை எதுவும் கேட்டுவிட்டால் என்னட்ட ஒரு ஒரு துட்டும் இல்லையே என்று கூறுவதை இப்படியும் கூறுவீர்கள். மூன்று
1: எழுத்து
0: பேச்சு தமிழிலே காசு எப்படி எப்படி எல்லாம் கூறுவோம், பணம்
1: பைசா சொல்லுவோம்,
0: பைசா அது வந்து எங்களுடைய மொழி இல்லை, பைசா வந்து நாங்கள் பேச்சு தமிழ் சொல்லுகிறோம் ஒன்று பைசா, அது ரெண்டு எழுத்து, வேற இன்னொரு துட்டு மூன்று எழுத்து, வேற பணம் சொல்லுவோம் மூன்று எழுத்து,
1: பணம் காசு, ஆமா பணம்
0: காசு ரெண்டு எழுத்து, அப்புறம் என்ன சொல்லுவோம், அந்த காசு இல்லை என்றதுக்கு ஒரு ரெண்டும் ஒரு இடையில சேர்த்துக்கோ, ஒரு என்றதுக்கும் காசு என்றதுக்கும் இடையிலே ஒரு ஒரு சொல்லை வைத்து கூறுவோம்.
1: ஒரு காசு இல்லைன்னா
0: இல்லை ஒரு கொஞ்ச காசையும் கேட்கக்கூடாது என்று சொல்லுவோம் சில பேருக்கு கூறும்பொழுது. இப்போ உங்களுக்கு தருவதற்கு என்னட்டே ஒரு பெரிய நீங்கள் கல்லை எடுத்து உடைத்து விட்டு அரிக்கும் பொழுது கீழே கொட்டி மிஞ்சு சல்லி சல்லி கட்டிக்கார், அந்த சல்லியை ஆண் பாலே கூறுனா அப்படி கூறுவோம். வாழ்த்துக்கள் அவன்தான் ஒரு சல்லி காசு கூட வழி இல்லையப்பா, ஒரு சல்லி காசு கூட போடுறாங்களே, எல்லாராலும் உபயோகிக்கப்படுற அந்த பதம், அங்கேயும் சல்லி என்று கூறுவார்கள் இல்லையா, அம்மா சொல்லி ஒரு சல்லி காசுக்கு பயன்பட மாட்டாங்கன்னு சொல்லுவார்கள். உங்களுக்கு ஜல்லி என்று ஜல்லி எங்கள் நாட்டிலேயும் சிங்கள மக்கள் வந்து சல்லி என்று பணத்தை கூறுவார்கள். சிங்களத்தில் சல்லி உண்டா, சல்லி சல்லிதீன்னு காசு இருக்கிறதா சல்லினே என்று கூறுனா இல்லை என்று கூறுவார். வாழ்த்துக்கள், மீண்டும் இரண்டு புள்ளி உங்கள்
1: பட்டியலாரி
0: யூகிக்க வேண்டும், அதற்கு இந்த தரவுகளை நான் தந்து உங்களை கொண்டு பெற்றுக் கொண்டேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுதுதான் நாங்கள் சட்ட வல்லுநரை கூட்டம் வந்து விட்டார் வழக்கு வைக்க வழக்காடுவதற்கு நன்றி, அவரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம் வணக்கம் இல்லை, அவருக்கு முந்தி கிருஷ்ணன் முந்தி விட்டார் இரண்டாவது. வணக்கம் கிருஷ்ணா, அனுஷியா வந்து விட்டார், வணக்கம். 18 19 18 வணக்கம் வணக்கம், 18 19 21 22 23 24 25 இத்தனை பெட்டிகளும் உண்டு, உங்களுக்கு எந்த பெட்டி வேண்டும்?
2: 18
0: சார், 18 வந்து மந்திரத்தை உங்களுக்காக நான் கூற வேண்டும். இந்நேரம் அப்பா இல்லவா, மகளின் கோரிக்கையை பூர்த்தி செய்ய வேண்டும். அண்ட காக்கசும் அபு காக்கசும் திறந்துடு சிசு, நான் சொன்ன பதம் இல்லவா திறந்து விட்டது பெட்டி அனுசியா, ஆனால் எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் நீங்கள் கூற வேண்டும். கட்டிக்காரி கட்டிக்காரி நான் தான் மட்டை எஞ்சி இருக்கின்றது, நான் கூட்டி குறைஞ்சி செல்லவில்லை, ஆனால் அதற்குள்ளே இருக்கிற பதத்தில் மூன்று எழுத்துன்னு தான் நாங்கள் உச்சரிப்போம், பேசும் பொழுது மூன்று எழுத்துல தான் கூறுவோம். நீங்கள் மூன்று எழுத்துலையும் கூறலாம், நாலு எழுத்துலையும். இவர் வந்து ஒரு மிகவும் தர்மவானவர், இவர் ஒரு தர்மவர், எங்கள் வாழ்க்கையில இவரை மீறி எதுவும் நடவாது. இறுதி வரைக்கும் ஆரம்பத்தில் வர்ற இறுதியிலே எங்களிடம் வருபவர். மூன்று எழுத்துலே தான் நாங்கள் கூறுவோம், ஆனால் அவரை நான்கு எழுத்துலே தான் எழுதுவோம். அவர் யாராயிருக்கும் இறுதி நேரத்தில் பாரபட்சம் பார்க்க, இவருக்கு இன மத மொழி பேதம் எதுவுமே இல்லை. நல்ல ஒரு தர்மவான் இவர். யார் எருமை வாகனம் அவருடைய வாகனம்? அவர் தான் அங்க குறிவிட்டார், உங்களுடைய அவர் குறிவிட்டார் இல்லையா? எமன் என்று, எமன் என்று மூன்று எழுத்திலே கூறுவோம், பேசுவோம். ஆனா இயமன் என்பதுதான் எங்களோட தமிழ் மொழியிலே எழுதும் பொழுது இயமன் நான்கு இடத்திலே வரும். எமன், எமன் என்ற ஒரு திரைப்படமும் வந்திருக்கின்றது அண்மை காலங்களில். வாழ்த்துக்கள். சரியான பதத்தை கூறி கட்டிக்காரி என்ற பெயர் கேட்டு மீண்டும் இரண்டு புள்ளியை தன்னுடைய பையிலே சேர்த்துக் கொள்ளுகின்றார் மகள் அனுஷியா. 18வது பெட்டி இயமன் என்ற பதிலை தந்துவிட்டு இப்பொழுது எந்த பெட்டி எண் வேண்டும் உங்களுக்கு அனுஷியா?
2: எந்த பெட்டி பாயிருக்கு? 21.
0: 19 இருக்குது, 21 இருக்குது, 22, 23, 24, 25. அது உங்களுக்கு 21 வேணுமா? 19
2: வேணுமா?
0: சரி, மாற்றி விட்டீர்கள். என்ன நடக்க போதோ தெரியாது. போது முன்வைத்த வாழை பின் வைக்க கூடாது. எண்ணத்தை மாற்றி விட்டீர்கள். மந்திரத்தை நான் சொல்கிறேன். அண்ட காகம் அபூக்காகும் திறந்துடு செய்து பிழைத்து விட்டது மந்திரம். வாய் தடுமாறி விட்டது. அப்பாவுக்கு வயசாகி விட்டது. மகளே, நீங்கள் தான் சொல்லி பழக வேண்டும். நிலவிலும் உங்களுக்காக நான் மந்திரம் ஒரு தடவை நீங்கள் சொல்லி பாருங்களே. எங்கள் சிலங்கள் கேட்பா? அது பிள்ளையா இல்லை? பிள்ளையண்டாலும் காரியம் இல்லை. மகளின் குரல் ஒரு தடவை கேட்போம். எல்லோரும் விரும்புகிறார்கள். குரங்கள் அழுத்தந்திருக்காக உச்சரிச்சிருக்கேன். எத்தனை மகளை வருகிறீர்கள் என்றாலும் இந்த மகளுக்கு நான் உதவி இன்னும் தேவைப்படுது. சரி, பெட்டி திறந்து விட்டது மகளே. எத்தனை எழுத்துக்கள் காணப்படும் அம்மா? கட்டிக்காரி. மீண்டும் கட்டிக்காரி பார்த்து விட்டால் போட என்னுடைய பட்டியலை இல்லையா? எழுதி வச்சிருந்தது பார்க்கவில்லை. கட்டி உண்மை சொல்லும் அனுசியா, உண்மை சொல்லக்கூடிய பிள்ளை தான். ஐந்து எழுத்திலே தான் அழகாக காட்டப்படுகின்றதம்மா. அதனுடைய கருத்துக்களை கூறும் இது என்னவென்றால், எங்களுக்கு இந்த வாழ்க்கை, இந்த எங்களுக்கு வாழ்க்கையிலே வாழ்க்கை பயணத்தை சிறப்பாக செய்வதற்கு உடை வேண்டும், வீடு வேண்டும், உணவு வேண்டும், வீட்டு எல்லாவற்றையும் நாங்கள் அடைவதற்கு பணம் வேண்டும். அந்த பணத்தை பல விடமாக நாங்கள் எங்கள் உடலை வருத்தி தொழில் புரிந்து அது மூளையை வருத்தி கடமை புரிந்து தான் இதை பெற்றுக்கொள்ளுகின்றோம். அதற்கு ஒரு பெயர் இருக்கிறது, சம்பளம் என்று கூறுவார்கள், ஊதியம் என்று கூறுவார்கள், சாலரி என்று கூறுவார்கள் இல்லையோ? சரி, அது இது போதாதென்று ஒரு சிலர் மேலதிகமாக பெற்றுக்கொள்வார்கள். நேர்மையான வழியில், நேர்மையற்ற வழியில பெறுவார்கள். அதுக்கு ஒரு பெயர் இருக்கு. நேற்றைய தினம் நான் பேசும்போதே பெரிய கூறியிருக்கிறேன். அப்ப சம்பளமும் வாங்கி கொண்டு வேறு ஒன்றை எதிர்பார்க்கிறது, அது ஏது? வேறு வழியிலே பெறுவதை எப்படி கூறுகிறது? கட்டிக்காரி, கட்டிக்காரி, கட்டிக்காரி. அது நல்ல பழம் அம்மா. இந்த பழத்தை விட அந்த பழம் சிறந்த பழம். கிம்பளம் என்றது டிப்ஸ் வாங்குவார்கள், என்ன லஞ்சம் இவற்றையெல்லாம் சேர்த்து கூறுவது கிம்பளம். அப்படி எத்தனை மக்கள் வாழுகிறார்கள் வருத்தி கொண்டு இல்லையா? சரி, இப்பொழுது சியாமலான் பட்டியை காணவில்லாம். இங்கே இருக்கின்ற இருக்கின்ற உங்களோட பையக்கடை போடுகின்ற நிறைய வந்து விட்டார்கள். கெட்டிக்காரி சம்பளம், அதை விட கிம்பளம் என்னம்மா? வாழ்த்துக்கள். கெட்டிக்காரி, கெட்டிக்காரி. சரி, இப்பொழுது உங்களுக்கு ஒரு ஓய்வு கொடுத்து விட்டு அவரிடம் போவோம் நாங்கள். எங்கே கிருஷ்ணா? வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. 23 ஐயா.
0: வந்த உடனே 5 இலக்கத்தை கூட்டி போடு. ஒன்று வந்துவிட்டு சரி தருகின்றேன். 5 இலக்கத்து 23 எண்ணை நான் இலக்கம் என்று வாய் தருமாறி கூறிவிட்டேன். மன்னிக்க வேண்டும். நீங்களும் கண்டுபிடி, நீங்கள் அந்த இலக்கத்தை எண் என்று கூற வேண்டும் என்று கண்டுபிடிக்கிறத கட்டிக்காரன் நீங்கள் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. சரி, மந்திரத்தை கூறுங்கள். உங்கள் மந்திரம் எங்கள் மந்திரத்துக்கெல்லாம் அப்புறம் தான். அங்கே கூறுங்கள் உங்கள் மந்திரத்தை.
3: அண்டகாகசம் அபூகாகும் திறந்து விழுசீசு.
0: கட்டிக்காரன் டமார் என்று திறந்து விட்டது. உங்கள் மந்திரத்துக்கு ஒரு மறுபேச்சா ஐயா. வாழ்த்துக்கள். சரி, இது வந்து எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம்?
3: 3.
0: 3 எழுத்துலேயே இருக்கின்றது. இந்த 3 எழுத்தை சில பேர் 5 எழுத்துலையும் சொல்லுவார்கள் தான். இது ஒரு உயிருள்ள பிராணி. நீரிலும் வாழும், நிலத்திலும் வாழும். சரியா? 4 கால்கள் உண்டு, பிறக்கும் போது வால் உண்டு, பின்பு வால் எல்லாம் இல்லாமல் போய்விடும். வளரும் போது வால் இல்லாமல் போய்விடும். தண்ணீரிலும் வாழும். மழை என்றா காணும் சரியான சத்தம் போடுவார், வெற்றிய சத்தம் எல்லாம் போடுவார். மூன்று எழுத்தை கொண்டது நான்கெழுத்திலே நீங்கள் கூறலாம். ஒரு நடிகருக்கும் இந்த பெயர் இருந்தது. ஆமாம் ஆமாம், ஒரு நடிகருக்கும் ஒரு பெயர் இருந்தது. யார் அவர்?
3: தவக்கலை.
0: தவக்கலை என்று கூறுவார். அது சரியான பெயர். அதுக்கு தவளை மூன்று எழுத்திலே தான் பெயர். எழுத்து மூலத்திலே நாங்கள் தமிழிலே சரியான உச்சரிக்க வேண்டாம். உச்சரிப்பிலே தான் பேச்சு வழக்கிலே தவக்கலை என்று வந்துவிட்டது. தவளை என்பது சரியான பதை. சிறப்பாக கூறி கிருஷ்ணன் இன்னும் இரண்டு புள்ளியை உங்கள் பையிலே சேர்த்துக் கொள்ளுகின்றீர்கள். இப்பொழுது இரண்டாவது பள்ளிக்கு செல்லும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கின்றது. இரண்டாவது
3: 24
0: 24 போறீர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மந்திரத்தை தாருங்கள்.
3: அண்டகாகசம் அபூகாகவும் திறந்து விடு சீசி.
0: திறந்து விட்டது. சபாஸ். உங்கள் மந்திரத்துக்கு வேறு உச்சாரண தேவையில்லை. அற்புதம் அற்புதம் அற்புதம். எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் ஐயா?
3: ஆறு எழுத்து.
0: சரியாக சொல்லுவீர்களா?
3: குத்து மதிப்பாக.
0: குத்து மதிப்பாக கூறியபடியால் நீங்கள் குத்து மதிப்பாக கூறியபடால் அது சரிவரவில்லை. இங்கே சரியாக ஐந்து எழுத்துக்கள் இருக்கின்றது. சரியா? குத்து மதிப்பு சரியாக சொன்னால் ஐந்து. கடிகாரன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அது கூறும் அந்த பதம் என்னவென்று நான் கூற இருக்கின்றேன். நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமானவர்கள். நாங்கள் சிறந்தவர்களாக வல்லவர்களாக நல்லவர்களாக எல்லாம் வாழ்வதற்கு இந்த துறை எங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும், பேருதவியாக இருக்கும். இதை எத்தனையோ பெரிய பெரிய மகான்கள், யோகிகள், ஞானிகள் எல்லாம் காட்டி கொடுத்திருக்கின்றார்கள். வெள்ளிக்கிழமை தோறும் நாங்கள் இங்கே நிகழ்த்துவது இந்த நிகழ்விலே இந்த விடயத்தை. அது ஏது?
3: பக்தி வேலை.
0: அது நிகழ்ச்சியின் பெயர். என்னது, எதை பற்றி? அது அந்த பக்தி வேலை எதை பற்றி பேசுகிறோம்? வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். அவ கெட்டிக்காரன், அவரும் கெட்டிக்காரர். ஒரு வீட்டிலே இப்படி எல்லாம் சம்பாதிக்கிறாங்களாப்பா இருவரும் சேர்ந்து. மீண்டும் ரெண்டு புள்ளி கிடைத்திருக்கின்றது கிருஷ்ணனுக்கு. என்ன நடந்தது?
3: பேருங்க அதிகமா பேசப்படாத ஒன்று.
0: எதையா
3: பரிதின்னு சொன்னோம்ல நாம?
0: ஆமா,
3: அந்த பெயரு இளம் பரிதி. ரைட், உண்மைதான். அதிகமா இங்க தமிழ்நாட்டுல இல்லை.
0: எத்தனை பேருக்கு பரிதி என்ற பெயர் இருக்கு ஐயா? எத்தனை பேர் உங்களோட பகுதியில இல்லை, வேறு தமிழ்நாட்டில நிறைய இருக்கு. எங்களோட நேயர்களே இருந்தார்கள். பரிதி இருக்கின்றார்கள். இருந்ததோ இல்லையோ, ஆனா இப்ப அந்த பதம் இருக்கின்றது. சூரியனுக்கு பெயர் உண்டு தானே, அதை கண்டுபிடிக்க வேண்டியதானே. ஆக்கண்ட பேர் உண்டு. பரிதி என்ற பெயர். பரிதி கண்ட பனி போல் உருகி ஓடுகின்றதே என்று பழமொழி உண்டு. பரிதி என்றது சூரியன். சூரியனை கண்ட பனி என்ன செய்யும்? உருகிவிடும். பரிதி என்று சூரியனுக்கு பரிதி என்று ஒரு பெயர் உண்டு மகனே. சரியா? சரி, நீங்கள் மொத்தம் மொத்தம் எத்தனை பெட்டிகள் நீங்கள் திறந்து கொண்டீர்கள்? அப்படியா? கட்டிக்காரன் தான். நீங்க இவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து. ஒரு வீட்டுக்கு எட்டு எட்டு பெட்டி திறந்துருக்கீங்க. ஒட்டையும் அப்பா புத்தி. நன்றி நன்றி நன்றி. அடுத்த வரவிடம் செல்வமும் இரண்டாவது சுத்துக்கு வந்து விட்டீர்கள். ரெண்டு பெட்டியை வந்திருந்து நன்றி. கஸ்தூரி அழைத்திருந்தீர்கள் இரண்டாவது பெட்டிக்காக. வர வேண்டும் கஸ்தூரி. நாகப்பன், நீங்கள் ஒதுங்கி இருக்கக்கூடாது. வர வேண்டும் எல்லோரும். எல்லாம் தூங்கிவிட்டாரோ நாகப்பன்? இல்லை, அவர் அவர் தூங்கவும் போடுவார் சில வேளையிலே. முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. எங்களுடைய சட்ட வல்லுநர் ராஜராஜன் அவர்களும் அழைத்தார்கள். அழைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. வர வேண்டும் அல்லது பதில் போட்டாரோ என்ன தெரியவில்லை. சட்ட வல்லுநர், வர வேண்டும், அழையுங்கள். நேரம் சரியாக 1:12. இன்னும் என்னிடம் 1, 2, 3 வட்டிகள் தான் இருக்கின்றது. முந்துபவர்களுக்கு பலன் உண்டு. ஓடி வாருங்கள். இப்பொழுது கஸ்தூரி அவர்கள் வருகின்றார்கள். வணக்கம் கஸ்தூரி சேந்தன் அவர்களே. வணக்கம். வணக்கம் வணக்கம். எஞ்சி இருப்பது 3 பெட்டி. 21, 22, 25. எந்த பெட்டி உங்களுக்கு? இது 21. வாழ்த்துக்கள். அது நல்லது. அங்கே மந்திரத்தை கூறுங்கள் அழகாக உங்கள் வாயாலே. திறந்து விட்டது. டமார் கெட்டிக்காரி. எத்தனை எழுத்துக்கள் இருக்கு மகளே?
4: நான் ஒன்று சொல்ல, அது இன்னும்
0: நான் தர. குத்து மதிப்பா கிருஷ்ணனுடைய மந்திரத்தை நீங்க ஒண்ணு குத்து மதிப்பா சொல்லி இருக்கீங்களா இல்ல சரியா சொல்லி இருக்கீங்களா?
4: இல்ல நான் குத்து மதிப்பா தான் சொன்னேன்.
0: குத்து மதிப்பு என்றால் மூன்று, சரியாக சொல்ல போனால் அதை இரண்டால பெருக்கினால் வரும் ஆறு. ஆறு எழுத்தோடு வந்திருக்கிறது. அந்த ஆறு எழுத்தும் கூறுவது மகளே, அதாவது வந்து இந்த விளையாட்டு, வீர விளையாட்டுகள் அந்த காலத்தில் இருந்து இன்றும் இருக்கின்றது. அந்த விளையாட்டு அன்றிலிருந்து இன்று வரை ஆண்களுக்கான விளையாட்டு. இப்போ பெண்கள் அதை செய்வதாக சில ஊடகங்கள் எனக்கு காட்டிக்கொண்டிருக்கின்றன. பெண்களும் இந்த யுத்தத்தில் இருக்கின்ற, இது ஒரு யுத்தம், உடம்பினாலே செய்யப்படுகின்றது, ஆயுதங்கள் இல்லாமல் அன்று தொட்டு இன்று வரை இருக்கின்றது. சின்ன வயதிலேருந்து இது கற்பிக்கப்படுகின்றது பிள்ளைகளுக்கு. தமிழிலே இது பிறகு ஒலிம்பிக், அதாவது வந்து உலக ஒலிம்பிக் விளையாட்டில் கூட இந்த இதை சேர்க்கப்படுகிற தேசிய விளையாட்டுகள் ஒன்றாக.
4: கிருஷ்ணா ராமா என்ன காப்பாத்துறா சாமி.
0: அவர்கள் உடல் கட்டோட இருப்பார்கள், பெரிய ஆளாக இருப்பார்கள், அவர்கள் வல்லமை வாய்ந்தவர்களாக. கேட்டிக்காரி 21 இலக்கம் பிறந்தவன் அல்லவா, கேட்டிக்காரி மல் யுத்தம் என்று சரியான பதத்தை தந்து இன்னும் இரண்டு புள்ளியை உங்கள் பெட்டியிலே சேர்த்துக் கொள்ளுங்கள். அடுத்து இரண்டாவது பெட்டிக்கு செல்லலாம். இருப்பது வந்து உங்கள் பெயரில் கொண்டு வந்து பதிவிட்டு விட்டேன். மந்திரத்தை கேட்கின்றது கொண்டு வாருங்கள். குத்து மதிப்பு என்ன சொல்லுகிறதோ சொல்லுங்கள். எத்தனை எழுத்துக்கள்
4: கிட்டத்தட்ட? இன்னும்
0: ஒன்றை சேர்த்து ஐந்தாக்கலாம். நீங்கள் கிட்டத்தட்ட கட்டிக்காரி. சரியா? ஐந்து எழுத்திலே தான் வந்திருக்கின்றது. ஐந்து எழுத்திலே தான் வந்திருக்கின்றது அம்மா. சரி, ஐந்து எழுத்திலே வந்திருக்கும் அந்த பதம், இந்த உலகத்திலே உள்ள அரசியல் மக்களை காக்க வந்த அரசியல். அப்ப மக்கள் எல்லோரும் சேர்ந்து அரசாட்சி சென்றதுக்கு பின்பு ஜனநாயகம் வந்த பின்பு அவர்களுக்கு ஒரு ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கையிலே. அந்த ஆயுதம் அவர்களுக்கு உரிமையான ஆயுதம், அதை வைத்து தான் தலைவர்களை தெரிவு செய்வது. அது எந்த ஆயுதம், எந்த உரிமை? அதை ஓட்டு என்று, ஓட்டுரிமை என்பது சரியான தமிழ்.
4: வாக்குரிமை.
0: வாழ்த்துக்கள். கெட்டிக்காரி கெட்டிக்காரி கெட்டிக்காரி
4: வாக்குரிமை.
0: நீங்கள் தான் சொன்னது, அது விநாயகர் புகழ் போகுதோ. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கெட்டிக்காரி.
4: அவர் மட்டும் ஞாபகப்படுத்தாண்டி எனக்கு கஷ்டம் ஐயா.
0: நன்றி. அந்த அது அதனால் தானே அவரை கூறுவதெல்லாம் வினதீர்க்கும் விநாயகன் என்று. சரியா? நன்றி மகளே. அடுத்த உறவுடன் நன்றி.
4: உறவுகளுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. வந்து விட்டார் எங்களுடைய சட்ட வல்லுநர் அழைக்கின்றார். அவர் வந்து விட்டார், வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம். ராஜு ராஜன் அவர்களே, வல்லுநர் அவர்களே, சட்ட வல்லுநரே வணக்கம். திருமதி வந்து விட்டீர்கள். அதாவது வந்து சரண்யா ராஜராஜன் அவர்கள் தருமபுரி வந்து. நலமாக இருக்கின்றீர்களா மகளே? பல தடவை அழைத்தீர்கள். உங்களுடைய அழைப்பை எனக்கு சரியாக மற்றவர்கள் முந்தி கொண்டு விட்டார்கள். எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்களா?
5: ரொம்ப நலமாக இருக்கிறேன் ஐயா.
0: சரி, அங்கே மழை பொழிந்ததா மகளே?
5: ஆமாங்க ஐயா, இப்பதான் ஒரு மணி நேரத்திற்கு முன்னாடி மழை பெய்தது.
0: ஓ, அப்ப நல்ல குளிர்மையோட இருக்கீங்க. இன்று நல்ல தூக்கம் இருக்கு.
5: ஆனாலும் வெப்பச்சலனம் அடிக்கதான் செய்யுது ஐயா. வெப்பமாக தான்
0: வெப்பமாக
5: மழை
0: அதிக மழை. ஆனா மழை வேண்டும் தானே, பசுமைக்காக வேண்டும். வெப்பமாகவே இருந்தால் வேதனையா இருக்கும். சரி, வாழ்த்துக்கள். நீங்கள் வந்த வேளை இறுதியாக ஒரே ஒரு பெட்டி தான் மிச்சமாக இருக்கின்றது. இந்த கண்டுபிடிப்பில் பங்கு பற்றி கொள்வோம். 22 பெட்டி உங்களுக்காக கிடைக்கும். அந்த பெட்டியை திறப்பதற்காக மந்திரம் ஒன்று சொல்ல வேண்டும். உங்களால் முடியும் தானே?
5: முடியும் ஐயா.
0: எங்க கூறுங்கள்.
5: ஐயா, இன்று ராஜராஜனுக்கு பிறந்த நாள்.
0: ஓ, வாழ்த்துக்கள். சட்ட வல்லுநர் நியாய திறந்த கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் ராஜராஜனுக்கு இன்று பிறந்த நாள். இன்று பிறந்த நாள் காணும் எங்கள் தருமபுரி அன்பு செல்வம் ராஜராஜன் அவர்கள் எல்லோருக்கும் ராஜராஜனாக அவர் சிறப்புற்று சகல சௌபாக்கியங்களை பெற்று வாழ வேண்டும். அவர் பாரியார் மனைவியார் வந்து அவருக்கு பிறந்த நாள் என்று கூறியவுடன் மிகவும் மகிழ்ச்சியாக எங்களுக்கு இருக்கின்றது. பல்லாண்டு பல்லாண்டு பல சிறப்போடு சகல சௌபாக்கியங்களும் வாழ வேண்டும், நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் பெற்று வாழ வேண்டும் என்றும் மொன்றியல் தமிழ் வானொலி நாங்கள் அனைவரும் சேர்ந்து அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
5: நன்றி.
0: சரி, அந்த பிறந்த நாளுக்காக அவருக்காக என்ன பாடலை கேட்க விரும்புகிறேன்? பிறந்த நாளுக்காக என்ன பாடல் அவருக்காக? ஒரு
5: படம்,
0: சேவல் கொடி பறக்குதடா. ஓ, சேவல் கொடி பறக்குதடா. உங்கள் கணவருக்காக நீங்கள் கேட்கிறீர்கள் அந்த பாடல். இப்பொழுது நான் முடிவதற்கு முன்பு அந்த பாடலை ஒலிபரப்புகிறேன். இந்த வேளையில உங்களுக்கு என்ன விருப்பமான பாடல்? சாதாரணமாக இந்த விருப்பத்தில் வந்து கலந்து கொண்டீர்கள் பொக்கிஷத்தில், பொக்கிஷத்துக்காக உங்களுக்கு என்ன பாடல் தர வேண்டும்?
5: 100 கோடி சாமிகள் இருந்தாலும், பிச்சைக்காரன் படத்துல.
0: ஓ, 100 கோடி சாமிகள் இருந்தாலும், அம்மாவை நூறு கோடி சாமிகள் இருந்தாலும் வாழ்த்துக்கள். அந்த பாடல் ஒலிபரப்படும். இப்பொழுது சட்டப்படி விளையாட்டுக்கு வருவோம். 22 பட்டி இங்கே காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக. அந்த பட்டியை திறப்பதற்கு மந்திரத்தை கேட்கின்றது. குரங்கள் பார்ப்போம். சிறப்பு, சிறப்பான மந்திரம் பாருங்கள். பெண்குரல் என்றவுடன் பட்டி எவ்வளவு மகிழ்ச்சியோடு திறக்கின்றது. கெட்டிக்காரி. சரி, இந்த பட்டியகளே ஒரு பதம் இருக்கிறது அம்மா. அது எத்தனை எழுத்துக்களை கொண்ட பட்டியா இருக்கலாம் என்று ஊகித்து பாருங்கள். எத்தனை இருக்கலாம் சும்மா ஒரு ஒரு கெஸ்டிங். கெட்டிக்காரி என்று சொல்ல நினைத்து நான் 3 எழுத்துக்கள் கூட 7 பதத்திலே இருக்கின்றது மகளே. ஒரு ஊகிப்பு தானே, 7 பதத்திலே இருக்கின்றது. 7 எழுத்திலே 7 எழுத்துக்களை கொண்ட அந்த பெட்டிக்குள்ள ஒரு பெண்ணின் பெயர் இருக்கின்றது. இந்த பெண் புராண கதையிலிருந்து சரித்திர பிரசித்தி பெற்றவளாக இருக்கின்றார். இவர் வந்து பஞ்சங்கள் காரணமாக அண்ணனிடம் சென்று அண்ணியாரினால் வஞ்சிக்கப்பட்டு தன்னையும் தன் குழந்தைகளையும் கிணற்றிலே போட்டு இறந்த தற்கொலை புரிந்தவள் அந்த பெண்மணி. சரித்திரமே இருக்கின்றது அவளை பற்றி. இந்த வயதில் இதை கூறிவிட்டீர்கள் கெட்டிக்காரி அம்மா. அநேகம் பேருக்கு தெரியாது. நல்லதங்காள், நல்லதம்பியனுடைய சகோதரி நல்லதங்காள், அவனுடைய அண்ணியாரினால் வஞ்சிக்கப்பட்டவர் அண்ணனுக்கு தெரியாமல் பஞ்சத்தின் நிமித்தம் நாடு கடந்து இங்கே வந்த இடத்துல அவருக்கு கிடைத்த இது அவர் இறுதியாக தற்கொலை செய்து விட்டார். மூலி அலங்காரி என்பது மைத்துனியினுடைய பெயர், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அண்ணன் மனைவியின் பெயர் மூலி அலங்காரி. வாழ்த்துக்கள். உங்களுக்கு 2 புள்ளிகள் உங்களுக்காக தருகின்றேன் சரண்யா அவர்களுக்கு. மேலும் போட்டியில் உங்களை இணைத்துக் கொள்வதற்கு என்னுடன் பெட்டிகள் இல்லை. இருப்பினும் கெட்டிக்காரி என்ற பெயரோடு வந்துவிட்டீர்கள். மீண்டும் உங்களுடைய கணவருக்கு வாழ்த்துக்களை கூறி மகிழ்வாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, நன்றி, நன்றி,
5: நன்றி
0: அம்மா. வாழ்த்துக்கள். இணைந்து சிறப்பித்தீர்கள். இப்பொழுது மன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே போட்டியிலே கலந்து கொள்ள பல தடவை முயற்சி, இறுதியாக இப்பொழுதுதான் அவருக்கு வர கிடைத்தது. இருப்பினும் வந்து சிறப்பாக வந்து நல்லதொரு தகவலையும் தந்து எங்களுடைய மகள வைத்த வேளையிலே போட்டியிலே கலந்து சிறப்பாக அந்த பதிலையும் கூறி கெட்டிக்காரி என்ற பட்டத்தோடு பெயரோடு 2 புள்ளிகளையும் தன் பையிலே போட்டுக்கொண்டார். இது மன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி.

கண்டுபிடி கண்டுபிடி என்ற பாடலோடு இன்றைய பொக்கிஷம் அழகாக 25 வெட்டிகளும் திறந்து பதங்களை கண்டுபிடித்து விட்டோம். அந்த பதங்களை கூறுவதற்கு முன்பு அன்பு ராஜராஜன் எங்களுடைய நேயர், நீண்ட கால உறவு, அவர் மட்டுமல்ல அவருடைய குடும்பங்களை எங்களோடு இணைந்து தருமபுரிக்கு மதிப்பை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். போல் முன்னியல் தமிழ் வானொலி மூலம் அவருடைய அன்பு மனைவியார் வந்து இணைந்து நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்த வேளையில் அவர் இன்று கணவருக்கு பிறந்த நாள் என்று கூறி ராஜராஜனுடைய பிறந்த நாளுக்காக ஒரு பாடலை கேட்டிருந்தார். அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இப்பொழுது பில்லா என்ற திரைப்படத்திலிருந்து சேவல் கொடி, அந்த பாடல் அவருடைய பிறந்த நாளுக்காக மகள்வோடு முன்னியல் தமிழ் வானொலி ஒலித்து கௌரவிக்கின்றது. வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு

மங்களமான சிறப்பான பாடலை தந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டார் எங்களுடைய ராஜராஜன். இங்கே எங்கள் புலனத்திலும் அன்பு உறவுகள் அவருக்கு வாழ்த்துக்களை எழுத்து மூலம் தந்து கொண்டிருக்கின்றார்கள். வாழிய வாழிய பல்லாண்டு. அன்பு உறவுகளை, நாங்கள் இன்று பொக்கிஷம் நிகழ்வை அழகாக அலங்கரிக்க வந்து இணைந்தார்கள் தேவா, நாகப்பன், சரவணன், கிருஷ்ணன், அனுஷியா, மகாலிங்கம், ஷியாமலா, கஸ்தூரி, சரண்யா, ராஜராஜன். இவர்கள் அனைவரும் வரும் வேளையிலே இறுதியாக வந்து ஒரு பெட்டி தான் அவருக்கு கிடைத்தாலும் வெற்றியை தேடிக்கொண்டிருந்தார் எங்களுடைய சரண்யானா ராஜராஜன். ஏனைய அவர்களே அன்பாக அவர்களுக்கு ஒரு பிரத்யேகமான நன்றி. தேவா, நாகப்பன், சரவணன், அவரோடு மகாலிங்கம் இவர்கள் ஒரு சுற்று வந்தார்கள். இரண்டாவது சுற்றுக்கு தேவா, சரவணன் முயற்சித்தார்கள், இணைய முடியவில்லை. அடுத்தவர்கள் வராது விட்டார். ஏனென்றால் மற்றவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்லதோர் பெருந்தன்மையான குணத்தோடு இன்று நாங்கள் இங்கே கொண்டு வந்த 25 பெட்டிகளும் தீர்ந்துவிட்டன. நேரத்துக்கு சரியாக அதை முடிவடைய நீங்கள் ஒத்துழைத்த உங்கள் உறவுகள் 9 பேருக்கும் என்னுடைய நன்றி. இந்த வேளையிலே அன்பு மகள் ரேவதி அவர்களும் வாழ்த்துக்களை கூறி எழுதியிருக்குன்னு அவருக்கு வருவதற்கு சூழல் இல்லை, அதனால் தான் அவர் வரவில்லை. அதே போன்று வர விரும்பினவர்களுக்கும் வர முடியாத நிலை இருந்தாலும் கேட்டு மகிழ்ந்து பதில்களை தந்து எனக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் மற்றவர்களையும் வாழ்த்தி கொண்டிருந்தவர்கள் எல்லோருக்கும் நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் இன்று கண்டுகொண்டோம் 25 பதங்கள் என்று கூறினு. அந்த 25 ஒரு தடவை பார்ப்போம். என்ன என்ன பதங்களை இன்று நாங்கள் தமிழ் தொண்டிலே அன்னை தமிழுக்கு சமர்ப்பிக்கின்றோம் என்று. ஓலை, நந்தவனம், நரி, பரிதி, அகப்பை, நாணயம், முற்றம், தில்லானா மோகனாம்பாள், பலாமரம், அங்காடி, நதி, சிவதனு, பாவலர், வெட்டுக்கிளி, தென்னை, காகம், சல்லியன், இயமன், கிம்பளம், சட்ட வல்லுனர், மல்யுத்தம், நல்லதங்காள், தவளை, ஆன்மீகம், வாக்குரிமை ஆகிய 25 பதங்களை நாங்கள் எங்கள் அருந்தமிழிலே, செந்தமிழிலே, தீயந்தமிழிலே இருக்கின்றது. இவற்றை நாங்கள் தினமும் உபயோகிக்கின்றோம். ஒரு சிலவற்றுக்கு மாற்றாக ஒரு பதங்களை பயன்படுத்தி கொண்டு வருகின்றோம். அது பிழை என்றல்ல, அந்நிய மொழி சகோதர மொழிகளை நாங்கள் அரவணைத்துத்தான் செல்ல வேண்டும். ஆனால் எங்களுடைய தேன்மொழி, தமிழ்மொழி, மூத்த மொழி என்றெல்லாம் புகழாரம் பெற்ற ஒரு பெரும் ஒரு மொழி. இன்றைக்கு அண்மையிலே நடக்கின்ற ஆய்வுகளிலே சில தகவல்கள் வருகின்றன. உலகின் முதல் மொழி என்று பெயர் பெறக்கூடிய அளவுக்கு வல்லமை வாய்ந்த, சிறப்பு வாய்ந்த முதுமொழியாக கணக்கிடப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஏனைய மொழிகளின் உச்சரிப்புகள் எல்லாம் பிறந்தது எங்கள் தமிழ் சொற்களில் இருந்துதான் என்று ஒரு ஆய்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அன்பு உறவுகளே, அதையிட்டு நாங்கள் அந்த அன்னை தமிழ் எங்களுக்கு கிடைத்த பெருமையை நாங்கள் எண்ணி, நாங்கள் தமிழராக பிறந்ததை எண்ணி பெருமைப்பட்டு கொள்வோம். எங்களால் முடிந்த அளவு எங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறிய தொண்டாவது அன்னை தமிழுக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே மொன்றியல் தமிழ் வானொலியில் 2 மணி நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்த மொன்றியல் தமிழ் வானொலிக்கு நன்றி கூறி, தமிழுக்கு ஒரு நேரத்தை தந்து எங்களுக்கு கொண்டாட வைத்ததைக்கிட்டு இது ஒரு கொண்டாட்டமாக நாங்கள் எண்ணி நகைச்சுவையோடு மிகவும் அழகாக உங்களோடு இணைந்து நானும் சிறப்பாக மகிழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இது எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும், அதை எண்ணி நான் திருப்தி அடைகின்றோம். எல்லோருக்கும் இது திருப்தியாக இந்த நிகழ்ச்சி இருக்கும் என்றதை எண்ணி மகிழ்ச்சி அடைகின்றோம். அதனால்தான் நான் அடிக்கடி கூறுவேன், உங்கள் மகிழ்ச்சியே எங்கள் திருப்தி, உங்கள் திருப்தியே எங்களுக்கு மகிழ்ச்சி. வாழ்த்துக்களை இந்த நேரம் கூறிக்கொண்டு நீங்கள் கேட்டு பாடல்கள் அத்தனையும் இன்று மொன்றியல் தமிழ் வானொலியில் நேயர் நேரம் விடுமுறை விருப்பம் ஒலிக்கின்ற பகல் வேளையிலே உங்களுக்கு ஒலிக்கப்படும் வளமை போல இது ஒரு நிகழ்வாக. காற்றலைக்கு வருபவர்கள் நீங்கள் நேரலையில் வந்து பாட்டு கேட்க வேண்டும் என்ற அவளோடு தான் அன்று இருந்தீர்கள். உங்களுக்கு நிகழ்ச்சியையும் கொடுத்து நிகழ்ச்சியிலே வெறுங்கையோடு நீங்கள் போகாமல் உங்களுக்கு ஒரு பாடலை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். சிரமங்களை பாராமல் அன்னை தமிழுக்கு செய்யும் தொண்டாகவும் எங்கள் உறவுகளோடு நாங்கள் உறவுகளை பலப்படுத்திக் கொள்ளும் விதமாகவும் இருக்கின்றோம். அடுத்த நற்செய்தி, எங்களுக்கு இப்பொழுது 10வது மாதம் இன்றோடு 9வது மாதம் முடிந்து 10வது மாதத்திற்கு கால் வைத்து 11வது மாதத்தை கண்டு 12வது மாதத்தின் 9வது நாள் எங்களுடைய வானொலியின் 30வது ஆண்டு விழா சிறப்புற நடைபெற இருக்கின்றன. வானொலியிலே உங்களோடு இணைந்து கொண்டாடி கொண்டிருப்போம்.
அதற்காக நேற்றைய தினம் உங்களுக்கு கூறியிருந்தேன். நேற்று வந்தவர்கள் எத்தனை பேரும் வராதவர்களும் இருந்திருக்கலாம், நீங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். இன்றிலிருந்து அதாவது 10ஆம் மாதம் 11ஆம் மாதம் முடிவதற்கிடையிலே நீங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் 30வது ஆண்டு விழாவை வாழ்த்த விரும்பினால் உங்கள் வாழ்த்து செய்தியையும் நீங்கள் விரும்புகின்ற வாழ்த்து பாடல்களையும் என்னுடைய பதிவிலே பதிவிட்டு விடுங்கள். என்னுடைய இலக்கத்தில், என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கின்றது உங்கள் எல்லோரிடமும், இல்லாதவர்கள் கேட்டு பெற்று கொள்ளலாம். அப்படி இல்லாது விட்டால் எதிரே எழுதினால் நான் அதை பகிரங்கப்படுத்தாமல் இப்பொழுது அது ஒரு நிகழ்ச்சியாக தயாரித்து உங்கள் பெயரிலே நான் வழங்க இருக்கின்றேன். அதனால் உங்கள் வாழ்த்துக்களையும் பாடல்களையும் எழுதிவிடுங்கள். உங்களுக்கு 2 மாத தவணை இருக்கின்றது. இந்த வேளையிலே மீண்டும் நாங்கள் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற எண்ணுகிறேன். நீங்கள் கேட்ட பாடல்கள் அத்தனையும் உங்களுக்காக கிடைக்கும். நான் நினைக்கின்றேன் நாகப்பன் பணியோடு வந்து உடல் அலுப்பினால் தூங்கிவிட்டார் போல் தெரிகின்றது. அவருக்கான பாடலும் ஒலிக்கப்படும். அவருக்கும் அவர் எழுதி அனுப்பின பாடல்கள் என்னிடம் இருக்கின்றன. நன்றி உறவுகளே. இனிமையான இந்த நிகழ்வு மகிழ்வாகன ஒரு தொண்டு. இதை தமிழை கூற கூற ஆவல் இருக்கும். 25 பதங்களை நாங்கள் கண்டுபிடிக்கும் வேளை எத்தனை பதங்களை அதுக்காக சேர்த்து கண்டுபிடித்திருக்கின்றோம், பேசியிருக்கின்றோம், பகிர்ந்திருக்கின்றோம், மறந்திருக்கின்றதை நினைவூட்டும் வகையில் இவ்வளவு ஊக்கங்களை எடுத்து இவ்வளவு உதாரணங்களை உங்களை கூறி தட்டி தட்டி உங்களை கொண்டு நீங்களே பெற்ற புள்ளிகள் இவ்வளவும் கூறிவிட்டார் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர போகின்றார், எங்கள் புள்ளிகளை கூறவில்லையே என்று ஒரு சந்தேகம் மகள் செய்யாமலாக இருக்கின்றது போல் தெரிகின்றது. அனுசியாவுக்கும் இருக்கின்றது போல் தெரிகிறது. கஸ்தூரியும் எண்ணி கொண்டிருக்கின்றார். அதனால் இப்பொழுது நான் கூற இருக்கின்றேன். இறுதியாக வந்தாலும் சிறப்பாக மகிழ்வாக புத்திசாலித்தனமாக விளையாடி சரணியாக திறந்த ஒரு பெட்டி, அந்த ஒரு வெட்டிக்கும் 2 புள்ளிகளை சரியாக பெற்றிருக்கின்றார். வாழ்த்துக்கள் சரண்யா ராஜராஜன் உங்களுக்கு. அவர்களை தொடர்ந்து மகாலிங்கம், சரவணன், நாகப்பன், தேவா அவர்கள் ஒரு சுற்று வந்தார்கள், 2 ரெட்டி பெட்டி திறந்தார்கள், சரியான பதில்களை கொடுத்து தலா 4 புள்ளிகளை பெற்று வெற்றி பெறுகின்றார்கள். அதைத் தொடர்ந்து அடுத்து கிருஷ்ணன், அனுஷியா, சியாமலா, கஸ்தூரி இவர்கள் 2வது சுற்று வந்து 8 புள்ளிகளை பெற்று மேல்நிலையில் இருக்கின்றார்கள். அதனால் இதில் 1வது இடத்தை இவர்கள் கிருஷ்ணன், அனுஷியா, சியாமலா, கஸ்தூரி, சரவணன், நாகப்பன், தேவா, மகாலிங்கம் 2வது இடம், மகளே சரண்யா நீங்களும் 3வது இடத்தில் வந்திருக்கிறீர்கள். ஒரு தடவை தான் வந்தீர்கள் கெட்டிக்காரி. உறவுகளே, உங்கள் உள்ளத்திலே வந்து இருக்கின்ற அந்த உணர்ச்சி, உங்களுடைய எண்ணங்கள், உங்கள் ஞாபகத்தை தூண்டும் வகையாக நான் உந்தல்கள் உங்களுக்கு உதவியை செய்து உங்கள் மூலமாக அதை பெற்றுக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றது. எல்லோரும் அதைத்தான் கூறினார்கள். இது உங்களின் அறிவை சோதிக்கவோ அல்லது உங்கள் விவேகத்தை பரீட்சிக்கவோ அல்ல. எங்கள் தமிழ் தாயை வணங்கி தமிழுக்கு நாங்கள் எப்படி நாங்கள் அவரை நாங்கள் அணைத்து கொள்ளுகிறோம், அரவணைத்துக் கொள்ளுகின்றோம், உபயோகித்துக் கொள்ளுகின்றோம், உபயோகிக்க வேண்டும் என்பதை எடுத்து கூறும் வகையாகத்தான் 25 பதங்களுக்கும் 25 சொற்களுக்கும் மேலாக இத்தனை சொற்களை கலந்துரவாடிவிட்டோம். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கொடுத்த மொன்றியல் தமிழ் வானொலிக்கு நிச்சயமாக நாங்கள் நன்றி கூறத்தான் வேண்டும். அத்துடன் இப்படி வல்லமையோடு சிறப்போடு இந்த நிகழ்ச்சியை ஒழுங்காக நிறைவேற்றி செல்வதற்கு மேலும் உதவி புரிந்து எல்லாம் வல்ல இறைவனுக்கும் அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று அவற்றை அறிய வைத்து அன்பு தமிழுக்கும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து வணங்கி நன்றி கூறி என் உறவுகளை உங்களுக்கும் இணைந்து சிறப்பித்த வேளையிலே உங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து நாங்கள் சிறப்பாக இயங்க வேண்டும். நகைச்சுவையோடு ஒரு சலிப்பில்லாமல் நேரம் போக தெரியாமல் சென்று கொண்டிருக்க வேண்டுமென்று எங்களுக்கு உத்வேகத்தை தரும் வண்ணம் கருத்துக்களை பதிந்த உலகளாக இருக்கும் உறவுகளுக்கும் என் நன்றியை வணக்கத்தை கூறி வர முடியவில்லையே இணைய முடியவில்லை நானும் வந்திருந்தால் புள்ளி பெற்றிருப்பேன் என்று ஆவேசம் கொள்ளும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இன்று 2026வது ஆண்டின் 9வது மாதத்தின் 30வது நாள் அறிவன் கிழமை கதம்பத்திலே மலர்ந்த பொக்கிஷம் இனிது நிறைவேறுகின்றது. மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்புடன் சிந்தனை செல்வன் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்று செல்கின்றேன். வாழ்வோம் பலமாக அன்புடன் தமிழோடு என்றென்றும். நிறைவு பெற்றது பொக்கிஷம் பொக்கிஷம்.

0: நன்றி என் பேராண்டி. வாழ்த்துக்கள் பேராண்டி, வாழ்த்துக்கள். சரி மாமா பேசுங்கள், எப்படி இருக்கீர்கள் மாமா? மாமாவுக்கு தடுமாற்றம் வருகிறது மாமா. எப்படி காலையில இப்பொழுது பணிகள் எப்படி போகின்றது? இப்ப பணி செய்கிறீர்களா அல்லது?
1: வேலை போறா?
0: வேலை போறீங்களா? அப்பா அம்மா எப்படி இருக்கிறார் இப்பொழுது? முதுமையும் வந்தானே வயது போற நேரங்கள்ல, நீங்களும் ஏதாவது ஒரு உதவியை செய்யலாம், ஒரு காட்சி அளவில் கொஞ்சம் கவலையா அத பத்தி யோசனை இல்லையோ?
1: என்ன
0: அத பத்தி அக்கறை இல்லையோ?
1: அவைகளுக்கு விருப்பம் இல்லை ஐயா.
0: அப்படியா?
1: நான் அவையில அப்படி இருந்து வடிவா பாக்குறேன்தானே,
0: அந்த அதனால வாரவர்கள் பகிர்ந்து விடுவார்களோ பயம். அதுக்காக உங்களை யார் பார்க்கிறது? சாரி, ஏதோ அம்பொண்டு வைத்திருக்கிறீர்கள், கவனமா விடுங்கள். உனக்காக நான் நிகழ்வுக்கு வந்திருக்கிறீர்கள். அங்கே காலநிலையிலும் அப்படி இப்படி இருக்கின்றது. ஆனால் காற்று புயல் காற்றா இருக்கா? அவன் இந்த கோடை காலத்துல வரைக்கும் சோழக காற்று போல இருக்காது தானே மகனே இப்பொழுது காரல்?
1: இல்ல இல்ல இல்ல, பெரிய காலத்து இல்ல ஐயா, சும்மா
0: ஆலய ஆலய திருவிழாக்கள் எல்லாம் முடிவடைந்து விட்டது. என்ன
1: என்னுடைய
0: பேரன் இருக்கு, அவர் அங்கே விரதம் அனுபவிப்பார், அதோட கொஞ்சம் ஈடுபாடுடையவர். அதை தொடர்ந்து கதிராமம் திரும்பி வந்து விட்டார்களா சென்றவர்கள்? திரும்பி வந்து விட்டார்கள். சிறப்பு, நன்று. பேசினோம், எல்லோரை பற்றியும் பேசினோம், உங்களை பற்றியும் பேச வேணும். பாடல் ஒன்று கேட்போம் என்றால் யாருக்காக கேட்பீர்கள் ஒரு பாடலை?
1: நான் எல்லோருக்காகவும் கேட்கிறேன் ஐயா.
0: என்ன பாடல்?
1: எல்லோருக்காக
0: என்ன பாடல்?
1: அலைகள் ஓய்வில்லை படத்தில், அலைகள் ஓய்வதில்லை படத்துல.
0: ஆமா,
1: புத்தம் புது காலை அந்த பாட்டு.
0: அது சரி, அன்றும் அலைகள் ஓய்வதில் தலைப்படுத்து பாடல் ஒன்று கேட்டீர்கள். என்ன அந்த படத்துல ஞாபகம் நல்ல விருப்பமா இருக்கு, என்ன காரணம்?
1: இல்ல இல்ல, அது பாடல் நல்லா இருக்கு ஐயா.
0: ஆனா நல்லா இருக்கு அந்த பாடல். சரி, அந்த பாடல தந்து நாங்களும் கேட்டுப்போம், நீங்க நல்லா இருக்குன்னு கூறுவீர்கள்.
1: அம்மா அப்படி நலமா இருக்கிறவா ஐயா?
0: அம்மா கொஞ்சம் நலக்குறைவாகத்தான் இருக்கின்றார். ஆனா வைத்திய பரிசோதனையோடு இருக்க, இன்றும் அவருக்கு வைத்திய பரிசோதனை இருக்கு, நேற்று இருந்தது. இப்படி வைத்திய ஆலோசனைகள் பரிசோதனையோடு இருக்கிறார், விரைவில் குணமடைவார். கொஞ்சம் உடல்நல குறைவாக இருக்கின்றார் அவர். அவர் இந்த இருக்கின்றார், விரைவில் குணமடைந்து விடுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. பார்ப்போம். ஆனால் வருவார், கடமைகளெல்லாம் சரியாக கர்மங்களை ஆற்றி கொண்டிருக்கின்றார். வானொலி நிர்வாக நேரலையில் தான் அவருக்கு வருவது கொஞ்சம் கடினம், அந்த சுவாசத்தோடு சம்பந்தப்பட்டது. நீண்ட நேரம் காற்றில் இருந்து பேசுவது கொஞ்சம் கடினம், நடப்பதற்கும் கொஞ்சம் கடினமா இருக்கு, சுவாசத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றதால் அதுக்கு இப்ப பரீட்சை எல்லாம் வந்து வீட்டிலேயும் உபகரணங்களோட இருக்கின்றார். விரைவில் குணமடைந்து விடுவார். உங்கள் எல்லோருடைய ஆசைகள் அன்புகள் அவருக்கு இருக்கின்றது, இறைவனுடைய கருணையும் கிடைக்கும். இலங்கைக்கு வந்து சுகப்பட்டு வந்தார், குணமடைந்து வந்தார். அவருடைய சுரநீரக பிரச்சனைக்காக அங்கு வந்து சுத்தமா துப்பிரபா நன்றாக குணமடைந்து வந்தவர். உங்கள் எல்லோரையும் பார்த்து மகிழ்ந்து நல்ல மகிழ்ச்சியா இருந்தார். வந்து வைத்தியம் சிறப்பான வைத்தியம், ஆயுர்வேத வைத்தியத்தோடு சிறப்பாக குணமடைந்து வந்தவர். இங்கும் வந்து சீரடைந்து இருந்த வேளையில் இப்பொழுது இந்த கோடை காலம் வந்தபோது அவருக்கு ஏதோ சுவாசம் வேறு வேறு ஏதோ தொற்றுக்கள் உண்டு, தொற்றுக்கள் ஒன்றும் இல்லை, இயற்கையாக ஏதோ ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. அவருக்கு அந்த சிறுநீரக சிகிச்சையோடு கொஞ்சம் பத்தியத்தோடு இருந்தவர். எல்லா விதமான உணவுகளும் உண்ண முடியாது தானே, இப்போ கொஞ்சம் பத்தியங்கள் இருந்தது, மருந்துகள் தொடர்ந்து கடைப்பிடித்து கொண்டிருக்க, அதில் ஒரு விதமான குறையும் இல்லை, இதயத்தில் ஒரு விதமான குறையும் இல்லை. அவருக்கு அந்த பீசிங் என்று ஒன்று இருந்தது அல்லவா? அது கொஞ்சம் கடுமையாக இருந்திருக்கணும், வெப்பம் அதிகமாக இருந்ததால் அவர் குடிக்கின்றது போல் இருக்கின்றது, அதனால் கொஞ்சம் சுவாச கோளாறுகள் ஏற்பட்டது. அதற்கு இப்பொழுது வைத்திய ஆலோசனை பரிசோதனைகளோடு இருக்கின்றார். அதிகம் பேச முடியாதவரால் நடமாடிக்கொண்டு பேசுவது மூச்சு கொஞ்சம் கடினம் தானே. ஆனால் விரைவில் குணமடைந்த இன்றும் ஒரு பயிற்சி ஒரு பரீட்சையில் எல்லாம் டெஸ்ட்கள் வைத்துக் கொண்டிருக்காங்க. பாரதூரமாக நாங்கள் கவலைப்படக்கூடிய வகையில் இல்லை. சுவம்பெரும் நீங்கள் தானே இருக்கின்றீர்கள் எல்லோரும்.
1: அடுத்த ஜனவரியோட நான் இந்த வானொலிக்கு வந்து 10 வருடம்.
0: ஓ, 10 வருடம் புதியதா? சின்ன பிள்ளை மாதிரி இருக்கின்றீர்கள். அதுக்குள்ள 10 வருஷம் போய்விட்டதா வானொலிக்கு வந்து?
1: 2017 அம்மா அழைத்த வானொலிக்கு.
0: ஓ, 2017 வந்து
1: நன்றி
0: பெண்ணிக்கு. அப்ப 10வது ஆண்டை சிறப்பாக கொண்டாடலாம் நாங்கள் உங்களோடு.
1: ஓமோ,
0: அன்று உங்களுக்கு ஒரு நான் உங்களோடு பேசுகிறேன் சரியா? அடுத்தது அந்த 10 ஆண்டுகளுக்குள்ள நீங்கள் வானொலியில் வந்து எத்தனை உறவுகளை சந்திச்சிருக்க, ஆனால் அதிபரையும் நேரடியாக பார்த்து விட்டீர்கள் தானே அம்மாவையும்? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நன்றி நன்றி. மீண்டும் எங்களுக்கு இப்போ 10 வருடம் உங்களுக்கு வரப்போது, எங்களுக்கு 30வது வருடத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். ஆண்டு விழா நடைபெறும், அதுக்கெல்லாம் நான் உங்களோடு தொடர்பு கொள்கிறேன். விசேஷ நிகழ்ச்சிகள் செய்ய வேண்டியிருக்கும், அதுக்கு நான் தொடர்பு கொள்கிறேன் உங்களோடு. நன்றி. உங்களுடைய பாடல் ஒளிபரப்பாகும். பேராண்டின பாடல் இந்த இடையிலே நான் அந்த பேராண்டின பாடல். அவர் எத்தனை மணிக்கு தூங்குவார்?
1: அவர் கதைக்க போறாரு.
0: மீண்டும் என்ன பேராண்டி நீங்க பேச போகிறீர்கள்? என்ன சொல்ல போறீங்க தாத்தாக்கு? கேட்கவில்லை, நீங்க சொல்வது புரியவில்லை பேராண்டி. எனக்கு தொலைபேசியில வாய
1: வேல் வாங்கி
0: வச்சிருக்கின்றீர்களா? அதை என்ன செய்வீர்கள்? அந்த வேல் வேலை வைத்து வணங்குகிறீர்களா இல்ல விளையாடுகிறீர்களா? அதனால்தான் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் பாடல் கேட்டீர்கள். நான் இப்பொழுது கொஞ்ச நேரத்தில் அந்த பாடலை போடுவேன். தூங்காமல் கேட்டு விட்டு தூங்குங்கள் சரியா? நன்றி நன்றி. எல்லோருக்கும் கூறுங்கள் நன்றி. அம்மாவிடவும் கூறுங்கள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி ஐயா,
0: நன்றி. அருள், மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி
1: நன்றி.
0: ஓம் ஓம் ஓம் ஓம் சிவாய நம. அடுத்தவர் வருகின்றார். ஓம் நமச்சிவாய கூறிக்கொண்டு உங்களுடைய அன்பு உறவு எங்கே வர வேண்டும்? தேவா, நீங்கள் இணைப்பில் இருந்தீர்கள். அருள் சென்று விட்டார். நீங்கள் இப்பொழுது அழைக்கலாம். இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. உனக்காக நான் எங்கே இப்பொழுது யார் அழைக்கின்றார் பார்ப்போம். இது மொன்றியல் தமிழ் வானொலியில் உனக்காக நான் நிகழ்வில் இணைந்து எங்களோடு கலந்து சிறப்பிக்க வருபவர்களுள் அடுத்த உறவை இணைக்கின்றேன். இணைந்து விட்டார், வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
2: ஓம் நமசிவாய நாச்சியார் கோவிலிருந்து ஆர் தேவா.
0: ஓம் நமசிவாய நாச்சியார் கோவில் தேவா அவர்களே வணக்கம். நமசிவாய என்று நல்ல மந்திரத்தோடு வந்தீர்கள். எல்லாம் நலமாக அமையட்டும். நலமாக இருக்கின்றீர்களா?
2: எல்லாம் நன்மையா. சிவாய நம நமச்சிவாயன்னு சொன்னாலே எல்லாம் நன்மை.
0: எல்லாம் நன்மை, எல்லாம் மறந்து போய் வாழ்த்துக்கலாம்.
2: இப்பொழுது வளமுடன்
0: சிறப்போடு நல்லவனாக வல்லவனாக இப்பொழுது அருள் வந்து ஓம் நமசிவாயன் ஓம் என்று வந்தார். நீங்கள் ஓம் நமசிவாயன் வந்தீர்கள். அருள் கூறினார் அங்க இலங்கையில
2: பசங்க எல்லாம் பேசினுச்சு. அன்பு தாங்க முடியல
0: எனக்கு. சின்ன பையன் அவர் வந்து 10 வருடம் ஆகுது என்று ஞாபகம் முடிச்சு சொல்றாரு. அங்கே மழை பொழிகிறது. உங்கள் ஊர்ல எப்படி மழை
2: ஐயா? இருக்கும்
0: இருக்குமா? இருக்குதா?
2: மழை மேகம் மேகமூட்டம் வந்து ஒரு இறுக்கமா இருக்கு, ரொம்ப மோசமா இருக்கு.
0: எங்களுக்கு மழை காலம் ஓரளவு முடிவடைந்து இப்பொழுது இலையுதிர் காலம். அது மழை காலத்துக்குள்ளே தான் வருவது. அது ஆரம்பித்து விட்டது. இலைகள் எல்லாம் நிறங்கள் மாறிக்கொண்டு போகின்றன. வெப்பம் அதிகம் எங்களுக்கு இனிமேல் இருக்காது. இனி அடுத்த வருடம் தான் வெப்பத்தை காணும், பெரிய வெப்பத்தை காணும்.
2: அதான் என்ன சொல்லிட்டீங்களா? அதான் கேட்டையா. இங்க கொஞ்சம் இருக்கமா தான் இருக்கு. காலம்பல்ல இருந்து மப்பு மந்திரமும் வந்துட்டு ஒரே இறுக்கமா, அப்படியே உடம்புல உள்ள அழுக்கெல்லாம் வெளியில எடுக்கிற
0: மாதிரி கஜ கஜ
2: ஊத்தாது.
0: கஜ கஜ நல்லா குளத்திலே நீராட, ஆற்றிலே குளத்திலே நீராட வேண்டும்.
2: குளம்
0: ஆறு அப்படி இல்லையா? நாச்சியார்கோ இல்ல,
2: நிறைய இருக்கியா? நம்மள சுத்தி ஆறு குளம் தான்.
0: ஓ அப்படி என்ன? அப்புறம் அப்புறம் நம்ம காற்று அதுல விழுந்து வரும்போது குளிர்மையா இருக்கும். சரி, உனக்காக நான் நிகழ்வே என்ன பேச போகிறீர்கள்? உனக்காக நான் இந்த உலகத்தை
2: தலைப்பு வைப்பீங்க? தலைப்பே வைக்கல, தெரியல.
0: தலைப்பு என்னன்னா உனக்காக நான் என்று நாங்கள் எப்பொழுதும் நீங்கள் நாங்கள் யாருக்காக நீங்கள் ஒரு பாடலை கேட்க போறோம், இல்லை நாங்கள் வாழுகிற வாழ்க்கை யாருக்காக எதற்காக?
2: எங்க ஐயாவுக்காக நான் அவ்வளவுதான்.
0: அது அப்படி ஒன்றுக்கோ அன்புக்காக, அன்புக்காக,
2: அன்புக்கு தான்.
0: அப்ப நீங்கள் அன்புக்காக வாழும் பொழுது அன்புக்காக நீங்கள் என்ன செய்வீர்கள்?
2: அன்புக்காக எதையும் கொடுத்துட்டு வந்துடுறதுதான் அன்பு.
0: அதுக்கு எல்லா எல்லாவற்றையும் கொடுத்தால் உங்களுக்கு என்ன இருக்குது? அன்பை கொடுத்து அன்பை பெற வேண்டும், அன்பால் இதயத்தை நிரப்ப வேண்டும் என்ற கருத்து.
2: எல்லாத்தையும் விட்டுட்டு அப்பா வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாங்களே, என்ன பண்ணுவாங்க அப்படின்னப்ல? சரி, இதுதான் அன்பு. நீ என்ன, நான் என்ன ஒரு பிடி சோறு அரிசி சோறு சாப்பிட போறேன்? எனக்கு என்ன தேவை? உனக்கு உள்ளதான்
0: வாழ்க்கை மகளுக்காக என்று சொல்லி நீங்கள் வாழ்க்கை ஏற்படுத்தி செய்ய வேண்டிய செய்த கடமை. அப்ப எங்களுக்கு பல கடமைகள் இருக்கு, நாங்கள் அந்த கடமைக்காகவும் வாழ வேண்டும் இல்லையா? உனக்காக நான் என்ற நிகழ்வு தேவா, நாங்கள் என்ன செய்யறோம், எதுக்காக வாழுகிறோம், எப்படி வாழ வேண்டும் என்றெல்லாம் பல விடயங்கள் பேசலாம். சரி, அறம், அறம் என்று எடுத்துக்கொள்ளலாம், ஜீவகாருண்யம் என்று எடுத்துக்கொள்ளலாம்.
2: மனிதனா பிறந்தா பிறருக்கா வாழ்ந்தா அவனுக்கு துன்பமே இல்ல, இன்பமும் இல்ல, எதுவுமே கிடையாது. அவனா மனுஷனா நல்லா இருக்கலாம், உடல் ஆரோக்கியத்தோட இருக்கலாம்,
0: தனக்கு
2: தனக்குன்னு சேர்த்து வச்சோம்னா. ஆமா, நமக்காக வாழ விடாத, பிறருக்காக எல்லாரும் வாழ்ந்தாங்கன்னா உலகத்துல துன்பமே கிடையாது.
0: அதுதான் நீங்கள் முதல் குறிப்பிட்டு, நாங்கள் நமக்காக இல்ல, உலகத்துல எல்லோரோடும் அன்பாக வாழ வேண்டும், அன்புக்காக வாழ வேண்டும் என்று கூறுகிறீர்கள். அப்படித்தானே? அதுக்காக வாழ தோங்கினால் எல்லாம் அமையும். அதுக்குள்ள அன்பு என்ற ஒன்று இருந்தால் கருணை வரும், சாந்தம் வரும், நிம்மதி கூட வரும். அன்பு இருந்தால்
2: அதேதான், காசு போன தேவைப்படாது. ஆசை, ஆசை வெறுத்துரும், வெறுத்துரும், ஆசை வெறுத்துரும். காசு எனக்கு, இந்த சுத்தம் எனக்கு, எனக்கு அப்படிங்கறது காசு போன வெறுத்துரும். அந்த இதே மாதிரி உனக்காக நான் எனக்கான எல்லாருக்கும், இப்ப உங்களுக்காக நானு சொல்லி வாழ்ந்தேன்னா எனக்கு என்ன துன்பம் வரப்போகுது? ஒண்ணு துன்பமும் வரப்போறது இல்ல.
0: அப்ப
2: ஒரு பிடி அரிசி சோறு தான் நமக்கு, சாப்பிட்டு படுக்க போறோம், காபி குடிக்க போறோம், டீ குடிக்க போறோம், இது பண்ண போறோம். எல்லாம் தமக்கு தமக்கு நீ என்று சொல்லாதே, இதுன்னு சொல்லு, இந்த பாட்டு வரும்லே, அந்த மாதிரிதான் அது.
0: ஓ,
2: தனக்கு தனக்கு என்று சொல்லாதே,
0: அப்படி ஒரு பாடல் இருக்கோ. அந்த பாடல கேட்க போறீங்கள்?
2: இல்ல இல்ல, கேட்கலையா?
0: தனக்கு தனக்கு வாழாமல், தனக்கு தனக்கு என்று வாழாமல், நமக்கு நமக்கு என்று வாழாமல் இல்லையா?
2: பிறருக்காக நம்ம வாழ்ந்தோம்னா வாழ்க்கை நிம்மதியா இருக்கும்.
0: ஓ சரி, இப்ப அப்படி என்ன என்ன பாடல நீங்கள் கேட்பீர்கள்?
2: இந்த பாட்டை போடுங்க, தனக்கு தனக்கு என்று வாழாதே தனக்கு. அந்த பாட்டு பழைய பாட்டு, ரொம்ப பழைய பாட்டு.
0: தனக்கு தனக்கு என்று வாழாதே என்று ஒரு பாடல், சிறுவாணிக பாடல் போட்டிருக்கிறது இல்லையா?
2: ஆமா ஆமா ஆமா ஆமையா.
0: ஓ சரி, அந்த பாடல் உங்களுக்காக தரப்படும், கேட்டு மகிழ்வோம். அடுத்த உறவிடம் செல்லட்டுமா?
2: கண்டிப்பாயா. கஸ்தூரி வர்றதுலயே நம்ம கஸ்தூரி பேசுறதுக்கு நம்ம கைவிட்டு கொடுக்க
0: முடியல.
2: நாங்கெல்லாம்
0: பார்ப்போம், அடுத்த உறவு யாரென்று பார்ப்போம். நன்றி தேவா.
2: நன்றி
0: நன்றி
2: நன்றி நன்றி.
0: அடுத்த உறவாக வருவது அன்புடனே அழைக்கின்றார். வணக்கம் வணக்கம் வணக்கம், தானாக வந்த சந்தனமே, வணக்கம், வருக வருக.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, வணக்கம் வணக்கம், தானாக வந்த சந்தனம் கோவை. ஏஆர் நாகப்பன் அவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா?
3: வணக்கம் வணக்கம் ஐயா, வணக்கம்
0: வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமாக, வளமாக, மகிழ்வாக.
0: உண்மையாக
3: உண்மையாக
0: சரியாக வேணாலும் போட்டுக்கலாம், எல்லாம் ஆகும் இல்லையா, எல்லாம் ஆகும். சரி, இப்பொழுது
3: முக்கியமா நல்லவனாகவும் இருக்கணும்,
0: நல்லவனாக இருக்க வேண்டும் இல்லை, அதான் மிக முக்கியம். நாங்கள் நல்லவனாக இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் அதற்காக என்ன செய்ய வேண்டும்?
3: நல்ல செயல்களை செய்ய வேண்டும்,
0: நல்லதையே செய்ய வேண்டும்,
3: விரும்பும்படியான செயல்களை செய்ய வேண்டும், அவர்களுக்கு துன்பம் தரக்கூடிய செயல்களை செய்யக்கூடாது.
0: அதுதான் அறம், அறத்துக்குள்ளேதான். அப்ப நாங்கள் அற வழி நடந்தால் மகிழ்ச்சியும் இன்பமும் பெறும் என்று
3: நமது முன்னோர்கள் கற்றுக் கொடுத்ததே அதுதான் ஐயா.
0: கூறுங்க,
3: இலக்கிய வகைகளை படிச்சாலே நம்ம வந்து அதுல இருந்து மாற மாட்டோம்,
0: மாற முடியாது. பண்டைய இலக்கியங்கள், பழைய இலக்கியங்கள், இலக்கணங்கள் அத்தனையும் எங்களை செம்மைப்படுத்துவதற்காகத்தான் வந்தன.
3: இப்ப இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றாங்க, ஜென்சி கிட்ஸா
0: ஏதோ சொல்றாங்க, மொழியே போய் இல்லையா, அவங்க சொல்லுவ வார்த்தையே வருது, வெளியே வருது இல்ல, பாத்து ஏதோ முழுமையா சொல்றாங்க,
3: ஜென்சி கிட்ஸ்ங்கிறாங்க.
0: அது அறிவிப்பாளர்
3: எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, தமிழ் அப்படியே இங்கிலீஷ்ல டைப் பண்றாங்க.
0: அப்படி என்ன, அது என்ன அர்த்தம்?
3: தமிழ நாம அப்படின்னா அப்படின்னு இப்படி அப்படின்னு நம்ம டைப் பண்ணுவோம், அவங்க APPDI NNA அப்படின்னா
0: அப்படின்னு
3: அப்படியே தங்கிலீஷ்ல அவங்க டைப் பண்ணிக்குவாங்க.
0: ஜென்சி என்பது,
3: ஜென்சி என்பது வந்து 2000 பிறகு பிறந்த குழந்தைகளை குறிக்கக்கூடியது.
0: என்ன அதுக்கு என்ன அர்த்தம் ஜென்சி என்றது, என்ன மொழி?
3: நானும் தேடுறேன், கிடைக்கல.
0: அது இந்த அறிவிப்பாளர்களும் இந்த ஊடகங்களில் வருபவர்களும் அதை திருப்பி திருப்பி கூறுகிறார்கள், கருத்து கூறுகிறார்கள். அதை அப்படி என்றால் என்ன என்று புரிய வைக்கிறார்கள் இல்ல, எல்லோரும் பின்பற்றலாம். ஒருவர் சொல்லிவிட்டார் என்னன்னா பின்னாலே அதை தாங்களும் அதை ஸ்டைலாக சொல்லலாம் என்று நாகரிகம் என்று எண்ணிக்கொண்டு சொல்லுவாங்க.
3: அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்காதுன்னு
0: நினைக்கிறேன்,
3: எனக்கு தெரிஞ்சு.
0: என்ன அதே பாடல் இசையமைப்பாளர் கூட பாடல்ல கூட அதை கொண்டு வருகின்றார்கள் ஐயா. பாடல் ஆசிரியர் பாடல்களே அநேகமாக வரிகள் குறைவாக இருக்கின்றது, சத்தங்களும் அடியும் குளறுகளும் குளர்ற சத்தங்கள், ஐயோ ஒன்ற சத்தங்கள், ஐயோ அப்படியே சத்தங்கள்லாம் வருவதே தவிர ஓ அதுல எழுத்துக்களை காணவில்லை.
3: இருக்கிறது அதுவும், ஆனாலும் இந்த மாதிரி கொடுமை கிடையாது. அப்ப
0: அது அது காரணம், அதுல கருத்து புரியுமை. அவன் ஐயோன்னு கூறினா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அதுல பதில் வரும் அந்த பாடல்லையே. இது பாடல்ல எழுதுகிறார்கள் ஒரு வரியை, எழுத்து மூலம் வரும் பொழுது என்ன பாடல்னா ஒரு பாடல், ஆனா பாடல் ஆரம்பிப்பது ஒரு வரியாக இருக்கும், இடையிலே உள்ள ஒரு சொல்லை தான் கொண்டு போடுவார்கள் அங்க முன்னுக்கு. நாங்கள் அப்படி தேடிட்டு போனா பாடல் கிடையாது. நாக்கு மூக்கு இல்லாதவர்கள் பேசுவது போன்றுதான் இப்பொழுது மொழிகள் வருங்க, அதை கொண்டு வருகின்றார்கள் இசையமைப்பாளர்கள். இப்பொழுது வர புதிய
3: இசையமைப்பாளர்கள் எதுக்காக நான் சொல்ல வந்தேன் ஐயா, நாங்கள்லாம் சிறு வயதுல இருக்கும் போது எங்களுக்கு எல்லாம் இப்ப நீங்க சொன்னீங்க அதுதான் அறம் அப்படின்னு சொன்னீங்க, அந்த வார்த்தைக்காக நான் சொல்ல
0: வந்தேன்.
3: இப்ப நாங்கள்லாம் சிறு வயசுல இருக்கும் போது எங்களுக்கு பாடம் நடத்தும் போது பாத்தீங்கன்னா அந்த அறத்தோட நடத்துனாங்க.
0: ஆமா,
3: நாங்க என்ன பண்ணுனா அந்த வழியிலே வந்து அப்படியே வளர்ந்து வந்ததுனால இன்னைக்கும் வந்து ஒரு கட்டுக்கோப்பா இருக்கிறோம்.
0: அதை பின்பற்றி கொண்டு
3: இப்ப இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் சொல்லக்கூடியவங்களுக்கு எந்த அறமுமே கிடையாது ஐயா.
0: அந்த
3: சொன்னோம்னா நம்மள ஒரு மாதிரி ஏழமா பார்க்கக்கூடிய செயல் தான்.
0: நிச்சயமாக, நிச்சயமா நீங்க சொல்ல சரியான. அதே போன்று இந்த வருகின்ற ஊடக செய்திகளிலும் கூட அப்படியான நெகட்டிவ், அதாவது எதிர்மறையான கருத்துக்களை முன்னிறுத்தி அதை பிரபல்யப்படுத்தி விடுகிறார்கள், அதை தூக்கி தூக்கி பேசுவதற்கு பின்பற்றுகிறார்கள் தலைமுறைகள். ஊடக தர்மம் என்பது அங்கு இல்லை, வருகிற திரைப்படங்கள் சரி, பத்திரிகைகள் சரி, இந்த வலைதளத்தில் வருகிற செய்திகள் எல்லாம் அப்படித்தான் போகின்றது, எல்லாம் நேர்மாறாக இருக்கின்றன. அதற்கு நாங்கள்
3: அந்த காலத்துல வந்த படம் வந்து படங்கள்லாம் பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல வந்த படங்கள்லாம்
0: பாத்தீங்கன்னா
3: கடைசியில மங்களம் சுபம் அப்படின்னு நல்ல மனசு திருப்தியா போற மாதிரிதான் இருக்கும்.
0: ஆமா,
3: இப்பெல்லாம் வந்து வெளியில வரும்போது கதை என்னன்னே புரியாத அளவுக்கு தான் இருக்கு.
0: ஐயா தலைப்பும் இல்லை, அடிப்பும் இல்லை, இடையில பொருளடக்கம் இல்லை, ஏதோ ஓடுது. மனத்தியால் தான் கழிக்கிறாங்க, மற்றது திரைப்படத்திலே எந்த பெரிய திரையிலே ஒரு 25 பேர முகத்தை காட்டுவாங்களோ, ஒருவருடைய முகத்தையும் அழகா காட்ட மாட்டாங்க.
3: மற்ற
0: திரைக்கேற்ற முகமும் திரைக்கேற்ற உருவமும் இல்லையா ஐயா இன்றைய நடிகர்கள்? அலங்காரம் உலக்கள் ஒளி சத்தங்கள் இசை இந்த சத்தங்கள் அடிபடி வன்முறைகள் இங்க உள்ளவர்கள் அந்த படத்தை பார்த்துவிட்டு சிரிக்கிறார்கள். இதுல வன்முறையான
3: மலையாள மொழி திரைப்படம் இன்னைக்கும் பாத்துட்டு தான் இருக்கிறவங்கயா. ஆனா அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா கதை அம்சம் இன்னைக்கும் இருக்குது. இன்னைக்கு வரக்கூடிய படத்துலயும் பாத்தீங்கன்னா கிரைம் எடுத்துக்கிட்டா கிரைம் சீரியல் வந்து கரெக்டா கொண்டு வர்றாங்க கதையை கடைசி வரைக்கும்.
0: இயற்கை
3: கதையோட பாக்குற மாதிரி
0: இயற்கையாக
3: அதிகமாக இருக்கு.
0: இயற்கை இதோட போகின்றார்கள். நேர்மறையான கருத்துக்களை வைத்துவிட்டு எதிர்மறையான கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா எதிர்மறை வழியிலே குழந்தைகள் வழி நடக்க குழந்தைகளே பிழை இல்லை. குழந்தைகள் கவர்ச்சிக்கு மாதிரி இவர்கள் செய்கிறார்கள். அப்ப குழந்தைகள் அந்த வழியிலே செய்கிறார்கள். அதனால்தான் இந்த பிறழ்வுகள் எல்லாம் ஏற்படும். சமுதாய நேர்மறையற்ற பிறழ்வுகள் மரியாதை மதிப்பு பண்பு பாரம்பரியம் பழக்க வழக்கங்கள் சிறு வயதிலிருந்து இந்த நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, பிஞ்சிலே பழுப்பதன்று பிஞ்சிலே பழுக்கிறதன்று
3: இப்ப பழுத்தா நல்லா இருக்காதுயா வெம்பி போயிருமே.
0: அதுதான் இப்ப நடக்குது, எல்லாம் பிஞ்சிலே பழுத்து கொண்டு போகுதுகள். அன்று சும்மா சொல்லவில்லை நம்ம அவர்களை தோறும் சொன்ன முதுமொழிகள் எல்லாம் அவர்கள் ஏதோ பெரிய பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் பெற்று வந்த தமிழ் அறிஞர்களா இல்ல, சாதாரணமான கூலி மக்களே சொல்லியிருக்கு. சாதாரண பெற்றாரே கூறுவார்கள், என் தந்தையார் எனக்கு பழமொழி மருந்தான் என்ன வளர்த்தார், அவருக்கு தெரிந்த பழமொழிகள் ஒருவருக்கும் தெரியாது. அவ்வளவு சொல்லு எடுத்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொன்மொழியை சொல்லுவார் அவர்.
3: இதுல வந்து ஆகக்கூடிய பங்கு வந்து மொபைல் போனுக்கு தான் இருக்குது.
0: அது மொபைல்ல வந்து அதை எங்களை தூண்டுகிறது ஐயா. இப்பொழுதெல்லாம் செயற்கை நுண்ணறிவு வந்துட்டு அதை எங்களை தூண்டி கொண்டிருக்கின்றது. எங்களை அறிந்து ஓடி இப்படி செய் அப்படி செய் உனக்கு இது வேண்டுமா அது வேண்டும் அப்படி செய் அப்படி செய்யணும் எங்களை தூண்டுகின்றது. அந்த ஆப்ஸ் எல்லாம் தானாக வந்து நான் உடனே அதை டிலீட் பண்ணி பார்க்கின்றேன். அதை டிலீட் பண்ணவும் முடியாமல் இருக்கின்றது, பிளாக் பண்ணவும் முடியாமல் இருக்கின்றது. இதை வைத்திரு இதை இதனால் நீ இப்படி வரலாம் இதனால் இப்படி செய்யலாம்ன்னு அது வந்து சொல்லுது ஐயா. மோசமா போயிட்டு நல்ல விடயத்தை கொண்டு வருவார்கள் என்றால் நான் நினைக்கவில்லை. கலியுகம் முத்தி கொண்டு வருகின்றது போல் தெரிகின்றது இல்லையா.
3: அது அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த ஒரு கல்கி படமா ஏதோ ஒரு படம் பார்த்தோம் கல்கி அவதாரம்.
0: ஆமாம்
3: அதெல்லாம் தெரியல
0: சரியா வந்துடும் சரியா அதுல சொல்லப்படுவது சரியா சொல்லப்படுகிறது சரியா சொல்ல அன்றொரு பாடல் யாரோ ஒரு பாடல் கேட்டிருந்தார் நேர் நேரத்தில் மஞ்சுளா என்று அந்த பாடலில் வந்த வரிகள் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முந்தி வந்த அந்த பாடல் சிறப்பாக இருந்தது, சிறப்பாக இருந்த அந்த பாடல். அநேகமான பழைய பாடல்களை எடுத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது அந்த எவ்வளவோ சமுதாயத்துக்கு தேவையான ஆரோக்கியமான கருத்துக்கள் உண்டு. இன்றைய பாடல்களில் மொழியே இல்லை, அப்புறம் எப்படி ஆரோக்கியமான கருத்துக்கள் நாங்கள் வருவது? அதுக்குள்ள வந்திருக்காங்க இளைய தலைமுறையில ரெண்டு மூன்று இந்த எல்லாவற்றிலையும் கட் பண்ணி பொருத்தி களவெடுத்து கொண்டு பொருத்துற இசையமைப்பாளர் பெயர் எடுத்து விருது வாங்கினவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வேற இந்த ஊடகங்களுக்கு பணம் கொடுத்தோன்னா தூக்கி பிடிச்சி அவர்கள் மாலை போட்டு மரியாதை போட்டு கௌரவம் கொடுத்து உடனே விருது திரைப்படமே வரவில்லை பாடலே வழிவரவில்லை ஆனால் அவர்களுக்கு உடனே விருது கொடுத்து விடுவார்கள். காலம் காலம் முந்தி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றது. நாகரிகம் வளரத்தான் வேண்டும், அறிவு வளரத்தான் வேண்டும். ஆனால் இப்படியாக இல்லை. அதை வளர்ப்பதற்கு வளர்ப்பதற்கான ஊடகங்கள் வளர்ப்பதற்காக இருப்பது ஊடகங்கள். அன்றும் இருந்தது பத்திரிகை வானொலி தொலைக்காட்சி பின்பு வந்தது. அன்று இருந்த தட்டச்சு மூலம் கூட எவ்வளவு செய்திகளை மக்களுக்கு ஓடி புத்தக நூல் வழிவில் எவ்வளவு அறிவு நூல்களை தந்தார்கள் என்று இல்லையே ஐயா. இன்று அப்படி எதுவும் இல்லை. அப்படி தருவதற்கு அறிஞர் இசையமைப்பாளர் கூட அன்று இருந்தவர்கள் எங்களுடைய தமிழ்மொழி அல்லாத இசையமைப்பாளர்கள் கூட தமிழ்மொழி அல்லாத பாடகர்கள் எத்தனை அழகாக பாடி தந்திருக்காங்க. இருந்தவர்கள் எல்லாம் கவிகளை எழுதியிருக்காங்க, தத்ரூபமான கருத்துக்களை அதுக்களை புகுத்தி தமிழை அதுக்களே வைத்து வளர்த்தார்கள், தமிழை பொதிந்து வைத்திருக்கின்றார்கள். இப்பொழுது எங்கே இப்பொழுது எங்கோ இருந்துட்டு வந்தவங்க எல்லாம் காசுகளை பணங்களை கொடுத்து ஊடகங்களை வளர்த்து விட்டு ஊடகங்கள் தங்களுக்காக வைத்து கொண்டு விளம்பரத்தை கொண்டு மக்களுக்கு மூளை செலவு செய்து என்ன பாடல் தருகின்றார்கள் எங்களுக்கு தெரியவில்லை. திரைப்படம் எடுக்கின்றார்கள், என்ன திரைப்படத்தை எடுக்கிறார்கள் எங்களுக்கு தெரியவில்லை. பார்த்தால் 100 கோடி 200 கோடி என்று கூறுகிறார்கள். அந்த ஒரு பாடல் வருவதற்கு பாடலை பற்றி நாங்கள் அறிவதற்கு இடையிலே
3: ஐயா இன்னைக்கு பார்த்த ஒரு திரைப்படத்தினுடைய பெயர் வந்து மொத ராத்திரி.
0: முதல் ராத்திரி, ஆமா முதல் இரவன்று முந்து ஒரு படம்.
3: முதல் ராத்திரி இல்ல, மொத மொத ராத்திரி,
0: மொத அந்த எழுத்து தமிழ் பாருங்க,
3: மோ வருது, முதல் இல்ல
0: மொத. அப்படி பல சொல்லுவல ஐயா, பல சொற்கள் ஐயா. பேச்சு தமிழை விட மோசமாக தங்களுக்கு தெரிந்த தமிழ் அந்நிய மக்கள் வந்து பேச்சு தமிழை சொல்ல தெரியாம சொல்லிக்கணும் அதே பாடலாக்கி கொண்டு வருகின்றார்கள். அதே திரைப்படமாக என்னென்னோ படம் இல்லாமல் வருது, என்னென்னோ பேர்ல வருது, எங்களுக்கு புரியுவதில்லை, புரிவதில்லை. என்ன பாடலை கேட்போம் எனக்காக நான் நிகழ்வு இவற்றையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு இதுகளை எல்லாம் எண்ணி வேதனைப்படுகிறோம். நம்முடைய பண்பாடு, கலை, கலாச்சாரம், தமிழனுக்கு தமிழன் அல்ல மனிதனுக்கண்டு இருக்கின்ற இலட்சணங்களையே மறந்து போயிட்டார்கள் என்றுதான் நாங்கள் இருவரும் பேசிய பேசியிருந்த எடுக்கணும். நாங்கள்
3: அவ்வப்போது நினைத்துக்கலாம் ஐயா, என்னன்னா நீங்க ஒரு 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் வந்து நிலையத்துல வந்து இந்த ஒலி வாங்கி முன்னாடி உட்கார்ந்து பேசும்போது தூய்மையான தமிழ்ல பேசுறீங்க.
0: ஆமா,
3: எங்களுக்கு நிறைய சொல்லு வந்து தமிழ் சொல்லையும் கத்துக் கொடுக்குறீங்க, தெரிஞ்ச வகையில நாங்களும் கத்துக்கிறோம்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு ஒரு 10-50 வார்த்தையாவது கத்துருப்போம் இது வரைக்கும் தெரிஞ்ச வகையில, தூய்மையான தமிழ்ல. இதே மத்த நேரத்துல நீங்க தமிழ்ல பேசவே முடியாதாங்க.
0: அது பேச்சு தமிழ் ஐயா, பேசும் பொழுது நாங்கள் மற்றவர்கள் புரியக்கூடிய, அதுவும் கனடாவை பொறுத்தவரையில இது 130 இன மக்கள் வாழுகிறார்கள், எத்தனை மொழிகள் உண்டு. தமிழர்களோடு தமிழ் பேசுவோம் என்றால் தமிழர்களும் கலந்துதான் பேசுகிறார்கள். எங்கள் நாட்டை போன்று, எங்கள் நாட்டை போன்று இல்லை, எங்கள் நாட்டை போன்று இங்கே இல்லை. இங்கே வந்து பிள்ளைகளோட எங்களோட பிள்ளைகள் எல்லாம் இப்ப எல்லாம் உயர் பதவிகளுக்கு எல்லாம் சென்று விட்டார்கள். அவர்கள் எங்களோட எவ்வளவு நேரத்தை செலவழிக்கின்றார் என்றால் அதிகாலை தூக்கத்தால் எழுந்து பாடசாலைக்கு 7:30-8 மணிக்கு இடையில பாடசாலைக்கு செல்லணும். அந்த 1 மணி சேரம்தான் எங்களோட பேச முடியும். அதன் பின்பு அந்நிய மொழிகளோடு சென்று விடுவார்கள். மீண்டும் பாடசாலையில் வந்து 5 மணி 6 மணிக்கு அவரோட பாடங்கள், படிப்புகள், வீட்டு பாடங்கள், டியூஷன்கள் என்றெல்லாம் சென்று வந்த இரவு தூங்க போற நேரம் உணவு கொடுத்து விட்டு தூங்க போற நேரம் 2 வசனம் பேச முடியும். அவர்கள் தமிழ்ல சொல்லி புரியாது ஐயா, தமிழ் புரியாது. எத்தனை குழந்தைகள் இருக்கின்றார்கள். ஆனால் பண்பாட்டை தான் நான் கதைக்க வருகிறேன், பண்பாட்டை தான் பேச வருகிறேன். தமிழை பேசாது விட்டாலும் எத்தனை தமிழர்கள் இன்றும் பண்பாடு குறையாமல் வாழுகிறார்கள் மேலை நாடுகளிலும். அந்த கலாச்சார விழுமியங்கள், எங்களுடைய பண்பாட்டு விழுமியங்கள் மாறாமல் வாழுகிறார். இங்கே காலநிலை காரணமாக உடையிலே நாங்கள் மாற்றம் அடையலாம், எதிலேயும் மாற்றம் இல்லையா ஐயா, உடை மட்டும்தான் மாற்றமாக. மற்றபடி நாங்கள் தமிழர் தமிழர் தான், அப்ப இஸ்லாமியர் இஸ்லாமியர் தான், இந்துக்கள் இந்துக்கள் தான், கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவன், தங்கள் தங்கள் கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்கள். நடைமுறையிலே பொதுவான ஒரு நடைமுறை மனித நேயத்தோடு பழகுகிறார்கள். அங்கு அப்படி இல்லையே.
3: இப்ப எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வகையில இருக்கிறதுல நல்ல பண்பாடு கலாச்சாரம் அப்படின்னா தமிழர் பண்பாடு தான்.
0: ஆமா, அது உலகத்தாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட
3: பண்பாடா சொல்ல முடியும். இருக்கிறதுலே தலைமையானதுன்னா தமிழர் பண்பாடு.
0: அதுவும் அதுவும் அப்படி பாடலே இருக்கிறது, பாரதம் இல்லையே என்றால் பண்பாடு இல்லையே, பண்பாடு இல்லையே என்றால் பாரதம் இல்லை என்ற நிலைக்கு நாங்கள் இருந்தோம். பாரத நாட்டின் பண்பாட்டை உலகமே ஏற்றுக்கொண்டது, உலகமே மகிழ்ந்தது, வியந்தது. ஆனா இன்று உலக நாட்டில் உள்ள பண்பாடுகள் எல்லாம் பாரதத்துக்குள்ள வந்து புகுந்து விட்டது, கொண்டு வந்து விட்டார்கள். அவர்கள் திணிக்கவில்லை, நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அதை காத்து மயங்கி விட்டோம். அந்நிய மொழியை, அந்நிய கலாச்சாரத்தை, அந்நிய உணவுகளை, அந்நிய நடைமுறைகளை எல்லாம் நாங்கள் பின்பற்றி கொண்டோம். இல்லையென்றால் சுவாமி என்ற கணவன் மனைவி உறவு, நாதா என்ற கணவன் மனைவி இன்று டே என்று வந்து விட்டது, சரியா? பெயரையே சொல்ல மாட்டார்கள். கணவன் பெயரை சொல்ல அது பாடலே இருக்கின்றது. பெயரை சொல்லலாமா, கணவன் பெயரை சொல்லலாமா இன்று அடே என்று கூறளவுக்கு வந்து, நீ என்னடா பேசுறது, நான் நன்றி பேசுறேன், டி டா வந்து விட்டது. என்னன்னா அன்பின் மிகுதியாம் அதெல்லாம், இதுதானாம் அன்பின் மிகுதி. அது அடுத்தவர்கள் யூ ஐ என்று பேசியதை பார்த்து இவர்கள் அதை பின்பற்றி கொண்டு வருகின்றார்கள்.
3: வரட்டும் வரட்டும், இது இன்னும் எந்த இடத்துல போய் முடியும் தெரியல. அதே அடுத்த சந்ததிகள் வந்து
0: இல்ல, நான் நினைக்கவில்லை இனிமேல் என்னுடைய பழைய பாரம்பரியங்கள் வரும் என்பதை நான் எண்ணவே இல்லை. ஏனென்றால் விதைத்து விட்டார்கள் இவர்களும் வந்து நஞ்சை விதைத்து விட்டார்கள். அந்த நஞ்சு தான் இப்ப எல்லாம் வளர்ந்து வந்து விட்டது. ஒரு சின்ன ஒரு குழந்தைய நீங்கள்
3: திருக்க முடியாது
0: ஐயா. இப்ப எத்தனையோ பெற்றார் பிள்ளைகளை திருத்த முடியாமல் திண்டாடுகிறார்கள். அது சொல்ல முடியாது
3: 80-90%. குழந்தைகள் தான் பெற்றோருக்கு கீழ்படிந்து நடக்கிற மாதிரி இருக்கக்கூடிய
0: சரியான இந்த வழியிலே அடுத்த உறவுகளும் வர இருக்கின்றார்கள். நாங்கள் நீங்கள் இந்த உனக்காக நான் நிகழ்வதே, நாங்கள் பேசியது உலகத்துக்காக, மக்களுக்காக, சமுதாயத்துக்காக, எங்கள் நாகரிகத்துக்காக, பண்பாடுகளுக்காக. இந்த இதை வைத்து ஒரு பாடலை கேளுங்கள். என்ன பாடல் உங்களுக்கு விருப்பமா இருக்கும் போல, என்ன பாடல் கேட்க வேண்டும் தோன்றுகிறது?
3: அந்த ஒரு ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லைன்னு ஒரு பாட்டு இருக்கு.
0: நல்ல பாடல் அந்த பாடல். ஒரு பண்பாடு,
3: அது தர்மத்தின் தலைவன் நினைக்கிறேன். தர்மத்தின் தலைவனும் ஒரு ரஜினிகாந்த் படம் அந்த
0: போம். பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை, பாரதம் இல்லை என்றால் பண்பாடு இல்லை என்று அப்படி இல்லையா? இல்லை. நல்ல பாடல் ஐயா.
3: அதை சொல்லலாம்.
0: பாரத பண்பாட்டை அன்று எத்தனை பேர் எங்கெல்லாம் சென்று கூட மற்றவர்கள் கையெடுத்து கும்பிட்டு கையை தலையிலே பார்த்து அவர்களுக்கு மரியாதை செய்கிற அளவுக்கு வாழ்ந்தார்கள். இன்று எள்ளி நிலையாடி நாட்டைப்பட்டு ஓடோண்டு விரட்டுகிறார்கள் இவர்கள் செய்கிறவே இல்லையாலே. எத்தனை பேருக்கு விலங்கு போட்டு அனுப்பியிருக்கா ஐயா? நான் நாடுகளை ஊர்களை குறிப்பிடவில்லை. இங்கிருந்து கனடாவில் நான் இதுவரை பல பல நாடு மக்களும் வாழுகின்ற ஒரு பன்முக கலாச்சாரம் கொண்ட நாடு. அவர் ஒவ்வொரு தர்மந்தும் தங்கள் நாட்டுக்கும் தங்களுடைய கலாச்சாரத்துக்கும் பெருமை தேடிக்கொண்டு வாழ்ந்த நாங்கள் இப்பொழுது வந்த எதிர்கால ஆட்கள் பாவத்துக்கு இறங்கி கனடாவுக்கு வாருங்கள், உலகங்கள் உங்களோட வாழ்க்கையை சிறப்பிங்கன்னு கொண்டு வந்தவுடன் அவர்கள் செய்த திருட்டுத்தனமான எவ்வளோ தில்லாடி எவ்வளோ மோசமான செயலை செய்து விலங்கு போட்டு நாடு கடத்தும் வேளையிலே அந்த ஊரின் பெயரை சொல்லும் பொழுது எங்களுக்கு வெட்கமாக இருக்கின்றது. அவர்களை பார்த்து எங்களை ஆசிய நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லோரும் எங்களை எல்லோரும் ஏசியன் என்று கூறுவார்கள். ஏசியனுக்குள்ளே வந்து இந்தியனை தான் பெரிதாக கூறுவார்கள். நாங்கள் எல்லோரும் இந்தியர்கள் என்ற அடிப்படையை தான் மற்றவர்கள் எங்களை விழிப்பார்கள், ஏனைய நாட்டு மக்கள். அப்போ ஒருவர் செய்கிற தவிர அத்தனை நாட்டுக்கும் இல்லை, எங்கள் ஊருக்கும் இல்லை ஐயா. ஒன்று, நாங்கள் படித்த பண்பாடுகளை சென்ற இடத்தில் எங்கள் நாட்டையும் தாய் மண்ணையும் தாய் மொழியையும் தாய் பெயரையும் காப்பாற்ற வேண்டும். இது எல்லாத்தையும் தூற்றி விட்டவர்கள் ஐயா. அது காரணம் என்ன? காரணம் என்னவென்றால் இந்த ஊடகங்கள் தான். ஊடகங்கள் வந்து நெறிப்படுத்தும் வகையில் எழுதி கொண்டு நியாய நீதியா தராசு கொண்டு கருத்துக்களை வெளிப்பட்டால் இப்படி வராது ஐயா. அதை
3: ஊக்குவிப்பதற்கு
0: அதை விட அவர்களை ஊக்குவிப்பதற்காக வலைத்தளங்கள் அந்த உதவி செய்கிறது. இணையதளங்கள் இவ்வளவு பேர் பார்த்தால் இவ்வளவு பணம் கிடைக்கும். அப்ப எங்களுடைய சதி அல்ல, அவர்கள் தங்களது திறமை கூட நாங்கள் சரியாக ஒரு தீர்க்கமான முடிவை பெற்று தாங்கள் பிரசுரிப்பதில்லை. ஒருவர் தந்து விட்டார் என்றால் அது எவ்வளவு நன்மதியுமேனு பார்க்காமல் உடனே பிரசுரித்து விடுவார். காப்பி காப்பி காப்பி.
3: யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாம் இந்தியாலயா இருக்குது, ஏதோ ஒரு நாட்டுல இருக்குது, உலகத்துல
0: உலகத்திலே இருக்கு ஐயா. அதற்கு முன்பும் வெளிநாட்டு விடயங்கள் எத்தனையோ நம்ம நாடுகள் உள்நாடுகளுக்கு வந்திருக்கு. உள்நாட்டுல இருந்த தலைவர்கள் எல்லாம் ஏற்றார்களா இல்லையே? எங்கள் நாட்டு கலாச்சார பண்பாடு புலமையும் பொருளாதாரத்தை கெடுக்க வேண்டால் அவர்கள் விட மாட்டார்கள். இது தங்களுடைய பாக்கெட்டை பாக்கெட்டை நிறைவேற்றுவதற்காக வெளிநாட்டு நிறுவனத்தின் விடயங்களை உள்ளே கொண்டு வந்து விட்டார்கள். அதுதான் காரணம்.
3: அதுதான்
0: அவர்கள் மக்களுக்கு செய்யவில்லை. தங்களுடைய உயர் நிலையில் இருந்தவர்கள் தங்களுடைய சந்ததி தங்களுடைய பரம்பரை வாழக்கூடியவர்கள் பணத்தை சேகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே செய்தார்கள். எனக்கு தெரியத்தக்கனே நான் சிறுவயதில் நான் படிக்கிற காலத்தில் கூட இந்தியாவில் ஒரு வெளிநாட்டு பொருளை நாங்கள் பார்க்க முடியாது, இறக்குமதி செய்யவே மாட்டார்கள் அன்று இந்த தலைவர்கள். உள்ளிலே உற்பத்தி, இங்கே என்ன குறை உண்டு, இங்கேயே செய், இங்கே உள்ளவன வேலையை கொடு, இங்கேயே நாங்கள் பெருக்க வேண்டும். அதெல்லாம் மறைந்து விட்டது ஐயா. அதெல்லாம் மீண்டும் ஒரு ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது. இப்பொழுது ஐம்பதுக்கு மேலே வந்து விட்டது, இனி வளையிறது கஷ்டம். நாங்கள் வாழ்ந்தது மட்டுமல்ல, அவர்களுடைய பண்பாட்டு வழிமுறைகளை வழிபாட்டு முறைகளை அவருடைய நெறிமுறைகளை கடைபிடித்து நாங்கள் நன்மை பெற்றிருக்கின்றோம். அதைத்தான் இவர்களுக்கு. ஆனா அப்படி வாழ்ந்த எங்களுக்கு கூட நாங்கள் இப்ப தெரிய தெருவிலே நிக்க வேண்டிய நிலை வந்து விட்டது. வெளியில நிக்க வேண்டிய நாங்கள் அதை போற்ற முடியாது. என் மகன், என் பிள்ளை, என்னுடைய மொழி, என்னுடைய பண்பாடு என்று நான் பேச முடியாமல் இருக்கின்றோம். நம்புவோம். நம்பிக்கைதான் ஒரு ஜீவாதாரம் எங்களோட வாழ்க்கைக்கு. நன்றி. இணைந்து இவ்வளவு நேரம் நாங்கள் பயன்படுத்திருக்கோம். நாங்கள் இருவரும் பேசியது பொதுவான விடயத்தை யாரையும் புண்படுத்துவதோடு அல்லாமல் பொதுவான விடயத்தை கொஞ்சம் விழிப்படைகிறோம், விழிப்பாக இருக்க வேண்டும் என்று பேசுகிறோம்.
3: இன்றைய தினத்துல
0: விழித்துக் கொண்டோம் என்று எண்ணம் எல்லோரும் விழிக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம். நீங்கள் கூறிய போது மாற்றம் ஏற்படும் என்ற நம்பிக்கை மனதில் வைப்போம். நாங்கள்
3: அதனால்தான்
0: ஒவ்வொரு முறை முடிவிலே நான் கூறுகிறேன், அன்பு கருணை சாந்தம், நாங்கள் மனித நேயம் ஜீவகாருண்யத்தோடு வாழ்வோம் என்று கூறுகின்றோம். நன்றி,
3: நன்றி ஐயா, நன்றி. மீண்டும் இணைந்து கொள்வோம்,
0: மீண்டும் இணைவோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த உறவா பார்ப்போம். அன்பு உறவு வருகின்றார், யாமிருக்க பயமேன் வந்து விட்டார். வணக்கம், வணக்கம், வணக்கம். நெய்வேலி அரசடி குப்பம், யாம் இருக்க பயமேன் சரவணன் அவர்களே, வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
4: நலமாகவும் மகிழ்வாகவும் சுகமாகவும்.
0: ஓ, நலமாகவும் சுகமாகவும் இருக்கிறீர்கள். நல்லவனாக இருக்கின்றீர்களா? நாடு முழுவதும் சொல்ல தேவை, நம்மை நாலு பேர் நல்லவன் என்று சொன்னால் போதும். நாடு சொல்ல போன மண்டலே, அது பின்பு நாடு சொல்லும். எப்படி அங்க மழை பொழிந்ததா, மகிழ்ச்சி வந்ததா?
4: மழை பொழிவில்லை, இன்னைக்கு மேகமூட்டமாக இருந்தது. காற்று அதிகமாக காற்று வீசிக்கொண்டிருக்கிறது.
0: அப்படித்தான் இலங்கை திருநாட்டிலேயும் வடபகுதியில் இருக்கும் அருள் வந்து பேசும்போது அங்கும் காற்று வீசுகிறார் என்று கூறுகின்றார். அந்த பகுதியில் நான் நிகழ்ந்த காற்று மண்டலம் அங்கு குணம் கொள்ளுகின்றது போல் இடம் எடுத்து அங்கு கருக்கூடி வீசிக்கொண்டிருக்கிறதா இருக்கலாம். இந்த காற்று குளிர்மையாக இருக்கிறதா பப்பமாக இருக்கிறதா?
4: குளுமையாக தான் இருந்து, குளுமையா
0: இருந்தது.
4: அந்த மூக்கடைப்பு எல்லாம் வந்து போச்சு. அந்த தோப்பு, இன்னைக்கு தோப்புல கொஞ்சம் வேலை நடந்தது. அந்த வேலை செய்ய வந்தவங்களுக்கு அந்த டீ போட்டு கொடுக்க முடியல, அப்படிக்காக ஒரு காற்று.
0: அப்ப சில சமயம் மூக்கடைப்பு என்று கூறினீர்கள். மூக்கு நாசி அடைபடுவதற்கு தூசியும் ஒரு காரணம் தானே, மாசு.
4: ஆமா ஆமா,
0: காற்று தூசிகளை அள்ளி பீசி கொண்டு வருவது உண்டு. மற்றது ஆனா குளிர்மையான காற்று வருவதாலும் அது பெறலாம், நாசி அடைக்கிற குணம் பெறலாம். அப்ப தேநீர் கூட போட முடியாத அளவுக்கு காற்று வீசிக்கொண்டிருக்கின்றதுன்னு. அப்ப நீங்கள் இப்ப ஆரம்பித்து விட்டீர்களா உங்களுடைய விவசாயத்தை? முந்திரி இசையை ஆரம்பித்து விட்டதா?
4: அது எரு எடுத்து போட்டு வச்சிருந்தோம்.
0: அந்த எரு நீங்கள் வீட்டிலே சேகரித்த எருவா விலைக்கு வாங்குவீர்களா?
4: இல்ல, வீட்டுல இருந்து.
0: ஆமா, அநேகமா கிராமப்புறங்கள்ல எரு சேர்த்து வைப்பார். ஆடு மாடு போன்றவருடைய எருக்கள் எல்லாம் சேர்த்து குப்பை கூளங்கள் எல்லாம் போட்டு அது கூட்டு பசலையாக, அதுதான் சிறந்த பசலை. அதற்கு பெயர் பசலை உரம் என்று கூறுவார்கள். செய்முறை வேறு. இந்த பசலைகள் ஊக்க பசலை, இதிலே விளைகின்ற தானியங்கள், பயிர் வகைகள், காய்கறிகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். சுவையாகவும் தரமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இயற்கை உரத்திலே வளர்கின்றது. நானும் நாகபன் பேசுவது கேட்டுக்கொண்டிருந்தீர்களா? கூறுங்கள், கூறுங்கள், என்ன
4: அருள் பேசும்போது என்ன, நாலு பேர். ஏன்னா அந்த மொழியே வேற மொழி, அவங்க இலங்கையிலேருந்து பேசும்போது கொஞ்சம் அந்த ப்ளூடூத்ல அது போட்டு ஸ்பீக்கர்ல கொஞ்சம் சத்தமாக வச்சு
0: விட்டேன்.
4: அவன் எங்க பகுதியில வந்து அவர் அருள் பேசும்போது புதிய விதமான குரலாகத்தானே இருக்கும் அது.
0: பிராந்திய மொழிகள் என்று கூறுவது, ஒரு பிராந்தியத்துக்கு ஒரு மொழிகள், ஒரு ஓசை ஸ்லாங் என்று கூறுவார்கள் இல்லை ஆங்கிலத்திலே. சாயல், அந்த சாயல் மொழியினுடைய சாயல். அப்படி
4: சாயல் இங்க தமிழகத்திலயும் இருக்கு, தமிழகத்திலயும் இருக்கு.
0: ஆமாம் ஆமாம்
4: ஆமாம்.
0: இங்கே இந்த ஊடகத்தில் ஒரு நகைச்சுவை பதிவுகள் பார்ப்பேன். அதில் ஒரு குடும்பத்தோடு வந்து மூவர் நடித்து கொண்டு போவார்கள். அவர்கள் பேசுகிற பாஷையும் அது கேரளமா அல்லது இலங்கையா எதுவென்று தெரியாமல் இருக்கின்றது. அவர்கள் ஒரு சிலருடைய சாயல்கள், மொழியினுடைய சாயல். கூறுங்கள் அதை பற்றி. என்ன
4: பிறகு பார்த்தீங்கன்னா, நீங்களும்
0: நாகப்பனும்
4: நாகப்பனும் பேசும்போது தமிழை பத்தி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தீங்க.
0: அதை பற்றி நீங்களும் என்ன நினைக்கின்றீர்கள்?
4: ஆமா, அந்த அந்த பேசும்போது எனக்கு ஒரு சின்ன நினைவு வந்தது. அது எப்படின்னா, திருஞான சம்பந்தர் அருளிய மாலை மாற்று பதிகம் சொல்லிட்டு அவரு நிறைய பாடல் பாடி இருக்காரு. அதுல
0: திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரா அல்லது
4: நிறைய பாடல்கள் இயற்றிருக்காரு. அந்த பாடல்ல ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடுறான் பாருங்க. யாமாமா நீ, அந்த பாடல் பாடல் வரிகள் மட்டும் சொல்றேன். யாமாமா நீ யாமாமா, யாழிகாமா கானாகா, கானாகாமா காழியா, மாமாயா நீ மாமாயா, நாலு வரிகள் கொண்ட பாடல் இது.
0: என்ன
4: அந்த எழுத்துக்கள் பயன்படுத்திருக்காரு பாருங்க, அந்த காலத்திலேயே பயன்படுத்திருக்காரு. எல்லாம் நெடில் எழுத்துக்கள், எல்லா பாடல்களும் நெடில் எழுத்துக்கள் கொண்ட பாடல்களே.
0: நெடில் ஓசை தரக்கூடிய எழுத்துக்களை வைத்து,
4: எழுத்துக்களை பயன்படுத்தி மட்டும் அந்த பாடல்களை.
0: எப்படி மீண்டும் படியுங்கள்.
4: படி நான் அது மனப்படமாக சொல்லிடுவாங்க. யாமாமா நீயா, யாமாமா நீயாமாமா, யாழிகாமா கானாகா, கானாகாமா காழியா, மாமாயா நீ மாமாயா.
0: அதனுடைய பொருள் என்னவென்று கூற முடியுமா?
4: அதுதான் பொருள்.
0: இரட்டை கருத்துக்களை கொண்டது நல்ல பொருள் உள்ள ஒரு வாக்கியங்கள்.
4: ஆமா, அது கடவுள் ஈசனை பற்றியதுதான் இது. அது பொருள் உன்னால எங்கிரு தெரிஞ்சுக்கிட்ட வந்து ஒரு நாளைக்கு பத்தி பேசலாம்.
0: சரி, அது நீங்கள் அதை ஒரு தடவை நன்றாக விட்டு பார்த்து அது என்ன கூறப்பட்டிருக்கிறது அது வலைத்தளத்திலே பார்க்கலாம் என்று எண்ணுகிறேன். மீண்டும் ஒரு தடவை கேட்டு அவர் அதுக்கு என்ன கருத்தை கொண்டு வந்திருக்கோ அது என்ன. அது வந்து இரட்டை கருத்துக்கள் உள்ளது. அது சிலேடையாக வரும். ஒரு ஒரு ஒரு எழுத்து அழுத்தி கூறும் பொழுதும், நீட்டி கூறும் பொழுதும், குறுக்கி கூறும் பொழுதும் இத்தனை கருத்துக்களை கொடுக்கக்கூடியது எங்கள் தமிழிலே உண்டு.
4: ஆமா, இதுல இன்னொரு சிறப்பு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த விகடகவி, இந்த விகடகவின்னு சொல்லுவோம்.
0: ஆமாம், விகடகவி.
4: எப்படி படித்தாலும் விகடகவின்னு வரும்ல.
0: ஆமா, பாலரோமியான சொல்லோடு பாடல், சொல்லோடு பாடலே அதை கொண்டு வந்தோம். அந்த பதங்களை நீங்கள் எல்லோரும்
4: கொண்டு வந்தோம். அது எனக்கு நல்ல நன்றாக நினைவு இருக்கிறது. இந்த பாடல் பார்த்தீங்கன்னா, அந்த பாடல் வந்து ஆரம்பத்திலேருந்து அனைத்து பாடல்களையும் ஆரம்பத்திலேருந்து முடியும் வரை, அந்த முடிவுலேருந்து ஆரம்பம் வரை படித்தாலும் அதே போல இருக்குமா அந்த பாடல். ஒரு அந்த தகவலை சொன்னார் ஒருவர்.
0: அவங்க
4: எல்லாம் வந்து எந்த கல்லூரியில போய் படிச்சாங்க? வள்ளலாரா இருக்கட்டும்,
0: இல்ல இல்ல, இப்ப நாகப்பன் ஒரு கருத்தை கூறினார்.
4: ஒன்றியம் படிக்காமலே அவ்வளவு இப்படிப்பட்ட தமிழ்ல இப்படிப்பட்ட செய்திகளை நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க.
0: இவ்வளவு இருக்கக்கூடியதாக எங்களுடைய நாகப்பன் அவர் வந்து ஒரு இரண்டு மணிச்சாலும் இரண்டரை மணிச்சாலும் வானொலியில் வந்து நான் பேசும்பொழுது சரியான தமிழை சுத்தமாக நாங்கள் கலந்து கொள்றதால பல விடயங்களை பெற்றுக்கொள்கிறோம். தனிப்பட்ட முறையிலே நான் பேசுவதனால் வித்தியாசமாக இருக்கும். அது வந்து சாயல், மொழி சாயல். இப்பொழுது நான் இப்படி எல்லோருடன் பேச முடியாது. என் குழந்தைகளுடன், மனைவியுடன், நான் நண்பர்களோடு இவ்வளவு தூரம் இப்படி நாங்கள் இது வந்து இலக்கியத்தோடு சேர்ந்திருக்கிறது. ஒரு பொதுவாக பகிரங்கமான பொதுமக்களோடு நாங்கள் பேசும் பொழுது அதற்கென்று ஒரு சாயல் உண்டு. வீட்டிலே பேசுகிற மொழிகளை எல்லாம் நாங்கள் வந்து பகிரங்கமாக கூற முடியாது. இப்பொழுது அவற்றைத்தானே அரங்கேற்றுகிறார்கள் எல்லோரும். அதுதான் அவரும் குறிப்பிட்டார், நானும் குறிப்பிட்டேன். நாங்கள் பகிரங்கமாக பேசும் பொழுது, நான் தமிழன், தமிழனோடு பேசும் பொழுது தமிழை சரியாக உச்சரித்து புரியக்கூடிய வகையில் பேச வேண்டும். சாயல் வேறு இருக்கலாம். நீங்கள் அதுவும் கூட மரபாக சின்னலேருந்து பழக்கப்பட்ட செந்தமிழும் நா பழக்கம் என்று ஒரு பழமொழி உண்டு. நாங்கள் பேசுகிற விதம் பிராந்தியத்துக்கு பிராந்தியம் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கின்றது. அவையெல்லாம் கொண்டு வந்து அரங்கேற்றத்திலே கொண்டு வந்து நாங்கள் அரங்கத்தில் செய்ய முடியாது. இப்பொழுது அதைத்தானே அரங்கத்திலே கொண்டு வந்து செய்கிறார்கள். அவர் கூறினார் வேற ஜென்சி, ஜென்சி என்றது அது என்ன எனக்கு புரியவில்லை. ஒன்றை கூறும் பொழுது, ஒன்றை கூறும் பொழுது அதற்குரிய வரவிலக்கணங்கள் என்ன, அது எதற்காக கூறப்படுகின்றது என்று கூறி சொன்னால் எங்களுக்கு புரியும். அதுவும் இல்லை, அவர் பேசுபவர்களுக்கே அது என்ன ஒன்று தெரியாது. செம்ம, பக்கா கூறுங்கள். இதற்கெல்லாம் என்ன கூற முடியும்? இதெல்லாம் வந்து கொண்டு வானொலியிலே தொலைக்காட்சியிலே ஊடகங்களிலாம் தருகிறார்கள் அந்த அந்த வார்த்தைகள். அப்போ எல்லோரும் வதைப்பிடிக்கிறார். குழந்தைகள் எதிர்கால சிறார்களுக்கு புரியாது, அவர்கள் அதுவும் ஒரு பாஷையென்று எடுத்துக்கொள்கிறார்கள். அதுக்கு கூட இத்தனை ஊடகங்களே பல விடயங்களை கொண்டு நகைச்சுவையாக தருகின்றார்கள் புரியட்டும் என்று. அது எங்கே புரிய போகின்றது?

0: அவர்களுக்கு எது சரி எது புளி என்று தெரியவில்லை. என்ன செய்வோம், நல்லதொரு சம்பந்தனுடைய உதாரணம் கொண்டு வந்து தந்தீர்கள், அதை நீங்கள் அடுத்த முறை வரும் பொழுது நீங்கள் அதை அதை இன்னொரு தடவை நன்றாக படித்துவிட்டு அதை எதற்காக நான் இப்பொழுது கூற போகிறது அவ்வளவு உகந்ததாக இருக்காது, நீங்கள் கொண்டு வந்த அந்த விடயத்தை நீங்கள் மீண்டும் ஒரு முறை உணர்ந்து கொண்டு வந்து கூறுங்கள், அப்பொழுது கலந்து பேசி பார்ப்போம். சரியா, அது ஒரு நல்ல ஒரு கவிதை, விகடகவி மட்டுமல்ல அதுக்குள்ளே இருக்கின்றது, அதுக்குள்ளே பல அடங்கி கிடக்கின்றது பல கருத்துக்கள், பல கருத்துக்கள் இல்லாது விட்டால் திருவள்ளுவர் ஏழு சொற்களால உலகத்தை அடக்குவார், அதுக்குள்ளே உலக உலகியல் ஏழு சொற்களுக்குள்ளே உலகியலை அடக்கி இருக்கின்றார் அவர். உலகியல் அறம் பொருள் இன்பம் அந்த மூன்றையும் சிறப்பு. சரி, அங்கே மழை இல்லை, அப்போ குளிர் வேலை இருந்தாலும் உங்கள் கடமையை சரியாக செய்கின்றீர்கள். உங்களோட வாழ்க்கை இந்த வேர், உங்களோட வாழ்க்கை இந்த மூலம் அந்த விவசாயத்தில் தான் இருக்கின்றது இல்லையா?
1: ஆமாம், எங்களுக்கு பிரதான தொழிலே விவசாயம்.
0: அதனால் நீங்கள் விவசாயத்தை கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டும் என்று வாழுகிறீர்கள். உனக்காக நான் என்று எண்ணும் பொழுது அந்த விவசாயத்தை நீங்கள் கண்ணும் கருத்துமாக பார்க்கும்போது உலகத்துக்கு எவ்வளவு நன்மையை செய்கிறீர்கள், உலக மக்களுக்கு ஜீவாதாரத்துக்கு தேவையானது ஒன்றை நீங்கள் செய்கிறீர்கள். ஒன்று அதை செய்வதால் தான் உங்களுடைய வாழ்வாதாரம் செல்கின்றது. அப்போ ஒருவருக்காக ஒருவர், இது பண்டை தொட்டு வந்த முறை எங்களுக்கு, இப்பொழுது யாரும் புதுசாக காட்டி தரவில்லை, நீங்களும் புதுசாக ஒன்றை கண்டுபிடிக்கவில்லை. எங்களுடைய முதா வழிவழி வந்த ஒன்றை விரைவாகவும் பெரிதாகவும் செய்வதற்காக சில கடைப்பிடிப்புகளை கடைபிடிக்கின்றீர்கள் இல்லையா? சரி, இந்த வழியில் உங்களுக்கு என்ன பாடலை நீங்கள் தர வேண்டும்? அந்த மாதவி என்ற ஒரு திரைப்படத்து பாடல் ஒன்று தந்திருக்கோம். மாதவி என்ற திரைப்படம் வந்து எவ்வளவு காலம் இருக்கும்?
1: அறுபது காலகட்டங்கள்.
0: நீங்க பிறந்திருக்க மாட்டீங்க, நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க. நல்ல பாடல், நல்ல நல்ல பாருங்கள். நீங்கள் அந்த நேர நேரம் விடுமுறை விருப்பத்தில் வந்து நீங்கள் பாடல்களை தருகின்றீர்கள், எவ்வளவு ஆனந்தமாக இருக்கின்றது. ஏனைய உறவுகள் எங்களுக்கு அடுத்த தளங்களில் உலகளாக இருந்து கேட்டு தாங்கள் அதற்காக தாமதித்து இருக்கின்றோம் என்று ஒவ்வொருத்தர் பேரையும் குறிப்பிட்டு எழுதுகிறார். இப்படி பாடல் நாங்கள் கேட்கவில்லை, அறியவில்லை, வேறு ஊடகங்களில் கேட்க முடியாமல் இருப்பதையெல்லாம் நீங்கள் தருகின்றீர்கள் என்றெல்லாம் கூறுகிறார்கள்.
1: இப்ப இந்த மாதிரி பாடல்களை நான் கொடுப்பதற்கு என்ன காரணம்னா, சென்னை வானொலியில இரவு வந்து ஒரு மணிக்கு மேல் ஒரு மணிக்கு இந்த மாதிரி பாடல்களை அரிய வகை பாடல்களை ஒளிபரப்புறாங்க. அந்த பாடல்கள் அந்த கேட்கும்போது அப்படி நான் எடுத்து குறிப்பெடுத்து வச்சுப்பான்.
0: உங்களுக்கு தெரியும்
1: அந்த பாடல் நல்ல பாடல்களா இருக்கும் பட்சத்தில் மட்டும் எடுத்து நமது தளத்துல பதிவிட்டுறேன்.
0: அதனால நீங்கள் கேட்ட அந்த நல்ல விடயத்தை அடுத்தவர்களும் கேட்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு தருகின்றீர்கள். அதை விட இந்த அந்த இன்னொரு அதுல இன்னொரு சர்வதேச நேயர் விருப்பம் என்று ஒன்று வருகின்றது. அதிலே பார்ப்பீங்க, இளைய தலைமுறைகள் எல்லாம் வருகின்றார்கள். இளைய தலைமுறைகள் கூட புதிய பாடல்களை எல்லா பாடலையும் கேட்கவில்லை, நல்ல நல்ல பாடல்களை தான் கேட்கின்றார்கள். புதிய முறையில இசையமைத்த பாடல்கள், நல்ல கருத்துள்ள பாடல்களை தான் அவர்கள்
1: கேட்கின்றனர். அந்த மாதிரி பாடல்கள்லாம் மறைக்கப்பட வேண்டாம். அந்த மாதிரி பாடல்கள்லாம் மறைக்கப்பட வேண்டும். தமிழகத்தில் பிறந்த தமிழ் பாடல்கள் வந்து எவ்வளோ பாடல் மறைந்து போய் கிடைக்கிறது. இந்த மாதிரி பாடல்லாம் வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து நேர்கள் கேட்கணும்.
0: மறைந்து போவதால்
1: தான் நாங்கள் தேடி,
0: மறைந்து போவதால் தான் மறந்து போகின்றோம். அதை நினைவு கூறும் வகையில் நீங்கள் எத்தனை பேரும் வந்து அதை திறந்து விடுகிறீர்கள், மடை திறந்த வெள்ளம் போல. எனக்கு மிகவும் மகிழ்ச்சி, தேடலே எனக்கு ஆனந்தம் இருக்கிறது. ஒவ்வொரு பாடலையும் கேட்கும் பொழுது அதை நான் தேடி செல்லும் போலே எவ்வளவு விடயங்களை பெற்றுக் கொள்ளுகின்றோம் நாங்கள். இது எங்கே புரிய போகின்றது இவர்கள். நல்லது சரவணன், என்ன பாடலை கேட்போம் என்று உனக்காக நான்
1: நிகழ்ச்சியில் மனப்பந்தல் திரைப்படத்தில் இருந்து
0: உனக்கு மட்டும் எனக்கு மட்டுமா
1: உனக்காக நான் என்ற உடனே உனக்கு மட்டும் உனக்கு
0: மட்டும்தான் வருகின்றது. இந்த பாடல் எனக்கு முன்பே எனக்கு விருப்பமான பாடல். நாங்கள் இளைஞனாக இருக்கின்ற காலத்துல கூட இந்த பாடலை நாங்கள் பாடுவோம். அதாவது வாலிப பெருமாள்
1: பாடுவதற்கும் பாடல் கேட்பதற்கும் இனிமையாக இருக்கும், அந்த பாடலை பாடுவதற்கும் இனிமையாக இருக்கும் அந்த பாடல்.
0: ஆமாம், உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்லுவேன், வேறொருவருக்கும் சொல்லிப்படாது என்று. நாங்களும் பாடசாலை வாழ்க்கையில கூட இதை கடைபிடிச்சிருப்போம், நகைச்சுவைக்காகவும் கேளிக்கைக்காகவும். வாலிப சேட்டைகள், வாலிப சேட்டைகள் என்று இருக்குல்லவா, வாலிப குறும்பு, வாலிப குறும்பு காலத்திலும் இந்த பாடலை பாடுவோம் நாங்கள், அடியும் வாங்கி இருக்கின்றோம். சரியா, நல்லா.

0: பாடல் தான் பாடல், உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியங்கள். அது அது பாடல்கள் அன்று வந்தவர்கள் எல்லாமே அவர் அதனால்தான் அவர்களை தேடி விருதுகள் சென்றன. நான் அடிக்கடி கூறுவேன், இப்பொழுது அப்படி இல்லை, இப்போ விருதுகளை தேடி இவர்கள் செல்கிறார்கள், காசை கொடுத்து போட்டு விருது வாங்குகிறார்கள். அது பகிரங்கம் எல்லோருக்கும் தெரியும். அது மற்ற தராசில வைத்து பார்க்கும் பொழுது தரம் பிரித்து தரம் தரப்படுத்தி பார்க்கும் பொழுது எங்களுக்கு புரிகிறது.
1: நீங்க சொல்லு இந்த பழைய பாடல்கள், இந்த புதிய பாடல்கள் நீங்கள் இந்த உதாரணம் சொல்லும் போது இந்த வெங்கல கடையில
0: யானை
1: சொல்லுவீங்களா?
0: உண்மையா உண்மையை தான் நான் கூறுவேன், உண்மையா என்னுடைய மனதில் பட்டதுதான் கூறியிருந்தேன். நந்தி சரவணன், உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் என்ற பாடலை இப்பொழுது வானல்ல பரகசியம் வகையில இருக்கும் கேட்கட்டும்னு கூறுவோம். என்ன ஒலிபரப்பு நன்றி ஐயா, வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி நன்றி.
0: மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேரத்துக்கு ஓடி வந்தார் எங்களுடைய அன்பு மகாலிங்கம், கஸ்தூரி, சியாமலா. நீங்கள் இணைய முயல்கின்றீர்கள், வர வேண்டும் வர வேண்டும், பாருங்கள், இணைவோம், கேட்போம். இந்த வேளையிலே அந்த பேராண்டி ஈழ திருநாட்டில் அருளனுடைய மருமகன் வந்து சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் என்ற ஒரு பாடலை கேட்டார். இங்கே சுப்பிரமணி சுப்பிரமணி என்ற ஒரு பாடலை என்னோட கையில் கிடைத்திருக்கின்றது. அது அவர்கிட்ட அந்த பாடலாக இருக்காது, அவர்கிட்ட அந்த சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் என்ற பக்தி பாடலாக வருகின்றது. அது நீண்ட நேர பாடலாக இருக்கின்றது. இது கொஞ்சம் குறுகிய நேரம் பார்ப்போம். அதற்கு முன்பு அன்பு ஞானசேகரன் நினைத்து விடுவோம். வணக்கம் மகனே ஞானசேகரன், வணக்கம்.
2: வணக்கம் அப்பா, இனிய நண்பகல். வணக்கம் அப்பா, நலமாக உள்ளீர்களா?
0: நலமாக உள்ளேன் மகனே. நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? காலநிலை எப்படி இருக்கிறது அங்கே?
2: நலமாகவும் வளமாகவும் மயில்வாகம் தங்கள் ஆசிர்வாதத்தையும் அம்மாவின் ஆசிர்வாதத்தையும் அம்மோட உறவுகளின் ஆசிர்வாதத்தையும். இங்க காலநிலை வந்து வெப்பத்தோட தாக்கம் குறைஞ்சிருக்குப்பா. மாலை இரவுகளே குளிர் காற்று வீசுகிறது. மழை வருவதற்கான அறிகுறி இப்போது இல்லை என்று எங்கள் வானிலை அறிவியலாளர்
0: சொல்லியிருக்கிறார்.
2: ஒரு நாளை நாட்கள் ஆகும் என்று சொல்லிவிட்டார்.
0: கூறிவிட்டார், கிட்டத்தட்ட சரியாக தான் இருக்கும் இல்லையா?
2: ஆமாப்பா.
0: சிறப்பு, உனக்காக நான் நிகழ்வே வந்திருக்கணும். நாங்கள் பலபடியும் எங்களை பற்றி அங்கே பேசிக்கொண்டிருக்கோம். அதாவது சமுதாய சீர்திருத்தம் பற்றி தான். சமுதாயம் என்றால் என்ன? நாங்கள் வாழ வேண்டியது சமுதாயத்துக்காக தானே. இந்த சமுதாயத்தில் நாலு பேர் நம்மை, அதான் நம்ம முன்னோர்கள் கொண்டார்கள், நம்மை நாலு பேர் நல்லவன் என்று கூற வேண்டும். அப்படித்தான் நாங்கள் வாழ வேண்டும். அதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போ எங்களுக்காக நாங்கள் வாழ வேண்டும், சமுதாயத்துக்காக நாங்கள் வாழ வேண்டும் என்ற கருத்தமை எங்களுடைய காலநிலை கொஞ்சம் சரியில்லை. அதனால் கலையத்துக்குள்ளே சுவாசிப்பது கடினமாக இருக்கின்றது. இருப்பினும் சமாளித்துக் கொள்வோம். கூறுங்கள், உங்கள் மனநிலை படுகிறதை நாங்கள் இப்போ பேசி வந்த வார்த்தைகளை வைத்து பேசி வந்தபடியே எங்களை வெற்றியும் கூறலாம். இல்லை தனிப்பட்ட முறையில் நீங்கள் எங்களுக்கு ஏதாவது விழிப்புணர்வோடு மக்களுக்கு சமுதாயத்துக்கு கேட்கக்கூடிய அந்த விழிப்புணர்வான கருத்துக்களை கூறுறதுனா கூறுங்கள்.
2: அதாவது கூட்டு குடும்பங்கிறது இப்போ இல்லைப்பா.
0: கூட்டு குடும்பம்,
2: கூட்டு குடும்பம்,
0: ஆம்,
2: எல்லாருமே தனித்தனி குடும்பமா போயிட்டாங்க. முக்கியமான, அதாவது உறவுகள் பாதிக்கிறது முக்கியமான காரணம் இதுதான். இப்போதைக்கு
0: உறவுகளுக்குள்ளே பாதிப்பு ஏற்படுகிறது.
2: ஆமா, பாதிப்பு ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் அந்த கூட்டு குடும்பத்திலிருந்து விலகி தனி கொடுத்தன வந்ததுதான். வீட்டுல இருக்கும்போது பெரியவங்க இருந்தா, பெரியவங்க இருந்தா அவங்க வந்து எல்லாத்தையும் பாத்துவாங்க. அவங்களுக்கு அடுத்த தலைமுறை மகன், மகனுக்கு குழந்த பேர குழந்தைகள் எல்லாருமே அவங்க பாத்துக்குவாங்க. இவங்க வந்து இவங்க வேலைகளை பார்த்து கொண்டு இவர்கள் இலகுவாக எல்லாத்தையும் எல்லா பணியும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. குழந்தைகளும் பேர குழந்தைகளும் அவங்க தாத்தா பாட்டிட்டு இருக்கும்போது அவ்வளவு சந்தோஷமா நிம்மதியா இருப்பாங்க. அவங்களும் வந்து எப்படி சொல்றது, பாட்டு கதை இது மாதிரி சொல்லி அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அந்த கதையை மூலமா அவங்களுக்கு உணர்த்தி விடுவாங்க. இப்ப உள்ள காலகட்டம் தனிப்பட்ட முறையில அவங்கவுங்க தனி கொடுத்தனம் போனதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைங்க கையில ஒரு கைபேசியை கொடுத்துட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
0: இந்த விடயத்தை பற்றி கடந்த நிகழ்வுகளில் கிருஷ்ணன் ஒரு தடவை, தேவா ஒரு தடவை இந்த கூட்டு குடும்பம் பற்றி கொண்டு வந்தவர் நாங்கள் கொஞ்சம் தான் பேசினோம். நீங்களும் பேசுங்கள் இப்பொழுது. சரி, இந்த கூட்டு குடும்பம் என்று தனி குடும்பமாக செல்வதற்கு என்ன காரணமாக இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
2: விஞ்ஞான வளர்ச்சி தான்ப்பா.
0: விஞ்ஞான வளர்ச்சி தான் கூட்டு குடும்பத்தை,
2: விஞ்ஞான வளர்ச்சியால் பாதிக்கப்பட்ட அந்த அந்த தனி குடும்பம் போகணுங்கிற எண்ணம் வந்ததுக்கே இந்த விஞ்ஞான வளர்ச்சி தான்ப்பா.
0: எப்படியாக?
2: ஏன்னா விஞ்ஞான வளர்ச்சி, விஞ்ஞான உபகரணங்கள் இதனுடைய தாக்கம் தான் அந்த கூட்டு குடும்பத்தை வந்து விட்டு விளைக்கிறதுக்கு முக்கியமான காரணம். எதா இருந்தாலும் நம்ம செஞ்சுக்கலாம், கொண்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அது அரைக்கிறது, இடிக்கிறது, துவைக்கிறது, காய வைக்கிறது, கூட்டுறது, பெருக்கிறது, எல்லாமே விஞ்ஞான உபகரணம் வந்துட்டு.
0: அப்ப
2: அதனால உடல் ரீதியான மன வலிமை யாருக்கும் கிடையாது இந்த காலகட்டத்துல.
0: இந்த வேலையிலும்
2: சரி பெண்களுக்கும் சரி,
0: இந்த வேலையில உங்களை தடுத்து நிறுத்தி நான் எனக்கு ஒரு கருத்து வருகிறது உடனே கூறுகிறேன். என்னவென்றால் விஞ்ஞான வளர்ச்சி வந்து நினைக்கின்றார்கள் அறிவை வளர்த்து கொண்டு போகின்றது என்று. அந்த விஞ்ஞான வளர்ச்சி வந்து அறிவை வளர்ப்பது என்பதோ உண்மையாக இருந்தாலும் எங்களுடைய பாரம்பரியத்தை இழக்க செய்கின்றது என்பதை நானும் புரிந்து கொள்ளுறேன்.
2: பாரம்பரியத்தை ரொம்ப பாதிக்குது, பாரம்பரியத்தை ரொம்ப பாதிக்குது. பாரம்பரியத்தை காண அடிச்சிருந்தது இந்த விஞ்ஞான வளர்ச்சி, பாரம்பரியத்தை காண அடிச்சிருந்தது.
0: ஓ
2: இயல்பா நம்ம வந்து எப்படி சொல்றது, ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு அதுக்கப்புறம் ஒன்னு ரெண்டு இல்ல ஆ ஐ உ அப்படின்னு ஆரம்பிக்கிறத விட்டுட்டு இவங்க வந்து அந்த அந்த இதுல வாகனத்துல வந்து ஃபர்ஸ்ட் கீரு, செகண்ட் கீரு, தேர்ட் கீரு, ஃபோர்த் கீருமாங்களா, அது மாதிரி இந்த விஞ்ஞான வளர்ச்சி வந்து எடுத்தவொடனே ஃபர்ஸ்ட் கீர் போறது இல்ல, ஃபோர்த் கீர், டாப் கீர் அப்படிம்பாங்க. டாப் கீர் போட்டு என்ன ஆகும், கண்ணாவனு போகும். எய்தாப்புல வர்றவன் ஜாக்கிரதையா உயிருக்கு பயந்து வரணும், இல்லனா அவனை தூக்கி போட்டு இவங்க போயிட்டே இருப்பாங்க.
0: தன்னிச்சையாக
2: இதுதான் இந்த விஞ்ஞான வளர்ச்சி. இந்த விஞ்ஞான வளர்ச்சி இதுதான்.
0: இப்ப விஞ்ஞான வளர்ச்சி வந்ததாலே குடும்ப கூட்டு குடும்பமாக இருந்து பாரம்பரியத்தோடு வளர்ந்து வந்த இளைய சமுதாயம் தன்னிச்சையாக தொழில்பட புறப்பட்டு விட்டது இல்லையா?
2: ஆமா, எல்லாம் இப்ப இந்த எப்படி சொல்றது, இந்த மின்னெல்லாம் வந்து அப்ப கிராமத்துல வந்து முற்றம் உள்ள வீடுமாங்க. முற்றம் இருந்துச்சுன்னா வெயில், பனி, மழை, இந்த ஆறு வகையான காலமும் நம்ம வந்து வீட்டுல உட்காந்துட்டே பாத்துக்கலாம், ரசிக்கலாம். காய வைக்கிறதும் காய வைக்கலாம், நினைக்கிறதும் நினைக்கலாம், ஊற வைக்கிறதும் ஊற வைக்கலாம், எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ள வந்துடும். சூரியன் வீட்டுக்குள்ள வந்துருவாரு. நாலு பக்கமும் நாலு திசையில இருந்து நம்ம அதை வந்து நம்ம கண்காணிச்சுக்கிட்டு நம்ம புழங்கிட்டு இருக்கலாம். நமக்கு வீட்டுக்கு வெளியே போகணுங்க அவசியமே கிடையாது.
0: இந்த உண்மைகளை எல்லாம் செயல்முறையாக அனுபவ ரீதியாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்த மூதாதையர்களை முட்டாள் என்று நாங்கள் நம்பக்கூடிய வகையில் புதிய வளர்ச்சி காணும் விஞ்ஞான உலகம் தந்து
2: புதிய புதிய வளர்ச்சி, புதிய தலைமுறை இப்ப உருவாக்கிட்டு இருக்கு.
0: உருவாகி
2: அது என்னென்னமோ தலைமுறைன்னு சொல்றாங்க, அது நமக்கு ஒண்ணும் புரியல.
0: நானும் நாகபுரம் அதுக்கு பொருளான
2: ஜென்சின்னா அவங்க வெளிப்படையா கோச்சுக்காதீங்கப்பா. ஜென்சினா இடது கையால சாப்பிட முடியுமாப்பா, வலது கையால தானே சாப்பிடணும்.
0: ஆமா, எனக்கு
2: அம்மா கூப்பிடணும், அப்பா அப்பா தானே கூப்பிடணும்.
0: எனக்கு ஞாபகம் இருக்கு ஜென்சி,
2: அம்மா வந்து அத்தை நான் கூப்பிட முடியும். என்ன ஜென்சி, என்ன ஜென்சி, அவங்க ஜென்சி சொல்றது
0: எனக்கு தெரியும். ஜென்சி என்றால் ஒரு கருத்து, ஒரு கருத்து
2: வேணும். ஒரு விபத்துல ஒரு நிமிஷம் ஒரு கோச்சுக்காதீங்கப்பா. ஒரு விபத்து ஒருத்தவங்க வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போதே அவங்களுக்கு தேவையான ரத்த வகை ஒழியவே இல்ல. இவங்க வந்து இவங்களுக்கு போய் வந்து என்ன சொல்ல போனா, இந்த குறிப்பிட்ட ஜாதி இந்த ஜாதி ரத்தம் தான் வேணும்னு கேட்டு ஆஸ்பத்திரியில போய் கேட்க முடியுமாப்பா?
0: முடியாது.
2: ஜாதியை குறிப்பிடல, நான் பொதுவா சொல்றேன். இந்த நாங்க வந்து இந்த ஜாதிங்க, எங்களுக்கு இந்த ரத்தம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் போய் கேட்க முடியுமா? டாக்டர் அதை என்ன நினைப்பாரு அவரு? முன்னாடி இந்த பைத்தியத்தெல்லாம் வெளில அனுப்பக்கடா, நான் ஆபரேஷன் பண்றேன் அப்படிம்பார். இந்த பைத்தியத்துல யாரும் உள்ள அனுப்பிச்சுடுது. ஏன்னா இப்ப உள்ள விஞ்ஞான வளர்ச்சி வந்து இந்த புதிய தலைமுறை ஃபுல்லா இது இந்த ஆபத்துலதான் இருக்கு இப்ப.
0: ஆனால் புதிய தலைமுறை வந்து பல மாற்றங்களை தந்திருக்கின்றது. ஆனா கடைபிடிக்கும் வகையும்
2: அந்த தந்திருக்கிறது வந்து இதனுடைய தாக்கம் வந்து 90% இருக்கு, 80% மேலதான் இருக்கு இந்த தாக்கம். அந்த பழமையை ஒழிச்சுட்டு புதுமைங்கிற தாக்கம் வந்து 80% மேல இருக்கு. அந்த 20% இந்த 80% மேல வந்தோம்னா அது காணா போயிடுதுப்பா. அது அதை கண்டுபிடிச்சுதான் நம்ம எடுக்க வேண்டியதா இருக்கு. தெரிஞ்சவங்கள்ட்ட நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பழக வேண்டியதா இருக்கு. அவங்க சொல்றத நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு.
0: அது ஒரு உதாரணம் என்னவென்றால், இப்ப ஒரு விபத்து நடந்து ஒரு விடயத்தை கூறு, ஒருவருக்கு ஒரு விபத்து நடந்து விட்டால் முன்னோர்கள் யார் அவர் என்று பார்க்காமல் உடனடியாக அவருக்கு முதல் உதவியைத்தான் செய்வார்கள். இப்பொழுது
2: மனிதாபிமானம்
0: என்ன நடக்கின்றது? ஒரு விபத்து நடந்து விட்டால் அவரை சுற்றி 50 பேரு கிட்ட நிற்பார்கள்.
2: எல்லோருடைய கையிலையும் செல்போன்
0: படம்
2: இருக்கு,
0: அதை பார்த்து காட்டி விட்டு அதுக்கு எத்தனை லைக் கொடுத்து வந்து பார்த்து கொண்டு அதுக்கு வசனங்களையும் அதுக்குள்ள புகுத்தி விடுவார்கள். அன்றே அப்பையார் குறிப்பிட்ட அறம் செய்ய விரும்பு, அவ்வளவுதான் அவர் சொன்னார். அது எப்படியெல்லாம் செய்யப்படும் என்று கற்றுக் கொடுத்தார்கள் நம் முன்னோர்கள் மூதாதையர்கள். தோதா பிதா குரு, அதை அடுத்து தெய்வம். ஏன்னா தெய்வம் ஒரு காட்சியாக, தெய்வம் ஒரு காட்சியாக எங்களுக்கு இருந்தோம்னா எங்களை வழி நடத்தினது தெய்வம். பயமுறுத்தியதே பயம், பயம் என்ற ஒன்று இருந்தா தான் மக்கள் திருந்துவார்கள், அதை கடைபிடிப்பார்கள். அம்மா சொன்னது, அப்பா சொன்னது, ஆசிரியர்
2: செய்ய மாட்டாங்க.
0: அம்மா சொன்னது, அப்பா சொன்னது, ஆசிரியர் சொன்னதை கூட தெய்வம் என்று உடனே நாங்கள் கட்டுப்பட்டு விடுவோம். அப்படித்தான் சமுதாயங்கள் வளர்ந்தது. இன்று அவையெல்லாம் அதெல்லாம் காட்சி பொருளாக வந்துவிட்டது ஐயா. அம்மா என்பது ஒரு காட்சி பொருள், அப்பா என்பது ஒரு காட்சி பொருள், ஆசிரியர் என்பது ஒரு காட்சி பொருள், தெய்வமும் ஒரு காட்சி பொருளாக வந்துவிட்டது இப்பொழுது. அப்படி இந்த அறிவியல் வளர வேண்டும், அறிவியலால் மனித வாழ்க்கை சிறக்க வேண்டும், அது செழிக்க வேண்டும், விரிந்த அறிவு வேண்டும் தான். ஆனால் நீங்கள் கூறிய மாதிரி அந்த பிறந்த அந்த பண்பாடு அங்கே பண்பாடுகள் விரிய வேண்டுமே தவிர இந்த பால்வோன நாகரிகங்கள் விரியக்கூடாது. அந்தந்த நாடுகளுக்கு அது சரியாக இருக்கலாம், எங்களுக்கு அது சரியா இல்லை?
2: நிச்சயமா கிடையாது.
0: இன்றைய ஒரு வாழ்க்கையிலே எங்களை தமிழ் சமுதாயத்தினுடைய திருமணம் தான் எல்லாவற்றும் சிறந்தாண்டு உலகமே சொல்லும். இன்று அதே வேடிக்கையா போய்விட்டது ஐயா. மணமகள் எப்படி வர வேண்டும், மணமகன் எப்படி வர வேண்டும் என்ற ஒரு சாந்திரிக லட்சணங்கள் இருந்தது, அவையெல்லாம் முங்கே போய்விட்டது.
2: மணமகளும் மணமகளும் டான்ஸ் ஆடுறாங்க,
0: ஒருத்தர்
2: போட்டு டான்ஸ் ஆடுறாங்க,
0: அவர்கள் வந்தவர்கள் நின்றவர்கள் எல்லாம் ஆடி
2: ரொம்ப நம்ம பண்பாடு தளர்ந்து போயிட்டுப்பா.
0: அங்கே அங்கே அந்த எங்களுடைய அப்ப அடிப்படை முடிந்து விட்டது ஐயா. அடிப்படை தார்மீகம் எல்லாம் போய்விட்டது. நல்லது ஞானசேகரன், நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம் உனக்காக நான் என்று. உலகத்துக்களே நாங்களும் எங்களுக்காகத்தான் பேசிக் கொள்ளுகிறோம். எவ்வளவுதான் வந்தாலும் நாங்கள் அதை கடைபிடிக்காமல் இருந்தால் என்னுடைய பண்பிலே ஒன்று, என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரங்களும் என்னை வளர்க்கும் பொழுது எப்படியான உணவை எனக்கு தந்து நாவிலே சுவை ஊட்டினார்களோ அந்த சுவை மாறுவதாக நான் மாற்றுவதாக நான் விரும்புவதில்லை. அதற்காக இந்த கடைகளிலே அங்கேயெல்லாம் தருவதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதன் பின்பு என் மனைவி மக்கள், மனைவி மக்கள் அந்த பாரம்பரியத்தில் என்னுடைய மனைவி நான் திருமணம் செய்து போன உடனே என்ன அந்த நான் அதிகம் காரங்கள் சாப்பிட மாட்டேன். அவர்கள் எனக்காக தங்களை மாற்றிக்கொண்டு அப்படியான உணவைத்தான் எனக்கு தந்தார். ஏன்னா என்னுடைய சுவை மாறக்கூடாது, ஏன்னா என் தாய் தந்த சுவை. இப்பொழுது எத்தனையோ எத்தனையோ சுவையோடு எத்தனையோ பேர்களோடு எல்லாம் உணவுகள் வருகின்றன, அவற்றையெல்லாம் நான் கணிப்பதும் இல்லை மதிப்பதும் இல்லை. ஒவ்வொருத்தரும் நாங்கள் அதை கற்றுக்கொண்டோமாக இருந்தால் கடைபிடிக்க, ஆனால் எங்கள் குழந்தைகளை கடைபிடிக்க வைக்க முடியவில்லை, முடியவில்லை. ஏனென்றால் அந்நிய நாகரிகம் அயலவர்களையும் வந்து எல்லோரும் இல்லை அதை கடைபிடிக்கின்றார்கள், இவர்களும் கடைபிடிக்கின்றார்கள்.
2: ஆமா,
0: தந்தைக்கு முன்னே நிற்பதற்கு நாங்கள் எவ்வளவோ தவம் இருக்க வேண்டும் இப்பொழுதுதான் நினைக்கின்றோம். தவத்தின் பயனாகத்தான் என் தந்தையிடம் நான் வந்து பிறந்தேனான். ஏனென்றால் அப்படி எங்களை வளர்த்தார்கள். இன்றைய தந்தைகளை குழந்தைகள் ஒரு ஒரு பதவியில் பார்த்தேன், தந்தை அழகில்லை என்று சொல்லி ஒரு பிள்ளை
2: பிறக்கின்றாள்.
0: குறப்பெல்லாம் நிறைய கூறி கொண்டு போகலாம். என்ன பாடலை கேட்போம் ஞானசேகரன் என்று?
2: இல்லானா மோகனாம்பாள் படத்துலப்பா, மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன?
0: அந்த திரைப்படத்தில் அந்த பாடலை நாங்கள் கேட்கும் பொழுது இசை நன்றாக இருக்குது, பாடல் நன்றாக இருக்குது, நடிப்பு நன்றாக இருக்குது, குரல் நன்றாக இருக்குன்றது பார்க்கணும். அந்த கருத்துக்களை உணர வேண்டும் நாங்கள். பாருங்கள், எந்த பெரிய கலைஞர்கள், எந்த பெரிய கலைஞர்கள் தன்னுடைய ஆவலை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் மனதிலே இருக்கிறத வெளிப்படுத்தா வெளிப்படையாக சொல்ல முடியாத ஒரு காலம். மறைந்திருந்து பார்க்கின்றார் இல்லையா?
2: மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன?
0: அது என்ன மர்மம்? உண்மை என்ன?
2: இப்ப வந்து ஓபன் சர்ஜரி அப்படிங்கிறாங்களே, ஹார்ட் ஓபன் சர்ஜரி,
0: அது மாதிரி
2: மனசுலயே பதிய மாட்டாங்க. அது
0: கண்ட உடனே ஐ லவ் யூ, அவ பொறுத்தவனா ஹேட் யூ, ஓகே தேங்க் யூ,
2: ஐ ஹேட் யூ, சரியா போச்சு, முடிஞ்சு போச்சு.
0: மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்று பார்க்கும் பொழுது அது ஒவ்வொரு அந்த வரிகளை நினைக்கவே அப்படியான பாடல்கள் வந்த காலத்தில், அப்படியான பாடல்கள் வந்த காலத்தில் வாழ்ந்திருக்கின்றோம் என்று திருப்தி அடையும். இந்த வேளையிலே இப்படியொரு பாடல் இனியும் வருமான ஒரு ஏக்கமும் இருக்கிறது அல்லவா?
2: நிச்சயமா, நிச்சயம்.
0: வருவதற்கு சந்தர்ப்பம் இல்லை ஐயா,
2: சந்தர்ப்பம் இல்லை. நம்ம இதையே நிறைவாக கடைசி வரை நம்ம நம்ம வாழ்க்கை பயணத்தில் கொண்டு செல்ல வேண்டியதுதான்.
0: என்ன செய்வோம். நன்றி இந்த பாடலை தருகிறேன். அடுத்து இன்னொரு கேள்வி ஞானசேகரன்,
2: எங்களுடைய
0: நேயர் நேரம் விடுமுறை விருப்பத்தில் ஒலிக்கும் பாடல்கள் தெளிவாக கிடைக்கின்றனவா?
2: எனக்கு தெளிவாக இருக்கிறது, நான் கேட்கும் பாடல்கள் தெளிவாக இருக்கிறது.
0: நன்றி. இல்ல ஏனைய பாடல் ஒரு நிகழ்ச்சியில பத்து பாடல் வருதுன்னா பத்து பாடலும்
2: ஒன்று இரண்டு பாடல்கள் கொஞ்சம் சப்தம் வித்தியாசமாக குறைவாக உள்ளதப்பா.
0: அது காரணம் என்னவென்றால் பழைய திரைப்படத்து பாடல்களை நாங்கள் பழைய தூடிக்கொண்டு செல்லும் பொழுது பழமையான பாடல்கள் கிடைக்கின்றது. அந்த உண்மையான குரல் உண்மையான பதிவு அது சத்தம் குறைவா இருக்கிறது. இந்த புதிய புதுமைப்படுத்தி இருக்கிறார் இப்பொழுது.
2: நேற்று முன்தினமும் தெரியல நீங்க ஒளிபரப்பு பாடல் வந்து சுசிலாமா பாடின பாட்டு தான், ஆனா அது வந்து இந்த எப்படி சொல்றது ஆர்கெஸ்ட்ரா பாடல் அது
0: ஒளிபரப்பானுச்சு
2: பாடல் இல்ல ஆர்கெஸ்ட்ரா பாடல் அப்படி வந்தது.
0: எந்த பாடலையும்
2: ஒரு இது மாறி வருகிற சமயத்து
0: எந்த பாடல இருக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா?
2: அது சரியா ஞாபகம் இல்லப்பா. ஆனா சுசிலாமா
0: பாடினதுதான்
2: பாடின பாட்டு தான், ஆனா ஆர்கெஸ்ட்ரால
0: கண்கள் இரண்டும் என்ற பாடலா?
2: தளங்களுக்கு
0: செல்ல வேண்டும் நாங்கள், அது சென்றால் சத்தம் குறைவாக
2: தாமதமாகும், கால தாமதமாகும்.
0: நல்ல பதில். நான் அதை கேட்டேன்னா நான் தயாரித்துக் கொண்டு வரும் பொழுது எங்களுக்கு திருப்தியாக இருப்பது எல்லோருக்கும் திருப்தியாக இருக்க வேண்டும். சிலருக்கு வலைத்தளங்கள் பிழையாக இருந்தாலும் சத்தம் குறைவாக, சிலருடைய தொலைபேசியினுடைய அலைவரிசை பிழையாக இருந்தாலும் கேட்கணும். ஆனா எல்லாம் அப்படி கேட்க அப்படின்னா எல்லாம் எல்லாம் கேட்க வேண்டும்.
2: நிச்சயமா நிச்சயமா எல்லாம் அப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்ல, வாய்ப்பு
0: ஒன்று ரெண்டு அப்படி வருகின்றபடியால் பாடல்களை பிழையாக நான் கவனித்துக் கொள்கிறேன். நன்றி மகனே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நன்றி அப்பா, நன்றி அப்பா. மீண்டும் ஒரு நினைவில் நிகழ்வில் இணைவோம். நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த வருவாக வருகின்றார் எங்களுடைய ராஜராஜன் போல் தெரிகின்றது. வணக்கம் ராஜராஜன். வணக்கம் வணக்கம்
3: ஐயா. வணக்கம
0: வணக்கம். இணைத்து விட்டேன். நலமாக இருக்கின்றீர்களா ராஜராஜன்?
3: நலம் நலம் மாதிரி ஆவல ஐயா.
0: நலமோடு இருக்கின்றோம், உங்கள் நலம் தெரிந்து கொள்வோம். எப்படி இருக்கின்றீர்கள்?
3: நலமா? நலமாக இருக்கின்ற.
0: நலமாக இருக்கின்றீர்கள். எங்கே தர்மபுரி இருக்கின்றீர்களா, வேறு எங்காவது இருக்கின்றீர்களா?
3: தர்மபுரியில் தான் மதுரையில இருந்தேன்.
0: எல்லாம் நாடு நாடாக, ஊர் ஊராக, கிராமம் கிராமமாக, மாநிலம் மாநிலமாக சென்று நீதியை நிலநாட்ட போராடி கொண்டிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். சேவைக்கு சரி. உனக்காக நான் என்ற நிகழ்வில் நாங்கள் பேசி மகிழ்ந்து கொண்டிருக்கோம். பல விடயங்களை அதிலும் இந்த இளைய தலைமுறைகள் புதிய வெளியீடுகள், புதிய கண்டுபிடிப்புகள், விஞ்ஞான வளர்ச்சிகளை பற்றியெல்லாம் அலசி கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் அப்படி நினைக்கின்றீர்கள் இந்த அப்படி போகின்றது உலகம், நீங்கள் இந்த உலகத்துக்காக என்ன விழிப்புணர்வை தரப்போகிறீர்கள், எதை பற்றி பேச போகிறீர்கள், பேசுங்கள்.
3: காலை விழிப்புணர்வு கொடுக்கலாம் என்று இருக்கிறேன் ஐயா.
0: அங்கே கொண்டு பாருங்கள்
3: ஐயா. சாலை விதிகளை வந்து நம்ம கண்டிப்பா மதிச்சே ஆகணுங்க ஐயா. இப்போ ரெண்டு பேர்ல வந்து விபத்துங்கிறது எதிர்பாராம நடக்கிறது தாங்க ஐயா விபத்து. நாம சரியா போனாலும் எதிரில் வரவர்கள் சரியாக வரவில்லை என்றாலும் விபத்து நடக்கும். நாம சரியாக அந்த மாதிரிதாங்க. அதுக்காக அனைவருமே சாலை விதிகளை மதிக்க வேண்டும். சிக்னல், அதாவது டிராபிக் சிக்னல்ல வந்து ஒரு எந்த ஒரு பாதிப்பும் ஆகப்படலைங்க ஐயா. ஒவ்வொரு பக்கமும் வந்து ஒவ்வொருத்தர் வேகமா வந்து இவரு வேகமா போய் இடிச்சுட்டா அந்த குடும்பத்துக்கு என்னங்கயா ஆகுறது? ஏன்னா நிறைய அந்த அந்த கேஸ்க்காக தான் நான் போயிட்டு
0: வந்தேன்.
3: கை கால் எல்லாமே உடைந்து விட்டா அவங்க வாழ்க்கையை வந்து ஒரு இரண்டு செகண்ட் வேகம் அவங்க வாழ்க்கைய வந்து
0: அப்ப பொறுப்புணர்வு வீதியில் செல்லும்
3: விதிகளை அனைவரும் பின்பற்ற வேண்டும். சிறு வயது முதலே அனைத்து குழந்தைகளுக்கும் தெரிவிக்க வேண்டும்.
0: அதற்கான விழிப்புணர்வை மக்கள் இழந்து
3: விட்டார்கள். மக்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, பள்ளி கல்வித்துறையும் சரி, அரசாங்கமும் சரி, சிறு வயது முதலே சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டோம்னா பிரச்சனையே இல்லைங்க. நிறைய பாதிப்பை நம்ம தவிர்க்கலாம்.
0: ஆனா அதை பின்பற்றுகிறார்களா? எல்லாம்
3: கஷ்டமா இருக்கு.
0: எத்தனையோ அடையாளங்கள் போக்குவரத்து துணைக்களங்களினால் சட்ட திட்டங்களை வகுத்தும் பெற்றார் ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்தும் கேட்கின்றார்களா? இன்றைய தலைமுறை கேட்கின்றார்களா? யார் இந்த சரி இதுல ஒரு கல்வி இந்த விபத்துகளை அதிகமாக ஏற்படுத்துவது இன்றைய தலைமுறையா பழைய தலைமுறையா?
3: அந்த சிறுவர்களும் அந்த மோட்டார் இந்த அந்த 100 சிசி 200 சிசின்னு சொல்றாங்கல்ல
0: சக்கர வாகனங்களை கொண்டு
3: அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக் ஸ்போர்ட்ஸ் பைக்குங்களாதாங்க. அது நீங்க வந்து ஒரு சின்னதா ஆக்சிலரேட் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து 0.5 செகண்ட்ஸ்ல வந்து 60 கிலோமீட்டர் ஸ்பீட் போகுமே.
0: என்ன போகம்
3: நிஜத்து வேகம் டார்க்.
0: சரி, அதை அப்படியான வாகனத்தை
3: செட் பண்ணாலே உங்களுக்கு வேகம் வரும்.
0: அப்படியான வாகனத்தை அதுக்கு விளம்பரங்களை கொடுத்து இளைஞருடைய மூளையை கழுவி அவர்களுக்கு
3: அவர்களிடம்
0: அழகையும் வடிவத்தையும் காட்டி மிரட்டி கொடுக்கின்றார்கள். வாங்குறவர்கள் எப்படியா விற்கிறவர்கள் எப்படியா?
3: விற்கிறவர்களோட பிள்ளைதாங்க. அவங்க
0: விற்கிறவர்கள் பிள்ளைய விற்கிறவர்களுடைய பிள்ளை என்றால் ராஜராஜன் நான் குறுக்க கேள்வி உங்களை நான் கேட்க முடியாது. நீங்கள் எத்தனையோட குறுக்க இல்லை. விற்கிறவர்கள் பிள்ளை என்றால் அந்த விற்கிறவர்களை யார் அனுமதிக்கிறார்கள் விற்பதற்கு?
3: அரசாங்கம். அரசாங்கம் அழகான சாலை வசதி இல்லாத இடத்தில் எதற்காக இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் வந்து அவங்க வந்து இயக்கணும்? இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப இந்தியால பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல
0: நீங்கள் பிறந்திருக்க மாட்டீர்கள் மகனே. உங்களுடைய அம்மா பிறந்திருக்காவும் தெரியாது. முன்பு இந்தியாவில் இரண்டு மூன்று வகை வாகனங்கள் தான் உற்பத்தி செய்யப்பட்டு அவ்வளவு தேவைகளையும் பூர்த்தி செய்தது. கனரக வாகனம் என்றால் என்ன? சாதாரண வாகனமாக இருந்தான். அதன் பின்புதான் அந்த மாருதி என்ற ஒரு கம்பெனியினாலே வெளிநாட்டு வாகனம் இறக்குமதி செய்ய முன்பு இறக்குமதி செய்வது இல்லை. அதுதான் கூட வருகின்றேன். பாதுகாப்பு பல இருந்தது. பயணம் சில கொஞ்சம் போக குறைவாக இருந்தாலும் பாதுகாப்பு. அப்பொழுது இப்படியான விபத்துகள் இல்லை. இப்பொழுது எடுத்தவுடன் வேகமாக ஓடக்கூடிய வகையில், கவனக்குறைவாக ஓடக்கூடிய வகையில் வாகன அனுமதி ஓட்டுநர் அனுமதி பத்திரம் இல்லாமல் கூட ஓடக்கூடிய ஒரு காலகட்டத்தை உருவாக்கிவிட்டது இன்றைய அரசாங்கங்கள். இது அரசாங்கங்களில் தான் பிழை. உண்மையிலே போக்குவரத்து சட்டத்தையும் கூறி வேக கட்டுப்பாடு இல்லாத வாகனத்தங்களையும் கொடுத்து வாகனம் ஓட்டக்கூடிய அனுமதி பத்திரம் இல்லாதவர்களுக்கும் வாகனத்தை கொடுத்து வைப்பது யார்? அதனால் சந்ததியில் பிழை இல்லை. சந்ததி என்பது ஒரு களிமண். அதில் எதை ஆக்க வேண்டும்? அந்த களிமண்லே ஆக்கிற சிற்பியிலே தான் கை
3: கண்டிப்பாங்க.
0: அந்த சிற்பி தான் சரி. ஏனென்றால் அவர்களுக்கு எதை கூறுகிறோமோ அதைத்தான் பின்பற்றுவார்கள். எங்களால் எங்களுடைய கலாச்சார பண்பாடுகளை வீடுகளிலே வச்சு போதிக்க முடியாமல் இருக்கிறது. காரணம் நீங்கள் சொன்ன அந்த கைபேசி என்ற ஒன்று. இந்த கைபேசி என்ற ஒன்றை கொண்டு வந்து கைபேசியினால் எத்தனை விபத்துகள் நடைபெறுகின்றது. சட்டத்தை கொண்டு வந்த கனடாவில் கூட இந்த சட்டம் இருக்கிறது. கைபேசியுடன் வாகனத்தில் சென்றால் உடனடியாக கண்காணித்து உடனடியாக குற்றம் அடிப்பார்கள். உடனடியாக அந்த இடத்துல குற்றம் அடித்து விடுவார்கள். நாங்கள் கோர்ட்டுக்கும் போகிறதில்லை, வழக்குக்கும் போகிறதில்லை. அதுக்கு ஆதாரத்தோட கொண்டு வந்து
3: இப்போ வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து தானியங்கி கேமரா மூலமா அதை கண்காணிக்கிறதுக்கான அனைத்து நடைமுறைகளையும் எடுத்துக்கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாநிலமாக, ஒவ்வொரு நகரமாக, ஒவ்வொரு கிராமமாக.
0: அது இருந்தாலும் மகனே, வேலியே பயிரை மேய்கிறது அல்லவா? தானியங்கி கேமராவே என்ன கண்டுபிடித்தால் கூட நான் அதுல இருந்து விடுவிக்கிறதுக்கு என்ன வந்து பிடிக்கின்ற அந்த கட்டுப்பாடை கொடுக்கின்றவரை நான் கையிக்கை வைத்து விடுகிறேன். அதான் வேலியே பேரை பயிரை மேய்கிறது. பாதுகாப்புக்கு வேலியை போட்ட வேலியே கலப்புக்கு உதவி செய்கின்றது. அதே போன்று காவலர்களை கொடுத்து விட்டால் காவலர்களை வந்து பிடிக்கும் பொழுது அவருக்கு பணத்தை கொடுத்த உடனே விட்டு விடுகிறார்கள். அதனால் எங்கே இருக்கின்றது என்றால் அது அங்கு மேலிடத்தில் அரசிலே தான் இருக்கின்றது. இந்த பிள்ளைகள்லாம் விபத்து. அடுத்தது பொறுப்புணர்வு என்பது எங்களுக்கு ஒரு காலத்தில் இருந்தது. எங்கள் பெற்றோர்கள் பொறுப்பாக வளர்த்தார்கள், இப்பொழுதும் வளர்க்கின்றோம். அதை பொறுப்பாக கேட்பதற்கு பிற தலையீடுகள் அதிகமாகின்றது. பிற தலையீடு என்றால் இந்த விஞ்ஞான வளர்ச்சியினாலே குறிப்பாக கைபேசி. கைபேசியில் இன்று உலகத்தையே பார்க்கின்றார்கள். ஒரு விரலால் உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு ஒரு விரலால் தொட்டு விட்டால் உலகை சுற்றி பெறலாம்.
3: உலகமே நம் கைக்குள் வந்து விடுகிறது.
0: இப்ப நீங்கள் எல்லாம் அன்று சட்ட வல்லுநர்கள் நீதித்துறைக்கு போகும்பொழுது அவர் வாகனத்தில் பின்னுக்கு எத்தனை பெரிய மொத்தமான நூல்கள் இருக்கும், சட்ட நூல்கள். இன்று நீங்கள் ஒரு தொலைபேசியிலே கொண்டு போகிறீர்கள். சுலபமாக்கி விட்டார்கள். ஆனால் அறிவை விருத்தி செய்து பண்பாட்டை விருத்தி செய்கிறதுக்கு இது ஒன்றும் உதவி செய்யவில்லை. நான் கூறுவது புரிகிறதா? இப்பொழுது அன்று இந்த நூல்கள் அன்று இந்த ஊடகங்கள், அன்று இந்த பத்திரிகைகள், அன்று இந்த வானொலிகள் எல்லாம் பொய் செய்திகளை பரப்ப மாட்டாது. நம்பி இருந்தார்கள். இப்பொழுது இருக்கிற மாதிரி தொலைக்காட்சியோ அல்லது தொலை இந்த தொடர்புகள் எங்களுக்கு அப்பொழுது இருக்கவில்லை. இலங்கையில் இருந்தாலும் இங்கிலாந்தில் நடைபெறுகின்ற ஒரு விடயத்தின் நீதியை அந்த பத்திரிகை அந்த வானொலிகள் உங்களுக்கு அறிவிக்கும். அதை கேட்டு நாங்கள் புரிந்து கொள்வோம். இப்பொழுது அப்படி இல்லையே, உடனுக்குடன் செய்தி கிடைத்தாலும் அது உண்மை செய்தியாக இல்லையே ராஜராஜன், அது உண்மை செய்தியாக இல்லையே.
3: பொய் செய்திகள் வதந்திகள் தான் பரவுகிறது.
0: நேர்மறையை விட்டு எதிர்மறையான செய்திகளை அவர்கள் அதுக்கு விளம்பரத்தை கொடுத்து சுவாரஸ்யமாக கவர்ச்சிகரமாக கொடுத்தவுடன் குழந்தைகள் சிறார்கள் எல்லாம் அதை கவனிக்கிறார்கள், அந்த கவனத்தை அதை ஈர்த்து கொள்ளுகின்றது. அதனால் தான் இந்த ஊடகங்களும் சரி, பொய்யானது ஒரு பத்திரிகை அதாவது ஊடக தர்மம் இல்லாத ஊடகங்கள் தங்களுக்கு பணம் வந்தால் போதும் என்ற ஒரு வாய்ப்பை இந்த வலைத்தளங்கள் காட்டியிருக்கின்றது. இவ்வளவு தொகையான மக்கள் உங்கள் செய்தியை பார்த்தால் உங்களுக்கு பணம் கிடைக்கும் என்றவுடன் நல்லதோ கெட்டதோ அது அடுத்தவனுக்கு தீமையோ அடுத்தவன் மனதை புண்படுத்துமோன்ற எண்ணத்தை விட்டு பாரம்பரியத்தை அழிக்குமோன்ற எண்ணங்களை விட்டு அப்படியே எழுதுகிறார்கள். அவர்களுக்கு பணம் கிடைக்கின்றது, அவர்களுக்கு பணம் கிடைக்கின்றது, அங்க பட்சாதாபம் இல்லை, பாரம்பரியம் இல்லை, எல்லாம் அழிந்து போகின்றது. அதை கொண்டு வந்தது யார்?
3: உண்மைதான்.
0: அனுமதித்தது யார்? மேலிடம் தானே. நாங்கள் எங்களுக்கு கிடைத்தற்கரிய ஒரு ஆயுதம் வாக்கு. அந்த வாக்கை நாங்கள் சரியாக பயன்படுத்தி எங்களுக்கு ஏற்ற தலைமைத்துவத்தை வைத்திருந்தால் நிச்சயமாக நீங்கள் நீதியாக வாழலாம். போக்குவரத்தில் மட்டுமல்ல, வைத்தியத்தில் இருக்கிறது, உணவு முறையில் இருக்கிறது, சட்ட ஒழுங்கு எல்லாவற்றிலும் அது புகுந்து விட்டது. கூறுங்கள் வீதி ஒழுங்கு. இப்ப நீங்கள் கூறிய நல்லபடியா நாங்கள் வீதி எது எப்படி இருந்தாலும் வீதி ஒழுங்கு அந்த சட்ட திட்டத்தை கவனிக்க வேண்டுமா? அது உயிரோடு சம்பந்தப்பட்டது. ரெண்டு செகண்ட் இரண்டு வினாடியில நடக்கின்ற விபத்து இரண்டு வினாடியில ரெண்டு வினாடியில நடக்கிற சம்பவம்
3: பாருங்க ஐயா. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, காலு வந்து அடிபட்டுருச்சு. நான் வந்து ஒசூர்ல இருந்து அங்க போனேன்னு சொன்னாங்கல்ல, ஒரு அவசரமா நம்ம போனோம். அப்ப அந்த நேரத்துல நம்மளுக்கு ஒரு பதட்டம் வந்திருக்கும் பாருங்க. நண்பர்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த ஒரு குடும்பமே பாதிக்கும்
0: ஐயா.
3: அந்த குழந்தைகள் இப்ப அந்த அம்மா பரவாயில்ல, நேரடியா போய் உதவுனாங்க, அவங்களுக்கு மிக நன்றி. ஒசூர்ல இருந்து உடனடியாக சென்றாங்க, அடுத்த நாள் போக வேண்டியவங்க முன்னாடியே
0: போனாங்க. அப்படி அது மனிதநேயம் அழிந்து சாகவில்லை, மனிதநேயம் இருக்கின்றது மகனே. ஆனால் அதை
3: கரெக்டா தான் போயிருக்காங்க, ஆப்போசிட்ல வந்தவங்க இடிச்சிருக்கிறாங்க. அப்ப யாரு மேலங்கயா தப்பு சொல்ல முடியும்? நாம நல்லா போனாலும் எதிர்னு வரவங்க தவறா வராங்க, அதுல பாதிக்கப்பட போறது நாம தான்.
0: ஆமா, கவனம் இருக்க வேண்டும். கவனமா போனாலும்
3: குழந்தைகளிடம் சொல்ல வேண்டும், 18 வயதிற்கு வாகனத்தை இயக்க அனுமதிக்கவே கூடாது. முக்காவாசி பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க, என் பையன் நல்லா வண்டி ஓட்டுறான், என் பையனை 8வதுதான் படிக்கிறான், வண்டி அருமையா ஓட்டுவான்றாங்க. நாளைக்கு அவன் போய் ஒரு விபத்து ஏற்படுத்தினா 25,000 ஃபைன் தமிழ்நாடு பொறுத்த வரையும்.
0: எங்களுடைய பண்பாட்டிலே ஒன்று, என் பிள்ளைதான் சிறந்தது, அடுத்த ஒப்பீடு செய்த
3: அது
0: ஒத்துக்கொண்டு
3: மேல ஓட்டுறதுக்கு அனுமதிங்க. பெற்றோர்களிடத்தில் அந்த ஒரு சிறந்த ஒரு இது வேண்டும்.
0: விதி என்று ஒன்று விதிக்கப்பட்டிருக்கிறது, அந்த விதிமுறையை நாங்கள் தவறாக பயன்படுத்தினால்
3: பெற்றோர்களும் ஆசிரியர்களும் நினைத்தால் இந்த இதை நம்ம வந்து முற்றிலுமாக வந்து விபத்தில்லா வாகனத்தை இயக்க முடியும் ஐயா.
0: நன்றி,
3: யாராலையும் முடியாது.
0: நல்லது, நல்ல ஒரு விடயத்தை தொட்டு முடிவை தந்திருக்கிறீர்கள், அப்படி நாங்கள் செய்வோம் என்று கூறிக்கொள்வோம். ஒவ்வொரு தரம் அதை நாங்கள் சொல்லுவதை விட ஒவ்வொரு தரம் கடைபிடிக்க வேண்டும் இல்லையா?
3: கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க.
0: இந்த போலையில ஒரு பாடல் ஒன்று கேட்கலாம், என்ன பாடல் உங்களுக்கு தரலாம்
3: ஐயா? பாடல் வந்து அருணாச்சலம் படம் ஐயா. அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தான்,
0: அந்த பாடல் அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தான்,
3: அருணாச்சலம் ஆண்டவா சொல்றா அருணாச்சலம் முடிக்கிறான்.
0: ஆமா ஆமா, அதாண்டா இதாண்டா, நல்ல பாடல் கேட்டு நேரத்துக்கு நன்றி. வந்து எங்களோடு சில விழிப்புணர்வான கருத்துக்களை கலந்துரையாடினீர்கள், நாங்கள் அதை கடைபிடிக்கின்றோம். இதை எதிர்காலத்தில் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி மகனே.
3: வாகன இயக்கம் வேண்டும் ஐயா,
0: வாழ்த்து.
3: வேற எதுவும் வேண்டாம், விபத்தில் வாகன இயக்கம். நன்றி, நன்றி,
0: நன்றி, நன்றி. விபத்தில் வாகன இயக்கம் வேண்டும், நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேரம் தமிழ் பணியிலே நாங்கள் காற்றிலே கலந்து கொண்டிருக்கிறோம். அழைத்தவர்கள் மீண்டும் அழைக்க வேண்டும், உங்களுக்கு நேரம் இருக்கின்றது, வாருங்கள். எங்கே அடுத்த உறவு யாராக இருக்கலாம், சென்று விட வேண்டாம். வந்து உங்கள் கருத்துக்களை தாராளமாக, உனக்காக நான், உங்களுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம், உங்கள் கருத்துக்களை வெளியே தருவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. பாருங்கள், அடுத்தவரை மனம் புண்படாமல் உண்மை விஷயத்தை நாங்கள் பேசிக்கொள்ளலாம், இது செய்ய வேண்டும், இது ஆரோக்கியமானது என்று நாங்கள் பேசிக்கொள்ளலாம். பாருங்கள், உனக்காக நான் மொன்றியல் தமிழ் வானொலி. நேரம் சரியாக ஒரு மணியை தாண்டி மூன்றாவது நிமிடத்தை தொட்டுவிட்டோம். நீங்களும் 10 மணியை தாண்டி 33 நிமிடத்தை காட்டுகின்றது. ஏழாம் மணி திரு நாட்டிலும் இந்தியாவின் தென்னகத்திலும்
4: இந்த உடல் உயிர் ஒட்டியது.
0: ஒரு உனக்காக நான் நிகழ்வு எத்தனைபடியும் எங்களை பேசிக்கொள்ளலாம். ஆன்மீகத்தை பற்றி பேசலாம், கல்வியை பற்றி பேசலாம், சமுதாயத்தை பற்றி பேசலாம், இப்பொழுது போக்குவரத்தை பற்றி பேசினார்கள், மொழியை பற்றி பேசினார்கள், பண்பாடுகளை பற்றி பேசினோம். மன்னிக்க வேண்டும், எத்தனையோ வழிகள் இருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் வாக்கியத்தை தொடர்ந்து பேசுவதற்கு கடினமாக இருக்கின்றது இந்த காலநிலை. காலநிலை நல்ல காலநிலை, நாங்கள் வீட்டுக்குள்ளது இப்பொழுது ஆரம்பித்து விட்டோம் தானே நாங்கள். அதாவது குளிர் போக்கி ஹீட்டர் என்பதை உபயோகிக்கின்றோம். அங்கே வந்துவிட்டார் அன்புடன் ரேவதி வந்திருக்கின்றார். வணக்கம் ரேவதி. வணக்கம் மகளே.
5: வணக்கம் அப்பா, எப்படி இருக்கீங்க?
0: நாங்கள் நலமா இருக்கோம் ரேவதி. அங்கே சென்னையிலே கே கே நகர் பகுதி எப்படி இருக்கின்றது? நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
5: காற்றோட்டமா தான் இருக்கு. புயலுக்கு முன்னாடி வரும் காற்று மாதிரி வீசி கொண்டிருக்கிறது.
0: அப்ப அங்கே புயல் மையம் கொண்டிருக்கின்றது என்று ஏதாவது அறிவித்தல் வந்ததா?
5: அறிவிப்பு பண்ணல, ஆனா இந்த யூடியூப் அந்த மாதிரி இதுல வரும் அப்படின்னால ஏதோ காத்து மட்டும் அடிச்சுட்டு இருக்கு.
0: நீங்கள் இந்த வலைத்தளத்தில் வருகின்ற எல்லோரையும் நம்பி பாருங்கள். உலகமே அறிந்த உண்மை ஒன்று, சர்க்கரை வியாதி. அது இப்பொழுது வருவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. வாழ்வியல் தங்களுடைய வாழ்க்கை முறை மாறிவிட்டது, உணவு முறைகள் மாறிவிட்டது, இயற்கைக்கு மாறான படைப்புகள் வந்துவிட்டது, அதனால் ஏற்படுகின்றன வைத்துக் கொண்டால். அப்படியொரு நோய் வந்தால் அதை முற்றாக குணப்படுத்தியது யாரும் இந்த உலகில் இல்லையம்மா. முற்றாக குணப்படுத்த முடியாது, அது நோய் அல்ல, ஒரு குறைபாடு. எங்கள் உடல் உறுப்புகளிலே ஏற்படுகிற ஒரு குறைபாடு. நான் 35 வருஷமாக அதோடு இருக்கின்ற வீரத்துக்காக பேசவில்லை, அது எங்கள் கருத்திலே தான் இருக்கின்றது. ஆனால் இந்த 6 நாளில் நிற்கும், 7 நாளில் நிற்கும், உடனடியாக நிற்கும், எத்தனை வலைத்தளத்தில் எத்தனை பேர் எழுதுகிறார்கள், அத்தனையும் போய் யாரும் இப்ப அந்த நேரம் அதை சாப்பிட்டவுடன் கொஞ்சம் குறையும், பின்பு காலம் முழுக்க அதையே செய்ய முடியுமா? அப்படி செய்வதில்லையே. ஆங்கில வைத்தியம் அதுக்கு கூறுகின்றது, உணவு கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு, பழக்க வழக்கங்கள், அதைத்தான் கூறுகின்றார்கள். வேறு வைத்தியங்கள் இருக்கின்ற அநேகமான நோய்கள் குணப்படுத்தக்கூடிய, சாகுமறை வராமல் இருக்கக்கூடிய அளவு குணப்படுத்தக்கூடிய நோய் இருக்கின்றது. ஆனால் இந்த நான் திரும்ப திரும்ப விழிப்புணர்வுக்காக கூறுவேன், இந்த சர்க்கரை வியாதி டயபெட்டிஸ் என்பது ஒரு நிறுத்தக்கூடிய நோய் அல்ல. அந்த நோயை யாரும் நிறுத்த வந்தவர்கள் நிறுத்த முடியாது, கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கலாம், கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கலாம், அதற்கு வழிவகை உண்டு. இது என்ன பாட்டு பாட்டு பொய் எழுதுகிறார்களே எத்தனை பேர், இந்த இருக்கிறது அந்த இருக்கு, அங்க பாருங்க இங்க பாருங்க, எவ்வளவு எழுதுகிறார்கள் அம்மா. திறந்து பார்த்தால் எந்த இது மனிதருக்கு இடையூறு தருக்கு, அதை பேர் தான் நேர்மறை கருத்துன்னு சொல்லி பொய் எழுதுகிறார்கள். அதுல எழுதுகிறார் அத்தனை பேர், வைத்தியர்கள் கழுத்திலேயே அந்த அந்த குழாயையும் போட்டுக்கணும் வந்து படம் வச்சு கொண்டு பேசுகிறார், அத்தனையும் பொய். எந்த அதுல எந்த இதான உண்மையும் இல்லை. அப்பொழுது அவர்கள் கூறுகிற கஷாயமோ அல்லது என்ன உணவோ அப்பொழுது சரியாக இருக்கும், குறைந்து காட்டும், அதன் பின்பு மாறாது. அந்த சர்க்கரை நோயை குறைப்படுத்த எந்த வைத்தியரும் இல்லை இந்த உலகிலே. அந்த உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ளும். அதனால் தான் இந்த ஊடகங்கள் வந்து எங்கள் மூளையை செலவை செய்து எங்களை மாற்றிக்கொண்டு செல்கிறதே தவிர அதில் எந்த விதமான உண்மையும் இல்லையம்மா. எத்தனையோ நிபுண வைத்திய நிபுணர்கள் கூறுவதை நாங்கள் செய்ய மாட்டோம். இந்த சாதாரணமாக இந்த ஊடகத்தில் ஒரு சட்டையை போட்டு வந்து பொய் பொய்யா சொல்லுகிறவர்களை நாங்கள் நம்பிக்கொள்வோம், அதை தேடி அலைவோம், அதை கடைபிடிப்போம். அதை கடைபிடித்தது மட்டுமில்லை, அதை தொட்டி இன்னொருவருக்கு நாங்கள் பகிர்ந்து விடுவோம். அதனால நன்மை அடைகிறவர் அந்த செய்தியை தருகின்ற பொய்யாளர்கள் தான் நன்மை அடைவார்கள். அதை வாசித்து அதை உற்று பார்க்க நாங்கள் பயன் அடைவது இல்லை என்பதை நான் ஆணித்தரமாக கூறுகின்றேன் என்று
5: புரிந்து
0: கூறுங்கள். இப்பொழுது கூறுங்கள்,
5: இன்று எல்லோரும் ரொம்ப அழகா அவங்களோட கலந்துரையாடல் ரொம்ப நல்லா சொன்னாங்கப்பா, நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். இப்பொழுது நான் வந்து பேசலாமாப்பா?
0: ஏன் பேசக்கூடாதம்மா, இது உங்களுக்கான, உனக்காக நான் இந்த வானொலி உங்களுக்காக, எல்லா பக்கத்தாலே உனக்காக நானுக்கு பொருத்தப்பாடா இருக்கும். நீங்கள் பேசுங்கள்.
5: அப்ப நீங்க சொன்னீங்களே இப்பயே இதையே நான் எடுத்துக்கிறேன்ப்பா. அதாவது உணவு பழக்கம் அப்பா, உணவு பழக்கம். இப்ப வந்து உணவு பழக்கம் வந்து இப்போ சரியில்லையப்பா. அப்பொழுது வந்து உணவு பழக்கம்ன்றது 6 மணியோட ஒரு உணவுகள், ஏன்னா விளக்கு வீடுகள்ல விளக்கு இருக்காது, அதனால என்ன பண்ணுவாங்க, அது ஒரு மதத்தினோட ஜைன மதத்தோட பண் இது வந்து கொள்கை வந்து அவங்க மற்ற உயிருக்கு தீங்கு விளைவிக்க மாட்டாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இரவு தானே அந்த பூச்சிகள்லாம் வரும், அந்த சிறு வெளிச்சம் வந்தாலும், அதனால அவங்க முறைப்படி அவங்க என்ன செய்வாங்கன்னா 6 மணிக்கு முன்பாகவே உணவை உண்டிடுவாங்க, உணவு சாப்பிடு. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டம் எப்படின்னாக்கா, எப்பொழுதும் உணவு, எங்கு பார்த்தாலும் உணவுக்காக கூட்டம். ஒரு சனி ஞாயிறு என்றால் சனி ஞாயிறு என்றால் யாருமே வீடுகளில் உணவு சமைப்பதில்லை, எப்பொழுதும் ஏதோ ஒரு எங்கே தேடுவோம்ன்ற மாதிரி உணவுக்கு எங்கோ போறோம்ட்டு எங்க கியூல நிக்கிறாங்கப்பா. அடுத்த பேட்ச் வர வரைக்கும் நின்னுட்டு அவங்க சொல்றாங்க அப்பா அந்த இதுப்பா, அது பேரு என்ன, பரோட்டா. பரோட்டா அது தள்ளுபடி செய்ய வேண்டிய உணவாம்மாப்பா. மைதா வந்து அது வந்து கடைசி ஒரு சத்து இல்லாத ஒரு தேவையில், நமக்கு தேவையில்லாத உணவு. இதை சாப்பிடறதுனாலதான் நீங்க சொல்ற
0: சத்து மட்டுமல்லாமலம்மா கண்டுபிடிக்க கூடியாத நோய்களை உற்பத்தி ஆக்குவது அதனாலேதான். அப்படியான
5: அதை வந்து அந்த மைதாவை பிரிக்கும் போது அது கூட ஏதோ பென்சோனைட் ஏதோ ஒரு ரசாயன கலவைகளை போடும்போது அது வந்து நல்லது இல்லை. ஆனா நீங்க சொல்ற மாதிரி 12 மணி, 1 மணி, 2 மணி, 3 மணின்னு அந்த பரோட்டாவும் அதனோட போட்டு சாப்பிடறாங்க. எப்போ உணவுகளுக்கு நம் உடல்நிலையே இந்தந்த நேரம் இது ஒரு இது ஓய்வு பெற்றுக் கொள்கிறதுன்னு சொல்றாங்க. 8 மணியா 9 மணியா இதை முடிச்சிருங்க, 10 மணியா தூங்க போங்க, 9 மணிக்கு தூங்க போங்க அப்படின்லாம் ஒன்னொன்னு அதாவது வேலையை முடிக்குதுன்றாங்க. அப்ப இரவு வந்து வயிறு காலியாக இருக்க வேண்டிய நேரத்துல அள்ளி அள்ளி போட்டா அந்த வயிறு என்ன செய்யும்? அதனாலதான் இப்போ வந்து அந்த நீங்க சொல்ற இந்த நீரிழிவு நோய் எல்லாம் இந்த மைதா மாவு, அப்புறமா அடைத்து வைக்கப்பட்டுள்ள இந்த குடிக்கிறோம் இல்லையா, இதெல்லாம் தேவையில்லாம, இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு பழக்கம். நமக்கு இப்போ நமக்கு இளநீர் மோர் எல்லாமே நம் உடலுக்கு நல்லது, இதை விட்டு விட்டு ஆரோக்கியமானது. இதை விட்டு விட்டு நான் மத்த குளிர் பானங்கள் அதெல்லாம் அதுல வந்து வாய்கள் தேவையில்லாத வாய் கண்ணை பறிக்கும் கலர், இது வந்து பார்க்க நல்லா இருக்கும், வயிற்றுக்கு தேவையில்லாது. அதாவது வந்து நல்லா உப்பணுன்றதுக்கோசரம் அதுல கொண்டு போய் சோடா மாவெல்லாம் போட்டு, ஆனா இந்த நாக்குக்கு அடிமைப்பட்டுதான் போறாங்க எல்லாரும். யாருமே ஒரு காலத்துல சொல்லுவாங்கப்பா, வெளிநாடுகள்ல சில இடங்கள்ல சமையல் அறைன்றது கிடையாதாமாப்பா. உண்மையாப்பா, சில நாடுகள்ல சமையல் அறைன்னு ஒண்ணு கிடையாதாங்க. இதே மாதிரிதான் நம்ம காலில் என்னன்னா பிரெட்ட வச்சுப்பாங்களாம், எதனா வச்சு சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்களாம், இல்லைன்னா ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுற பழக்கம், வீட்டுகள்ல உணவு சமைக்கிற பழக்கம்ன்றதுனால வெளிநாடுகள்ல சில நாடுகள்ல சமையல் அறை அப்படின்றதே கிடையாதான். அதே நிலைதான் நம்ம இந்தியாவுக்கும் சீக்கிரம் வந்துடும் நான்
0: நினைக்கிறேன். நீங்கள் சிறு வயதுல இருப்பதை ஒரு தடவை திருப்பி பாருங்கள், உங்களுடைய வயதுக்கு ஒரு சிறு வயதை திருப்பி பாருங்கள். எப்படியான உணவுகளை, எப்படியான வேளைகளில், எப்படி எங்கள் தாய் தந்தையர்கள் கொடுத்தார்கள், அந்த வேளையில் நீங்கள் ஹோட்டல் வெளியே போய், அதாவது ஹோட்டல் என்று சமையல் உணவு விடுதிகள்ல உணவு சாலைகள்ல சென்று சாப்பிட்டீர்களா?
5: இல்லையப்பா,
0: உணவகம் என்று பழமொழி உண்டு. அந்த அறுசுவையை தந்தது அன்னை தான், அன்னையின் கருத்தால் தான், அன்னையிடம் வந்து அந்த உணவை இன்னொருவரால் தர முடியுமா, அந்த சுவையை இன்னொருவரால் தர முடியுமான்ற ஒரு வினாவை போடுவோம். யாராலும் தர முடியாது. நாகரிகமாக எழுத்துக்களை எழுதி அழகான படங்களை கொடுத்து விளம்பரங்களை கொடுத்து நிறநிறமான சுவையான மனங்களையும் கொடுத்து தரும் பொழுது எங்களுடைய புலன்களிலே எங்களுடைய நாக்கு அந்த சுவையை தேடிக்கொண்டு போகின்றது. அந்த நேரத்தில் மனக்கட்டுப்பாடு ஒன்று இருந்தால் அது சாப்பிட மாட்டார்கள். வீட்டிலே எவ்வளவு அழகாக சிறப்பாக சுவையாக சுகாதார முறைப்படி ஆரோக்கியமான உணவை சமைத்து வைத்தாலும் இந்த குழந்தைகள் வெளியே சென்று விட்டு இந்த எழுத்துக்களையும் அந்த விளக்கு ஒளிகளையும் பார்த்து விட்டு அந்த உணவை கேட்கின்றார்கள், அந்த சத்தங்களையும் கேட்டுவிட்டு. ஆனால் அதை தடுக்க முடியாமல் இருக்கிறது. ஏனென்றால் விளம்பரங்கள் அப்படி வந்து பிற தலையீடுகள் எங்கள் வாழ்க்கையிலே நுழைந்து விட்டன. அதாவது விளம்பரங்கள். இப்ப ஒரு புதிய உணவு கண்டுபிடிக்கிறான்னா அது எப்படி வருது என்று பார்க்க வேண்டும். நாங்கள் எங்கள் வீட்டிலே காலை உணவாக இன்று சமைத்ததை நாளை மறுநாள் காலை உண்ணும் பொழுது அதிலே சத்துக்கள் உண்டு. அதனால இயற்கை பதார்த்தங்களை வைத்துத்தான் எங்களுடைய தாய் தந்தையர்கள் சமைத்தார்கள். எங்கள் மூதாதையர்கள் உழைத்த இயற்கை உரம் போட்டு இயற்கையாக வளர்ந்து வந்த தானியங்கள் கனிகளை வைத்து அதை மறுநாளைக்கும் காலை உணவாக உண்ணுவதற்கு தருவார்கள். அதன் பின்பு அதை தரமாட்டார்கள். ஆனா இங்கே இன்று சமைத்ததை இன்றே முடித்து விட்டு கழுவியெல்லாம் காய வைத்து நாளைக்கு சமைக்கவில்லை இவர்கள். பத்து நாளைக்கும் பதப்படுத்தி வைப்பதற்கான பதார்த்தங்களை விடக்கூடிய விஞ்ஞான ரீதியான அமிலங்கள் உண்டு, குளிர்சாதன பெட்டிகள் உண்டு, அதி உறை குளிர்சாதன பெட்டிகளும் உண்டு, ஃப்ரீசர்கள். அதற்குள்ளே வைத்து விட்டு வெளியே வைத்து விட்டால் சாதாரண அது நல்லா இருக்கும். அதைத்தான் எங்களுக்கு கொடுக்கின்றார்கள். அதைத்தான் விரும்பி இவர்களும் போய் உண்ணுகிறார்கள். அது நாங்கள் சுவையூட்டிகளை பலவிதமான சுவையூட்டிகளை அதுக்குள்ளே புகுத்தி எங்கள் நாக்கினுடைய சுவையை தாய் தந்தையர் தந்த நாக்கு சுவையை மாற்றி உறக்க வைத்து விட்டார்கள் எங்கள் தாய் தந்தையர் உணவை. இது என்ன உணவு என்று விட்டுட்டு ஓடுகிறார்கள். அதுதான் காரணம். அதில் உள்ள சிறப்புக்காக யாரும் செல்லவில்லை. அந்த மாயைக்காக ஓடுங்க. அதனால் தானே அன்றே குறிவிட்டார் ஆணவம் கண்மம் மாயை. இந்த மாயை என்ற மாயத்துறை இருக்கும் வரையே மனிதன் வாழ்வு சீரழிந்து கொண்டு போகும். நீங்கள் உணவு பழக்கத்தை எடுத்துக்கொண்டு வந்தீங்க, நல்லதொரு விடயத்தை சொன்னீர்கள். ஆதலால் உணவு வீட்டிலே தான் நாங்கள் உண்ண வேண்டும். அது கஞ்சியோ கூழோ பச்சை தண்ணீரோ வீட்டிலே தான் அருந்த வேண்டும். எப்பொழுதம்மா இந்த போத்தல்லே தண்ணீர் வந்தது? உங்கள் காலத்தில் அறிந்திருக்கின்றீர்களா? இப்பொழுது அதை வந்து பெரிய பெரிய பாட்டில் வாட்டர் பாட்டிலே தண்ணீரை
5: அடைக்கும்.
0: அதை எப்பொழுது கண்டீர்கள்? இப்பொழுதுதான் வருகிறது. அதை நாம உள்ளூர் வந்து எப்படி வருது என்றால் அரசியல் பெரும் கூட்டங்கள் தலைவர்கள் வருகின்ற இடத்திலே அந்த பெரிய கருத்தரங்கு மூடைகளில் ஒரு போத்தல் இருக்கும். அதிலே தண்ணீர் போத்தல் இது எப்பொழுது வந்தது? அதனால் தானே இந்த அலங்கூலம் ஏற்படுகின்றது. அதை வியாபாரம் செய்வதற்காக விளம்பரத்தை செய்கின்றார்கள். அதை எங்கள் நிலத்தில் நிலத்தடி நீர்கள் எல்லாம் உறிஞ்சி எடுக்கும் வகையில் கொண்டு வந்து கருவிகளை பூட்டி வைத்தது யார்? எங்களுக்கு அரசாங்கங்கள் தானே. எந்த ஒரு நிறுவனமும் தானாக வந்ததை செய்ய மாட்டாது. அந்த வெளிநாட்டு நிறுவனம் வந்து உள்ளுக்குள்ளே இப்படியான உணவுகளையோ இப்படியான குடிப்பானங்களையோ தண்ணீர்களையோ சேகரிப்பதற்கு அதற்கு தொழிற்சாலை அமைப்பதற்கு எங்கள் அரசாங்கம் தானே கொடுக்கணும். அரசாங்கம் மக்களை கேட்டா கொடுக்கிறது
5: இல்லை. நம்ம நிலத்தடி நீர்லாம் பாதிப்பாகுது.
0: அரசாங்கம் மக்களை கேட்டா அந்த அரசாங்கம் செய்கிறது. மக்களிடம் வாக்கினை பெற்று அரசியல் அமைத்து அவர்கள் மக்களுக்காக செய்தார்கள் இல்லை. தங்களுடைய சந்ததியும் தங்களுடைய பரம்பரையும் வாழ்வதற்கு தங்களை பணக்காரர்களா முதலாளிகளாக்கி தங்களை பணக்காரர்களாக்குவதற்காக செய்தார்கள். அப்ப வெளிநாட்டுக்காரர்களையும் பிழை இல்லை. நீங்கள் அடுத்த சொன்னீங்கள் சில நாடுகளில் சமையல் அறையே இல்லை என்று. ஆம், ஒரு சில இடங்களில் சமையல் அறை தேவையில்லை என்றால் அதற்கேற்ற நல்ல உணவுகள் கிடைக்கின்றது வெளியிடத்திலே. எங்கள் நாடு மாதிரி பழையதை போட்டு எல்லாம் செய்வது இங்கே இல்லை. இங்கே இல்லை. அடுத்தது வேலை. இருவரும் வேலைக்கு போவார்கள். வேலைக்கு போய் வந்து நேரம் இல்லை என்ற குழந்தைகளுக்கு எல்லாம் அப்படி செய்ய மாட்டார்கள். ஆனால் இந்த விளம்பரங்கள் வந்துதான் குழந்தைகளையும் பழுதாக்குகின்றது. அப்ப குழந்தைகளோடு பெற்றாரும் போகின்றார்கள். நேரத்தை என்ன நேரம் பற்றாக்குறை இருக்கின்றது இப்பொழுது. 24 மணி நேரம் காணாது என்ற வாழ்க்கையை நாங்கள் ஓட்டுவதற்கு. அப்ப இருவரும் உழைப்புக்கு போகணும், உழைப்பால் வர வேண்டும். அந்த பொருட்களை வாங்கி கொண்டு வந்து சமைத்து எல்லாம் செய்வதற்கு நேரம் பெற்றாக்குறை இருக்கின்றது. அதனால் உடனடியாக ஆனா உணவு மையங்கள் எங்கள் நாட்டவர்களுடைய உணவு மையங்கள்ல இருக்கிறது. இன்று நான் இருக்கும் பகுதிகளிலே மேலை நாட்டவர்களுடைய உணவகங்கள்தான் அநேகமாக காலங்காலமாக வாழ்ந்து கொண்டிருந்தது. அங்கே தரமானது தான் கிடைக்கும். அவர்கள் சொந்த அதாவது வந்து ஒவ்வொரு பெரிய மேக்டோனால் போன்றது என்றால் மேக்டோனால்னு அவருக்கு பெரிய பண்ணை உண்டு. அவர்களே கோழியை வளர்க்கின்றார்கள், அவர்கள் இறைச்சியை வளர்க்கின்றார்கள், அவர்களே பால் பண்ணி ஏற்படுத்துகிறார்கள், அவர்களே மாவு உற்பத்திக்கு தானியங்களை வச்சு அவர்களே செய்து அதிலே கொண்டு வருகின்றார்கள். அங்கே ஊட்ட பசலைகள் என்றால் மக்கள் தொகை அதிகரித்தபடியால் விளைவை பெருக்க வேண்டும் என்று ஊக்க பசலைகள் ஊக்க மருந்துகளை அடித்து பெருக்குங்கள். அது உணவிலே தங்கி நின்று எங்களை கிடக்கின்றது. ஆனால் உணவு இல்லை, நாகரிகம் என்ற ஒன்று ஒன்றுக்காக சமையலறை இல்லை என்று இங்க கூற முடியாது வெளிநாடுகளில். இரண்டாவது எந்த உணவு வேண்டும் என்றாலும் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எந்த நாட்டு உணவு வேண்டும் என்றாலும் இங்க நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த நாட்டு உணவை தருபவர்களும் தார்மீக அதாவது இந்த தர்ம சிந்தனையோடு செய்யவில்லை, வியாபார நோக்கத்தோடு தான் அவர்கள் செய்கின்றார்கள். லாபம் என்ற ஒன்றை வைத்து எப்படி லாபம் அடையலாம் என்று அவர்கள் ஒரு 100 ரூபாயிலே ஒரு உணவை செய்கிறார்கள். அந்த உணவு விலைப்படவில்லை என்றால் உடனே தூக்கி வீசிவிட்டு மறுநாள் புதிய $100 செலவில் செய்ய மாட்டார்கள். இதை கொண்டே பக்குவப்படுத்துவதற்கு உபகரணங்கள் வந்துவிட்டது விஞ்ஞான ரீதியிலே. அதுக்குள்ளே வைத்து கொண்டு கொடுக்கும் பொழுது அதில் உயிர் சத்துக்கள் விளந்து விட்டன. அதைத்தான் நாங்கள் உணர்கிறோம். ஆனால் நிர்பந்தம் அப்படியான காலநிலை வந்துவிட்டது. நிர்பந்தம் வந்து இன்று பாருங்கள், இந்தியாவில் கூட கிராமங்களிலே வாழ்பவர்கள் வீட்டிலே அழகாக இயற்கை உணவு உண்ணுகிறார்கள். நகரத்திலே வாழ்பவர்கள் தான் அந்த கதியும் உண்டு. நகரத்தில் வாழ்பவர்கள் ஒரு சிலர் வீடு அழகாக கட்டி வைத்துட்டு அங்கே எங்களுடைய சமையல் செய்ய மாட்டார். வெங்காயம் உள்ளி அதெல்லாம் வந்து அந்த அந்த வாசனை திரவியங்களை வீட்டிலே வைத்து செய்து விட்டால் மனமுழுமி விடும், வீடு மணக்கும். அப்படி எத்தனை பேர் இருக்குன்னா அதெல்லாம் வீடெல்லாம் உனக்கு நாங்கள் வீட்டில் சமைக்க மாட்டோம், ஹோட்டலில் சாப்பிட போகணும். இதெல்லாம் நாகரீகங்கள், நாகரீகங்கள் பண்பாடுகள் மாறிந்து இதெல்லாம் நாகரீகம். இன்னொருதன் அம்மா எப்படி அம்மா இன்னொருத்த கை எங்களை நாக்கு சுவைக்கு என் தாய் எனக்கு கொடுத்த உணவின் சுவை என் பெண்டாட்டி கூட தர முடியாது. ஒத்துக்கொள்வன் நீங்கள் கூட உங்களோட கணவருக்கு உங்களுடைய அவருடைய தாய் கொடுத்தது உங்களால் எத்தனையோ கொடுக்கலாம், அதை கொடுக்க முடியாது. அதே போல நீங்களும் உங்கள் கணவர் எத்தனை திரவியமாக உணவு வாங்கி கொண்டு கொடுத்தாலும் உங்கள அன்னை தந்த உணவு போல ஒன்று தர முடியும். அந்த உணவு அன்னையுடன் சுவை போய்விடுவோம். ஆனால் அதை நாங்கள் என்ன செய்வோம், எங்கட மனத்தை கட்டுப்படுத்தி வைத்தோம் என்றால் பசிக்குத்தானே உண்ண போகின்றோம். இவர்கள் சுவைக்கு உண்ணுகிறார், இவர்கள் சுவைக்கு உண்ணுகிறார். உடல் எதற்கு இருக்கின்றது, உடல் இருக்கின்றது ஆரோக்கியமாக இருப்பதற்கு. அந்த ஆரோக்கியமாக இருப்பது சத்து தேவை. சத்து நாங்களாக எடுத்துக்கொள்ளும் இயற்கையில தான் இருக்கின்றது. செயற்கை உணவுகளில் சத்தையே இல்லை, அவையெல்லாம் சுவைதான். எது சுவையாக இருக்கின்றதோ அது நோயை தரும், அது நோயை தரும். நம் முன்னோர்கள் சித்தர்கள் கூறி இருக்கின்றார்கள், ஒருவேளை உண்பவன் யோகி, இருவேளை உண்பவன் போகி, மூன்று நேரம் உண்பவன் ரோகி. ரோகி என்ன, நோயாளி, வியாதிகளை ஏற்றுக்கொண்டான். அதை அதை சிந்தித்து பாருங்க, எவ்வளவு உண்மை அதில் இருக்கின்றது என்று. இந்த உடம்பு மூன்று நேரம் உண்மை உணவை கேட்கிறது, ஆரோக்கியமான சத்துள்ள உணவைத்தான் கேட்கின்றது. இந்த உடல் உடல் உறுப்புகள் வாழ்வதற்கு, உடல் உறுப்புகள் ஜீவிப்பதற்கு இந்த சத்துள்ள உணவுகளைத்தான் கேட்கின்றது. அப்ப சத்து இந்த சுவையின் ஊட்டி உண்டு அலங்கார பொருள் இந்த பக்கர்கள் பீச்சாவில் எப்போமா வந்தது, முந்த நாள் வந்த உணவுகள் இதெல்லாம். அது அடுத்தது எங்கள் பாரம்பரிய உணவு அல்ல, எங்கள் பாரம்பரிய உணவை விட்டு நாங்கள் விரத்தி விட்டோம். நீங்கள் கூறினது சரி, உண்ணுகிறார்கள், வித்தவர் விற்கிறபடியாகத்தான் உண்ணுகிறார்கள். விற்கிறவரை யார் அனுமதித்தார்கள், மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியது அரசாங்கம் தான் கவனிக்க வேண்டும். கட்டுப்பாடு வைக்கிறது, தேவையற்ற சட்டங்களை தாங்களே ஏற்றி விட்டுட்டு மக்களை வருத்துகிறார்கள். வைத்துக் கொண்டு அவர்களை வைப்பது நாங்கள், அவர்களும் தாங்களாக வரவில்லை. எந்த அரசாங்கமும் தானாக வந்து அமர்வதில்லை, ஆட்சி செய்வதற்கு மக்கள் தான் ஆக்கி விடுகிறார்கள். புரிகிறதா? ஆமா, எல்லாம் சுற்றி சூழல் போனா எங்களை கையில மனக்கட்டுப்பாட்டில் தான் இதம் இருக்கின்றது. நல்ல கருத்தை பகிர்ந்தீர்கள், வாழ்த்துக்கள். நீங்கள் உணவை கொண்டு வந்து பேசி வந்தீர்கள் உனக்கான நிகழ்விலே. இப்பொழுது என்ன பாடலை கேட்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
5: உணவை பற்றிய பாடலே அப்பா, கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம்.
0: என்ன
5: சமையலோ இருக்குப்பா, என்ன
0: இடைக்கால பாடல் தான் இல்ல, இப்பொழுது வந்த பாடல்கள் இப்படியான கருத்துக்கள் தரக்கூடிய பாடல் உண்டா?
5: பற்றிய பாடல் எனக்கு தெரியலப்பா,
0: தெரியவில்லை, தெரியவும் வராது. என்ன அப்படி வரி
5: கிடையாது, நடுத்தர பாடல்ல நிறைய இருக்குப்பா,
0: நடுத்தரத்துல இருக்கு.
5: சமையல்
0: இப்ப இன்று பேசும்போது ஒரு விடயம் தெரியாமல் இருக்கிறது. நாகப்பன் வந்த நேரத்திலிருந்து தேடிக்கொண்டிருக்கோம். இந்த ஜென்சி வேர்ல்டோ, ஜென்சி டைமும், ஜென்சி என்றால் என்னம்மா?
5: இப்பத்திய இவர்கள், இப்பத்திய இளைஞர்கள் போல இருக்குப்பா. இளைய இப்பத்திய தலைமுறை,
0: இளைய இளமை இளைஞர்கள், ஜென்ஸ் என்பது பொதுவான ஒரு ஆங்கில சொல்லு இளைய இளையர்களுக்காக, இளையமைகள் இளையவர்களுக்கு. அப்ப இளையவர் உலகம், இந்த இளையவர் உலகத்தை யார் கொடுத்தார்கள்? பெற்றார் கொடுத்தார்களா, ஆசிரியர்கள் கொடுத்தார்களா, தெய்வம் கொடுத்ததா?
5: இது வந்து இப்பத்திய அறிவியல் தான்ப்பா.
0: அறிவியலை யார் கொண்டு வந்தார்கள்? அரசாங்கம் தானே அம்மா அனுமதிக்கிறது. ஆய்வு அறிவு வளர்ந்து எத்தனையோ கண்டுபிடித்தார்கள், எத்தனையோ கண்டுபிடித்தார்கள், எதிர்பாராத விடயத்தை கண்டுபிடித்தார்கள். இது கண்டுபிடிக்க கூடாதே, கண்டுபிடித்து ஏழாவது அறைக்கு போகின்றோம் என்றெல்லாம் வருகின்றார்கள். அதை எப்படி உபயோகிக்கின்றார்கள்?
5: நல்லது எப்பவுமே நமக்கு நல்லது தெரியாதப்பா. இந்த மாதிரி வர்றதுதான் விட்டில் பூச்சா போய் விழருது, அப்புறம் வெளிவர தெரியாம முழிக்கிறது. இதுதான் இப்பத்திய ஜென்ஸ் கலாச்சாரம்.
0: அதற்கு மனக்கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு எல்லாம் மனக்கட்டுப்பாடு வேண்டும் அம்மா. மனக்கட்டுப்பாடு இருந்தால் ஆளலாம் வாழலாம். நன்றி.
5: ஆனால் எப்பொழுது சொன்னாலும் எப்படி சொன்னாலும் அப்பா முடிவில் நம்மளோட அந்த 40-50 அதெல்லாம் இனிமேல் திரும்பி, 60 அந்த 70-80 எல்லாம் இனிமேல் திரும்பி நம்ம தான்ப்பா நல்லா வாழ்ந்த ஒரு தலைமுறைன்னு சொல்லிக்கலாம்ப்பா.
0: மறுபடியும்
5: அடுத்த தலைமுறைக்கெல்லாம் அது கிடைக்கலப்பா. நம்ம தான் முன்னாடிதும் சந்தோஷமாக வாழ்ந்தோம், அப்பா அம்மாவோட இருந்த போதும் சந்தோஷமாக வாழ்ந்தோம், அதே மாதிரி கல்யாணம் ஆகி வந்தோம். இப்பொழுதும் நம்ம அதே நிலைமையில மனது இருக்கிறதுனால நம்ம தான் இந்த வாழ்க்கை முறைய சரியான முறையில வாழறோம். ஆனா இது மத்தவங்களுக்கு கிடைக்கலையேன்னு வருத்தமா தான் இருக்கு.
0: எப்படி இருந்தாலும் நாகப்பன் அவர்கள் கூறியது போல வரும் என்ற ஒரு நம்பிக்கை வைத்திருப்போம். அதற்கு நாங்கள் மாற வேண்டும், எங்கள் தலைமுறை மாற வேண்டும். எங்கள் தலைமுறைதான் இப்ப மாற வேண்டிய நிலையில் இருக்கோம். ஏனென்றால் இளைஞர்களுக்காக நாங்கள் பின்னாலே போகின்றோம். பாருங்கள், நாம் எங்கள் தலைமுறையில் இந்த வயதில் உள்ளவர்கள் அவர்கள் நடை உடை பாவனைகள் பண்பாடுகளை எடுத்து பாருங்கள். பிள்ளைகளா சொல்லிக் கொடுத்தார்கள் இல்லையே? எங்களால் மாற முடியாமல் இருக்க அவர்கள் அப்படி மாறுவார்கள். இரண்டு தமிழர்கள் முன்பின் தெரியாத தமிழர்களை ஒரு இடத்திலே சந்தித்தால் அவர்கள் தமிழே பேச மாட்டார்கள், தெரிகிறதா? ஒருவரை ஒருவர் பார்த்தல்ல, அவர்கள் உடனே தங்களோட குடும்பத்தில் அரைகுறை ஆங்கிலம் அல்லது இந்தி பேசுவார்கள், இவர்களும் பேசுவார்கள். அதன் பின்பு ஐயோ தமிழ் என்ற ஒரு ஆங்கிலத்தை கேட்பார். இது வெளிநாடுகளில் உண்டு. வெளிநாடுகளே பல்கலை கலாச்சாரம் உள்ள நாடுகள் நாங்கள் பேச்சு வழக்கிலே இதை பேசிக்கொண்டிருக்கும் பொழுது குணங்குறிகளை பார்த்துட்டு ஆய்வு தமிழ் என்று கேட்கலாம். எங்கள் நாட்டிலே தெரிந்தவர்களே அப்படி பேசுகிறார்கள், அற்ப நாகரிகத்தை கொண்டு பழகிறார்கள். அவர்கள் தான் இளைய தலைமுறையை நாங்கள் குற்றம் சொல்லி பலன் இல்லை. எங்களில் பலர் உங்களோடு வாழ்ந்த நண்பர்களை எண்ணி பாருங்கள், உங்களோடு பழகுபவர்கள் எண்ணி பாருங்கள், என்னென்ன கலாச்சாரத்தை பின்பற்றி கொண்டு வருகின்ற எல்லோரும் உங்களை போல இருக்கின்றார்களா இல்லையே? உங்கள் வயதில் உள்ளவர்கள் எல்லோரும் உங்களை போல பேசி, உங்களைப் போல நடைமுறை பாவனையை கொடுத்து, உங்களை போன்ற உணவு முறைகளை கடைபிடிக்கிறார்கள். கொஞ்சம் கடினமாக இருக்கு, உணவு முறைகளை கடைபிடிக்கிறா இல்லையம்மா, பண்பாடுகள் அப்படி இல்லையம்மா. அதனால் இளைஞர் தலைமுறைகளை நாங்கள் குறை சொல்லுவதை விட, இந்த மியாநதி மலர்ந்து வந்து விட்டு என்று குறை கூறுவதை விட, ஏற்றுக்கொள்ளுகின்ற, ஒப்பீடு செய்கின்ற, பின்பற்றுகின்ற பழக்க வளத்தை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். எங்கள் வயதில் உள்ளவர்களே அது உண்டு அம்மா. நாங்கள் எங்களுக்காக ஆடைகளை அணியவில்லை, எங்களுக்காக கையில மணிக்கூடு கட்டவில்லை, எங்களுக்காக தலையை சீவவில்லை, எங்களுக்காக முகத்தை நாங்கள் வைத்திருக்கவில்லை. அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள், அடுத்தவர்கள் பார்ப்பார்கள் என்றுதான் நாங்கள் செய்கின்றோம் இல்லையா? அப்ப நாங்களே செய்ய முடியாது. எங்கள் சில குழந்தைகள் கடந்து எவ்வளவு அவசியப்படுகின்றார்கள், அவருடைய வாழ்க்கை எப்படி போகின்றது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களை பார்த்து நாங்கள் வருத்தப்படுகின்றோம். நாங்கள் வருத்தப்பட வேண்டியதா இருக்கின்றது. எங்கள் உள்ளவர்களை எங்களை சேர்ந்தவர்களை பார்த்தே நாங்கள் மன வருத்தம் அடைய வேண்டியா இருக்கின்றது. பகுத்தறிவு எங்களுக்கு இருக்கின்றது, பகுத்தறிவோட வாழ வேண்டும் என்று எண்ணுகிறேன். நாங்களே அதை மீறி நடந்து கொண்டிருக்கின்றோம், அதை விலகி சென்று கொண்டிருக்கின்றோம். அடிப்படை வேண்டும் அம்மா, நம்புவதற்கு எங்கள் கையில இருக்கின்றது என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் மாற வேண்டும். நான் இவ்வளவெல்லாம் பேசுகிறேன், நான் அதை கடைபிடிக்கணும்னா சிலபடி எங்கள் தவற வேண்டியதா இருக்கின்றது. நான் அப்படி முடிந்த அளவு என்னை நான் கவனித்துக் கொண்டு உள்ளேன்.

0: கருத்துக்கு போட்டு ஒரு ஒரு என்னுடைய இளைய மகள் இறுதி வரை அவளுக்கு பெரியவளாக தூங்கும் வரைக்கும் நான் பாட்டு பாட வேண்டும் அல்லது கதை சொல்ல வேண்டும், பஞ்சதந்திர கதை சொல்லித்தான் தூங்க வைப்பேன். தமிழிலே தமிழிலே இப்பொழுது ரெண்டு மூன்று குழந்தைகள் என்னுடைய நண்பர்களுடைய குழந்தைகள் அவருடைய குழந்தைகளின் குழந்தைகள் பேர குழந்தைகள் தாத்தா என்று என்னை அழைத்து கொண்டு விரும்பி வருவார்கள். என்னுடைய என்னுடைய அரவணைப்பு என்னுடைய மொழி பண்பா அந்த பழக்க வந்தவுடன் வீட்டு சாப்பாடு தான் ஊட்டுவார், மகள் வந்து ஊட்டுவார் அவர்களுக்கு அழகாக உண்ணுங்கள். அதற்கே ஆச்சரியம், ஆண்டி கொடுக்கும்போது நன்றாக சாப்பிடுகிறார்கள் வீட்டில் சாப்பிடுகிறார்கள் இல்லை என்ற வரியை நான் கேட்டிருக்கேன். அவர் என்ன செய்யணும், தானும் உண்டு அவர்களுக்கும் கொடுப்பார், புரியுறதா? இப்ப உண்ணுவதை பார்த்தோன்னா அவர்களுக்கு அது சுவையாக இருக்கும், உடனே உண்ண வேண்டும் போல் இருக்கும், அவ ஊட்டி விடுவார். ஆனா அங்க அப்படி இல்லையே, பிள்ளைகளுக்கு ஒரு விதமான சாப்பாடு, கணவருக்கு ஒரு விதமான சாப்பாடு, மனைவிக்கு ஒரு விதமான சாப்பாடு, சுவை மாற்றத்தோடு செய்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வலைத்தளங்களை பார்த்து போட்டு வித்தியாசம் வித்தியாசமான உணவுகளை படைக்கிறார்கள். இதுதான் பார கேடம், அதுதான் நாங்கள் பின்பற்றலே இருக்கின்றோம். எப்பொழுது நாங்கள் பின்பற்றாமல் எங்களுடைய பரம்பரை பண்பாட்டை கடைபிடித்து வருகின்றோம் என்று எத்தனை பெண்கள் அங்கே காலுக்கு சலங்கை கட்டுகிறார்கள், மெட்டி போடுகிறார்கள் பொதுவான இடங்களிலே. ஆனா கனடாவிலே போடுகிறார்கள், கனடாவிலே நாங்கள் போடுகிறோம், கனடாவிலே எங்கள் சாதாரணமான நேரத்தில் எங்கள் பெண்கள் ஆடை அணிகிறார்கள், எங்கள் ஆடைகளை எங்கள் ஆடைகளை பொது தொழிற்சாலைகளுக்கு போகும் பொழுது பொதுவான ஆடைகளை அணிகிறார்கள். எங்கள் கலாச்சாரங்கள் இங்கு வரும்பொழுது பாருங்கள், சில நீங்க ஊடகங்களை பார்க்கலாம், தேர் திருவிழாவுகள், பெரிய பெரிய தமிழ் கூட்டங்கள், பன்னாட்டு விழாக்கள் நடைபெறுவதை வலைத்தளங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் பாருங்கள். எவ்வளவு அவர் எவ்வளவு ஆங்கிலேயர் பார்த்து பிரமிக்கிறார்கள், வெளிநாட்டவர்களை பார்த்து பிரமிக்கிறார்கள். எங்களுக்கு பண்பாடு கலாச்சாரம் இந்த கனடா அரசாங்க பாராளுமன்றத்திலே தைப்பொங்கல் பொங்கி விழா கொண்டாடியவர்கள் எங்கள் ஈழத்தமிழர்கள்.
1: ஆமாமாப்பா, இப்ப ஜெர்மனியில கூட அமைச்சங்கம் சொல்லிட்டு அழகா
0: வேட்டிகள்
1: அழகா ஈழத்தமிழர்கள்
0: தான். ஆமா, எங்கள் பண்பாடுகள். அதே நேரம் எங்களவர்கள் விலங்கிட்டு நாட்டுக்கு திருப்பியும் அனுப்பப்படுகிறார்கள் அவர்கள் செய்கிற குற்றங்களை பொறுத்து, புரிகிறதா? சுருக்கமாக கூறுகிறேன், கலாச்சாரத்தை பண்பாடுகளை நாங்கள் பண்பாடு விளிமியங்களை எங்களை நாட்டு பெயர் எங்களுடைய குலப்பெயர்களை காப்பாற்றுவதற்காக கொண்டு வருகின்றோம். அதே நேரம் நாட்டின் பெயரை நம்மளோட குலப்பெயரையும் கெடுப்பதற்காக சிலர் விலங்கிட்டு வீடு அனுப்புகிறார்கள் பலாத்காரமாக. அப்ப அது எப்பொழுது நடைபெறுது? இப்ப இந்த 2025-26 தான் அது நடைபெறுகின்றது, அதற்கு முன்பு அப்படி இல்லை, அதுக்கு முன்பு அப்படி இருக்கவில்லை. வந்தோரை வரவேற்ற இந்த பெரும் வளமிகு நாடு இப்படியும் செய்கின்றது. அப்ப காரணம் நாங்கள் தானே அம்மா. இங்கே ஒரு ஈழத்து பையன், தாய், மூன்று பிள்ளைகள், அந்த வீட்டுக்கு வந்த விருந்தினரும் கத்தியால குத்திச்சாக கொண்டான். ஒரு இங்கே படிக்க வந்த ஒரு பையன், இப்படி சம்பவம் இதுக்கு முன்பு நடக்கவே இல்லை எங்கள் சமுதாயத்தில். அப்ப யாருலே பிழை? இப்படி போகின்றதம்மா, நன்மையும் உண்டு தீமையும் உண்டு நம்ம பாரம்பரிய பண்பாடு புலிமையும். அன்று இல்லையா என்று கேட்கலாம், அன்று இருந்தார்கள். எங்கேயாவது ஒரு ஊருக்குள்ளே ஒரு கொலையாளி இருந்திருப்பான், இப்பொழுது வீட்டுக்கு வீடெல்லாம் இருக்கிறான், ரோட்டு வீதிக்கு வீதியெல்லாம் இருக்கிறான், நம்ம அவ்வளவுக்கு வளர்ந்து விட்டது. அதுக்கு வேலி பயிரை மேயும் உலகத்தில் ஊரில் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த பாதுகாக்க வேண்டிய அரசாங்கமே இந்த தீயவர்களுக்கு சலுகை செய்வதால் தான் இந்த அடாவடித்தனங்கள் வளர்ந்தது
1: நடக்கின்றது.
0: அதை கண்டிக்க வேண்டியவர் கண்டிக்காமல் விட்டால் செய்பவன் செய்யத்தானே. இப்ப பாருங்கள், இப்பொழுது இத்தனை விடயங்கள் வெளியே வருகின்றன, அண்மையில் நடந்த சம்பவங்கள் பார்க்கலாம் தானே நீங்கள். பெரிய மனிதன் போர்வை எத்தனை விடயங்களை செய்திருக்கின்றன, அது மூடி மறைக்கப்பட்டு விட்டது. அதனால் தான் சொன்னேன், வேலி பயிரை மேயக்கூடாது. வேலி வந்து பாதுகாப்புக்காகத்தான், ஒரு பயிர் நட்டி ஒரு விவசாயத்தை செய்யும் பொழுது அந்த விவசாயி வேலியை போடுபவர் பாதுகாப்புக்காக. அந்த பாதுகாப்புக்காக வேலியே கலந்து சென்று அழிவை கொடுத்தால் விவசாயி என்ன செய்ய முடியும்? மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று மக்கள் அமைத்து விட்டாவே மக்களுக்கு தீங்கு நடக்கும் பொழுது. சரி, தோண்டிக்கொண்டு போனால் நிறைய தோண்ட வேண்டி வரும். இது ஒரு விழிப்புணர்வு.

0: நிகழ்வாக இன்று நாங்கள் கலந்து கொண்டோம். நேரம் 1:34 சென்றுவிட்டது. அந்த சின்ன சின்ன சிறுவன் ஒரு பாடல் கேட்டிருந்தான், அவனுக்கு ஒலிபரப்பலாம் என்று எண்ணிந்து ஒலிபரப்ப முடியாத அவன் இப்பொழுது தூங்கி இருப்பான். அருளுடைய மருமகன், நான் நிகழ்ச்சியிலே தான் தருவேன் உங்களுக்கு 7-8 பாடல்கள் இருக்கின்றபடியால் நிகழ்ச்சியிலே தான் தர முடியும் என்று கூறிக்கொண்டு நாங்கள் மீண்டும் சந்திக்கலாம். நல்ல விடயத்தை இன்று நாங்கள் இந்த நேரத்தை பயனுள்ள ஒரு ஆரோக்கியமான ஒரு உரையாடல்களாக நாங்கள் எல்லோரும் எங்களை உள்ள கருத்துக்களை கொண்டு வந்து எங்களுக்கு தெரிந்த வகையில் நாங்கள் கூறுகின்றோம். நான் சொல்வது தான் அத்தனையும் சரி என்றுமில்லை, நீங்கள் சொல்வது தான் அத்தனையும் சரி. எங்களுக்கு பட்ட நாங்கள் கண்டு அறிந்த தெரிந்த விடயங்களை கலந்துரவாடணும். இதுக்கு என்ன முடிவு என்றால், நாகப்பன் சொன்ன மாதிரி, நீங்கள் சொன்ன மாதிரி, எங்கள் ராஜராஜன் ஒவ்வொருத்தரும் சொன்ன மாதிரி, பார்ப்போம், நம்புவோம், நாளை நன்மை பயக்கும் என்று.
1: நல்லதே நடக்கும், நல்லதே
0: நடக்க வேண்டும் என்று. ஆனால் குழந்தைகளை நாங்கள் கூறுகிறோம், குழந்தைகளில் எந்த பிழையும் இல்லையம்மா. நான் கூறுகிறேன், அது ஒரு களிமண் மண்ணாக இருக்கிற அந்த களிமண்ணை எடுத்து சிலையாக்குவதும் அல்லது அதை உருண்டை ஆக்குவதும் அதை பாண்டமாக்குவதும் எல்லாம் கறந்து நாங்கள் செய்கிற செய்யலாம் இருக்கின்றது. அதே போல இந்த குழந்தைகளை நல்லவராக்குவதும் வல்லவராக்குவதும் சிறந்தவராக்குவதும் உங்கள் கையில் தான் இருக்கின்றது. ஏனென்றால் அந்த விஞ்ஞானத்தை கொண்டு வந்தது நாங்கள் தானே, மனிதர் தானே கொண்டு வருகின்றார்கள். ஆனால் வெள்ளம் பெரு எல்லா இடம் மழை பெய்து வெள்ளம் பெருக்குதுன்னா சில இடத்தில் வெள்ளம் பெறாமல் இருப்பதற்காக அணை கட்டுகிறார்கள், அந்த நிலத்தை பாதுகாக்கிறார்கள். அதே போன்று மேலை நாட்டு நாகரிகங்கள் மேலை நாட்டு வாழ்க்கை முறைகளை நாங்கள் உள்ளே கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது, தடை போட்டுக்கொள்ள வேண்டும். அந்த தடை போடுவதற்கு முக்கியமான யார் இருக்கிறது? எங்களால் அன்பப்பட்டு எங்களை ஆளுகின்ற ஆளுநர்கள் தான், அரசாங்கம் தான். அரசாங்கம் வேலி, அதுதான் எங்களை பாதுகாக்க வேண்டும். அரசாங்கம் வேலியை பயிரை மேய்வது போன்று வேலியே வெளிநாட்டு நிறுவனங்களிலும் வெளிநாட்டு நாகரிகங்களும் வெளிநாட்டு விளம்பரங்களை விலைக்கு வாங்க உஞ்ச கொண்டது போடு அமைப்பதற்கு தாங்கள் லஞ்சங்களையும் ஊட்டுகளையும் வாங்கி கொண்டு கொண்டு வந்து வளரவிட்டால் நாடப்படியம்மா செழிக்கும், குழந்தைகளப்படியம்மா வாழும். சிந்திச்சு பாருங்கள், அறிவியல் வளர வேண்டும், அறிவியல் நேர்வழியிலே வர வேண்டும். அந்த அறிவியலை நாங்கள் பயன்படுத்துவதற்கு எங்களை ஆள வந்தவர்கள் சாதாரண ஏழை மக்கள், ஏழை மக்கள் குழந்தைகளுக்கு தெரியாதம்மா இதெல்லாம், எங்களால் முடியாது, எங்களாலும் முடியாது. இவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் கேட்கின்றோம். அப்ப சொல்ல வருவதையும் சரியானதாக சொல்லப்படும். அதனால்தான் முன்பு ஒரு தடவை கையெழுத்து நீங்கள் இருந்த காலத்தில் ராஜராஜனை கூறினேன், வாகனங்கள் கூட இறக்குமதியே இல்லை இந்தியாவிலே. இந்தியாவில் உள்ளவர்கள் இந்தியாவில் உற்பத்தியை செய்தார்கள், என்ன இல்லை இந்தியா. அதனால் தானே மேலை நாடுகள் படையெடுத்து இலங்கை இந்தியா போன்ற நாடுகள் பிடித்தார்கள். எங்களிடம் உள்ள வளங்கள் அவர்களிடம் இல்லை, எங்களுடைய அந்த வளங்களை அனுபவிக்கிற புத்திசாலித்தனம் இல்லை. இலவசம் இலவசம் இனாம் கைலஞ்சங்களை வாங்க துவங்கிவிட்டோம். எங்கள் நாட்டிலே மலர்ந்த ரப்பர் மரத்திலே பாலை எடுத்து இங்கிலாந்துக்கு கொண்டு சென்று இங்கிலாந்திலே தொழிற்சாலையை அமைத்து அதை ஒரு பலூனாகவோ ஒரு பொம்மையாகவோ ஆக்கி எங்கள் நாட்டுக்கு கொண்டு வைப்பார்கள். புரிகிறதா? நாங்கள் அதுக்கு எங்கள் நாட்டிலே உற்பத்தி செய்த நாங்களே அமைச்சு அதைத்தான் இந்தியா செய்த, என்ன இல்லை இந்தியாவிலே. தாய்லாந்திலே தாய்வானிலே செய்யப்படுற ஒரு விளையாட்டு பொருள் அதற்கு ஈடாக இந்தியாவிலே உண்டு செய்கிறார்கள். அவர்களை ஊக்கப்படுத்தி இருக்க வேண்டும். இந்த அரசாங்கம் போட்டியாக கொண்டு போட்டு விட்டது. பற்றாக்குறை இருக்கத்தான் செய்யும், பற்றாக்குறை இருந்தா தானே தேடலும் உற்பத்தியும் அதிகரிக்கும். இது இல்லையே, இல்ல எல்லாம் சும்மா கிடைக்கிறது என்று வந்துவிட்டா சும்மா நீங்கள் கூறியவர் இதை 1 மணிக்கும் பிரியாணி சாப்பிடுறது போனா கிடைக்கும் என்ற எண்ணம் இருக்கின்றது. எங்களுக்கு எல்லாம் அந்த நேரம் மதிய நேர உணவுக்கு வீட்டுக்கு அந்த நேரத்துக்கு வீட்டை போட்டா அப்புறம் மதிய நேர உணவு கிடையாது, சரியா? அடுத்த நேர உணவுக்கு முன்னு கணிப்போம். இது அப்படி இல்லையம்மா. அதுக்காக தேடிக்கொண்டு அண்ணன் சித்த போட்டியோ மாமி வீட்டையோ இல்லை அண்ணன் வீட்டையோ இல்லை பிரெண்டின வீட்டையோ இல்லை இன்னொரு கடைக்கு நாங்கள் போக மாட்டோம். நான் உண்மையாக உணவு உடைய சாப்பாடு உணவு உண்டது திருமணத்தின் பின்பு தான். திருமணம் நான் சின்ன வயதில் உத்தியோகம் கிடைத்து 300 மைல்களுக்கு அப்பால் ஆசிரியர் ஒவ்வொரு பதவிகள் கிடைத்து உதறி தள்ளிவிட்டு ஆசிரியர் பதவி தான் உகந்ததுன்னு அன்னியார் கூறியபடியால் அந்த பதவி ஏற்றுக்கொண்டு நான் 300 மைல்களுக்கு அப்பால் சென்று அங்கு இருக்கும் பொழுது இடவசதி இல்லாத நேரத்தில் நானே தான் சமையல் செய்து சாப்பிட்டேன். அம்மா கடைவீதியிலோ அல்லது வேறு வீட்டிலோ சாப்பிட நான் செல்லவில்லை. அந்த கட்டுப்பாடு நல்ல பழக்கம் நான் சொல்ல, அது என்ன காத்தது? நோய் வராமல், இன்னும் நோய் வராமல் காத்தது, பணப்பிரியம் ஆரோக்கியமாக இருக்கு. இன்று 79 வயது உங்களோட நான் இன்று பேசிக்கொண்டிருக்கின்றேன். இன்னும் முதுமை அடையவில்லை. 70-80 இடையிலே பொன்னான காலம் அம்மா, பொன்னான பருவம் அம்மா. இது படிச்சிருக்கு. 80 பின்பு இலேசாக முதுமை சேரும். சரியா? வாழ்த்துக்கள் முதல்ல மகிழ்வாக இருப்போம் சொல்லப்பாரு. இது சுற்றி சுற்றி பார்க்க போனால் பிள்ளைகள் எங்களிடம்தான் இருக்கின்றது, எங்களிடம்தான் இருக்கு. அதற்கு காரணம் வாழ்வியல். மின்சார வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கோம், இயந்திர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நகர்ந்து சென்ற நாள் ஓடி சென்று இப்பொழுது பாய்ந்து செல்கின்றது. திடீரென்று 2026 ஆண்டு முடிய போகும். இனி 2 மாதம் தான் இருக்கின்றது, 3 மாதம் இருக்கின்றது. இந்த 9வது மாதம் 24வது நாளுக்கு வந்து விட்டோம். அதனால் அந்த மின்சாரத்தை விட வேகமாக வளர்ந்து வரும் காலம், அதை விட வேகமாக உற்பத்திகள் பெறுகிறார்கள். ஜனத்தொகை எடுத்து பாருங்களேன், யாருலே இந்த பிழை உண்டு? எங்கெண்ட கையில தான் இருக்கின்றது. அன்று இருந்த நான் பேசுவது, நான் நீங்கள் மற்றவர்களும் வந்து பேச, அன்று இருந்த ஜனத்தொகைக்கும் இன்று இருக்கிற ஜனத்தொகைக்கும் நாங்கள் செய்கின்ற உற்பத்தி பற்றாக்குறையாக இருக்கிறது. ஏனென்றா இந்த உற்பத்தியோட போட்டி போட்டு மேல நாடு வீரமான விடயங்கள் வந்து புகுந்து விட்டது. அதுக்கு போட்டியாக நாங்கள் வாழ வேண்டியா இருக்கின்றது. வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம். நின்று நேரம் பேசினால் பேசிக்கொண்டே போகலாம்.
1: நன்றி
0: மகளே. நல்லது பாடல், கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம். அங்க வேற புட்டு இட்லி சாம்பார் பிரியாணி அதை ஒன்றும் சொல்லவில்லை. அந்த எங்களுடைய பாரம்பரிய உணவுகளுக்கு நல்ல சிறந்த ஆரோக்கியமான சுவையான உணவுகள் இருக்கின்றது. இப்போ என்னென்ன விதத்தில் எல்லாம் கொண்டா மிஞ்சி போற சாமானுக்கு ஒரு புதிய பேரை வைத்து ஒரு புதிய சாப்பாடை கண்டுபிடிப்பாங்களையா? இதுதான் நடக்கின்றது. உதாரணத்துக்கு இந்த பிரெஞ்சு ஃப்ரைஸ் ஒன்று வருகிறது அல்லவா, நீங்கள் அறிஞ்சிருக்கின்றீர்களா? எங்கள் நாட்டில் இருக்கின்றதா? அது இங்கே எல்லாம் எப்படி பிறந்தது என்றால், விலைப்படாத உருளைக்கிழங்கை எடுத்து வெட்டி பொறிச்சு கொடுத்து பழக்கி விடும். அதுக்கு சுவைக்காக அந்த கச்சப்பு அந்த இது இந்த இதுன்னு போட்டு அலங்கரித்து போட்டு கொடுக்க, சாப்பிட்ட உடனே அதுக்குள்ள உள்ள அந்த அமிலங்கள் எங்களுக்கு சுவையை தருகின்றது. இருக்குது மாம்பழ
1: ஜூஸ்
0: பொல்லாத சாமான் அதெல்லாம். இந்த நோய்க்கு அடிப்படை காரணம் அவைதான். அதுக்கு என்ன காரணம்? எங்கள் சுவை, எங்கள் நாக்கை தங்களுக்கு அடிமையாக்கி கொண்டார்கள். என்னுடைய நாக்கை என்னுடைய அன்னையின் சுவை இன்னும் மாறவில்லை. நான் 6 மாதம் தனியே இருந்தேன். இங்கே எல்லோரும் தூரத்தில், இவள் பெரிய மகளும் இலங்கைக்கு சென்று விட்டேன். நான் தானே என்னை கவனித்துக் கொண்டிருந்தேன். அதற்காக அந்த சாப்பாடு இந்த சாப்பாடு என்று நான் எது உடலுக்கு ஆரோக்கியமாக இருப்பதற்கு ஒரு உணவு வேண்டும். இதுதான் மூலம். அது ஆரோக்கியமாக சுவையானதாக இயற்கையானதாக இருந்தால், நோயற்றதாக இருந்தால் நல்லன், நோய் வராதிருந்ததுன்னா நல்லன், பழுதாகாதாக இருந்தால் நல்லன் அம்மா. இது உடனே ஒரு எல்லாம் ஓடி ஆடித்தது. 9-10 மணிக்கு ஒரு தொலைபேசி, தொலைபேசினா வீட்டில் டெலிவரி வரும். அதை அப்படியே உண்டு விட்டு அப்படியே ரெண்டு படுக்கிறது தானே, உடல் உழைப்பும் இல்லை. அப்போ வருத்தம் வராமல் என்ன செய்யும்? நன்றி ரேவதி, வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். இந்த 2-3 உறவுகள்
1: வந்து. நன்றி அப்பா, நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி. உறவுகளை நாங்கள் நீண்ட நேரம் பேசிவிட்டோம். அந்த உறவுகள் 2-3 பேர் வந்து திரும்பி விட்டீர்கள், மீண்டும் வர முடியாமல் சென்று விட்டீர்கள். குறை நினைக்க வேண்டாம், வந்தபடியும் நீட்டாக பேசி கொண்டு விட்டோம். மறு அடுத்த ஒளிபரப்பில் நாங்கள் சந்திக்கலாம் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகிறேன். 1:43 எங்களுக்கு காட்டுகின்ற உங்களுக்கு 11, 12, 13 எனக்கும் உடல் கூளார்கள், அதாவது வந்து அந்த கலையகத்துக்குள்ளே வெப்பமாக இருக்கின்றது, வெளியே வெப்பம் இல்லை, ஆனால் காலநிலை காட்டிக்கொண்டிருக்கிறது, வெளியே குளிர் காட்டி கொண்டிருக்கிறது, வீட்டுக்குள்ளே வெப்பம் இல்லை. நான் நினைக்கிறேன் மகள் வெப்பக்கருவி போட்டு விட்டார், அது முடுக்கி விட்டுட்டார் போல் தெரிகின்றது. பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். வந்து இணைந்தவர்கள் அருள், அருளுடைய மருமகன், அன்புடன் தேவா, நாகப்பன், சரவணன், ஞானசேகரன், ராஜராஜன், ரேவதி, உங்களுக்கு என்னுடைய நன்றி வணக்கம். அதை விட்டு என்னுடைய ஷியாமலா, கஸ்தூரி, சாந்தி போன்றோர் அழைத்து இணைய முடியாமல் இருந்திருக்கா, இன்னும் பலர் அழைத்து இணைய முடியாமல் இருந்து விட்டீர்கள். உங்களுக்காக வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்த உறவில் ஓடி வாருங்கள், முதலிலே வந்து அழைத்து விடுங்கள் என்று கூறிக்கொண்டு, 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 24வது நாள் வியாழக்கிழமை ஒலிக்கும் கதம்பத்திலே உனக்காக நான் நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றேன். இணைந்தவர்கள் ஆரோக்கியமான விடயத்தை பேசி மகிழ்ந்து கலந்து ஆலோசித்தோம். அதை எல்லோரும் கேட்டு செவிமடுத்து இங்கே பதில்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நல்லதோர் நிகழ்ச்சி தொடருங்கள் என்று வருகின்றது. மீண்டும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியை தொடர்வோம் என்று கூறி இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அன்னை தந்தை ஆசான் இவர்களோடு அன்பு தமிழ் இவற்றையெல்லாம் தந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றியும் வணக்கமும் கூறி வல்லமை தந்து நிகழ்ச்சியை ஆரோக்கியமாக கொண்டு செல்ல வழிவகுத்து தந்த எல்லாம் வல்ல இறைவா நன்றி கூறிக்கொண்டு எங்களுக்கு அல்லல்கள் துன்பங்கள் வேண்டாம், எல்லோரும் நலமாக வாழ வேண்டும், அமைதியாக வாழ வேண்டும், சமதர்மமாக வாழ வேண்டும், சமநீதி கிடைக்க வேண்டும் என்று கூறி அன்பு கருணை சாந்தம் இவர்களை நாங்கள் கடைபிடிப்போம், அறம் மனிதநேயம் ஜீவகாருண்யத்துடன் வாழ்வோம் என்று கூறி உங்களோடு நான் முனைந்து இருகரம் கூப்பி இறைவனை வேண்டி சிரம் தாழ்த்தி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெற்றது உனக்காக நான் மொன்றியால் தமிழ் வானொலியில்.

0: உனக்காக எல்லாம் உனக்காக உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி எடுப்பது உனக்காக உனக்காக எல்லாம் உனக்காக.
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ, கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை

அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று இவர்களெல்லாம் அறியும் அன்பு தமிழும் பெற்று வர ஆளாக்கிய ஆண்டு கொண்டு வரும் எல்லாம் வல்ல இறைவா, என் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி உங்கள் அனைவருடைய தாழ் பணிந்து வணங்கி உலகளாவை இருக்கின்ற என் முகம் தெரியாத தெரிந்த என் அன்பு உறவுகளே, உங்களையும் இன்றைய கதம்பத்துக்கு வருக வருக என்று வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். இன்று 2026 ஆண்டு 9வது மாதம் 28வது நாள் திங்கட்கிழமை. வாரந்தோறும் வரும் திங்கட்கிழமைகளில் நாங்கள் காண்பது, கலந்து கொள்வது,

சந்தோஷமாக நாங்கள் சவாரி செய்வதற்காக இன்று பாட்டு சவாரி 163 வளமை போல் மலர பெறுகின்றது. 5 பாடல்களோடு 5 பாடல்களும் நாங்கள் பலமுறை கேட்ட பாடல்களாக இருக்கலாம், கேட்காத பாடலும் இருக்கலாம். ஆனால் இன்று நாங்கள் காண இருப்பது பாட்டு சவாரி 163 ஒரு பதத்திலே வரும் 5 பாடல்கள் பல திரைப்படங்களிலிருந்து நாங்கள் கேட்ட பாடல்களாக வரும். அந்த பாடல்கள் வளமை போல நியதிகளோடு இன்று சவாரி செய்ய இருக்கின்றன. இசையோடு அந்த சவாரியை கேட்டு மகிழ்ந்து கொள்ள அதற்கு வாக்களிக்க ஆயத்தமாக நீங்கள் இருக்கும் இந்த வேளையில் இங்கே காலநிலையை நாங்கள் ஒரு தடவை பார்ப்போமாக இருந்தால் எங்களுக்கு 18 பாகையாகத்தான் காட்டுகின்றது. இது படிப்படியாக உயர்ந்து 20 பாகை வரை செல்லலாம் என்று எதிர்ப்பு கூறப்படுகின்றது. ஆனால் அந்த வெப்பம் எங்களுக்கு இது அதிகமாக வெப்பமாக தோன்ற வெளியே சென்று பார்த்தால் குளிராக இருக்கின்றது. காரணம் எங்கள் காற்றோட்டத்திலே வெப்பத்தோடு கலந்து குளிரும் இருக்கின்றது. இந்த காலநிலையில் பசுமை நிறைந்த மரங்களெல்லாம், செடிகளெல்லாம், கொடிகளெல்லாம், மலர்களெல்லாம், மலர் கன்றுகளெல்லாம் தங்கள் பசுமையை இழந்து வாடி வதங்கி நிறங்கள் மாறி வேறு நிறங்கள் பூசுவதோடு அல்லாமல் தங்கள் கோலத்தை எல்லாம் இழந்து தவிக்கின்ற ஒரு காலம், இலை உதிர் காலம். எங்கள் இல்லத்தின் அருகே இருக்கின்ற ஒரு மரத்தின் படம் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். பச்சை பசையில் என்று இவ்வளவு அழகாக இருந்த இந்த மரம் இன்று இந்த நிலைக்கு வந்திருக்கின்றது. இப்பொழுது இதிலே அந்த நிற வண்ணத்திலே இலைகள் காணப்படுகின்றது. ஆனால் இது படிப்படியாக அந்த வண்ணம் மாறி அங்கே ஒரு கரையிலே பாருங்கள், உதிர்ந்து குச்சி தெரிகின்றது. அதே போன்று வெறும் குச்சிகளாக இருக்கப் போகின்றது. என் கலையத்துக்கு உள்ளே இருந்து பார்க்கும் பொழுது தினமும் நான் பார்த்து மகளும் ஒரு பெரும் மரம் ஒன்று, அதனுடைய உச்ச கிளைகள் எல்லாம் எனக்கு அழகாக தெரியும் வேளையில் இன்று அதை பார்க்க முடியவில்லை. அந்த அழகை இழந்து தவிக்கின்றது அந்த மரம் என்றுதான் கூற வேண்டும். மெதுவாக லேசாக காற்று வீசும் பொழுது அந்த காற்றோடு அதை அசைய முடியாமல் அசைந்து கொண்டிருக்கின்றது. உங்கள் நாட்டில் எப்படி இருக்கின்றது? உங்கள் காலநிலையை நீங்கள் வந்து கூறிக்கொள்ளுங்கள். எப்படித்தான் காலநிலை நன்றாக இருந்தாலும், எங்களால் தாங்க முடியாததாக இருந்தாலும், ஆனால் அதை நாங்கள் தாங்கித்தானே ஆக வேண்டும். அதனால் தான் கூறுகின்றார்கள், இதயம் தாங்கும் இதயம் வேண்டுமென்றோ என்று எண்ண தோன்றும் இந்த வேளையிலே. இந்த வேளையிலே தொடர்ந்து இந்த மரங்களெல்லாம் அடர்ந்து எல்லாம் ஒரு நிறமாக வரும் காலம் வருகின்றது. விரைவில் நான் அந்த படத்தையும் உங்களுக்கு தருகின்றேன், பார்த்து கொள்ளுங்கள். இது என்னுடைய நிலை. வீட்டினுள்ளே குளிராகவும் வெப்பமாகவும் நாங்கள் இருக்க வேண்டிய ஒரு காலநிலை வந்து விட்டது என்று தான் கூற வேண்டும். இந்த பகல் வேளையை எத்தனை மணி நேரம் இருக்கும் என்று நாங்கள் எண்ணினால் நான் உங்களுக்கு அடிக்கடி கூறினேன். அடிக்கடி அல்ல, நாளாந்தம் எங்களுக்கு நிமிடக்கணக்காக நேர அளவு குறைந்து கொண்டிருந்த பகல் வேளை இப்பொழுது எங்களுக்கு 12 மணித்தியாலம் கிடைக்கவில்லை. 6 நிமிடங்கள் குறைந்து தான் இருக்கின்றன. அந்த குறைந்த நிமிடத்தை நாங்கள் பார்த்தால் 11:54 என்று 11:54 அடடா, 12 மணித்தியாலத்தை விட குறைந்து கொண்டு போகிறதா? இது என்ன வேடிக்கை? இன்னும் 8 மணித்தியால பகலிலும் வாழ இருக்கின்றோம். எதையும் நாங்கள் தாங்கிக் கொள்வோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது இன்று இரவு லேசாக குறைந்து குறைந்து ஒரு 10 பாகை வரைக்கும் இல்ல, 3-4 என்று வந்தது 10 பாகையிடம். இன்று காலையில் என் மகள் சேமலா கூறுவது போல, மழை வந்ததா மகளேண்டா, ஏதோ இத்தினியூண்டு என்று கூறுவது போல எங்களுக்கு ஒரு இத்தினியூண்டு மழை தொட்டு காட்டிவிட்டு துவித்து காட்டிவிட்டு சென்று விட்டது. பெருமழை இனிமேல் குறைந்து கொண்டு போகலாம், ஆனால் திடீரென்று மழை பொழியக்கூடும். இங்கே இந்த காலையில் இங்கே நாங்கள் ஒரு காலையிலேயே நிரந்தரமானதுன்னு நாங்கள் கூற முடியாது. நல்லது ஒரு வழி இந்த பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு நாங்கள் பாட்டு சவாரியை கேட்பதற்கு ஆயத்தமாகவும் நேரம் 11:38 தொட்டுவிட்டது எங்களுக்கு. உங்களுக்கு நேரம் 9:08 காட்டும் இந்த வேளையிலே 7 திரு நாட்டிலும் இந்தியாவின் நேரத்தை அதை கூறினேன். அன்புடன் ஏனைய நாடுகளும் அவரவருடைய காலநிலை கேட்ப நேரங்கள் மாறிக்கொண்டிருக்கும். இப்பொழுது நாங்கள் விடயத்துக்கு வருவோம். நாங்கள் பாட்டு சவாரியை ஆரம்பிப்பதற்கு முதல் ஒரு பரீட்சை ஒன்று வைப்பது உண்டதுதானே? அதிலே யார் தேறுகிறார்கள், யார் புத்திசாலி
கட்டிக்காரன் அவர்களுக்கு ஒரு பாடல் வழங்குவது வழங்குவதெல்லாம் வெற்றி பாடல்னு கொடுப்பேன் அல்லவா. அந்த வகையில் இன்றும் தர இருக்கின்றேன் தரவுகளை. இன்றைய பாட்டு சவாரிக்கு வரும் பாடல்கள் 4 எழுத்துக்களை கொண்ட பதத்தில் வருகின்றன. அந்த 4 எழுத்துக்களை கொண்ட பதம் எதுவாக இருக்கலாம் என்ற தரவை தருகின்றேன். கவனமாக கேளுங்கள். 1 நிமிடம் இடைவெளி நேரம் கொடுப்பேன் உங்களுக்கு. அந்த 1 நிமிடத்தில் ஓடி வந்து இணைந்து உங்களுக்கு நீங்கள் கண்டுகொண்ட அந்த பாடலை தந்து கொள்ள வேண்டும். அந்த பதம் கூறுவது, அது இல்லாமல் நாங்கள் வாழ முடியாதுதான். அது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒன்று வேறு பேரலை அழைத்தாலும் அது எங்களுக்கு, நாங்கள் கண்ணால் பார்க்கலாம், தொடலாம், எல்லாம் செய்யலாம், அதை அனுபவிக்கலாம், அதை உபயோகிக்கலாம், உயிர் வாழ்வதற்குரியது. 4 எழுத்துக்களை கொண்டது இந்த பிரபஞ்சத்தில் ஒன்றை குறிப்பிடுவது. ஒன்றிலிருந்து நாங்கள் பெறுகின்றோம். ஒன்று எங்களுக்கு உயிர் வாழ்வதற்கு ஆதாரமாக இருக்கும் ஒன்று. இது பலவிதமான வடிவங்களிலே இருக்கின்றன. தொட்டு பார்க்கலாம், உணர்ந்து பார்க்கலாம், நாங்கள் உண்ணலாம், எல்லாம் செய்யலாம், அருந்தலாம், எல்லாம் செய்யக்கூடியது. அது எதுவாக இருக்கும் என்று ஒரு தடவை சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு நேரம் வழங்கப்படுது, சரியாக 1 நிமிடம் கொடுக்கப்படுது. அதற்குள்ளே எத்தனை பேர் பதில் தர என்ன பொருள் என்று கண்டுபிடித்து வருகிறீர்கள் பார்ப்போம். எங்கே பார்ப்போம், தாருங்கள்.

இருவர் பதிந்திருக்கின்றார்கள். மூவர் பதிந்த இடத்தில் ஒருவர் அதை விட்டு சென்று விட்டார். இருவருடைய பதம் கிடைத்திருக்கின்றது. இவர்கள் இருவரும் தான் எழுதியிருக்கின்றார்கள் சரியான பதத்தை. தண்ணீர் என்றது சரியான பதம். இந்த பதத்தை இன்று எல்லோருக்கும் முதல் நான் வருவேன் என்று தன்னுடைய பதிவை வரவை பதிந்து வணக்கம் கூறி இணைந்த அன்பு உறவு நாகப்பன் அவர்களும், அதன் பின்பு அதற்கு முன்பு அவரோடு இணைந்து வந்து எங்களுடைய கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும் வணக்கம் கூறி வரவேற்பதோடு இல்லாமல் இந்த பதத்தையும் கண்டுபிடித்து இருவரும் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அவர் மூன்றாவது நபர் அதை தான் முதலில் தந்துவிட்டு மீண்டும் இவர்கள் எழுதிய பின்பு அதை அழித்து விட்டு மீண்டும் மாற்றிவிட்டார். ஆனால் அவருடைய நேரமும் சென்று விட்டது. அதனால் கிருஷ்ணன் நாகப்பன் இருவரும் வெற்றியாளர்களாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தண்ணீர் என்ற பதம் தாங்கி வர இருக்கின்றது பாடல்கள்.

சரி, மூன்றாவது நபராக எழுதினாலும் அவருக்கு வாழ்த்துக்களை கொடுத்துக் கொள்ளுகின்றேன். அன்பு நீண்டகால உறவு, நாகப்பட்டினம் நாகூர் ஜவஹர் சாதிக்கவர், அவர்தான் முதலில் பதிவிட்டார். ஆனால் அந்த பதிவு பிழை என்று அவர் புரிந்து கொண்டு இவர்கள் போட்ட பின்பு அந்த உடனே அவரை தன்னுடையதை அழித்து விட்டார். அவர்கள் போடுவதற்கும் இவர் அழிப்பதற்கும் சரியான நேரம் இருந்தது. ஆனால் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இப்பொழுது பாடல்களுக்கு வர இருக்கின்றேன். நேரத்தை கணக்கிலிட்டோம், தெரிவு செய்து கொண்டோம். இப்பொழுது ஐந்து பாடல்களும் வர இருக்கின்றது. ஐந்து பாடல்களும் தண்ணீர் என்ற பதம் தாங்கி பாட இருக்கின்றது. இப்பொழுதே உங்களுக்கு பல பாடல்கள் உதயத்தில் வந்திருக்கலாம் சிந்தையிலே. இந்த பாடலோ அந்த பாடலோ தண்ணீர் என்ற பதம் தாங்கி எத்தனை பாடல் இருக்கின்றன. முதல் பதம் தண்ணீர் என்று வருகின்ற பதமாக முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் சக்கரை தேவன் என்ற திரைப்படத்திலே இருந்து இசைஞானியின் இசையிலே பாடும் இல்லை எங்களுடைய இசை அரசி எஸ் ஜானகி அம்மா பாடிய பாடல் முதலாவது பாடலாக ஒலிக்கின்றது. தண்ணீர் என்ற பதம் தாங்கி

0: இனிமையான இந்த பாடல் முதலாவது வரிசையில் நின்று தண்ணீர் என்ற பதம் தாங்கி சக்கரை தேவன் என்ற திரைப்படத்திலே இசை குயில் எஸ் ஜானகி அம்மாவின் குரலில் இசை ஞானியின் இசையில் ஒலித்ததை கேட்டோம். அடுத்த தண்ணீர் எப்படி வரப்போகின்றது? அடுத்த தண்ணீரை இசை அரசர் பி எஸ் எம் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு இசை அரசி பி சுசீலா அம்மாவும் பாடுவதற்காக மெல்லிசை மன்னர் அவர்கள் இசை அமைத்து கொடுத்த சித்தி என்ற திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது. தண்ணீர் என்ற பதம் தாங்கி இரண்டாவது வரிசையில் நிற்கும் பாடல் கேட்போமா?
1: தண்ணீர் சுடுவதென்ன,

இனிமையாக இரண்டாவது பாடலும் தண்ணீர் என்ற பதம் தாங்கி சித்தி திரைப்படத்தில் இருந்து இசை அரசரும் இசை அரசியும் குரல் கொடுக்க மெல்லிசை மன்னர் இசை வழங்க கேட்டிருந்தோம். இந்த பாட்டு சவாரி 163 அலங்கரிக்கும். முதல் பதமாக தண்ணீர் தெரிவு செய்து வந்த வேளையிலே தண்ணீர் என்ற பதம் தாங்கி வந்த எத்தனை திரைப்படங்கள் இருக்கின்றன, அதிலே 5 திரைப்படங்களில் வந்த பாடல்கள் 5 பாடலே கொண்டு வந்த வேளையிலே தண்ணீர் குடம் கொண்டு என்ற பாடலை கேட்டோம். இரண்டாவதாக தண்ணீர் சுடுவது என்ன என்று கேட்டோம். அப்படி நான் மூன்றாவது அப்படி இருக்கும் என்று எதிர்பார்க்கும் வேளையில் மூன்றாவது பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இசை ஞானியின் இசையிலே பிரபல பின்னணி பாடகர்கள் மனு உமா ரமணன் இவர்கள் பாடிய மணிக்குயில் என்ற திரைப்படத்திலிருந்து இப்படி பாடுகின்றது.

சிறப்பான மூன்று பாடல்கள் கடந்து சென்றுவிட்டன. எங்கள் செவியிலே ஒலித்து செவியோரம் வந்து சென்ற பாடல்கள் அடுத்து வந்து ஒலிக்க இருக்கும் பாடலும் கேட்க இருப்பதற்கு முன்பு இந்த பாடல் மணிக்குயில் திரைப்படத்தில் பிரபல பின்னணி பாடகர்கள் மனு உமா ரமணன் இருவரும் பாட இசைஞானி அவர்கள் இசையமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். அடுத்து ஒலிக்க இருக்கும் தண்ணீர் என்ற பதம் தாங்கி வரும் பாடல் ஏ ஆர் ரகுமான் அவர்களுடைய இசையிலே சங்கீதா சஜித் அவர்கள் இவர்கள் பாடிய பாடலாக மிஸ்டர் ரோமியோ என்ற திரைப்படத்திலும் ஒரு பாடல் வந்திருக்கின்றது அல்லவா, அந்த பாடலையும் கேட்போமே.

இனிமையான இந்த பாடல் மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்தில் சங்கீதா சஜித் அவர்களால் பாடப்பட்ட பாடல். ஏ ஆர் ரகுமான் அவர்கள் இசையமைத்ததை தெரிந்து கொண்டோம். நான்கு பாடல்கள் தண்ணீர் என்ற வகையில் இன்னும் ஒரு பாடல் இருக்கின்றது அல்லவா? அந்த பாடலை யார் பாடியிருப்பார்கள்? மெல்லிசை மன்னரின் இசையிலே இசை அரசர் மட்டும் பாடிய தங்கை திரைப்படத்து பாடல் ஐந்தாவது தண்ணீரை கொண்டு வருகின்றது காதோரம் இசையோடு.

தங்கை திரைப்படத்திலே இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் குரலிலே பாட வேண்டும் என்று மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் இசையமைத்து கொடுத்த தண்ணீர் என்ற பதம் தாங்கி வந்த பாடலையும் கேட்டோம். ஒரே நேரத்தில் ஐந்து பாடலை கேட்கும் பாக்கியம் கிடைத்தாலும் இந்த ஐந்து பாடல்களும் இந்த பாடல் சிறந்தது என்று சற்று சிந்திக்க வேண்டி வைக்கின்றது இன்றைய பாட்டு சவாரி 163. இந்த வேளையிலே இந்த ஐந்து பாடல்களும் பாடியதை நேரடியாக கேட்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு ஞாபகம் வேண்டும் என்பதை நான் தெரிந்து கொண்டு ஐந்து பாடல்களையும் வரிசையாக எழுதுவது உண்டு. அந்த ஐந்து பாடலையும் நான் எழுதும் கடமையை அன்புடன் அன்பு மகள் கஸ்தூரி, அன்பு மகள் ஷியாமலா இருவரும் தாங்கி அழகாக வரைந்திருக்கின்றார்கள். புலனத்திலே நீங்கள் அதையும் பார்த்து கொள்ளலாம். அதை தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சி முடியும் வரை பல்லவி சரணங்களையும் இடையிடையே ஒலிபரப்பும் செய்வோம். இப்பொழுது உங்களுக்கு புரிகின்றது யார் எந்த பாடலை பாடியிருந்தார்கள், எந்த திரைப்படத்திலே பாடியிருக்கிறார்கள், எப்படி பாடியிருக்கின்றார்கள் என்பதை நன்றாக அவதானித்து நான் முன்பு கூறியது போன்ற விடயங்களை மனதிலே பதித்து உங்களை இப்பொழுது இந்த பாடல் ஐந்தும் வரும் வேளையில் எந்த பாடல் உங்கள் மனதை தொட்டது, உங்கள் மனதுக்கு சரி என்று படுகின்றது, திருப்தியாக இருந்தது, சிறந்தது என்று தெரிகின்றதோ நீங்கள் சுதந்திரமாக வந்து வாக்கினை தருவதற்கு ரகசிய வாக்கெடுப்பு இங்கே இணைக்கப்பட்டிருக்குள்ளது. இன்னும் வாக்குச்சாவடி திறக்கவில்லை. அதனால் நான் உங்களுக்கு தரும் நேரம் உண்டு. அந்த நேரத்தில் நீங்கள் வந்து வாக்கினை தரலாம். நேரம் அதிகம் எடுக்கவில்லை. ஆனால் நீங்கள் நேரம் அதிகம் எடுக்க வேண்டும். சிந்தித்துத்தானே தர வேண்டும். எல்லாம் நல்ல பாடல் போல்தான் இருக்கும். கேட்ட பாடலாக இருக்கும், கேளாத பாடலாக இருக்கும். எதுக்கு போடுவது என்று ஒரு தடுமாற்றம் இருந்தாலும் நிதானமாக நீங்கள் தீர்மானித்து வந்து தாருங்கள். ஏனென்றால் வாக்குரிமை உங்களுக்கு உரிய உரிமை, வாக்களிப்பது கடமை. உரிமை கடமையை மீறாமல் நீங்கள் வருவீர்கள். நாள்தோறும் நாங்கள் இசையோடு வாழுகின்றோம், இசையோடு இருந்திருக்கின்றோம் என்று தெரியும். உங்களுக்கான நேரம் கிட்ட நெருங்குகிறது. இன்று இந்த பதத்தை கண்டுபிடித்து முதலில் அறிவித்தவர்கள் நாகப்பன் கிருஷ்ணன் இருவரும். இருவருக்குமாக அவர்கள் நேரே வரும்பொழுது வாக்களிக்க வரும்பொழுது அவருக்கு விருப்பமான பாடலை அவர்களுக்கு அந்த பாடலையும் நான் கொடுப்பேன். அவர்களுக்கு விருப்பமான பாடலையும் கொடுப்போம், வெற்றி பாடலையும் கொடுப்போம். அது ஒரு புறம் இருக்க நீங்கள் ஒவ்வொருவரும் வந்து 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களோடு இணைந்து நேரடியாக உங்கள் கருத்துக்களை தெரிவித்து பாடலுக்கு வாக்கினை தந்து செல்லலாம். எல்லோரும் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம் என்பதை இங்கே பதிவில் இட்டிருக்கின்றீர்கள். வரவேற்றுக் கொண்டு இதோ உங்கள் கரத்தில் வாக்குச்சாவடி திறக்கப்பட்டு விட்டது என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். 6 4 7 8 7 4 6 4 1 எந்த இடத்தில் இருந்தாலும் யாரும் நீங்கள் அழைக்கலாம். அழைத்து வாக்கினை தாருங்கள். இப்பொழுது உங்களுக்காக பாடல்கள் ஒலிக்கப்படும். எந்த பாடல்கள்? இன்றைய போட்டி பாடல்களை பல்லவியோடு சரணங்களும் ஒலிக்க இருக்கின்றன.

0: வந்துவிட்டால் அன்பு மகள் காய கஸ்தூரி. வணக்கம் கஸ்தூரி. சேந்தன் அவர்களே வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. மதிய வணக்கம். உங்களுக்கு எப்படி இருக்கிறீங்க?
0: உங்கள் மதிய வணக்கத்தில் நாங்கள் அதே முன்பகல் வணக்கத்தில் நாங்கள் நண்பகலை தொட்டு விட்டோம், நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நானும் நல்ல சோபையா. டே காலையில சரியான குளிரும் இதுவும் காலநிலை இருந்தது, ஏழு எட்டு பாகையில. ஆனா
0: வரிசையாக உடனே கோர்த்து எனக்கு சுமையை குறைத்து அனுப்பி வைத்தீர்கள். நன்றி உங்களுக்கு. எல்லோரும் தெரிந்து கொண்டோம். வளமாக எல்லா ஆயத்தங்களோடு வந்திருப்போம். நான் பாடல்களை வைத்திருப்பேன். ஐந்தாவது பாடல் வருகிறது என்றவுடன் நான் அதை பிரதிபலிப்பேன். அதை நானாக இருந்து எண்ணினேன். நீங்கள் போடுவீர்கள், இருவரும் போடுவீர்கள் தான், இருவரும் போட்டு விடுவீர்கள். நீங்கள் போட்ட கையோடு உடனே மகள் சியாமலாவும் போட்டு விட்டார். இருவருக்கும் நன்றி. உணர்ந்து கேட்டுக்கொண்டிருக்க நன்றி. இப்பொழுது நாங்கள் வாக்குச்சாவடி போம் என்ற வாக்காளர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். வாக்குச்சாவடி போவோம், பாருங்கள். அழைத்து கொண்டு போகிறேன்.

காற்றலைக்கு வந்துவிட்டோம் அன்பு கஸ்தூரி. இப்பொழுது உங்களுக்கு விருப்பமான பாடலை தெரிவு செய்தீர்கள், அந்த பாடல் வெற்றி பெற நான் வாழ்த்துகிறேன். அது மட்டுமல்ல, உங்கள் தெரிவு மிகவும் கருத்துக்களோடு தந்தீர்கள். அப்படி வரிசைப்படுத்தும் ஒரு சிறப்பான வரிசைப்படுத்தல் அது. நீங்கள் அந்த பாடல் ஒவ்வொன்றுக்கும் கருத்து கூறி இப்படி

0: பாடல்கள் கேட்போம்னு நீங்களே பாடுகின்றீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்பான பாடல் தந்திருக்கின்றீர்கள், நலமான பாடல். சத்தம் சாடல் உள்ளே என்று வருகின்றது இல்லையா, கட்டுமரக்கார நல்ல பாடல்.
1: சத்தம் கடல் உள்ளே ஒரு முத்தெடுத்து வந்தேன்.
0: ஓ, சத்தம் கடல்ல கத்தும் கடல். ஆமா ஆமா, கத்தும்
1: கடல். கத்தும் கடல் உள்ளே ஒரு முத்தெடுத்து வந்தேன்.
0: ஓ, கத்தும் கடல் சத்தும் சாடல் தான் கேட்டுவிட்டது. காரியமில்லையே, இதுதான் அலைவரிசை. அலைவரிசை
1: கட்டுமரக்காரன்
0: திரைப்படம் கட்டுமரம். சிறப்பான பாடல் உங்களுக்காக ஒளிபரப்ப நாங்களும் கேட்டு மகிழ்வோம். நன்றி. முதல் நேராக இணைந்து சிறப்பித்தமையும் நன்றியை குறிக்கிறோம். நன்றி அம்மா. எங்களுடைய ஜெயபிரசாதிக்கு அவர்கள் தெரிகின்றது. மீண்டும் அழைக்க வேண்டும். ஜெயபிரசாதிக்கு அவர்களே இணைந்து விட்டு உங்கள் இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டு சவாரி 163 போட்டி பாடல்கள். அதிலே 5 பாடல்கள் வரிசையாக இருந்து ஒருவர் வந்து இணைந்தார். கை விசேஷமாக கஸ்தூரி அவரை தொடர்ந்து ஜெகபிரசாதி அவர்கள் நீண்ட நாட்களுக்கு பின் இன்று காட்டிலைக்கு வருகின்றார். மீண்டும் வணக்கம். வணக்கம், வரவு நல்வரவாக ஜெகபிரசாதி அவர்களே.
2: ஐயா வணக்கம். ஐயா, நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக், தாங்கள் மீராமா, அனைவரும் நலமாறீங்களா? ஐயா
0: நாங்கள் நலம், நலமின்றி இருந்தாலும் பலமாக இருக்கின்றோம், நலமாக இருக்கின்றோம் என்றுதான் கூறிக்கொள்ளும். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமா இருக்கீங்க.
0: வாழ்த்துக்கள். உடல் நலம் சிறந்தால் போதும், உள்ளம் போக போக சரியாகத்தான் வரும். இப்பொழுது அங்கே காலநிலை நாகப்பட்டினத்திலே எப்படி இருக்கின்றது ஜெகபிரசாதி அவர்களே?
2: கடுமையான வெயில் தான்.
0: ஓ, மழை இல்லையோ?
2: இல்ல, இங்க மழை இல்லை. நம்ம ஏரியா நாகை மாவட்டத்துல மழையே இல்லை.
0: ஓ, நாங்கள் இப்பொழுது ஒரு நாள் வெயில், ரெண்டு நாள் வெயில் வந்தவிட ஒரு வார வெயிலே தாங்க முடியாம இருக்கும். இந்த எல் நீனோ ஒன்று ஒன்று வருகின்றது, இரண்டு வருடத்திலே எல்லாம் வறட்சி அடைய போகின்றது என்று எழுதுகிறார்கள். எந்த அளவுக்கு உண்மையு தெரியவில்லை. அதை நோக்க அதற்குத்தான் நிறைவன் இப்பொழுது வெப்பத்தை அதிகமா தந்து எங்களை பழக்கப்படுத்துகிறாரோ ஒன்று என்ன
2: தோன்றுகிறேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 வருடத்துக்கு இது மாதிரி கடுமையான வெயிலா தான் இருக்கும். இடையில மழை பெய்யுங்கிறாங்க.
0: நான் 2 வருடங்களுக்கு மட்டும்தான், 5 வருடங்களுக்கு அடேங்க அப்பா. ஒரு தடவை
2: இங்க ஒரு வானிலை அறிக்கையில ஒரு பதிவு போட்டிருந்தாங்க, 5 வருஷத்துக்கு வெப்பம் அதிகமா தான் இருக்கும், தண்ணீர் பஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு.
0: ஆனால் அவர்கள் காலநிலைகளின் தட்பவெட்ப நிலையை அவர்கள் அந்த தரவுகளை கொண்டு கணிக்கின்றார்கள். ஆனால் அது மாறக்கூடும். அறிவிக்கின்றார்கள், அதை தெரிந்து கொண்டு அரசாங்கங்கள் முன்னின்று மக்களுக்கு ஆவணம் செய்ய வேணும். நீர்நிலைகளை உருவாக்கி ஒரு குளங்களை பெருக்கி ஆறுகளை அமைத்து அப்படி செய்யலாம். ஆனால் மழை பெற வேண்டுமே ஐயா, அவற்றுக்கெல்லாம் மழை.
2: இளையும் கையில் இருக்கியா?
0: அவருடைய கையா? அதுதான், எந்த எத்தனை ஏறி வந்தாலும் இறைவன் ஒருவன் இருக்கின்றான், அவனை தாண்டி எதுவும் நடவாது ஐயா. அதனால தான் நாம் எல்லோரும் கூடி மக்கள் எல்லாம் இறைவன் என்ற ஒருவன் இருக்கின்றான் என்று நம்புகிறார்கள். இறைவன் ஒருவன் இருக்கின்றான், இயற்கை, அதுதான் இயற்கை. சரி, நல்லது. நாங்கள் பாக்கு சாவடி போவோம் பாருங்கள்.

0: நல்ல பாடல் ஜெகபிரசாத் அவர்களே, நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை இப்பொழுது தெரிவிக்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த பாடல்கள் ஐந்தும் கேட்பதற்கு என்ன குறிப்பு கூறுவீர்கள்?
1: ஐந்துமே வந்து இனிமையான பாடல்தான்.
0: ஐந்தும் இனிமையான பாடல், சிறப்பு.
1: ஆமாயா, ஆமாயா.
0: ஒரு ஒரு ஒரு வினாடியில் ஒரு துளின்னு வினாடி தாமதித்தால் உங்களுக்கு அந்த அதுக்குள்ளே விட முடியாமல் ஆனால் தண்ணீர் என்று ரெண்டாவது முறை கண்டுபிடித்து விட்டீர்கள். நீங்கள் ஆகாயம் என்று விட்டு மாற்றி உடனே தண்ணீரை
1: கண்டுபிடிச்சு.
0: சரி, இப்பொழுது சாதிக்க அவர்களுக்கு என்ன விருப்பு பாடலாக இருக்கும் கேள்வி?
1: எனக்கு பார் மகளே பார் அப்படிங்கிற படத்தில் வந்து நீரோடும் வைகையிலே நின்றாலும் மீனே அப்படிங்கிற பாடலையா,
0: சிரமமான பாடலையா. நீரோடும் வைகையிலே, நீரோடும் வைகையிலே பாடல் உங்களுக்காக தருகின்றேன். ஒரு செகண்ட் தான் தாமதித்தென்றாலும் உங்களுக்கு ஒரு வெற்றி பாடலை தர விரும்புகிறேன் கூறுங்கள். என்ன பாடல் உங்களை தர வேண்டும் அப்படி வெற்றி பாடலாக?
1: புதிய பூமி அப்படிங்கிற படத்தில் வந்து நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை அப்படிங்கிற பாடல்.
0: சிறப்பு. நீங்கள் எங்கள் மொங்கியல் வானொலியின் தூண், உங்கள் வீட்டு பிள்ளை. இனிமையான பாடல். என்ன திரைப்படம் சொன்னீர்கள்?
1: புதிய பூமி.
0: ஆமா ஆமாம், புதிய பூமி திரைப்படம். புதிய பூமி உங்களுக்கும் இந்த பாடல் நீங்கள் முதல்ல எழுதிவிட்டீர்கள். ஆகாயம் என்று அந்த நான் அங்கே கூறியிருந்தேன், நாங்கள் தொடலாம் என்று கூறி அதை உபயோகிக்கலாம் என்ற உடனே மாத்தி தண்ணீர் தந்திர அதற்குள்ள இவர்கள் முந்தி விட்டார்கள். பாடலை தந்து மகிழ்ந்து கொள்வோம். உங்கள் பாடலை கேட்டு நாங்கள் நன்றி ஜெகபிரசாத் அவர்கள். இந்த நிலையிலும் எல்லாவற்றையும் ஓரளவு தாங்கி மறந்து எங்களோட மீண்டும் இணைந்து நீங்கள் கலகலப்பாக பேச வேண்டும், பெற வேண்டும் என்றுதான் நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். இன்று வந்ததேட்டு எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறிக்கொள்ளுகின்றேன். உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கின்றேன். நன்றி ஜெகபிரசாத்.
1: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி,
0: நன்றி. உறவுகளே, வர முடியாமல் எத்தனை நாள் தாமதித்து வர முடியாமல் துடித்துக் கொண்டிருந்தார். ஆனால் வர வேண்டும் என்று எண்ணினாலும் தன்னுடைய பங்கை அழித்துக் கொண்டிருந்த ஜெகபிரசாத் ஐயா அவர்கள் இன்று இணைந்து குரல் தந்ததை நாங்கள் எல்லோரும் மகிழ்ந்து கேட்டுக்கொண்டோம். எல்லோரும் அவர்களுக்கு பிரார்த்தனைகள் செய்தோம், வாழ்த்துக்கள் கொடுத்தோம். அவர் அதை பலித்திருக்கிறது. இறைவன் பேரில் அவர் மேலும் நலம் பெற்று வாழ வேண்டும், நீண்ட காலம் இருந்து எங்களோடு இணைந்து உறவாட வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். நன்றி, நன்றி, நன்றி. தொடர்கின்ற பாடலை கேட்போம். ஓடிவாருங்கள் வாக்காளர்கள், வாக்களிக்கு ஓடிவாருங்கள்.

0: பாடல்கள் இதமாக ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் நாங்கள் கேட்டு மகளும் மோந்தியல் தமிழ் வானொலியிலே ஐந்து பாடல்களை தொடர்ந்து கேட்டோம் அல்லவா. அந்த ஐந்து பாடல்களும் இந்த பாடல் சிறந்ததென்று நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். அதற்கு சற்று நேரம் வேண்டும் தான். இருப்பினும் அதிக நேரம் எடுக்காமல் ஓடி வாருங்கள். உங்களுக்காக வாக்குச்சாவடி திறந்திருக்கின்றது. இருவர் வந்து வாக்களித்து விட்டு சென்றார்கள். அடுத்தவர்களும் வருவார்கள், ஓடி வருவார்கள் என்று எண்ணிக்கொண்டு தொடர்வோம். வந்துவிட்டால் அன்பு மகிழ்ச்சி அமலா. வணக்கம் வணக்கம் வணக்கம் மகளே சியாமலா.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்களம்மா?
1: நல்லா இருக்கப்பா, ஜாலியா இருக்கப்பா.
0: என்ன மழை பெய்து விட்டதோ? எங்கள் மழை உங்களை நினைக்க வைத்த நீங்க சொல்லுங்க.
1: ரெண்டு மணி நேரம்
0: பெஞ்சிருக்கு. நீங்க எங்க சென்றிருந்த? நீங்க ஒரே இடத்துல இருப்பது இல்லையா மகளே? காலையில செல்ல முடியிருக்கீங்களோ? நடந்து போறீங்களா? ஓடி
1: வெளியில போயிருந்தேன். வெளியில
0: ஓடியாந்து நீங்கள் இல்லை என்றாலும் தான் ஆடா விட்டாலும் என்றாலும் ஆட வைத்து விட்டது.
1: வர வழியில தண்ணியா நின்றுச்சுப்பா.
0: ஓ,
1: அது மட்டும் ஒரு சந்தோஷம் இருக்கு.
0: சந்தோஷமா இருந்திருக்கு. நல்லா ஆடிக்கொண்டு வந்திருக்கீங்க. இங்கே காலையிலே உங்களை நினைக்க கூடியதா இருந்தது. என்ன நீங்க கூறுவீர்கள், எங்கப்பா மழை இத்தினோண்டு வந்தப்பான்றது போல.
1: அப்படிதான் நான் இருந்த இடத்துல வந்துச்சு. வந்துச்சுப்பா.
0: எங்களுக்கும் இன்றைக்கு காலையில அப்படிதான் இத்தினோண்டு வந்தேன். சியாமலை நினைத்து விட்டேன். பார்த்துக்கோ. அது அங்கே லண்டன்லயே நல்ல மழை பொழிந்திருக்கின்றதாம். கஸ்தூரி, நான் செய்யும் பணியை சுமந்து நீங்களும் இருவருமாக பகிர்ந்து சேர்ந்ததுக்கு என்னுடைய நன்றி. பாடல்களை எழுதி போட்டு விட்டதுக்கு உள்வாங்கி விட்டு அழகாக எழுதி இருந்தீர்கள். வாழ்த்துக்கள். அது நல்ல நல்ல சவாரி படவும் ஒன்று போட்டு சிறப்பு. கண்டிக்காக கண்டிக்காக. சரி, இப்பொழுது நாங்கள் ஐந்து பாடல்களையும் தெரிவு செய்யும் வகையில் ஒரு தடவை வாக்குச்சாவடி போவோமா?
1: போவோம்,
0: பாருங்கள்.

0: வாக்களித்து வந்து வந்துவிட்டார் மகளினோடு காற்றலைக்கு. இப்ப காற்றலையில் வந்திருக்கும் வேளையிலே பாடல்கள் தொடர்ந்து ஒலிக்க முன்பு ஐந்து பாடல்களும் அப்படி இருந்தது மகளே.
1: நல்லா இருந்துச்சுப்பா, இன்னைக்கு மழை பெஞ்சது அதுக்கும் தண்ணீர்னு வந்தோடனே நல்லா இருந்துச்சுப்பா.
0: அட்டங்கப்பா பொருத்தமா வந்திருக்கு என்ன. சரி, ஐந்து பாடல்கள் நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற வேண்டும் என்று
1: வாழ்த்துகிறேன்.
0: சரி, உங்களோட விருப்பமா என்ன பாடல் பதிவு செய்ய போகின்றீர்கள்?
1: மதுரை வீரன் படம் பா. சும்மா இருந்தா சோத்துக்கு நஷ்டம் வந்த பாட்டுப்பா.
0: எவ்வளவு உண்மையான கருத்து என்ன, பாடலாவே சொல்லி இருக்கிறார்கள் பாடகர், சும்மா இருந்தா சோத்துக்கு நட்டம் அப்படி இருக்கிறார்கள். அதுக்கு ஒரு பேர் இருக்குல்ல பாத்தா, கடந்த பொக்கிஷத்துல வந்து எங்களுக்கு சகதிக்கே இருந்து எங்களுக்கு உணவை தயாரி தரும் விவசாயிகள் எவ்வளவு பாடுபடுகிற, அவர்கள் இல்லை என்றால் உலகமே இல்லை. மாணவர்களே வாழ்த்துக்கள், உங்கள் பாடல் பிரார்த்திப்போம், பார்ப்போம். பார்ப்போம், ஒவ்வொருத்தரும் அப்படிதான் சொல்லுகிறார்கள், பார்ப்போம். வாழ்த்துக்கள், நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவு யார் வரப்போகிறீர்கள்? ஓடி வாருங்கள். இணைந்து சிறப்பித்தவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு வர இருப்பவர்களை வரவேற்க காத்திருக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி பாட்டு சபாரி 163.

0: வாக்களிப்பது எனது உரிமை, நான் காலந்தாமதி செல்லாமல் வாக்குச்சாவடிக்கு விரைவாக செல்ல வேண்டும் என்று தர்மபுரியிலிருந்து ஓடி வந்து விட்டால் அன்பு மகள் சாந்தி. வணக்கம்.
1: வணக்கம்
0: மகளே. இருந்த நேரத்தில் வருவோர் என்று வந்துவிடுவார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அங்கு அழகி ராசா அவர்களும் வாக்குச்சாவடிக்கு வருவார்களா? அதனால் வெப்பம் என்று கவலைப்படாதீர்கள். என்றால் கவலையோடு வெப்பத்தோடு வாழும் காலம் அண்மித்துக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு பூகோள நிலை அப்படியாக இருக்கிறது. எல் நீனோ என்ற வெப்ப அலை பார்த்து கொண்டிருக்கின்றதான் தாக்குவதற்கு. இப்பொழுது புதிதாக வந்த செய்தியின்படி ஜெகபிரசாதிக்கு அவர்கள் தானே வந்து கூறினார், 5 வருடங்களுக்கு வெப்பம் இருக்கலாம். இணைக்க பயமாக இருக்கின்றது. இருப்பினும் இதையும் தாங்க விதையம் உண்டு இறைவன் கொடுத்திருக்கிறார் பார்ப்பவம் துணிவோடு, இல்லையாம்மா?
1: நாங்கள்
0: இறைவன் இருக்கின்றார். நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடி போவோம் பாருங்கள். முதலில் அதை செய்வோம்.

0: அமர்ந்து விட்டோம் காற்றலைக்கு அங்கும் பாடல் நின்று விட்டது. சரி, நல்ல பாடல் தெரிவு செய்து வந்திருக்கிறீர்கள், எழுதி கொண்டு வந்து அப்படியே ஒன்றொன்றாக கூறி கருத்துக்கள் கூறி தந்தீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இப்பொழுது என்ன பாடலை பதிவு செய்ய போகின்றீர்கள்? உங்களோட விருப்பமான
1: தண்ணீரிலே மீன் அழுதால்.
0: தண்ணீரிலே மீன் அழுதால், தண்ணீரில் அது வந்து இடைவரியா வருவதோ முதல் வரியா வருதோ அந்த பாடல் என்றால் அது ராஜேந்திர அவருடைய
1: ராஜேந்திர
0: அது இடைவரியா வரும் என்று நினைக்கின்றேன். அந்த பாடல் ஒன்று சின்ன பாடல், அப்படி இல்லைன்னா சின்ன பாடல் நான் தெரிய பார்க்கிறேன். அந்த வரி உள்ள பாடல உங்களுக்கு தருகிறேன். சரியா? அடுத்த நிபுணரிடம் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி தான் நியமனம் கிடைத்திருக்கின்றது. மிகவும் கடினம் இங்க நியமனம் பெறுவது. அதுவரைக்கும் முதல் உதவிகள் மக்கள் உதவி இதுக்கு இல்லாம வைத்திய உதவிதான் எங்களுக்கு முக்கியம். நாங்கள் இருக்கின்ற பகுதியில பெரிய பெரிய வைத்தியசாலைகள் இல்லை, ஆனால் அயலிலே இருக்கின்றது 100 கிலோமீட்டர்ல ஒரு மணி நேரத்தில் ஓடிச்சிடலாம். ஆனால் நியமனம் கிடைப்பது கடினம், அப்பாயின்மெண்ட் எடுப்பது கடினம்.
1: வீட்டுல உதவிக்கெல்லாம் ஆள்க இருக்குமாங்க?
0: நீங்க இளவர்கள் இருக்கின்றார்கள், உறவினர்கள், பிள்ளைகள், மருமக்கள், மருமாமா, அவர் எல்லாம் எல்லாரும் இருக்கிறார்கள், எல்லாரும் இருக்கின்றார்கள், அங்கங்க இருக்கின்றார்கள், அடிக்கடி வருவார்கள், பார்ப்பார்கள். தூர இடத்துக்கு போகணும் என்றால் நான்
1: இப்ப மீராமா கோடல் நிலையத்தையே சரியில்லை.
0: தன்னுடைய கடமையை தானே செய்வார், தன்னுடைய கடமையை தானே செய்வார். அப்ப அவ்வளவு தூரம் பாரதூரமானது என்று நாங்கள் நினைக்க தேவையில்லை. மகளே பயப்பட வேண்டாம், நடமாடுகிறார், பேசுகிறார், எல்லாம் எண்ணுகிறார். எங்கே போது குளிர் வந்து விட்டது, வெளியேயும் செல்ல முடியாது, வீட்டோட இருக்கின்றோம். நானும் தான், நானும் நடப்பது கொஞ்சம் கடினம் தானே, அவள் தான் உதவியாக இருப்பான். பிள்ளைகள் எல்லாம் பெறுவார்கள், அவருடைய பிள்ளைகள், என்னுடைய மற்ற பிள்ளைகள், சகோதரங்கள் எல்லாம் வந்து பார்ப்பார்கள். அயலவர்கள் இருக்கின்றார்கள், நல்ல நல்ல உறவுகள் இருக்கின்றார்கள். உணவுகளுக்கு கூட நாங்கள் அந்த கருவிகள் ஒன்று ரெண்டு பணிபுரிவதால் நாங்கள் அந்த தீ என்னும் அடுப்புகள் பாவிப்பது கொஞ்சம் குறைத்து வைத்திருக்கின்றோம். அப்படி தேவையில்லை, எல்லாம் போதிய அளவு இருக்குது. நன்றி, உங்களை ஆதரவா இருக்கின்றது, அது பெரிய காரியம் தானே. அது ஒன்று இருக்குது. நேற்று கூறினேன் நான் எல்லாருக்கும், எல்லோரும் விசாரித்தாரு, எல்லோரும் கேட்டாருன்னா அது ஒரு ஆறுதல இருக்கின்றது அவர்கள். சரியா?
1: இருந்தாலும் வயிறுன்னு ஒண்ணு இருக்கு
0: இல்லைங்களா? அதுக்கு தாராளமா இருக்கின்றது அம்மா. இங்கே தானே குளிர்சாதன பட்டி இருக்கின்றது, அதி உயர் குளிர்சாதனம் ப்ரீசரம் இருக்கின்றது. காதுகள்லாம் கவலை இல்லையா? அடுத்த நானும் அந்த கொஞ்சம் உணவு கட்டுப்பாடு உள்ளவர்கள் தானே நாங்கள், அவருக்கும் இந்த சிறுநீரக பிரச்சனையாலே கொஞ்சம் பத்தியங்கள். நானும் எனக்கும் என்னுடைய இனிய நண்பர் என்னோடு 35 வருடமாக பயணம் செய்து கொண்டு, அது நோய் இல்லை, அது ஒரு குறைபாடு தானே. நீரிழிவு என்பது ஒரு நோய் அல்ல என்பதை முதல் ஒவ்வொரு தடவை பதிந்து கொள்ள வேண்டும். அதுதான் முதல் மருந்து. அது ஒரு இட் இஸ் நாட் அ டிசீஸ் இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ். ஒரு உறுப்பினுடைய தொழிற்பாடு குறைந்திருக்கிறது, அவ்வளவுதான். அதை ஊக்குவிக்கலாம், மாற்ற முடியாது, ஊக்குவிக்கலாம். ஒரு சிலருக்கு பிறப்பிலேயே பெறுகின்றது உண்டு, எங்களுக்கு டைப் 2 தான். நல்லது மகளே, தண்ணீர்ல முகம் பாடலை தேடுகிறேன், கிடைத்தவுடன் தருவேன். ஒளிபரப்பும் பொழுது ஒரு தண்ணீர் பிறப்பாக்கு. நன்றி அம்மா.
1: நீங்கள் வந்து தண்ணீர்ல
0: ஓ சாந்தி, தண்ணீர்ல முகம் பார்க்க முடியலையா? தண்ணீர்ல மீன் அழுதாளா? ஆமா ஆமா ஆமா, தண்ணீரிலே மீன் அழுதாள் என்ற பாடல். அந்த பாடல் ராஜேந்திரனுடைய பாடல்னு தெரியும், பார்ப்போம். நான் தருகின்றேன் அம்மா. வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நேரம் சரியாக 12:38 ஒரு மணி வரை நாங்கள் வாக்களிக்க ஓடி வந்து வாக்களிக்கிறோம். அதன் பின்பு அவர்கள் எங்களுக்கு ஒளி அனுப்ப துவங்கி விடுவார்கள், 3 வெளிச்சங்கள். அதற்கு முன்பு நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பேன், அதற்கிடையில் வருபவர்கள் ஓடி வந்து விடுங்கள், உங்கள் வாக்கினை தந்துவிட்டு செல்லுங்கள்.

0: வணக்கம் வணக்கம் மகன் ஞானசேகரா, வணக்கம்.
1: வணக்கம் அப்பா. இனிய நண்பகல் வணக்கம்.
0: நண்பகல் வணக்கத்தை தந்த மகன் ஞானா, உங்களுக்கு நான் உங்களோட இரவு வணக்கத்தை தருகின்றேன். இருவரும் இணைந்து கொள்வோம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக மயில்வாகவும்
0: அன்போடும் நீங்கள் இருக்கும் பொழுது எல்லோருக்கும் உங்கள் அன்பும் ஆசீர்வாதம் எங்களுக்கும் கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, இன்று இந்த பாடல்களை கேட்டு ஓடி வீடு வந்து விட்டீர்களா? வீதியில் இருக்கின்றீர்களா?
1: விளையாண்டா
0: கவனம் மேற்கொண்டு நாங்களெல்லாம் மீன் சூச்சி ரெண்டு தடவை மாத்தி அமைத்து விட்டாங்க, கை வைத்து விட்டாரு. இதயத்தில் கைது வைத்து விட்டார்கள் எனக்கு. நாங்கள் ஒருத்தர் வாக்குச்சாவடி போவோம், வாருங்கள்.

0: வந்துவிட்டோம் வாக்குச்சாவடிக்கு. உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன பாடலை பதிவு செய்ய போகின்றீர்கள்?
1: அவள் ஒரு தொடக்கதை.
0: அதுல என்ன பாடல்?
1: தெய்வம் தந்த வீடு.
0: ஓஹோ, அது உண்மைதானே? என்ன
1: உண்மை?
0: உங்களுக்கு அது இருக்கு, உங்களுக்கு அதுவும் இல்லையா ஐயா? இங்க அப்படி கிடையாது ஐயா. தெய்வம் தந்த உடனே தூக்கி போயிடும் அப்படி சொல்லி போயிடும். யாரும் அப்படி இருக்க முடியாது. இந்த குழு இருக்கு, இந்த குழு இருக்குல்ல, சரியா?
1: உதவி
0: முடியாது.
1: உங்களுக்காக நாங்க இருந்துக்கிறோம்.
0: அப்படியா? எங்களுக்காக யாருக்காக நீங்கள் அந்த நிலைக்கு செல்லக்கூடாது மகனே. நோ, அப்பா இல்லாம
1: அப்பாவுக்காக எல்லாருக்காக
0: இல்ல. சிறப்பு, நல்ல பாடல். தெய்வம் தந்த வீடு வீதி இருந்த பாடலை தருவதற்கே கண்ணதாசனும் ராமத்தையும் குழுவினர்களும் எத்தனை நாள் சண்டை பிடித்தார்கள். ஒரு கோபத்திலே தான் கண்ணதாசன் எழுதிய கோபத்தில்தான் கண்ணதாசன் இந்த பாடலை எழுதினாராம். நல்லது, நல்ல பாடல். உங்களுக்கான பாடலை நான் ஒளிபரப்புவேன். கெட்டு மகளும் இணைந்து
1: சிறப்பித்த
0: நீய நேரம் விடுமுறை விருப்பத்தை நிறைவான பாடல்களை தந்து ஒளிபரப்ப வைக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி,
1: நன்றி,
0: நன்றி மகனே. வாழ்த்துக்கள். அடுத்த வரமாக வருகின்றார் எங்களுடைய ராஜராஜன். வணக்கம் ராஜராஜன் அவர்களே. வணக்கம் ராஜராஜன், உங்களை இணைத்து விட்டேன் ஐயா. ஓ, என்னை வழக்காடு மன்றத்துக்கு இழுத்து விட்டாது. நான் உங்களை இணைத்து விட்டேன், உங்கள் வலைத்தளம் ஒத்துழைக்கவில்லையோ. வணக்கம் ராஜராஜன் சென்று விட்டார். மீண்டும் மீண்டும் அழைக்கின்ற வாழ்ப்போம். வணக்கம், வணக்கம், வணக்கம் ராஜராஜன், இணைந்து விட்டீர்களா?
2: வணக்கம் ஐயா. நலம், நலம் மாதிரி ஆவலையா?
0: நலமாக இருக்கின்றோம். உங்கள் நலம் தெரிந்து கொண்டோம் உங்கள் மூலம். எப்படி உங்களுடைய தருமபுரியிலே மழை பொழிந்ததா? அதான் முதல் கேள்வி
2: ஐயா. மழை பொழியவில்லை, பொழியும் என்று வானிலை அறிக்கை தெரிவித்தது. வெயில் தான் பட்டையை கிளப்பியது.
0: அடுங்க, எங்களுக்கு மழை ஒரு துளியாக வந்துவிட்டு ஓடி சென்று விட்டது. மழை இல்லை, ஆனால் மாலை நேரத்தில் மழை பொழியலாம் என்று எதிர்ப்பு கூறுகிறார். எங்களுடைய காலநிலை அடிக்கடி மாறும், அடிக்கடி மாறும், அதை நாங்கள் கூற முடியாது. வானிலை கூறினால் சிலவேளை வானிலை நிபுணர்கள் கணித்தால் பலிக்கும், பார்ப்போம். அந்த அந்த குணக்கூறு
2: இருக்கின்றது.
0: ஆமாம், ஆமாம். அந்த ஏதாவது ஏதாவது குறி குணம் குறி உண்டா? மழை பெறுவது போல ஒரு சாயல்
2: ஐயா மாலை நேரத்தில் அந்த மாதிரி இருந்ததுங்க ஐயா.
0: இப்ப போய்விட்டதா? இப்ப அதுவும் போய்விட்டதா?
2: அதுக்கப்புறம் வெப்பமும் மாறிவிட்டது. இப்ப அடுத்து கட்டீர் வரும் 11 மணியிலிருந்து.
0: ஓ, அப்படியா சார்? எல்லாம் உங்களுக்கு தான், எங்களுக்கு தான் கிடைக்கின்றது. இது இது கிடைப்பது தான் எங்களுடைய இந்த பூலோகத்திலே. இதுதான் சொற்கள் ஓமன் ரெண்ணி. நன்மை தீமை அத்தனையும் அனுபவிப்போம். அனுபவி ராஜா, அனுபவி என்று ஒவ்வொன்றையும் அனுபவிப்போம். நன்றி. ஒரு நன்றி. நாங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்வோம் வாக்களிப்பதற்காக. அப்படியே வாருங்கள், என்னோடு உங்களை அழைத்து கொண்டு போவோம்.

0: வந்துவிட்டோம் காற்றலைக்கு. ராஜராஜன், உங்களுடைய பாடல், நீங்கள் பதிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தருகின்றேன். இப்பொழுது உங்களுக்கு விருப்பமாக என்ன பாடலை பதிய போகின்றீர்கள்? உங்களுக்கு விருப்பமான பாடல்,
1: விருப்ப பாடலாங்க?
0: ஆமா, விருப்பமாக ஒரு பாடல் தரலாம், உங்களுக்கு தரலாம் ஒரு பாடல்.
1: என்னை தாளாட்ட வருவாளா பாடல்?
0: நிச்சயமா வருவாள் ஐயா, என்னை தாளாட்ட வருவா. இது வந்து காதலுக்கு மரியாதை இல்ல, இந்த பாடல் என்ன?
1: காதலுக்கு மரியாதை தான்.
0: தாளாட்ட வருவாளா, சிறப்பான பாடல். உங்களுக்கு அந்த பாடல் ஒலிக்க வைப்போம். ஏனென்றால் மொன்றியல் தமிழ் வானொலி நிகழ்வில் பங்கு பெற்றும் பொழுது வருங்கையோட போகாமல் அவர்களுக்கு பாடல் கொடுத்து அவர்களை மகிழ வைப்பது என்னுடைய வடிவமைத்த நிகழ்ச்சிகளுக்குரிய ஒரு சிறப்பு. நன்றி. இப்பொழுது நேற்றைய தினம் உங்களுக்கு அறிமுகப்படுத்திய திருமதி சுரண்யா ராஜராஜன் அவர்கள் காற்றலைக்கு வருவார்களா வாக்களிப்பதற்கு?
1: கண்டிப்பாக வருவார்கள்.
0: நன்றி ராஜராஜன், உங்கள் பிரசன்னத்துக்கு வாக்களித்ததற்கு நன்றி. இப்பொழுது அவரை அழைப்போம். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் மகளே. நலமாக இருக்கின்ற அம்மா சரண்யாவின் குரலை கேட்ட மகிழ்வாக இருக்கின்றது. நீங்கள் அப்படி நலமாக இருக்கின்றீர்களா? தம்பதியர் சகிதமாக வாக்களிக்க வந்திருக்கின்றீர்கள். ஐந்து பாடலையும் கேட்டு உங்கள் பொன்னான வாக்கை தரப்போகின்றீர்கள். நீங்கள் ஒரு தடவை என்னோட காற்றலையை விட்டு வாக்குச்சாவடிக்கு வாருங்கள். இரகசிய வாக்கெடுப்பு அழைத்துக் கொண்டு போகின்றேன்.

0: சரண்யா, நீங்கள் இந்த ஐந்து பாடலையும் கேட்கும் பொழுது அப்படி உணர்ந்தீர்கள், நிலமாக இருந்த பாடல்கள் கேட்க நல்லா இருந்ததா? நீங்கள் பிறப்பதற்கு முன்பு வந்த பாடல்கள் ஒரு பாடல், சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீங்கள் இரண்டாவது நாளாக வந்து இணைந்து கொண்டதற்கு பெரிய நன்றியும் மகிழ்ச்சியும். அது மட்டுமல்ல, ஒன்று பெரிய நிகழ்ச்சியான வாக்கு அளிக்கும் நிகழ்வுக்கு வந்து பாடல்களை தெரிவு செய்யும் நிலைக்கு வந்துவிட்டீர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடலை ஒலிபரப்ப நான் விரும்புகிறேன். இங்கே வருபவர்களுக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னும் அவர்களுக்கு ஒரு பாடல் விருப்ப பாடல் ஒலிபரப்புவது உண்டு. அப்படி என்றால் என்ன பாடலை உங்களுக்கு ஒலிபரப்ப வேண்டும்?
1: அழகிய தமிழ் மகள் வந்து மதுரைக்கு போகாதடி மல்லிகை பூ கண்ணை வைக்கும்.
0: ஓ அப்படியா, நீங்க போயிருக்கீங்களா மதுரைக்கு?
1: போயிருக்கோம் ஐயா, எங்க ஊர்
0: அருகிலேயா? அப்படியா, எதற்காக மதுரைக்கு போறீங்க? அது உண்மைதானா? மல்லிகை பூ அங்க நிறைய இருக்கோ, சிறப்பு. மதுரை மல்லிகை என்றால் மன்னனே மயங்குவது மல்லிகைகளை தானே. மதுரை தானா? தமிழ், மதுரை தமிழ், மதுரை தமிழ் அல்லவா? தலை வணங்குவோம். வாழ்த்துக்கள் நன்றி மகளே. இருவரும் வந்து தம்பதியர்களாக வாக்குரிமை எங்கள் உரிமை கடமை என்றோடு வந்து வாக்களித்தவங்க என்னுடைய நன்றிகள். பார்ப்போம் நீங்கள் இருவரும் வாக்களித்த பாடல்கள் வெற்றி பெறுகின்றதா என்பதை இறுதியிலே தெரியும், நிகழ்ச்சி முடிவதற்கு முன்பு. நன்றி மகளே. நன்றி மகனே ராஜராஜன், வாழ்த்துக்கள் இருவருக்கும். நன்றி
2: இளைப்பாடு.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. நேரம் சரியாக 12:51. இன்னும் வெகு விரைவிலே ஒளி பாய்ச்ச இருக்கின்றார்கள் வாக்குச்சாவடியை அடைப்பதற்கு. அதற்கு முன்பு இங்கே வராமல் பலர் இருக்கின்றீர்கள், ஓடி வாருங்கள், இறுதி வரை தாமதிக்க வேண்டாம்.

0: அடுத்த வாக்காளர் வந்துவிட்டார், இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். கே எஸ் கிருஷ்ணன், திருபுவனம் என்று ஆதார அட்டை கூறுகின்றது, சரிதானே? நீங்கள் தானே?
1: ஆமாம் ஐயா, நான் தான், தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம்.
0: ஓ, சரியாக இருக்கின்றது. என்ற வாக்குச்சாவடியில் பரிசோதிப்பார்கள் இல்லையா? சரி, இப்பொழுது பாடல்களை கேட்டுவிட்டு ஓடி வந்து விட்டீர்கள் வாக்களிப்பதற்காக. நீங்கள் வந்து விட்டீர்கள், காற்றலைக்கு உங்களை நிறுத்தி உங்களை நான் வாக்குச்சாவடிக்கு அழைத்து கொண்டு போகிறேன், வாருங்கள்.

0: வந்துவிட்டோம் காற்றலைக்கு சிறப்பான பாடலை தெரிவு செய்து உங்களுக்காக வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துக்கிறேன். நீங்கள் வாக்களித்த பாடலை சரி இந்த பாடலையும் ஐந்து பாடலையும் கேட்டு மகிழ்ந்துவிட்டு வருகின்றீர்கள். அதற்கு முன்பு உங்களுக்கு வெற்றி பாடல் ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. என்ன வெற்றி பாடலாக வேண்டும் உங்களுக்கு? உங்களுக்கு வெற்றி பாடல்
1: பாடல் வந்து வைகாசி பிறந்தாச்சு.
0: பிறந்துருச்சா? அக்டோபர் தானே, 10ஆம் மாசம் தான் பிறக்க போகுது. சரி, வைகாசி பிறந்தாச்சா, அது என்ன பாடல் வேண்டும்?
1: தண்ணி கோடங்க எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு.
0: அது யாரு பேரு? சங்கர் கணேசன் நடிச்சதா?
1: இல்ல, பிரசாந்த்.
0: பிரசாந்த் நடிச்சா. என்ன பாடலையா? தண்ணி குடம் எடுத்து
1: தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு, தவிக்குது.
0: ஓ, தங்கம் நடந்து வந்த தண்ணீர் குடம் எடுத்து. ஆமா, இந்த பாடல் வந்தது போட்டிக்க. தங்கம் நீ நடந்து வந்தால் தங்கம் ஏதோ தட்டுப்பட்டு. வாழ்த்துக்கள் உங்களுக்கான அந்த பாடல் தரும்பொழுது. உங்களுக்காக நேர் நேரத்தில் நீங்கள் என்ன பாடலை பதிவு செய்ய போறீர்கள்?
1: தண்ணீர்ல மீன் அழுதால் தண்ணீரை யார் அறிவார்.
0: அது என்ன திரைப்படத்தில் எந்த என்ன என்ன பாடல் இல்லைங்க? அந்த என்ன ராஜேந்திரன் திரைப்படம் இல்லையா? தண்ணீர்லே மீன் அழுதார். நல்ல பாடல் அந்த பாடல். தண்ணீரிலே மீன்
1: அழுதார்.
0: ஓ யா, தண்ணீர்லே மீன் அழுதார். உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பப்படும். இது வந்து என்ன திரைப்படம் என்று கூறினீர்கள்?
1: மைதிலி என்னை காதலி.
0: ஓ, அங்க கடைசியில் இருக்கிறது மைதிலி என்னை காதலி. வாழ்த்துக்கள் சிறப்பு. நீங்கள் மட்டும் வந்தீர்களா, தம்பதியரா வந்தீர்களா?
1: தம்பதிகளா வந்திருக்கோம்.
0: வாழ்த்துக்கள் சிறப்பு. வாக்குரிமைக்கு அப்படித்தான் பெற வேண்டும். நன்றி கிருஷ்ணா, உங்களுடைய நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். இப்பொழுது அன்பு மகள் அனுஷியா, நீங்கள் பாருங்கள். வணக்கம் மகளே அனுஷியா, நலமாக இருக்கின்றீர்களாம்மா? மிக மிக நலம். வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் வாக்களிக்க வரும்பொழுது நாங்கள் நலமாக இருப்போம். பார்த்தீர்களா, வாக்குச்சாவடியை திறந்து வைக்கிறோம். இப்பொழுது நின்ற நேரம் பேசுறோம், உடனடியாக வாக்குச்சாவடி போகும் பாருங்கள். சரியா? அப்படியே இருக்கு.

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்கள் பாடல் வெற்றி பெற நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு விருப்பமான பாடல் எதுவாக இருக்கும் என்று கேட்பதற்கு?
1: மரகதவல்லி மீனாட்சி அந்த பாட்டு.
0: அங்க ஏதோ திருத்த மரகத வல்லிக்கு அப்படியா
1: மனக்குளம்
0: அந்த பாடல் அங்க அங்க திருத்தி விட்டார். எனக்கு தெரிந்து விட்டது. மரகத வல்லிக்கு விழா அவர் அவர் பழஞ்சியம் அல்லவா, அவருக்கு எல்லா பாடலும் தெரியும். சிறப்பான பாடலை தந்தீர்கள். நேரத்தை கருதி நாங்கள் பிறப்பாக விடைபெற்று அடுத்த உறவுக்கு வழிவிடுவோம். நன்றி கிருஷ்ணன், நன்றி அனுஷா. உங்கள் பாடல் வெற்றி என் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி
2: நன்றி.
0: நான் நினைக்கின்றேன் இன்னும் 2 நிமிடங்களில் முதலாவது ஒளி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன்.

0: வணக்கம் வணக்கம் ஜோஷ் மன்னர் அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம் பேரரசர் ஐயா அவர்களே.
0: நீங்கள் மன்னராகவும் நான் பேரரசராகவும் இருக்க கொடுத்து வைத்திருக்கின்ற இந்த மொன்றியல் தமிழ் வானொலி வாழ்த்துக்கள். நலமாக இருக்கின்றீர்களா மகனே? நாங்களும் அதே போன்று இருக்கணும். அங்க குவைத்திலே காலநிலை என்று அப்படி இருக்கின்றது,
1: வெப்பமாக
0: இருக்கின்றது. கடினம்தான், கடினம்தான். பணியோடு இருக்கின்றீர்கள், சுமையோடு இருக்கின்றீர்கள், கவனமாக இருங்கள். நாங்கள் வாக்குச்சாவடி போவோம், பாருங்கள்.

0: தெரியாது.
1: விரைவாக வந்து பணிபோகத்தில் ஓடி வந்து வாக்களித்து செல்வர். உங்கள் நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன பாடலை தர வேண்டும் ஜோர்ஜ்?
2: தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு தொட்டி.
1: அப்படியா? அப்படி செய்வீர்களா நீங்கள்? அப்படி பழக்கவில்லை என் மகனுக்கு, எனக்கு தெரியும். தண்ணி தொட்டி தேடி வந்த இனிமையான பாடல் உங்களுக்கு தருகிறேன். நலமாக வளமாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். நன்றி மகனே. உங்கள் மாறுங்கள், எங்கிருந்தாலும் ஓடி வந்து வாக்களிப்பது உரிமை என்று வாக்களித்து விட்டார். அடுத்த செய்தி உங்களுக்கு, வாக்குச்சாவடியிலிருந்து முதல் ஒளி பாய்ச்சப்பட்டு விட்டது. எங்கே பார்ப்போம் அடுத்து ஒளிகள் வருவதற்கு? இன்னும் இரண்டு ஒளி.

0: முதலாவது ஒளி கிடைச்சிருக்கின்றது. இன்னும் இரண்டாவது ஒளி மூன்றாவது ஒளி வரும் அந்த நேரங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்பொழுது ஓடி வருகின்றார் வணிகர் சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து. வருக வருக சந்தன்ராஜ் அவர்களே வருக. வணக்கம்.
1: இனி இரவு நேரம் வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேர வணக்கத்தோடு சிலுவை சந்தன்ராஜ்.
0: இரண்டு நேர வணக்கத்தை தந்து இணைந்து கொள்வோம். நலமாக இருக்கின்றீர்களா? அங்கே மழை பொழிந்ததா? எப்படி இருக்கின்றீர்கள்? இருப்பினும் பெரிய மழை வரும் என்று எண்ணுகிறேன். எங்கள் மகளுக்கு இது பிடிச்சிருக்காது, உங்களுடைய அவவுக்கு, ராணிக்கு. அவருக்கு மழை நன்றாக வேண்டும், அப்பதான் அவ சந்தோஷமா இருப்பாள். நலம். நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடி போவோம். வாக்குச்சாவடி
1: நிச்சயமா.

0: வந்துவிட்டோம் வாக்குச்சாவடிக்கு, நல்லது ஒரு பாடல் தந்திருக்கு, போட்டி மிக மிக பலம், பார்ப்போம் எந்த பாடல் வெற்றி பெறுகின்றது. சரி, என்ன பாடலை நீங்கள் பதிவு செய்வீர்கள் கேட்பதற்காக?
1: யாகசாலை அப்படிங்கிற திரைப்படம் ஒரு பாடல் கேட்பேன், வா வா என்னோடு வா,
0: வா வா என்னோடு வா, அந்த யாகசாலை
1: என்னோடு வா,
0: வா வா என்ன, உங்களோட எல்லாம் மறுபட மாட்டீங்க, உங்களோட தான் வேணும். சரியா இருக்கு, நாங்கள் வந்தால்
1: உங்களோட பார்த்தீங்க, எல்லா பாடல்களும் அற்புதமான பாடல்கள், எதை முதல் இடமா கொடுக்கறதுன்னு தெரியல, அப்படி அருமையான பாடலா கொடுத்துருக்கீங்க.
0: உங்க வயதுக்கு வர்ற பாடல்கள்
1: வந்து விட்டது.
0: நன்றி,
1: அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி, வணக்கம் ஐயா,
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி சந்தன்ராஜ்.

அழகான பாடல்கள் பல்லவியோடு சரணங்களும் ஒலிக்கின்றன. நீங்கள் கேட்டு அந்த வரிகளை உணர்ந்து ஓடி வந்த வாக்களிக்க இன்னும் இருக்கின்றீர்கள். நேரமும் இருக்கின்றது. மூன்றாம் ஒளி கிடைக்கவில்லை. மூன்றாம் ஒளி கிடைத்தவுடன் வாக்குச்சாவடி சாத்தி விடுவார்கள், அடைத்து விடுவார்கள்.

0: விரைவாக ஓடி வந்து விட்டார். வெளியே சென்றவர் வீடு வந்தவுடன் வந்து விட்டார் ரேவதி. வணக்கம் மகளே ரேவதி. வணக்கம்.
1: வணக்கம் அப்பா.
0: எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன்.
0: கவனித்து விட்டேன். இப்போது நாங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்வோம். பாருங்கள் நேரத்தை.

0: வந்துவிட்டோம் ரேவதி. உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன பாடலை பதிவு செய்ய போகின்றீர்கள்?
1: எனக்கு விருப்பமான பாடல் அது குழந்தையம் தெய்வம் அன்புள்ள மான்புலியேப்பா.
0: ஓ, அன்புள்ள மான்புலியே என்ற பாடல் உங்களுக்கு விருப்பமான பாடல். எங்கோ சென்று ஓடி வந்து விரைவாக வந்து வாக்களிக்க வந்த உங்களுக்கு என்னுடைய நன்றி. அது மட்டும் இல்லாமல் வாக்கு அளிப்பது எங்கள் கடமை என்று ஓடி வந்து வாக்களித்தீர்கள். வாழ்த்துக்கள். நீங்கள் பதிவு செய்த பாடல் வெற்றி பெற என் வாழ்த்துக்களை தருகிறேன். சாத்துவதற்கு முன் இன்னொரு ஓடி பெறுதார் இறுதி வாக்களிப்பதற்கு போல அவரையும் முனைத்து விடுகிறேன். நன்றி. நன்றி அம்மா. நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம் ராஜ்குமார் அவர்களே. வணக்கம். வணக்கம் தர்மபுரி குடும்பம் இணைந்து கொண்டிருக்கிறது. தர்மபுரி குடும்பம் இணைந்து கொண்டிருக்கின்றது. வாழ்த்துக்கள். வருக வருக வாக்கு சாப்பிடிக்கு போவோம். நலமா இருக்கின்றீர்களா?
2: நல்லா
0: இருக்கீங்க. வாக்குச்சாவடிக்கு போவோம் பாருங்க. முதல்ல அங்கதான் போக வேண்டும். அப்படியே இருங்கள், அழைச்சு கொண்டு போகின்றேன்.

0: கட்டிக்காரன் ராஜு ஓடோடி வந்து அடைக்கின்ற நேரம் பார்த்து நுழைந்து அடைப்பதற்குள்ளே வெளியேறி வந்து விட்டோம். ஒருவரும் பார்த்துருக்கலா ஒரு வினாடிக்குள்ளே
1: நடந்தது.
0: மணி அடித்து மூடுவார்கள், சாத்தி விட்டார்கள். மூன்றாவது மணி அடித்து விட்டால் சாத்தி விடுவார்கள். அந்த வழியில நுழைந்து வெளியே வந்து விட்டோம் இருவரும் பாதுகாப்பாக. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாக்குன்றது சாதாரணமானது, இதுதான் வாக்களிப்பு. இனி வருபவர்களுக்கு வாக்களித்த சந்தர்ப்பம் கிடைக்காது. இப்பொழுது பேசுங்கள், நலமாக இருக்கின்றீர்களா? மூச்சு விட்டு பேசுவோம்.
1: ஐயா நலம் நலம்,
0: வாழ்த்துக்கள்.
1: நல்லா இருக்கீங்க?
0: விழுந்தடித்து
1: இருக்கீங்க?
0: இருக்கின்றோம், இருக்கின்றோம்.
1: சகோதரி கூட
0: வாக்களித்தபடியும் இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு விருப்பம் பாடலே பதிவு செய்யலாமே.
1: படம் வண்ண வண்ண பூக்கள்.
0: ஓ அந்த வண்ண வண்ண பூக்கள், அதுல
1: இளையராஜா ஐயா பாடுற பாட்டு. அம்மா காதல் என்ன தகுதி சொல்றது?
0: காதல் என்னும் கவிதை சொல்லடி. ஆமா, காதல் என்னும் கவிதை சொல்லடி. இனிமையான பாடல். அந்த பாடல் உங்களுக்கு ஒளிபரப்புகிறோம். அங்கே மழை பெய்யவில்லை என்று கூறுகிறார்கள். ஒரு முறைப்பாடு, மழை பெய்யவில்லை என்ன
1: ஐயா? இடைவெளி விட்டுருக்குதுங்க, நாலு நாளா மழை.
0: ஓ
1: எதிர்பார்க்கறோங்க.
0: ஓ
1: வந்தா நல்லா இருக்கும்.
0: ஓஹோ. ஆனால் மழை பெற மாட்டாது என்ற எல்நினோ என்ற ஒரு ஒரு பதில் வந்து கொண்டிருக்கிறது. 2 வருடம் என்று உள்ளார்கள். இப்பொழுது 5 வருடத்துக்கு வெப்பம் அதிகமாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். தண்ணீருக்கே தட்டுப்பாடு வரும் என்று நீங்கள் அறிந்தீர்களா?
1: என்ன ஆமாங்க, என்னங்க இப்படியே போச்சுன்னா 20 வருஷம் அப்படியே சொல்லுவாங்களா?
0: கலியுகம் மகனே, கலியுகம். சரியா,
1: இப்பயே கோடை மாதிரி இருக்குதுங்க, மே மாசம் மாதிரி
0: எல்லாம் மாறி வரும். கலியுகம் பிறந்து விட்டது, எல்லாம் மாறி இப்பொழுதே மாறிக்கொண்டு வந்து விட்டன. படிப்படியாக மாறி யுகம் அழிந்து கலியுகம் முற்றாக முடித்துவிடும் என்றுதான் எண்ணுகிறேன். மீண்டும்
1: அரிசியிலிருந்து எல்லாம் ஐயா, உணவு அரிசியிலிருந்து எல்லாமே விளையாது.
0: அரிசி இப்பொழுது பிளாஸ்டிக்ல தானே அரிசி காண கிடைக்கின்றது. அரிசிக்கே இப்படி செய்து விட்டார்கள், வயிற்றுல அடிச்சிருக்கார்கள் அப்படின்னு பாத்தீங்களா? எல்லாம் வியாபாரம் வியாபாரம் வியாபாரம். வேறென்றால் அது அத்தனை வெங்கல்கரைய கருத்தில் தான் நாங்கள். மக்கள் தொகை அதிகரித்து விட்டது. அன்று இந்த தொகை இல்லையே என்று 2-3 மடங்கு என்று அப்போ உற்பத்திகளும் 2-3 மடங்கு பெறவனும் பார்க்கின்றார்கள். இல்லை, குறுக்கு வழியிலே அதிக விளைச்சலத்தக்கூடிய ரசாயனங்களை எல்லாம் போட்டு செய்கிறார்கள் ஐயா. இதுதான் நடக்கின்றது. அப்போ மனித இனம் என்ன, இயந்திரமா? இல்லை, ஆனால் மனித இனத்தை விட இயந்திரம் மிகவும்
1: வியாபாரிங்க எலி மாதிரி ஆயிட்டாங்க.
0: பதுக்காரன்
1: எலிதான் அதோட பதுக்கி வைக்கிறது.
0: மிகவும் சிறப்பு, நன்றி. நேரத்தை கவனித்து நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம்.
1: நன்றி, நன்றி.

கே எஸ் கிருஷ்ணன், அனுஷியா கிருஷ்ணன், ஜோர்ஜ், சந்தன்ராஜ், ரேவதி, ராஜ்குமார். இதிலே இறுதியாக வந்தவர்கள் எப்படியும் வாக்கு சாவடிக்கு நுழைந்து விட வேண்டுமென்ற எல்லா கடமைகளையும் விட்டு ஓடி தள்ளி உள்ளே சென்று என்னை இழுத்து கொண்டு சென்று வாக்களித்து விட்டு சிறப்பாக திரும்பி வந்து அவர் வழக்கமாக வந்து வாக்களிப்பதனால் அவர்களுக்கு பரிசோதனைகள் அதிகம் இல்லை. சிறந்தவர்கள் என்று தெரிந்து அவர்கள் வாக்கை பொன்னான வாக்குகளை தந்துவிட்டு சென்றார்கள். அவர்கள் வாக்குச்சாவடியிலிருந்து எனக்கு வாக்கினுடைய எண்ணிக்கை கிடைக்கும் வரை பாடல்களை கேட்போம். முதலில் வெற்றி பாடலாக முதலில் அன்பு கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் இன்றைய பதம் தண்ணீர் என்ற பதத்தை கண்டுபிடித்து எழுதியபடியால் அவருக்கான பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இதுவோ அந்த பாடல், தண்ணீர் குடமெடுத்து என்ற பாடல் அவர்கிட்ட பாடல்.

ககரம் உடல எழுத்தெல்லாம் காதல் தானே பகவான் நமக்கு கசடர

0: கொஞ்சம் மனம் இறங்கு, தண்ணி போட எடுத்து தங்க, நீ நடந்து வந்த தவிக்குது மனசு தவிக்குது.
1: இனிமையான அந்த பாடலை அன்பு கிருஷ்ணன் உங்களுக்கு வெற்றி பாடலாக வழங்குவதில் பெருமைப்பட்டு நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோடும். தண்ணி என்று ஆரம்பித்த அந்த பாடலை கொண்டு அடுத்து வரும் பாடல் யாருக்காக வந்து மூவர் வந்து இணைந்தார்கள். அதிலே ஒருவர் சரியான பதிலை தந்தார் நாகப்பன் அவர்கள். பிரசன்னமாகவில்லை, காற்றலைக்கு அவர் அவருக்கு பொருத்தம் இல்லை போல் தெரிகின்றது, வசதி இல்லை போல் தெரிகின்றது. அது அத்தோடு முதலில் நல்ல பதத்தை தந்துவிட்டு ஒரு பதத்தை தந்துவிட்டு மீண்டும் அழைத்து எழுதியிருந்தார். அது ஒரு ஒரு வினாடி இரண்டு வினாடி குறைந்தாலும் காரியமில்லை. அன்புடன் இணைந்த நாகப்பங்களுடைய முகவர் சாதிக் அவர்களுக்காக ஒரு பாடல் கொடுக்கப்படுகின்றது. அவர் கேட்ட பாடல் புதிய பூமி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. கேட்போம் அவரது இந்த பாடலையும். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நேரம் 1:21 எங்களுக்கு காட்டுகின்றது. உங்களுக்கும் உங்கள் நேரம் இப்பொழுது 10:50 என்று காட்டும் வேளையில் நாங்கள் பாடலை கேட்போம். நாகப்பன் உங்களுடைய பாடல்.

அங்கே உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே என்றால் கோபுரம் காட்டும்

சிறப்பான அந்த பாடல் சமதர்மத்தோடு கேட்டு மகிழ்ந்தோம் என்பவர்களை வி ஜெகபிரசாதி அவர்களுக்காக வழங்கப்பட்ட பாடல். எல்லா நன்மையும் அவருக்கு மன சுமைகள் குறைந்து எங்களோடு தெளிந்து வர வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றோம். வாழ்த்துக்களை பெறுகின்றார்கள். இன்றைய பாட்டு சவாரியினுடைய முடிவு தெரிய வேண்டும் அல்லவா? அந்த பாடல்கள் எந்தெந்த பாடல் என்று பார்ப்போம். ஒலித்த பாடல்கள் தண்ணீர் குடம் கொண்டு என்ற பாடல், தண்ணீர் சுடுவது என்ன என்ற அடுத்த பாடல், தண்ணீரிலே முகம் பார்க்கும், தண்ணீரை காதலிக்கும், தண்ணீரிலே தாமரைப்பூ. ஐந்து பாடல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரே நேரத்தில் நாங்கள் கேட்டு மகிழக்கூடியதாக இருந்த வேளையிலே இன்றைய இந்த ஐந்து பாடல்களுக்கும் 13 உறவினர்கள் வந்து வாக்களித்து சென்றார்கள். அந்த 13 வந்து தங்களுக்கு விருப்பமான பாடலையும் பதிவு செய்து இந்த இன்றைய பாடல் என்ன பதத்திலே ஆரம்பிக்கின்றது என்ற போட்டியிலே மூவர் அதை பங்கு பெற்றினார்கள். அதில் ஒருவருக்கு வர முடியவில்லை. இருவருடைய பாடல் ஒலிபரப்பப்பட்டது. வாக்குச்சாவடியில் வந்த பதிவுகளின்படி, வாக்குகள் எண்ணிக்கையின்படி இப்பொழுது கூற இருக்கின்றேன். இதுவரை நாளை 163 பாட்டு சவாரி என்று 163வது, கடந்த 162 பாட்டு சவாரியிலும் வராதபடி இன்று விடை கிடைத்திருக்கின்றது, பெறுபவர்கள் கிடைத்திருக்கின்றது. மிகவும் பலமான ஒரு போட்டியான பாடல் நிகழ்ச்சியாக இன்று அமைந்திருக்கின்றது. அதிலே வழக்கமாக ஓரிரு பாடல்கள் கட்டுப்படம் இழந்து புள்ளிகள் பெறாமல் போவதுண்டு. முதலிடத்தை பெறாமலும், ரெண்டாவது இடத்தை பெறாமலும், மூன்றாவது இடத்தை பெறாமல் சென்றிருக்கின்றன. இன்று எல்லா பாடல்களுக்கும் புள்ளிகள் கிடைத்திருக்கின்றன. எல்லோரும் எல்லா பாடலையும் விரும்பியிருக்கின்றனர். அந்த வகையிலே இன்றைய பாட்டு சவாரி ஐந்து பாடல்களும் சிறந்த பாடல்கள் என்று நாங்கள் முதலில் கருத்தில் கொள்ள வேண்டும். தென்னகத்து செய்ய உலகம் தந்த பாடல்கள் எங்கள் வாழ்க்கையை சித்தரித்து வாழ்க்கை பயணத்திலே உள்வாங்கி அதற்குள்ளே புகுந்து சீர்திருத்த கருத்துக்களை தந்து எங்கள் வாழ்க்கையை ஒரு நெறிமுறைக்கு கொண்டு வருவது வழக்கம். அந்த வகையில் இன்றும் அந்த பாடல்களில் எல்லா விதமான கருத்துக்களும் இருந்திருக்கின்றது. இவற்றை உள்வாங்கி எல்லோருக்கும் ஒரு பாடல் தான் பிடிக்கும் என்று இல்லை. இந்த ஐந்து பாடலுக்கும் ரசிகர்களாக கவர்ந்தவர்களாக நீங்கள் இருந்திருக்கின்றீர்கள். அந்த வகையிலே இன்று முதலாவது இடமும் ரெண்டாவது இடத்துக்கும் தான் ஐந்து பாடலும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதனால் 3-4 இடத்துக்கு இடமே இல்லை. இதுவும் இந்த 162 பாட்டு சவாரியிலும் இல்லாத முடிவு இன்று 163 கிடைத்திருக்கின்றது. ஆச்சரியமாக இருக்கின்றதா? இரண்டாவது இடத்தை பெறும் இரண்டு பாடல்களும் முறையே முதலாவது இடத்தில் இருந்து பாடிய தண்ணி குடம் கொண்டு என்ற பாடலும், தண்ணீரிலே முகம் அழுதால் என்ற பாடலும் தலா 2-2 புள்ளிகளை பெற்று இருவருடைய உள்ளத்தை கவர்ந்து இரண்டாவது நிலையில் இருக்கின்றது என்றால், ஏனைய 3 பாடல்களும் 3-3-3 புள்ளிகளை பெற்று முதலாவது இடத்தில் நிற்கின்றன. இதுவரை இல்லாத ஒரு உடை எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அப்போ எல்லா பாடலும் நல்ல பாடல்கள். அந்த பாடல்களாவன இரண்டாவது இடத்தில் இருந்து பாடிய தண்ணீர் சுடுவது என்ன என்ற பாடலும், 4வது இடத்தில் வந்து பாடிய தண்ணீரை காதலிக்கும் என்ற பாடலும், தண்ணீரிலே தாமரைப்பூ என்ற பாடலும் 3-3-3 புள்ளிகளை பெற்று முதலாவது இடத்தை பெற்றிருக்கின்றன. மூவரும் முதலாவது இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். மூவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிலே முதலாவது பாடல் தண்ணீர், இரண்டாவது வரிசையிலே பாடிய தண்ணீர் சுடுவது என்ன என்ற பாடலுக்கு தலா ஷியாமலா மற்றும் கிருஷ்ணன் அவர்கள் அவரை தொடர்ந்து ஜார்ஜ் இவர்கள் தந்திருக்கின்றார்கள். முதலாவதாக வருவதற்கு 3 புள்ளிகளை தந்திருக்கிறார். அப்படி என்றால் 4வது பாடலாக வந்த தண்ணீரை காதலிக்கும் என்ற பாடலுக்கு கஸ்தூரி, அடுத்து எங்களுடைய ராஜராஜன், சரண்ய ராஜராஜன் மூவரும் 3 புள்ளிகளை கொடுத்து அதையும் முதலாவது இடத்துக்கு வர செய்திருக்கின்றீர்கள். தண்ணீரிலே தாமரைப்பூ என்ற பாடலுக்கு ஜெகபர்ஷாதிக் அவர்கள், அடுத்து ஞானசேகரன் அவர்கள் அவரை தொடர்ந்து
ரேவதியவர்கள் தந்த பாடல் மூன்று பாடல். அதனால் இந்த மூன்று பாடல் ஒன்று முதலாவது நிலையை பெற்றிருந்த பெரிய போட்டியாகத்தான் வந்துவிட்டது. இந்த மூன்று பாடல்களும் அடுத்து வரும் போட்டிகளிலே முதலுக்குள் முதல் என்ற போட்டிக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஒரே நாளில் இந்த மூன்று பாடலும் பெற மாட்டாது, ஒவ்வொரு வாரத்துக்கும் வந்து கலந்து கொள்ளும் இந்த பாடல் என்று கூறிக்கொண்டு இந்த பாடல்களை நன்றாக உள்வாங்கி தெரிவு செய்து அனுப்பி வைத்த உங்களுக்கு, வாக்களித்து சிறப்பித்த உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். முன்றியல் தமிழ் வானொலி உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றது. அதனால்தான் வந்து வருங்கையோடு போகாமல் உங்கள் விருப்ப பாடலை கேட்டெழுதினேன். அந்த விருப்ப பாடல்கள் இன்று பகல்வலை நேர நேரத்திலே பெறுகின்ற பாடல்களோடு உங்களுக்கு பாட்டு சவாரி நேயர் விருப்பம் என்ற தலைப்பிலே ஒளிபரப்பாகும். அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நிகழ்ச்சி நேரம் சரியாக வந்துவிட்டது, நிறைவுக்கு கொண்டு வரும். இறுதி நேரத்திலும் ஓடி வந்து வாக்களித்தார்கள், பிறப்பிறப்பாக இருந்தது அல்லவா சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. இந்த இன்றைய வாக்கு தேர்வு ஒரு பதிவாக அமைகின்றது. இதுவரை வராமல் ஒரே நாளில் அந்த பாடல்கள் மூன்று பாடல்கள் முதலிடத்தை பெறுவது, இரண்டு பாடல்கள் இரண்டாவது இடத்தை பெற்று, ஐந்து பாடல்களும் தேர்வாகி இருக்கின்றன. வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மீண்டும் இங்கே மூன்று பாடல்கள் முதல் பாடலாக என்று ஆச்சரியத்தோடு கேட்கிறேன். ஆமாம், மூன்று பாடல்களும் மீண்டும் கூறுகின்றேன். இரண்டாவது வரிசையிலே ஒன்று தண்ணீர் சுடுவது என்ன, நான்காவது நிலையிலே வந்து பாடிய தண்ணீரை காதலிக்கும், ஐந்தாவது இடத்தில் நின்று பாடிய தண்ணீரிலே தாமரை பூ என்ற பாடல்கள். ஒன்பது பேருக்கு அந்த பாடல்கள் பிடிச்சிருக்கின்றன. ஒன்பது பதிமூன்று உறவுகள் ஏனைய நான்கு உறவுகளும் ஏனைய இரண்டு பாடல்களும் தந்திருக்கின்றன. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் நிறைவு கொண்டு வர இருக்கின்றேன். மீண்டும் அடுத்த 164வது பாட்டு சவாரியை எதிர்பார்ப்போம். அதற்கிடையிலே நாளையிலே இருக்கின்ற உங்களுக்கு சொல்லோடு பாடல் நிகழ்வில் நாங்கள் கலந்து சிறப்பிப்போம் என்று கூறிக்கொண்டு, எல்லாம் வல்ல இறைவனுக்கும் அன்னை தந்தை ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிந்த அன்பு தமிழ் இவர்களுக்கு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி தாழ்வணிந்து வணங்கி, உறவுகளாக இருந்து முகந்தெரியாத உறவுகளாக இருந்தாலும் ஓடி வந்து இணைந்து அந்நியோன்யமாக பழகி எங்களுக்கு உறவு பாலத்தை அமைத்து இன்றைய வாக்குச்சாவடியில் வந்து அழகாக கண்ணியமாக வாக்களித்து பாடல்களை தெரிவு செய்து வெற்றி பெறச் செய்த உங்களுக்கும் வாழ்த்து கூறிக்கொண்டு, நாங்கள் அறம் காத்து வாழ்வோம், அன்பு கருணை பாசத்தோடு வாழ்வோம், மனிதநேயம் ஜீவகாருண்யம் காப்போம் என்று கூறி இறைவனோட மீண்டும் எங்களுக்கு சாந்தி சமாதானம். இந்த கால நிலைகளினால் பேரழிவுகள் வேண்டாம், மக்கள் அவதிப்பட வேண்டாம், எல்லோருக்கும் நலம் பெற வல்லமை கொடுக்க வேண்டும் என்று இறைஞ்சி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். 2020 மன்னிக்க வேண்டும், 9வது மாதத்தின் 28வது நாள் திங்கட்கிழமை பாட்டு சவாரி 163 இனிது நிறைவேறுகின்றது. நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

0: சரி சரி சரி சரி சரி
1: வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. இப்பொழுது காட்டளைக்கு வருகிறது

மதியம் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை.

0: தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு. அமிழ்தும் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நேர் நேரத்தை அலங்கரிக்க வரும் முதல் பாடல் நான் சிவப்பு மனிதன் என்ற திரைப்படத்து பாடல். அந்த பாடலை தந்தவர் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன். அவர் தந்த அந்த பாடலை அவர் மட்டுமல்லாமல் அவரோடு இணைந்து வளமை போலகின்றும் தமிழ் செல்வி சித்தார்த்தன், பத்மினி, சீரலாதன், சண்முகப்பிரியா மற்றும் எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் கேட்கின்றார்கள். ஒலிக்கின்ற அந்த பாடல் இப்பொழுது நாங்களும் கேட்க இருக்கின்றோம். எல்லாருமே திருடங்கள் தான். அற்புதமான ஒரு பாடல்.

அவரை தொடர்ந்து வர இருக்கும் இனிமையான இன்னும் பாடல் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா நீங்கள் தந்த பாடல். நீங்கள் தந்த அந்த பாடல் சித்திர பூவிழி வாசலிலே என்று ஆரம்பிக்கும் வரி கொண்ட இனிமையான பாடலை உங்களோடு இணைந்து ஜெய வீரபாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன், நட்பவி மற்றும் நரமுகையாள் தமிழ் இனியாள் இவர்களும் கேட்கின்றார்கள்.

ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலை அலங்கரிக்கும் அடுத்து ஒரு பாடல். அந்த பாடலை இன்றைய வாழ்த்துக்களை வழக்கம் போல தெரிவித்து மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களும், கண்ணன் சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், வெங்கடேஷ், சுதா மற்றும் குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா அவர்களோடு ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி இவர்களும் கேட்கின்றார்கள். ஒலிக்கும் அந்த பாடல் இனிமையான ஒரு பாடல். நீயா என்ற திரைப்படத்திலிருந்து நான் கட்டில் மேலே கண்டேன் என்ற வரி தொடுத்து பாடுகின்றது.

உறவுகளோடு உறவுகளாக மீண்டும் ஒரு பாடலை கேட்போம். மனம் என்னும் மேடை மேலே என்ற வரி கொண்ட அற்புதமான பாடல் வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்திலிருந்து பாடியிருந்தது. இன்று எங்களுடன் கேட்டு மகள முன்னில் தமிழ் வானொலியின் நேய நேரத்தை அலங்கரிக்கும் வண்ணம் நீண்ட கால உறவு நாகூர் நாகப்பட்டினம் ஜெகபர ஷாதிக் அவர்கள் அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். அவருடன் இணைந்து வளமையாக இன்றும் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், அவர்களோடு கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான், ஷாகில் உலகத் தமிழரோடு கேட்கின்றார்கள்.

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலேயே கலந்து வரும் நேயர் நேரம் பழமை போல என்று மொழிக்கும் வேளையிலே அடுத்து வரும் பாடலை நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராஃபிக் அவர்கள் ரிஷ்வான் நாசா நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களை நினைத்து வாழ்வே மாயம் என்ற திரைப்படத்திலிருந்து வந்தனம் என் வந்தனம் என்று பாட வைக்கின்றார்.

துடிக்கும் கரங்கள் என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்போம். மறைந்த பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு இசைக்குழியில் எஸ் ஜானகி அம்மாவும் இணைந்து பாடிய ஒரு பாடல், சந்தனம் பூச மஞ்சள் நிலாவில் என்ற அற்புதமான அந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து திருமதி கே அனுஷ்யா கிருஷ்ணன், அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம், உறவுகளம் இணைய கேட்டு

அவர் வந்துவிட்டால் அடுத்த பாடல் யாருடைய பாடலாக இருக்கும்? அது தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தனது நண்பர்களோடும் உலக தமிழர்களோடும் கேட்டு மகிழ விரும்பும் ஒரு பாடல். அபூர்வ சகோதரர்கள் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. இந்த பாடலையும் பாடல் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் மறைந்த டாக்டர் அவர்கள் பாடியதாக எழுதியிருக்கின்றார். உன்னை நினைச்சு பாட்டு படிச்சேன் தங்கமே, ஞான தங்கமே என்று பாடுகின்றது அந்த பாடல்.

இப்பொழுது வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் மகள் மஞ்சுளா, நீங்கள் அனுப்பி காத்துக்கொண்டிருக்கின்றீர்கள் கேட்பதற்காக ஒரு பாடல், சுமை தாங்கி சாய்ந்தால் என்ற தங்கப் பதக்கம் திரைப்படுத்து பாடல். இதோ ஒலிக்கிறது அந்த பாடல்.

0: மீண்டும் ஒரு பாடல் அன்புடனே தருகின்றார் கே கே நகர் சென்னையிலிருந்து அன்பு மகளே ரேவதி நீங்கள் வேறென்ன நினைவு உன்னை தவிர என்ற பாடலை தான் தருகின்றீர்கள். சுபதினம் திரைப்பாடு பாடலை அந்த பாடலை இன்று உங்கள் பேரன் ரித்விக் அவர்களும் கேட்கின்றார்கள்.
1: திரும்ப பார்த்துட்டு நிக்கிறீங்க, நேரம் ஆபீஸுக்கு போங்க, வழியில வேற எந்த நினைப்புக்கு இடம் கொடுக்காதீங்க.

தொடர்ந்து ஒலிக்கும் திட்டிக்கும் தீமையான பாடல்கள் வரிசையிலே நீங்கள் விருப்பத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் விஸ்வரூபம் 2 என்ற திரைப்படத்தில் வந்த பாடல். அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. உன்னை காணாது என்று எழுதியிருக்கின்றார், ஆனால் அது முதல்வர் ஒரு வரியாக வருகின்றது. இதுதான் பாடல், இதோ ஒலிக்கின்றது. தர்மபுரி தகடூர் சாந்தி அவர்களே, நீங்கள் கேட்ட இந்த பாடலை உங்களுடன் இணைந்து சந்துரு நிர்மலம்மா இவர்களும் கேட்கின்றார்கள்.

அடுத்த வரிக்கு இருக்கும் பாடல் தாக்குதே கண்கள் என்ற பாடல். பானா காத்தாடியிலிருந்து நீண்ட கால உறவு பலகுடாமன் ஜோர்ஜ் குவைத்திலிருந்து கேட்கின்றார், ஒலிக்கின்றது பாடல்.

மீண்டும் ஒரு பாடலை, என்னாச்சு என்ற திரைப்படத்திலிருந்து சாரல் மழை வந்து என்ற வரி எடுத்து பாட வைக்கின்றார் கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஸ் அவர்கள்.

அடுத்து ஒரு பாடல், தமிழ்நாடு சிதம்பரம் பாண்டிகேர் சிலுவை சந்தனராஜ் அவர்கள் தந்த பாடல் கேட்க இருக்கின்றோம். அவர் தந்த பாடல் கீரவாணி என்று வரி எடுத்து பாடுகின்றது, பாடும் பறவைகள் திரைப்படத்தில் இருந்து.